0: A car from behind to move it.
1: பழைய உடன்படிக்கையின் ஜனங்களை ஒரு காரை பின்னாடியிலிருந்து பின்னிருந்து தள்ளி கொண்டு போகிற ஜனத்திற்கு ஒப்பிடலாம்.
0: They were laboring and heavy laden.
1: அவர்கள் அதிகமாய் வருத்தப்பட்டு பிரயாசப்பட்டுக் கொண்டிருந்தார்.
0: Then Jesus said, "Come to me, all who labor and are heavy laden."
1: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு சொன்னார்.
0: I will give you rest.
1: நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
0: Because I'll show you another way.
1: நான் இன்னொரு வழியை.
0: Keep God's commandments.
1: தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதற்கு இன்னொரு வழியை காண்பிக்கிறேன்.
0: And that is through the power of the Holy Spirit.
1: அது பரிசுத்தாவின் வல்லமை மூலமாய்.
0: But not just that.
1: ஆனால் அது மாத்திரமல்ல.
0: In the Old Testament, there was no example to follow.
1: பழைய உடன்படிக்கையிலே அவர்கள் பின்பற்றுவதற்கான மாதிரிகள் இல்லை.
0: Moses never said, "Follow me."
1: மோசே என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லவில்லை.
0: He could not say that.
1: அதை அவரால் சொல்ல முடியவில்லை.
0: The great prophets Elijah or John the Baptist never said, "Follow me."
1: எலியாவோ யோவான் சானகனோ அந்த வார்த்தைகளை சொல்லவில்லை.
0: The first person in the Bible who said, "Follow me," was Jesus.
1: முதலாவது நபர் வேதாகமத்திலே என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து.
0: And then Paul.
1: அதற்கு பிறகு பவுல்.
0: And after that many others who say, "Follow me as I follow Christ."
1: அதற்கு பிறகு நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்.
0: So we can say the difference is in the Old Testament they had instructions but no example.
1: பழைய உடன்படிக்கையிலே அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் கொடுக்கப்பட்டது ஆனால் எடுத்துக்காட்டுகள் இல்லை.
0: The instructions were right.
1: அந்த காரியம் சொல்லப்பட்ட காரியங்கள் சரியா இருந்தது.
0: They could not keep it.
1: ஆனால் அதை அவர்களால் கைக்கொள்ள முடியவில்லை.
0: Now we have an example.
1: இப்போ நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு.
0: So it's something like this.
1: இப்படியா
0: இருக்கு. You have a whole group of people who don't know how to swim and they want to learn how to swim.
1: இங்க ஒரு குழுவான ஜனங்கள் அவர்கள் நீச்சல் தெரியாது, நீச்சல் கற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள்.
0: One person explains on a blackboard.
1: ஒரு பிளாக் போர்டில் ஒருவர் அதை விவரிக்கிறார்.
0: He draws with a chalk and says, "You move your hands like this and move your legs like this."
1: உங்கள் கைகளை இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும் என்று சாக்ல எழுதி காண்பிக்கிறார்.
0: Okay, teaches you for 1 hour.
1: ஒரு மணி நேரம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
0: Okay, now all of you go and jump in the river and do what I told you.
1: நான் இப்போ சொல்லின எல்லாரும் ஆற்றிலே குதித்து நான் சொன்னதை செய்யுங்கள்.
0: You think any one of them will learn how to swim?
1: யாராவது ஒருவர் நீச்சல் கற்றுக்கொள்வார்களா?
0: They'll all drown.
1: எல்லோருமே முழுகி போவார்.
0: That's what happened in the Old Testament.
1: அதுதான் பழைய உடன்படிக்கையில்.
0: Nobody could learn how to swim, how to live a godly life.
1: தேவபக்தியுள்ள வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பது ஒருவரும் கற்றுக்கொள்ளவில்லை.
0: But then in the New Testament it's like the teacher saying, "Come to the river, I'll show you how to swim."
1: புதிய உடன்படிக்கையிலே நம்ம கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் அவர் நீச்சல் குளத்தண்டை வந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன்.
0: I'm not drawing any diagrams.
1: நான் எந்த டயகிராமும் வரைந்து படம்
0: காண்பிப்பதில்லை. You see how I am moving my hands and legs.
1: நான் எப்படி என்னுடைய கைகளையும் கால்களையும் அசைக்கிறேன் என்று கவனித்து பாருங்கள்.
0: And follow me.
1: அதற்கு பிறகு என்னை பின்பற்றுங்கள்.
0: That is the difference between Old Testament and New Testament.
1: அதுதான் பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும்
0: உள்ள வித்தியாசம். So if you come to the church and you only hear instructions,
1: சபைக்கு வந்து நீங்கள் வெறும் உபதேசங்களை மாத்திரம் கேட்டுக்
0: கொண்டிருந்தால்,
1: புதிய உடன்படிக்கையின் உபதேசங்களா இருந்தாலும்,
0: you will not be able to keep them.
1: அதை உங்களால் கைக்கொள்ள முடியாது.
0: Even though it is correct instructions.
1: அது சரியான உபதேசங்களா இருந்தால்,
0: it's like the person drawing on the board how to move hands and legs, absolutely correct.
1: அந்த போர்டிலே வரைந்து கொண்டு காண்பிக்கிறவர் சரியாய் காண்பிக்கிறார்.
0: But you don't learn it.
1: ஆனால் நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை.
0: Because instructions can never be as good as an example.
1: உபதேசங்கள் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒப்பாக ஒரு நாளும் இருக்க முடியாது.
0: So Jesus became an example.
1: இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு முன்மாதிரியாய் மாறினார்.
0: So we have to follow his example.
1: அவருடைய எடுத்துக்காட்டை முன்மாதிரி நாம் பின்பற்ற வேண்டும்.
0: And his will was there should be many other people like him who are following him, who can tell others, "Follow me as I follow Christ."
1: அவருடைய விருப்பம் எல்லாம் அவரை பின்பற்றுகிற நபர்களா இருந்து அவர்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரிகளா இருக்க வேண்டும் என்பதை.
0: Paul was like that.
1: பவுல் அப்படித்தான் இருந்தார்.
0: Who said, "Follow me as I follow Christ."
1: நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார்.
0: And listen to this.
1: இதை கவனியுங்கள்.
0: Every preacher and leader should have been like that.
1: ஒவ்வொரு பிரசங்கியாரும் தலைவரும் அப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்.
0: Every preacher or pastor should have been able to say to his congregation, "Follow my example as I follow Christ."
1: ஒவ்வொரு பிரசங்கியாரும் போதகரும் அவர்களுடைய ஜனங்களிடத்திலே நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீ என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்ல வேண்டும்.
0: But nobody says it.
1: ஆனால் அப்படி யாரும் செய்யவில்லை.
0: Most people today say, "Don't look at me, look at Jesus."
1: இந்த அநேகர் சொல்லுகிற காரியம், என்னை பார்க்காதீர்கள், இயேசு கிறிஸ்துவை பாருங்கள்.
0: Paul never said that.
1: பவுல் அதை சொல்லவில்லை.
0: Paul said, "Look at me."
1: பவுல் சொன்னார், என்னை நோக்கி பாரு.
0: "Follow me as I follow Christ."
1: நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள்.
0: So, when a pastor says, "Don't look at me, but look at Jesus."
1: ஒரு போதகர், என்னை பார்க்காதீர்கள், இயேசுவை பாருங்கள் என்று சொல்வாரானால்,
0: what he is saying is, "I am a hypocrite, so don't look at me."
1: அவர் சொல்ற காரியம், வருகிற காரியம், நான் ஒரு மாயமாளக்காரன்,
0: I am not following Christ.
1: நான் இயேசுவை பின்பற்றவில்லை.
0: But you follow Christ.
1: நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்கள்.
0: It's like saying I don't know how to swim but I'll teach you how to swim.
1: எனக்கு நீச்சல் தெரியாது, நான் உங்களுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்வது போல.
0: How can you learn how to swim by man himself has not learnt it?
1: தன்னுடைய வாழ்க்கையிலே நீச்சல் கற்றுக் கொடுக்காத ஒரு மனிதன் எப்படி நீச்சல் கற்றுக்கொள்ள முடியும்?
0: I take one area alone.
1: ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் எடுத்துக்காட்டாக எடுக்கிறேன்.
0: What was Jesus' attitude to money?
1: பணத்தை குறித்து இயேசு கிறிஸ்துவினுடைய மனப்பான்மை எப்படி இருந்தது?
0: That's only one area. There are many areas of the Christian life.
1: கிறிஸ்திய வாழ்க்கையின் அநேக பகுதிகளிலே ஒரே ஒரு பகுதி.
0: Where do you find Jesus ever asking people to give money for him?
1: எந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து தனக்கு பணத்தை கொடுக்கும்படி ஜனங்களிடத்தில் கேட்டதை
0: பார்க்கிறோம்? Or where he preached or healed and then passed a bag around saying I need money.
1: அவர்கள் பிரசங்கித்த பொழுது சுகமடைந்த பொழுது ஒரு பையை அனுப்பி எனக்கு பணம் தாருங்கள் என்று கேட்டார்.
0: Not even once.
1: ஒருமுறை கூட இல்ல.
0: So who is following Jesus then?
1: அப்போது யார் இயேசுவை பின்பற்றுகிறார்கள்?
0: Because every church you go to they are always asking people for money.
1: எல்லா சபைகளிலும் போனால் ஜனங்களே பணத்தை அவர்களுக்கு கேட்கிறார்கள்.
0: That is Old Testament.
1: அது பழைய உடன்படிக்கை.
0: The priest they said come on bring your tithe here.
1: ஆசாரியர்கள் உங்கள் தசமாங்களை கொண்டு வாருங்கள் என்று கேட்டார்கள்.
0: Have you heard the story of one pastor went to one brother in CFC and said you must pay your tithe?
1: ஒரு போதகர் CFC ல இருந்த ஒரு சகோதரத்தில் போய் நீங்கள் உங்கள் தசமபாகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்ன அந்த சம்பவத்தை கதையை கேட்டிருக்கீங்களா?
0: So he gave a very wise answer.
1: அவர் ஒரு நல்ல ஞானமான பதிலை கொடுத்தார்.
0: He said in the Old Testament only those who were circumcised had to pay that tithe.
1: அவர் சொன்னார் பழைய உடன்படிக்கையில் விருத்த சேதனம் செய்தவர்கள் மாத்திரம்தான் தசமபாகம் கொடுக்க வேண்டும்.
0: You have not circumcised me, how can you ask for my money?
1: நீங்கள் விருத்த சேதனம் செய்யப்படவில்லை, எப்படி நீங்கள் தசமபாகத்தை கேட்கலாம்?
0: Very wise answer.
1: Very ஞானமான ஒரு பதில்.
0: You know they never tell people you must be circumcised but they say you must pay your tithe.
1: ஜனங்களிடத்திலே நீங்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று சொல்வதில்லை, ஆனால் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்.
0: You know the Old Testament said if you are not circumcised you cannot be a part of Israel.
1: உங்களுக்கு தெரியுமா பழைய உடன்படிக்கையிலே நீங்கள் விருத்த சேதனம் செய்யப்படவில்லை என்றால் நீங்கள் இஸ்ரவேலின் ஜனங்களிலே ஜனத்திலே ஒரு கூட்டமாக இருக்க முடியாது.
0: Why don't they preach that today? You can't be a part of the church if you are not circumcised.
1: நீங்கள் விருத்த சேதனம் செய்யவில்லை என்றால் சபையில் ஒரு அங்கமாக இருக்க முடியாது என்று ஏன் பிரசங்கிக்கிறீர்கள்?
0: Only such people must pay that tithe.
1: அவர்கள் மாத்திரம்தான் தசமபாகம் செலுத்த வேண்டும்.
0: What money will they get?
1: அவர்களுக்கு என்ன பணம் கிடைக்கும்?
0: I'm just showing you the amount of deception going on in Christendom today.
1: இந்த கிறிஸ்தவத்திலே போய் கொண்டிருக்கிற அவ்வளவு அதிகமான வஞ்சகத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
0: So why is it so many Christians are deceived?
1: ஏன் இப்படி அநேக கிறிஸ்தவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள்?
0: One reason.
1: ஒரு காரணம்.
0: They don't read the Bible.
1: அவர்கள் தேவனுடைய வேதாகமத்தை வாசிப்பது.
0: If they are illiterate and they don't then we can forgive them for not reading.
1: அவர்கள் படிக்க தெரியாதவர்களாக இருந்தால் அவர்களை மன்னிக்கலாம்.
0: Or there is no Bible translated in their language like 200 years ago there was no Tamil Bible.
1: அவர்களுடைய மொழியிலே வேதாகம் இல்லாமல் இருந்தால் எடுத்துக்காட்டாக 200 வருடங்களுக்கு முன்பாக தமிழ் வேதாகம் இல்லை.
0: You know 200 years ago there was no Tamil Bible.
1: 200 வருடங்களுக்கு முன்பாக தமிழ் வேதாகம் இல்லை என்று தெரியுமா?
0: You would not have known what the Bible says.
1: வேதம் என்ன சொல்கிறது என்று உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம்.
0: Then you can say okay these poor people are deceived because they don't have a Bible.
1: அப்போ சொல்லலாம் இவர்களுக்கு வேதமும் வேதம் இல்லாததால அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள்.
0: Listen to this.
1: ஆனால் இதை கவனியுங்கள்.
0: If you have a Bible in your own language,
1: உங்களுடைய சொந்த மொழியிலே ஒரு வேதாகம் உங்களுக்கு இருக்கும் பொழுது,
0: and you don't read it,
1: அதை நீங்கள் வாசிக்காமல்,
0: then you deserve to be deceived by these preachers.
1: நீங்கள் இப்படிப்பட்ட பிரசங்கியாரால் வஞ்சிக்கப்படுவது உங்களுக்கு வேண்டியதே.
0: God will say you have no excuse.
1: ஆண்டவர் சொல்ல உங்களுக்கு சாக்குப்போக்கு சொல்ல முடியாது.
0: I gave you my word in my language, your language, you don't read it.
1: உன்னுடைய மொழியிலே நான் என் வேதாகமத்தை கொடுத்தேன், நீ வாசிக்கவில்லை.
0: So in the New Testament he has not only given us his word, he has given us his son as an example to follow.
1: புதிய உடன்படிக்கையிலே வெறும் அவருடைய வார்த்தை மாத்திரம் தேவன் கொடுக்கவில்லை, அவருடைய சொந்த குமாரனை நமக்கு ஒரு முன்மாதிரியாய் கொடுத்திருக்கிறார்.
0: And so if you only read the Bible and you don't look at Jesus, you'll be like the man trying to learn to swim by what's reading on the blackboard.
1: இன்னும் வேதத்தை மாத்திரம் வாசித்து இயேசுவின் நோக்கி பார்க்காமல் இருந்தால் அந்த பிளாக்போர்டிலே நீச்சல் கற்றுக் கொடுக்க பிரயாசப்பட்ட மனிதனை போல இருக்கும்.
0: I will never be able to live the Christian life if I only read the Bible and I don't have an example.
1: இது வெறும் வேதாகமத்தை மட்டும் வாசித்து எனக்கு எந்த விதமான முன்மாதிரி இல்லாமல் இருந்தால் நான் என் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது.
0: So that is why when we read the Bible we must look for the example of Jesus.
1: அதனால தான் வேதத்தை வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் முன் உதாரணத்தை நான் நோக்கி பார்க்க வேண்டும்.
0: How to remain hot?
1: எப்படி நான் நல்லா இருப்பது?
0: Without becoming lukewarm or cold.
1: நான் வெறுவெறுப்பாய் குளிராய் இல்லாமல்.
0: Let me look at the one person who was never lukewarm or cold even for one single moment in his life.
1: தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு வினாடி கூட அனலாயும் குளிராயும் வெறுவெறுப்பாயும் இல்லாத ஒரு மனிதனை நான் பார்த்தேன்.
0: It was Jesus Christ.
1: அது இயேசு கிறிஸ்து.
0: All his life
1: அவருடைய வாழ்க்கை முழுவதும்
0: he was on fire for God.
1: அவர் தேவனுக்கு என்று அனலாய் இருந்தார்.
0: Every moment
1: ஒவ்வொரு க்ஷணமும்
0: he was on fire.
1: அவர் தேவனுக்கு அனலாய் இருந்தார்.
0: Hot for the Lord
1: தேவனுக்கு என்று அனலாய் இருந்தார். பிதாவுக்கு என்று.
0: That's a good example to follow.
1: அவர் நமக்கு ஒரு நல்ல முன்னுதாரணமா இருக்கிற
0: பின்பற்றுவது.
1: அவருடைய முன்னுதாரணத்தை நாம்
0: பின்பற்றுவோம்.
1: எப்போதுமே நாம் அனல் உள்ளவர்களாக இருக்க முடியும்.

0: to the likeness of Jesus.
1: Yesu Christuvin saayalukkoppai.
0: Not in one moment.
1: Oru vinadiyile alla.
0: From glory to glory to glory to glory.
1: Magimein mel magimein mel magimein mel magimei.
0: Little by little.
1: Konjam konjamai.
0: That means every day the Holy Spirit wants to show me the glory of Jesus.
1: ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பரிசுத்தாவியே எனக்கு காண்பிக்க
0: விரும்புகிறார்.
1: அதிலிருந்து என்னுடைய தேவையை நான்
0: பார்த்தேன். He will make me like that.
1: அதற்கு பிறகு அவர் என்னை அவரே போல
0: மாற்றுவார். If I want to be like that.
1: அது போல நான் இருக்க விரும்பினால்.
0: In the Old Testament,
1: பழைய உடன்படிக்கையிலே,
0: I never see the glory.
1: மகிமையை பார்க்க முடியாது.
0: Only my need.
1: என்னுடைய தேவை மாத்திரம் தான்.
0: And I try to cleanse it and I can't do it.
1: நான் சுத்திகரிக்க முயற்சிக்கிறேன், முடியவில்லை.
0: These are the two things the Holy Spirit does today.
1: இந்த நாளிலே இந்த இரண்டு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர்
0: shows me the glory of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் மகிமையை காண்பிக்கிறார்.
0: And makes me like that little by little.
1: கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த சாயலுக்குப்பாய் என்னை மாற்றுகிறார்.
0: In my life first of all.
1: முதலாவது என்னுடைய வாழ்க்கையில்.
0: Then shows me the particular ministry I have in his body.
1: அவருடைய சரீரத்தில் இருக்கிற குறிப்பிட்ட அந்த ஊழியத்தை எனக்கு காண்பிக்கிறார்.
0: So some may be like the tongue, we have to preach a lot.
1: சிலர் நாக்கை போல அதிகமாய் பிரசங்கிக்கிறவர்கள்.
0: Some people may be like the hand that does a lot of practical work, which is also important in the body of Christ.
1: சிலர் கரங்களை போல சபையில் இருக்கிற நடைமுறைக்கான சில காரியங்களை செய்ய அவசியமா இருக்கு.
0: You know what a lot of practical work there is even for a small conference like that in cooking food and so many things.
1: இந்த இப்படிப்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸ்ல குக்கிங் சாப்பாடு சமைப்பது போன்ற அநேக காரியங்கள்
0: நடைமுறை ministry in the body of Christ.
1: அது கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற ஒரு ஊழியம்.
0: All can't do it.
1: எல்லாமே எல்லாராலும் செய்ய முடியாது.
0: One can't do the other.
1: ஒரு காரியம் ஒரு செய்வதை மற்றொரு செய்ய முடியாது.
0: If somebody who can cook well sits up here and preaches.
1: நன்றாக சமைக்கிற ஒருவர் இங்கு உட்கார்ந்து பிரசங்கித்தால்
0: nobody will come for the conference again. This chapter is not saying anything.
1: இந்த கான்ஃபரன்ஸுக்கு ஒருவரும் வரமாட்டார்கள்.
0: Or if I go and cook, nobody will come and want to eat that.
1: ஒரு நான் போய் சமைத்தால் ஒருவரும் சாப்பிட விரும்ப மாட்டார்.
0: I don't have that gift.
1: எனக்கு அந்த வரம் இல்லை.
0: So God has given different gifts to different people.
1: ஆண்டவர் வித்தியாசமானவர்களுக்கு வித்தியாசமான வரங்களை கொடுக்கிறார்.
0: I am not jealous of those who can cook well.
1: நன்றாக சமைக்கிறவர்களை குறித்து எனக்கு பொறாமை இல்லை.
0: And I am sure not that they are not jealous of me.
1: நானும் அவர்கள் என்மேல் பொறாமை இல்லை என்று நம்புகிறேன்.
0: We are each doing our job.
1: நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய வேலையை
0: செய்கிறோம். The body of Christ is like that.
1: கிறிஸ்துவின் முழு சரீரமும் அப்படிதான்.
0: And then there are hand and tongue can be seen.
1: அந்த கரங்களும் நாவும் பார்க்கக்கூடியதாக.
0: There are some hidden parts like the heart.
1: அதற்கு பிறகு மறைவான சில அங்கங்கள் இருதயம்.
0: What is the heart of the Christian body, of the body of Christ?
1: கிறிஸ்துவ சரீரத்தின் இருதயமாய் இருப்பது என்ன?
0: You know, if my heart stops beating now,
1: என்னுடைய இருதயம் அடிப்பது நின்றுவிட்டால் இப்போது
0: what will happen?
1: என்ன நடக்கும்?
0: My message will stop immediately.
1: என்னுடைய செய்தி உடனடியாக நின்றுவிடும்.
0: I can't speak.
1: என்னால் பேச முடியாது.
0: The heart in the body of Christ,
1: கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கிற இருதயம்,
0: are those who pray in secret.
1: ரகசியமாய் அந்தரங்கத்திலே ஜெபிப்பவர்கள்.
0: You don't see them.
1: அவர்களை வெளியிலே பார்க்க முடியாது.
0: They fast.
1: அவர்கள் உபவாசிப்பார்கள். ஜெபிப்பார்கள்.
0: Nobody sees them except God.
1: தேவனை தவிர வேறு ஒருவரும் அவர்களை பார்ப்பதில்லை.
0: But because there are people like that praying.
1: அப்படி ஜனங்கள் ஜெபிப்பதினாலே
0: I am able to speak.
1: என்னால் பேச முடிகிறது.
0: You know, I've been traveling and speaking for in the CFC alone for more than 40 years.
1: 40 வருடங்களுக்கு மேலாக CFC லே பயணம் செய்து நான் பிரசங்கித்துக்
0: கொண்டிருக்கிறேன். Whenever I go anywhere,
1: எங்க எந்த இடத்துக்கு நான் போனாலும்
0: I always send an email to all our elders and churches, please pray for me.
1: நம்முடைய CFC சபை மூப்பர்களுக்கு இந்த இமெயில் அனுப்புகிறேன், எனக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.
0: I'm going here for these 2 days.
1: இந்த இடத்துக்கு 2 நாள் போகிறேன்.
0: Even for this conference, I have told different people.
1: In the conference kaagum anaiyukku naan sonnen.
0: Some of them already replied saying we are praying for you.
1: Sila munbaga edinaal naangal jebikkiruvom ungalukkai.
0: Do you see them?
1: Avargale paarkka mudigiradha?
0: No.
1: Illai.
0: It's like the heart.
1: Adu irudhayam pole.
0: I know that if they stop, I'll have to stop speaking.
1: Avargal jebippadai niruthinaal naan pesuvadhe niruthaa irukkum.
0: I will speak but there'll be no anointing in it.
1: Naan oru velai pesalamaanaal abhishekam irukkaadhu.
0: Don't think you can do God's work without some people praying for you.
1: நீங்கள் ஒரு சிலர் உங்களுக்காய் ஜெபிக்காமல் நீங்கள் தேவனுடைய பணியை செய்யவிடும் என்று செய்ய முடியும் என்று நினைக்காதீர்கள்.
0: You need to pray.
1: நீங்கள் ஜெபிக்க
0: வேண்டும்
1: உங்களுக்காக.
0: But Paul said, the greatest apostle said, please pray for me.
1: மிகப்பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், ஜெபியுங்கள்.
0: Some of you who think that I don't have any gift.
1: ஒரு சிலர் நீங்கள் நினைக்கலாம், எனக்கு எந்த வரமும் இல்லை என்று.
0: Don't you think you can pray? Do you need a very special gift for that?
1: நீங்கள் ஜெபிக்கலாமே அதற்கென்று ஒரு தனிப்பட்ட விசேஷித்த வரம் வேண்டுமா?
0: See this verse.
1: இந்த வசனத்தை கவனியுங்கள்.
0: Ephesians
1: Ephesians
0: and chapter 6.
1: ஆறாம் அதிகாரம்.
0: Here's something that everybody can do.
1: எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு காரியம்.
0: Verse 18.
1: 18வது வசனம்.
0: with all prayer and petition, pray at all times in the Spirit.

0: Spirit, be on the alert with all perseverance and petition for all the believers.
1: எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மனஉறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
0: for all believers.
1: உயிர்த்து கொண்டிருங்க எல்லா விசுவாசிகளுக்காகவும்.
0: And then he says,
1: அதற்கு பிறகு சொல்லி
0: don't say pray for all the believers, no need to pray for me, I'm all right.
1: எனக்காக ஜெபிக்க வேண்டாம் மற்ற விசுவாசிகளுக்காக ஜெபிங்கள் சொல்லவில்லை.
0: He says, pray especially for me.
1: எனக்காக விசேஷமாய் ஜெபியுங்கள்.
0: Because that I'll be able to open my mouth.
1: நான் தைரியமாய் என் வாயை திறக்க முடியும்.
0: And boldly speak the mystery of the gospel.
1: சுவிசேஷத்தின் அந்த ரகசியத்தை தைரியமாய் அறிவிப்பதற்கு.
0: We say, hey Paul, don't tell me we need to pray that you should be bold. You're already such a bold preacher.
1: பவுலே, நீ நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்க முடியுமா? நீ தைரியமான ஒரு பிரசங்கியார்.
0: We have heard you so many times.
1: அநேக முறை நாங்கள் கேட்டிருக்கிறோம்.
0: Why do we need to pray that you should be bold? You're already bold.
1: நீங்கள் முன்பாக தைரியமாக இருக்கிறீர்கள். நீங்கள் தைரியமாக நாங்களும் ஜெபிக்க வேண்டும்.
0: He says, no, I am bold because people are praying for me.
1: அவர் சொல்கிறார், இல்லை, நான் தைரியமாக இருப்பதற்கு காரணம் ஜனங்கள் எனக்காக ஜெபிக்கிறார்கள்.
0: He is not the type of person who says, I don't need the heart, I can speak without the heart.
1: நான் என்னுடைய இருதயம் இல்லாமல் இல்லைனால் பேச முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் அல்ல.
0: This is the greatest preacher Christianity has seen.
1: கிறிஸ்தவம் பார்த்த மிகப்பெரிய பிரசங்கியார்.
0: He says, I will not please pray that I can open my mouth.
1: நான் என் வாயை நான் திறக்கும்படியா எனக்காக ஜெபியுங்கள்.
0: That's amazing.
1: ஆச்சரியமா இருக்குது.
0: Paul, you cannot open your mouth without people praying for you.
1: ஜனங்கள் உங்களுக்காக ஜெபிக்காமல் நீங்கள் வாயை திறக்க முடியாதா பவுலே?
0: I can open my mouth and speak useless things.
1: நான் வாயை திறந்து பிரயோஜனமில்லாத வார்த்தைகளை பேசலாம்.
0: I can speak a lot of things without anointing.
1: அபிஷேகம் இல்லாமல் நான் அநேக வார்த்தைகளை பேச முடியும்.
0: I got a clever mind, so I can open my mouth and say a lot of clever things.
1: நான் புத்திசாலித்தனமான என் மனதை வைத்து அநேக புத்திசாலித்தனமான காரியங்களை பேசுகிறேன்.
0: There are a lot of preachers I've heard who open their mouth and speak a lot of clever things.
1: அநேக பிரசங்கிகள் நான் கேட்டிருக்கிறேன், தங்கள் அறிவிலிருந்து புத்திசாலித்தனமான அநேக காரியங்களை பேசுகிறார்கள்.
0: But they never led me to victory over sin.
1: ஆனால் தன்னுடைய வாழ்வு என்னை அது ஒரு நாளும் என்னை பாவத்தின் மீது ஜெயித்து
0: கிறிஸ்துவின்
1: சரீரத்தை கட்டுவதற்கு அது பிரயோஜனமா
0: இருந்ததில்லை.
1: ஆனால் வாயை திறந்து அநேக புத்திசாலித்தனமான காரியங்களை
0: பேசி
1: அநேக ஜோக்களை அடிக்கிறார்கள் சிரிக்கும்படியாய்.
0: Paul said, that's not what I am interested in.
1: நான் அப்படிப்பட்ட காரியத்திலே நான் நாட்டமா
0: இல்லை. I want to verse 20 speak boldly in the way I should speak.
1: நான் தைரியமாய் என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிப்பதற்கு எனக்கு
0: வாக்கு. That I may open my mouth to speak as I should speak.
1: நான் எப்படி பேசுவோண்டுமோ அப்படி பேசும்படியா என் வாயை திறந்து
0: speak.
1: ஏதோ ஒரு காரியத்தை பேசும்படியா
0: speak in the way I should speak.
1: நான் எதை எந்த விதத்தில் பேச வேண்டுமோ அந்த விதத்தில் பேசும்படி.
0: I need people to pray for me.
1: எனக்காய் ஜனங்கள் ஜெபிக்க வேண்டும்.
0: I wish every preacher would recognize the need for other people to pray for him if he should speak the way he should speak.
1: அவர் எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசும்படி பிரசங்கியார்கள் ஒவ்வொருவரும் அடுத்தவர் ஜெபிக்க வேண்டும் என்ற தேவை உணர்ந்தவர்களா இருப்பார்கள் என்று நான் விரும்புகிறேன்.
0: That was one of the secrets of Paul's ministry.
1: அதுதான் பவுலுடைய ஊழியத்தின் ரகசியமாக இருந்தது.
0: Who are the people who prayed for him?
1: அவருக்காக ஜெபித்தவர்கள் யார்?
0: I don't know.
1: எனக்கு தெரியாது.
0: So many believers in his churches, we don't know their names.
1: அவருடைய சபையில் அநேக விசுவாசிகள் அவருடைய பெயர் தெரியாது.
0: But one day at the judgment seat of Christ,
1: ஒரு நாள் அந்த நியாயத்தீர்ப்பின் நாளிலே,
0: and the Lord calls Paul forward to get his reward.
1: பவுலை முன்பாக அவருக்கு வெகுமதி அளிக்கும்படி பலன் அளிக்கும்படி அழைப்பார்.
0: He says that in 2 Timothy 4, the Lord will one day give me my reward.
1: 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் சொல்கிறார், தேவன் எனக்காக அந்த பிரதிபலனை தருவார்.
0: When he calls Paul forward,
1: பவுலை முன்பாக அழைக்கும்போது,
0: the Lord may call another 1000 men and women.
1: ஆண்டவர் 1000 சகோதர சகோதரிகளை முன்பாக அழைக்க முடியும்.
0: Maybe a lot of sisters.
1: அநேக சகோதரிகளா இருக்கலாம்.
0: And you'll wonder, who are these?
1: இவர்கள் யார் என்று நீங்க ஆச்சரியப்படலாம்.
0: And the Lord will say, these were the heart.
1: இவர்கள் தான்
0: the blood for Paul to speak.
1: இவர்கள் தான் இருதயம். இவர்கள் மூலமாய் அந்த ரத்தம் போய் பவுல் பிரசங்கிக்க முடியும்.
0: Nobody knew them on earth.
1: பூமியிலே ஒருவரும் அறியவில்லை.
0: They prayed and I heard that prayer and Paul was able to speak.
1: அவர்கள் ஜெபித்தார்கள். ஜெபத்தை நான் கேட்டு பவுல் அதனால் பேச முடிந்தது.
0: This is the body of Christ.
1: இதுதான் கிறிஸ்துவின் சரீரம்.
0: And there are wonderful brothers and sisters who don't take any honor for themselves.
1: அற்புதமான சகோதர சகோதரிகள் தங்களுக்கென்று எந்த கனத்தையும் எடுத்துக்கொள்வது.
0: Who really want the body of Christ to be built.
1: உண்மையாகவே கிறிஸ்துவின் சரீரம் கட்டப்பட விரும்புகிறது.
0: Lord, I don't care if nobody knows my name.
1: ஆண்டவரே, என்னுடைய பெயர் யாருக்கும் தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை.
0: And people think I'm doing nothing for the body of Christ. That's also okay.
1: கிறிஸ்துவின் சரீரத்திற்கு நான் எதுவும் செய்யவில்லை என்று ஜனங்கள் நினைக்கலாம். பரவாயில்லை.
0: You know, when I get time, I pray for the Lord's servants.
1: ஆண்டவரே, எனக்கு நேரம் கிடைக்கும் போது தேவனுடைய ஊழியர்களுக்காக நான் ஜெபிப்பேன்.
0: And I know that prayer goes to heaven and goes and helps that brother who is serving the Lord.
1: And the jabam paralogathirku pogurathu ooyam seira andha deva manidhanukku adu prayojanam padigirathu.
0: That man himself may not know who is praying for him.
1: Andha manidhanukke yaar avarkai jebikkiraarnu theriyamal irukkalam.
0: But he is getting some power which somewhere
1: avarku engirundho oru balam kedaikkirathu.
0: I remember one very clear example that happened many years ago, I think maybe 35 years ago.
1: Sumar 35 varadangalukku munbaga oru vaalkil nadandha oru sambhavam nyabagam irukku.
0: Those days we didn't have many CFC churches.
1: Andha naatkalle aneka CFC sabaigal illai.
0: So I went to a new place in India.
1: Indiavile oru pudhiya edathirku pone
0: and I asked one or two brothers to come for those meetings.
1: And ondru rendu sagodharargal ennoru kooda andha kootathukku varumbadi
0: I went ahead.
1: நான் முன்பாக போனேன்.
0: Those brothers were catching a train and coming there.
1: அந்த சகோதரர்கள் ட்ரெயின் எடுத்து எனக்கு பின்பாக வந்தார்.
0: So I reached there.
1: நான் அந்த இடத்துல சேர்ந்து விட்டேன்.
0: And those brothers had not reached there.
1: அந்த சகோதரர்கள் அங்க வந்து சேரவில்லை.
0: So this is a new group. I didn't know anybody there.
1: அது ஒரு புதிய குழு. எனக்கு யாரையுமே அங்க தெரியாது.
0: And they had invited me to speak. So I got up to speak.
1: அங்க பிரசங்கிக்கும்படி என்னை அழைத்தார்கள். நான் எழுந்து பிரசங்கம் ஆரம்பித்தேன்.
0: It was a big struggle for me to speak.
1: அந்த இடத்துல பேசுவது எனக்கு மிகப்பெரிய போராட்டமா இருந்தது.
0: Normally I find it very easy to speak.
1: சாதாரணமாய் நான் பிரசங்கிப்பது எனக்கு எளிதாக
0: இருக்கு. I was struggling.
1: ஆனால் அந்த நேரத்தில் போராடினேன்.
0: The translator was translating.
1: எனக்கு
0: one person was translating.
1: ஒருவர் மொழிபெயர்த்து கொண்டிருந்தார்.
0: And then as I was standing there and speaking,
1: நான் அங்கு நின்று பேசிக் கொண்டிருக்கும் போது
0: I saw two or three of our CFC brothers coming in. They were the train had reached and they came to the meeting.
1: இரண்டு மூன்று CFC சகோதரர்கள் ட்ரெயின்ல வந்தவர்கள் அந்த இடத்துல வந்து சேர்ந்தார்கள்.
0: And as soon as they came,
1: அவர்கள் வந்த உடனே
0: I suddenly saw a change in my liberty.
1: என்னுடைய நான் விடுதலை உணர ஆரம்பித்தேன்.
0: Now I saw there for the first time,
1: முதல் முறையாக அந்த நான் பார்த்த காரியம்,
0: I cannot serve the Lord alone.
1: நான் தனியாய் தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது.
0: I need the body of Christ.
1: எனக்கு கிறிஸ்துவின் சரீரம் அவசியமா இருக்கு.
0: Very important for you to understand that.
1: முக்கியமான காரியம் நீங்கள் புரிந்து
0: கொள்ள வேண்டும். In the Old Testament God called individuals.
1: பழைய உடன்படிக்கையில் தேவன் தனிப்பட்ட நபர்களை அழைத்தார்.
0: One Noah.
1: ஒரு நோவா.
0: He had no co-workers.
1: யாரும் உடன் ஊழியர்கள் இல்லை.
0: One Elijah.
1: ஒரு எலியா.
0: No co-workers.
1: யாரும் உடன் ஊழியர் இல்லை.
0: After he went away, Elisha, no co-workers.
1: அதுக்கு பிறகு எலிஷா, அதுக்கும் அவருக்கும் ஊழியர் இல்லை.
0: All these prophets were like that.
1: இந்த தீர்க்கதரிசிகள்லாம் பிரபலமாக இருந்தால் எரேமியா,
0: இசாயா,
1: ஏசாயா,
0: ஜான் தி பாப்டிஸ்ட், no co-workers.
1: தனி மனிதன், எந்த உடன் ஊழியரும்.
0: All Old Testament was like that.
1: முழு உடன்படிக்கையும் பழைய உடன்படிக்கையும் அப்படி தான் இருந்தது. இயேசு வந்தபோது
0: you always send people 2 by 2.
1: அவர் இரண்டு இரண்டு பேராய் ஜனங்களை
0: அனுப்பினார். You read Luke chapter 10 verse 1, he sent them 2 by 2.
1: லூக்கா 10 அதிகாரம் 1 வசனத்தில் இரண்டு இரண்டு நபர்களை அனுப்பினார்.
0: And in the Acts 13, Paul and Barnabas.
1: அப்போஸ்தலர் 13 அதிகாரம் பவுலும் பர்னபாவும்.
0: Acts 3, Peter and John.
1: அப்போஸ்தலர் 3 அதிகாரம் பேதுரும் யோவானும்.
0: The days of this single ministry is finished in the Old Testament.
1: தனிநபர் ஊழியம் பழைய உடன்படிக்கையோடு முடிந்து விட்டது.
0: I remember when we started CFC in Bangalore, it was 2 of us, not 1.
1: பெங்களூர்ல CFC ஆரம்பித்த போது நாங்கள் இரண்டு நபர்.
0: Every place we say you must have a minimum of 2 elders.
1: அதனால தான் எல்லா இடங்களிலும் குறைந்தபட்சம் இரண்டு மூப்பர்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம்.
0: Small group may start with 1, but as soon as possible we must have 2 elders.
1: சிறு குழுவா இருக்கும்போது ஒருவர் இருக்கலாம், சீக்கிரமாக இரண்டு மூப்பர்கள் அவசியம்.
0: God's will is there should be a expression of the body of Christ.
1: என்றால் கிறிஸ்துவின் சரீரத்தின் வெளிப்பாடு அங்க இருக்க வேண்டிய தேவன் ஒரு
0: minimum 2 people.
1: அதற்கு குறைந்தபட்சம் இரண்டு நபர்கள்.
0: You know that verse Matthew 18:20, where 2 or 3 are gathered together, there I am in the midst.
1: மத்தேயு 18 அதிகாரம் 20 வசனத்திலும் எங்கு 2 3 பேர் நாமத்தினால் உருப்படுகிறார்களோ அங்கு நான் இருக்கிறேன்.
0: What about where one person is alone?
1: எங்கு ஒரு நபர் தனியாக இருக்கிறார்?
0: Something is missing.
1: ஏதோ ஒன்று குறைவுபடுகிறது.
0: Jesus said in Matthew 18:20, 2 is the minimum.
1: ஆண்டவர் சொன்னார் மத்தேயு 18:20 லே குறைந்தபட்சம் 2 பேர்.
0: 2 people then I am in the midst.
1: 2 பேர் இருந்தால் அவர் மத்தியில் நான் இருப்பேன்.
0: You can't build the body of Christ with 1 person.
1: ஒரு நபர் கிறிஸ்துவின் சரீரத்தை கட்ட முடியாது.
0: You need 2.
1: இரண்டு அவர் அவசியமாக இருக்கிறது.
0: We must build fellowship.
1: அதனால் தான் ஐக்கியத்தை கட்ட வேண்டும்.
0: And that is why husband and wife must always try to be one.
1: அதனால் தான் கணவனும் மனைவியும் ஒரே சரீரமாக இருக்க
0: வேண்டும். Then the Lord can do something because he is in the middle.
1: ஏனென்றால் அப்பொழுதுதான் தேவன் ஒரு காரியத்தை செய்ய முடியும். அவர் மத்தியத்தில் இருக்கிறார்.
0: Do you know why the devil tries to bring a division between you and your husband or you and your wife?
1: ஏன் உங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே சாத்தான் பிரிவினை கொண்டு வர முயற்சிக்கிறான்?
0: Because he knows then Jesus won't be in the middle.
1: ஏனென்றால் அவனுக்கு தெரியும் அப்பொழுது இயேசு கிறிஸ்து அங்கு இருக்க
0: முடியாது. You live in the same house.
1: ஒரே வீட்டில் நீங்கள் வாழலாம்.
0: ஹஸ்பண்ட் இஸ் தேர், வைஃப் இஸ் தேர்,
1: கணவன் இருக்கிறார், மனைவி இருக்கிறார்.
0: Same house,
1: ஒரே வீடு.
0: But they are not one.
1: ஆனால் அவர்கள் ஒருமனமா இல்லை.
0: Jesus is not in the midst.
1: Yesu Christ avul mayil madhyathil illai.
0: You understand that?
1: Adai purindukolgireerla?
0: Let me show you that in Matthew 18.
1: Matthew 18th adhigarathil adai ungalukku kaanvikiren.
0: Matthew chapter 18.
1: Matthew 18th adhigaram
0: and verse 19.
1: 19வது வசனம்.
0: First of all, it says there must be two of you who agree.
1: முதலாவது சொல்லுகிறது இரண்டு பேர் அவங்கள் ஒருமனப்பட வேண்டும்.
0: That's the first step.
1: முதலாவது காரியம்.
0: They must agree.
1: அவர்கள் ஒருமனப்பட வேண்டும்.
0: And then they must pray to the Father.
1: அதற்கு பிறகு பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும்.
0: And then their prayer will be answered.
1: அதற்கு பிறகு அவர்கள் ஜெபம் பதிலளிக்கப்படும்.
0: If two agree and ask, it will be done.
1: இரண்டு பேர் ஒருமனப்பட்டு கேட்டால் அதுக்கு அவர்கள் கொடுக்கப்படும்.
0: I say, why Lord?
1: ஏன் ஆண்டவரே?
0: Because the reason is given in verse 20.
1: 20வது வசனத்திலே அதன் காரணம் சொல்லப்படுகிறது.
0: Because where two people are agreed like that, Jesus says, I am in the middle.
1: ஏனென்றால் இரண்டு பேர் அப்படி ஒருமனப்பட்டால் நான் அவர் மத்தியில் இருக்கிறேன்.
0: Verse 20 is the reason for the answered prayer.
1: அந்த பதிலளிக்கப்பட்ட ஜெபத்திற்கான காரணம் வசனம் 20ல் இருக்கிறது.
0: Verse 19 says, your prayer will be answered if two of you agree.
1: இரண்டு பேர் ஒருமனப்பட்டால் உங்கள் ஜெபம் கேட்கப்படும்.
0: Because then I'll be in the middle.
1: ஏனென்றால் நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன்.
0: What about if two people don't agree?
1: இரண்டு பேர் ஒருமனப்படாமல் இருந்தால் என்ன?
0: And Jesus is not in the middle.
1: அவர் இயேசு கிறிஸ்துவின் மத்தியிலே இல்லை.
0: Then you can pray and pray and pray, nothing will happen.
1: ஜெபிக்கலாம் ஜெபிக்கலாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம், ஒன்று நடக்காது.
0: I want to say to you husbands and wives.
1: கணவன் மனைவிக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன்.
0: The devil is 100% desirous to prevent prayers from being answered in your home.
1: சாத்தான் 100% உங்கள் குடும்பத்திலே ஜெபங்கள் உங்களுக்கு ஜெபங்கள் பதிலளிக்காதபடிக்கு பிரயாசப்படுகிறது.
0: Your prayers for yourself should not be answered, your prayers for your children should not be answered.
1: உங்களுக்காய் நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஏறெடுக்கிற ஜெபங்கள் பதிலளிக்கப்படக்கூடாது.
0: And he knows this, these verses, even if you don't know it.
1: இந்த வசனம் உங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் சாத்தானுக்கு நன்றாக தெரியும்.
0: He says, all I have to do is just bring a little division between this husband and wife.
1: நான் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் அவர்கள் இருவருக்கும் மத்தியிலே ஒரு பிரிவினையை கொண்டு வருவது.
0: Then they can pray as much as they like.
1: எவ்வளவு நேரம் விரும்பினாலும் அவர்கள் ஜெபித்துக்
0: கொண்டிருக்கலாம். I know that nothing will happen.
1: எனக்கு தெரியும் ஒன்றுமே நடக்காது.
0: You married people, please look back over your past life.
1: திருமணமானவர்கள் உங்கள் கடந்த கால வாழ்க்கையை நீங்கள் நோக்கி பாருங்கள்.
0: See if the devil has not succeeded in your home.
1: சாத்தான் உங்கள் குடும்பத்திலே வெற்றி பெறவில்லையா என்பதை யோசித்து பாருங்கள்.
0: You go to church meeting regularly.
1: சபை கூட்டங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து போகிறீர்கள்.
0: But the devil's got power in your home.
1: சாத்தான் உங்கள் குடும்பத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது.
0: It's no use just singing songs on Sunday morning.
1: வெறும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலே பாடல் பாடுவது எந்த பிரயோஜனமும் இல்லை.
0: You have to be united at home.
1: குடும்பத்திலே நீங்கள் ஒருமனமாய் இருக்க வேண்டும்.
0: My wife and I have claimed this prayer, this promise, so many times in our 50 years of married life.
1: எங்களுடைய நானுமின் மனைவியும் எங்களுடைய திருமண 50 வருட திருமண வாழ்க்கையிலே அநேக முறை இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம்.
0: Especially for our 4 children.
1: குறிப்பாக எங்கள் 4 பிள்ளைகளுக்காக.
0: God gave us 4 children and said, you got to bring them up for me.
1: ஆண்டவர் எங்களுக்கு 4 பிள்ளைகளை கொடுத்து எனக்காய் நீங்கள் வளர்க்க வேண்டும் என்றார்.
0: How to bring them up in a difficult world.
1: இந்த கடினமான உலகத்திலே எப்படி அவர்களை வளர்க்க முடியும்?
0: How to bring them up with limited money.
1: குறைந்த பணத்தை வைத்து எப்படி அவர்களை வளர்க்க முடியும்?
0: Agree and pray.
1: ஒருமனப்பட்டு ஜெபித்தோம்.
0: There's nothing he cannot do.
1: தேவன் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை.
0: He can do miracles for your family.
1: ஆண்டவர் குடும்பத்தில் அற்புதங்களை செய்ய முடியும்.
0: Because he'll be in the midst.
1: ஏனென்றால் அவர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார்.
0: Let me read the reverse of these two verses.
1: இந்த இரண்டு வசனங்களை நான் எதிர்மறையாய் நான் எடுத்து வாசித்தேன்.
0: If two of you do not agree,
1: இரண்டு பேர் ஒருமனப்படாதிருந்தால்,
0: and they ask,
1: அவர்கள் கேட்கும் பொழுது,
0: it will not be done.
1: அது அவர்களுக்கு செய்யப்படாது.
0: Because I am not in the midst.
1: ஏனென்றால் அவர் மத்தியில் நான் இல்லை.
0: You understood it now?
1: இப்போது புரிந்து கொண்டீர்களா?
0: That's exact opposite of these two verses.
1: இந்த இரண்டு வசனங்களுக்கு முற்றிலும் எதிர்மறையானது.
0: Who knows that?
1: அது யாருக்கு தெரியும்?
0: The devil knows it.
1: சாத்தானுக்கு தெரியும்.
0: So this is the body of Christ.
1: இதுதான் கிறிஸ்துவின் சரீரம்.
0: Your wife does not have to be like you.
1: உங்களைப் போல உங்கள் மனைவி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை.
0: She is another part, you are another part.
1: நீங்கள் ஒரு அங்கமாய் இருக்கிறது, அவள் ஒரு அங்கமாய்
0: இருக்கிறது. You have to be one.
1: ஆனால் ஒன்றாய் இருக்க வேண்டும்.
0: Other people in the church don't have your gift.
1: மற்றவர்களுக்கு சபையிலே உங்களுக்கு இருக்கிற வரம் இல்லை.
0: We have to be one.
1: நீங்கள் ஒன்றாய் இருக்க முடியும்.
0: That's why the devil is always trying to bring division in the body of Christ.
1: அதனால் கிறிஸ்துவின் சரீரத்திலே சாத்தான் எப்படியாவது பிரிவினை கொண்டு வர முயற்சிக்கிறான்.
0: So we think of how to be hot.
1: எப்படி நாம் மனலா இருக்க வேண்டும் என்று நாம் யோசிக்கிறோம்.
0: We need fellowship.
1: நமக்கு ஐக்கியம் அவசியம்.
0: See, nowadays many people in cities don't see fires made out of coal.
1: இன்னாலே பட்டணத்தில் இருக்கிறவர்கள் இந்த தணல்னாலே கரியை வைத்து அனல் மூட்டுவதை பார்த்ததில்லை.
0: We have got heaters and gas stoves and all that.
1: இந்த gas stove heaters பயன்படுத்துவது.
0: But in places where there are coal fires, where you put a lot of coal and then fire comes.
1: சில இடத்தில் நிலக்கரி கரிகளை போட்டு நெருப்பை கொண்டு வருவார்கள்.
0: Even if the fire is burning bright,
1: அந்த நெருப்பு பயங்கர அக்னியாக இருந்தால்,
0: all the coals are red hot.
1: அந்த கரிகள் எல்லாமே சிகப்பாய் அக்னியை போல இருக்கும்.
0: You take out one coal,
1: ஒரே ஒரு ஒன்றிலிருந்து கரியை, ஒரு
0: பிரைட்டஸ்ட் கோல்,
1: அது மிக பிரகாசமாக இருக்கிற ஒரு கரி,
0: and put it outside.
1: அந்த கரி துண்டை வெளியே எடுத்து விடுங்க.
0: What will happen?
1: என்ன நடக்கும்?
0: You think it will continue to burn?
1: அது தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்குமா?
0: It will die out.
1: அது முற்றிலுமாய் மறித்து
0: even if it is the hottest coal there it will die out
1: அங்க இருக்கிற மிக பிரகாசமான அனலா இருக்கிற கரியா இருந்தாலும் அது மறித்து போய்
0: that is a parable
1: அதுதான் ஒரு ஓமை
0: don't think you can do it on your own
1: நீங்கள் உங்கள் பலனால் நீங்களாவே செய்ய முடியும் நினைக்காதீர்கள்
0: you need to be in fellowship with others
1: நீங்கள் மற்றவர்களோடு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும்
0: at least one other person
1: குறைந்தபட்சம் ஒரு நபரோடாவது
0: you know there are people who have tell me brother Zach there's nobody in my town who is interested in your message only I and my family are interested
1: yeah சில இடத்துல சொல்வார்கள் எங்களுடைய பட்டணத்திலே உங்களுடைய செய்தியை குறித்து விருப்பம் மாய் கேட்கிறவர்கள் நானும் என் மனைவியும் தான் மற்றவர்கள் யாருமே இல்லை
0: we are listening to your message on the internet regularly
1: நாங்கள் உங்களுடைய செய்தியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம்
0: don't be satisfied with that
1: அதை குறித்து திருப்தி அடையாதீர்கள்
0: you okay now you pray that god will bring one other family in touch with you
1: நீங்கள் ஜெபியுங்கள் இன்னும் ஒரே ஒரு குடும்பத்தை தேவன் உங்களோடு தொடர்பு கொள்ள வைக்கும்படி
0: and then meet together
1: அதற்கு பிறகு அவர்களை சந்தித்து
0: that will be the beginning of a church
1: அதுதான் சபையின் ஆரம்பமாக இருக்கிறது
0: just two families
1: இரண்டு குடும்பங்கள்
0: many churches have started like that
1: அப்படி அநேக சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது
0: that is how the first church in Bangalore started with two families
1: பெங்களூர்ல இருக்கிற சபை அப்படித்தான் இரண்டு குடும்பங்களை வைத்து
0: ஆரம்பித்தது families
1: 20 குடும்பங்கள் அல்ல வெறும் இரண்டு குடும்பங்கள்
0: and that I have seen in many other places also
1: அது அதே போல மற்ற अनेक இடங்களிலும் நான் பார்த்திருக்கிறேன்
0: so please remember this the holy spirit gives us different gifts
1: பரிசுத்தாவியானவர் நமக்கு வித்தியாசமான வரங்களை கொடுக்கிறார்
0: and together we can help one another to be on fire for the lord
1: நாம் இணைந்து ஒருவரை ஒருவர் உதவி செய்து தேவனுக்கென்று அனலாய் இருக்கும்படி நாம் உதவி செய்ய முடியும்
0: see ecclesiastes
1: பிரசங்கியின் புத்தகம்
0: I hope you all know where that is
1: அது எங்க இருக்குது என்று உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன்
0: it's right in the middle of your bible
1: உங்கள் வேதாகமத்தின் மையத்தில் இருக்கிற ஒரு புத்தகம்
0: it's just after proverbs psalm proverbs ecclesiastes
1: சங்கீதம் நீதிமொழிகள் பிரசங்கி
0: ecclesiastes chapter 4
1: பிரசங்கியின் புத்தகம் 4 அதிகாரம்
0: this is almost like a prophecy of the new covenant
1: இது புதிய உடன்படிக்கையின் ஒரு தீர்க்கதரிசனம் போல இருக்கிறது
0: verse 9
1: 9வது வசனம்
0: it applies to families and it also husband and wife also applies to brothers and sisters
1: இது குடும்பத்திற்கும் கணவன் மனைவிக்கும் பொருந்தும் சகோதர
0: brothers and sisters
1: இரண்டு சகோதரர்கள் இரண்டு சகோதரிகளுக்கும்
0: பொருந்தும் ecclesiastes 4 verse 9
1: பிரசங்கின் புத்தகம் 4 அதிகாரம் 9வது வசனம்
0: two are better than one
1: ஒன்றியா இருப்பதிலும் இருவர் கூடி இருப்பது நலம்
0: because they have a good return for their labor
1: அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன்
0: டூ பீப்புள் வொர்க் இண்டிவிஜுவலி தே கான்ட் டு சோ மச்
1: இரண்டு நபர்கள் தனித்தனியாய் வேலை செய்தால் அவ்வளவா அவர்களால்
0: தே வொர்க் டுகெதர் தே கேன் டு மச் மோர்
1: ஆனால் இணைந்து வேலை செய்யும் போது அதிகமான காரியத்தை செய்ய முடியும்
0: செகண்ட்லி
1: இரண்டாவதாக
0: இஃப் ஒன் ஆஃப் தம் ஃபால்ஸ் தி அதர் இஸ் தேர் டு ஹெல்ப் ஹிம் அப்
1: ஒருவன் விழுந்தால் அவன் உடனாலே அவனை தூக்கி விடுவான்
0: யூ நோ தீஸ் பீப்புள் ஹூ கிளைம் மவுண்டன்ஸ்
1: மலை ஏறுகிற ஜனங்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா
0: two of them go together one with the rope tied to each other
1: oruvar irandu per mele povargal ondrodu na avargalude kairigal inaikapattirukku
0: because they say one slips and falls the other person is rope is tied to him he will hold that person
1: yenendral oruvar thavari vendral mattorude kairu avarai thaangi pidikamudiyum
0: but if a person is alone when he falls
1: anal oru manidan kiye vilumbo thanimaya irundal
0: verse 10
1: 10th vasanam
0: nobody to lift him up
1: avani thooki vidadhukku oruvarum illai
0: he is talking about the importance of fellowship
1: aikyathin mukkiyathwathai kurithu
0: pesugiran two people can make each other warm
1: irandu per sendu yuddham seiya mudiyum
0: and in new testament terms no verse 11 they can keep each other warm
1: irandu per paduthukonda avargale anal undaakkum
0: that means in new testament terms we can keep each other on hot for the lord
1: pudhiya udanpadikkin vaarthil sonnal oruvar oruvar naam analai veithirukka mudiyum
0: I can stir him up and he can stir me up and we can both be on fire for the lord
1: avar ennai utsaagapaduthum mudiyum naan avarai utsaagapaduthum mudiyum naangal iruvarum analai irukka mudiyum
0: and then the third thing
1: moondravathu kaaryam
0: that is resisting the devil
1: satan edutthu
0: you know one the devil may be able to overcome one but two can resist him and overcome him
1: ஒருவன் யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம்
0: these are the advantages of being two
1: இதுதான் இரண்டு பேரா இருப்பதற்கான சாதகமான காரியம்
0: it says a cord of three strands cannot be broken easily
1: அதற்கு பிறகு முப்பரினும் சீக்கிரமாய் அறாது
0: that's jesus coming in the middle the two becomes three
1: and the yesu son madhil irukkira rendu nabargal moonru nabargalai maarugiraa
0: so beautiful picture of fellowship in the new testament
1: pudhiya udanpadikkin aikyathirkkendru miga arpudhamana padamai irukkiru
0: husband and wife
1: kanavan manaivi
0: read those verses as husband and wife
1: கணவன் மனைவி என்ற வசனத்தை வாசித்து பாரு
0: read those verses as two elders working together
1: இரண்டு மூப்பர்கள் இணைந்து பணி செய்வதை ஒப்பிட்டு பாரு
0: two brothers working together
1: இரண்டு சகோதரர்கள் இணைந்து பணி செய்வது
0: seeking fellowship
1: அந்த ஐக்கியத்தை நாடுவது
0: some time ago I illustrated this in a picture way in our church in Bangalore.
1: சில நாட்களுக்கு முன்பாக எங்களுடைய சபையில பெங்களூர்லே இதை நான் ஒரு காட்சி வடிவமாய் நான் காண்பித்தேன்.
0: So I said all of us are zeros, worth nothing.
1: நாம் எல்லோருமே பூஜ்யமாய் இருக்கிறோம், எந்த பிரயோஜனமும் இல்லை.
0: So I called about 7 or 8 brothers and told them to hold a board with 000 written on it.
1: ஏழு எட்டு நபர்களை அழைத்து ஒவ்வொருவரும் ஒரு போர்டை வைத்திருந்தார்கள், பூஜ்யம் பூஜ்யம் பூஜ்யம் என்று எழுதப்பட்டது.
0: Okay, 8 people standing with zeros, what is the value?
1: எட்டு பேர் பூஜ்யம் என்ற பலகையை வைத்து நின்று கொண்டிருக்கிறார்கள், அதனுடைய மதிப்பு என்ன?
0: ஜீரோ. Then I said, now I'll show you something.
1: இப்போது நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
0: Jesus Christ is one.
1: இயேசு கிறிஸ்து ஒன்று.
0: So if I put one in front of just one of these zeros,
1: இந்த பூஜ்யங்களுக்கு முன்பாக அந்த ஒரு ஒரு அந்த ஒன்றை நான் போடுகிறேன்,
0: he becomes 10.
1: அது 10 ஆக மாறுகிறது.
0: You understood that?
1: அதை புரிந்து கொள்கிறீர்களா?
0: Or you're asleep?
1: தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களா?
0: One with zero becomes 10.
1: அந்த பூஜ்யத்தோடு ஒன்றை சேர்த்தால் 10 ஆக மாறிவிடுகிறது.
0: All the other 7 zeros are still zeros.
1: அந்த ஏழு பூஜ்யங்களும் இன்னும் பூஜ்யமாவே இருக்கிறது.
0: One person with Jesus is worth more than all the others.
1: ஒரு இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற ஒரு நபர் மற்ற எல்லாத்தையும் பார்க்கிலும் மேலானது.
0: Now I'll find out whether you're asleep or not.
1: இப்போதே நீங்கள் தூங்குகிறீர்களா இல்லை என்பதை கண்டுபிடிக்கிறேன்.
0: Now if one person joins this,
1: இதோடு கூட ஒரு இணைந்து கொண்டால்,
0: another zero comes there.
1: இன்னொரு ஒரு பூஜ்யம் வந்து விடுகிறது.
0: 10 becomes 11, right?
1: 10 11 ஆக மாறுகிறது.
0: No, it becomes 100.
1: Ah, 100.
0: You're awake, okay.
1: நீங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்.
0: That is the power of fellowship.
1: அதுதான் ஐக்கியத்தின் வல்லமை.
0: One more zero.
1: இன்னொரு பூஜ்யம்.
0: 1000.
1: ஆயிரமாய் மாறுகிறது.
0: So even if all of you say, I'm zero, that's okay.
1: நீங்கள் எல்லோருமே நான் பூஜ்யம் பூஜ்யம் பூஜ்யம் என்று சொன்னாலோ சரி.
0: I also stood there with a zero in front of me.
1: நானும் அவர்களோடு ஒரு பூஜ்யமாய்
0: நின்றேன். Zero.
1: பூஜ்யம்.
0: It's only Jesus who's got value.
1: இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் மதிப்பு இருக்கு.
0: If we put Jesus in front of us,
1: நம்முடைய வாழ்க்கையின் முன்பாக இயேசு கிறிஸ்துவை வைப்போம் என்றால்,
0: don't put him behind.
1: பின்பாக அல்ல.
0: Behind means 0001 doesn't help.
1: அந்த பூஜ்யம் எல்லாம் போய் கடைசியில ஒன்று இருக்கும்.
0: You put him in front.
1: முதலாவது முன்பாக.
0: Then only all the zeros have value.
1: அதற்கு பிறகுதான் எல்லா பூஜ்யத்திற்கும் மதிப்பு.
0: Right or wrong?
1: சரியா தவறா?
0: If you put it at the end,
1: கடைசியில போட்டால்,
0: now yes. So it's just a little picture. Sometimes picture language helps us.
1: இப்படி காட்சியிலே படமாய் காண்பிக்கிறது உதவி செய்ய முடியும்.
0: That is how we get value, and that's how we can be hot and help one another.
1: அப்படித்தான் நாம் மனலாய் இருந்து ஒருவருக்கொருவர் உதவி செய்ய முடியும்.
0: So what we need to see is the example of Jesus Christ.
1: நாம் பார்க்க வேண்டிய காரியம் இயேசு கிறிஸ்துவின் முன்னுதாரணம்.
0: So when I read the scriptures,
1: வேத வசனத்தை நான் வாசிக்கும் போது,
0: I must see the glory of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நான் பார்க்க வேண்டும்.
0: Then I see my own need.
1: அதற்கு பிறகு என்னுடைய தேவையை பார்க்கிறேன்.
0: I told you about Isaiah chapter 6.
1: ஏசாயா 6 அதிகாரத்தை நான் காண்பிக்கிறேன்.
0: Let's go there and see it.
1: அங்கு சென்று நாம் பார்க்கலாம்.
0: It says here Isaiah.
1: ஏசாயா
0: in chapter 6 verse 1.
1: 6 அதிகாரம் 1 வசனம்.
0: He said, in the year King Uzziah died, I saw the Lord sitting on a throne.
1: உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார்.
0: It's like we read in 2 Corinthians 3, the Holy Spirit showing us the glory of the Lord.
1: அது 2 கொரிந்தியர் 3:18 வாசித்தது போல பரிசுத்தாவியானவர் தேவனுடைய மகிமையை காண்பிக்கிறார்.
0: God did not show Isaiah his sin.
1: முகத்தையும் கால்களையும் சட்டங்களால்
0: மூடிக்கொள்கிறார்.
1: இந்த பாவம் செய்யாத இந்த தேவ தூதர்களால் தேவனை நோக்கி பார்க்க
0: முடியவில்லை. Glory
1: and magnificence when பார்த்தபோது
0: he immediately said, oh verse 5, I am ruined because I am such a corrupt man.
1: ஐந்தாம் வசனத்தில் சொன்னா, ஐயோ அதமானே, நான் அசுத்தோதரனுள்ள மனுஷன்.
0: Who told him that?
1: அதை அவனுக்கு சொன்னவர்.
0: Nobody told him.
1: யாருமே சொல்லவில்லை.
0: He just saw the glory of the Lord and immediately he felt that way.
1: தேவனுடைய மகிமையை பார்த்தான், அவன் அப்படிப்பட்டவனாய் உணர்ந்தான்.
0: And as soon as he confessed his sin,
1: அவன் தன்னுடைய பாவத்தை அறிக்கைட்ட உடனே
0: the fire came from the altar, verse 6.
1: ஆறாம் வசனம், பலிபீடத்திலிருந்து அக்னி வந்தது.
0: And cleansed his mouth.
1: அவனுடைய வாயை அது சுத்திகரித்து.
0: Touched him.
1: அவனை தொட்டது.
0: The fire came and touched his mouth.
1: அவனுடைய வாயை தொட்டு.
0: And the Lord said,
1: தேவன் சொன்னார்,
0: verse 9, now go and preach.
1: ஆண்டவர் சொன்னார், இப்பொழுது நீ போய் பிரசங்கி.
0: That is the way to preach.
1: அப்படித்தான் பிரசங்கி.
0: All preachers must follow this example.
1: எல்லா பிரசங்கியார்களும் இந்த முன்னுதாரணத்தை.
0: See the glory of the Lord.
1: தேவனுடைய மகிமையை பார்த்து.
0: See your own need.
1: நம்முடைய சொந்த தேவையை
0: பார்த்து. Confess your need.
1: நம்முடைய தேவை அறிக்கையிடவே.
0: Let the fire from the altar touch your heart.
1: பலிபீடத்தின் அக்னி நம்முடைய இருதயத்தை
0: தொடுது. Now go with my anointing and preach.
1: என்னுடைய அபிஷேகத்தோடு போய் பிரசங்கி.
0: That is the ministry in the new covenant.
1: அதுதான் புதிய உடன்படிக்கையின் ஊழியமாய் இருக்கிறது.
0: So when we go into the scriptures,
1: வேத வசனத்திற்கு நாம் போகும்போது,
0: we must see the glory of Jesus.
1: இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நாம் பார்க்க வேண்டும்.
0: Let me give you one or two examples how to read the Bible.
1: எப்படி வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று ஒரு சில எடுத்துக்காட்டை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.
0: I'll give you one example.
1: ஒரு எடுத்துக்காட்டை காண்பிக்க விரும்புகிறேன்.
0: Matthew chapter 12.
1: மத்தேயு 12ஆம் அதிகாரம்.
0: When we serve the Lord, we can expect a lot of people will be jealous of us.
1: Naam devanukku ooyam seiyumbodhu anegar nammel poramaiya irukkalam.
0: I have met many people in my life for the last more than 55 years who have been jealous of my preaching ability.
1: Na enudaiya prasanga thirannale enmel poramaiya irundhavargalai 55 aandugalai naan paathirukken.
0: And when they are jealous of you, they will tell lies about you to defame you.
1: அவர்கள் உங்களை மேல் பொறாமையா இருக்கும்போது உங்களுடைய அந்த காரியத்தை பெயரை கெடுக்கும்படியாய் பொய்யான குற்றங்களை
0: சாட்டுவார்கள்.
1: அவன் பார்க்கும் பேசவும் முடிந்தது.
0: And all the people were so amazed. This is the son of David.
1: ஜனங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தான் என்றார்கள்.
0: But the jealous Pharisees.
1: ஆனால் பொறாமையான பரிசேயர்கள் அங்கு வந்தார்கள்.
0: This is no. This is the prince of demons who is working here.
1: இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயெல்செபூல் என்று சொன்னார்கள்.
0: Has anybody called you the ruler of demons?
1: யாராவது ஒருவர் பிசாசுகளின் தலைவர் என்று உங்களை சொல்லி இருக்கிறார்களா?
0: Maybe people have called you many bad names in your life.
1: உங்களுடைய வாழ்க்கையிலே தவறான பெயர்களை வைத்து உங்களை அழைத்திருக்கலாம்.
0: This is one of the worst names you can get.
1: நீங்கள் கேட்க வேண்டிய மிக மோசமான ஒரு வார்த்தை.
0: Who is the ruler of demons?
1: சாத்தானுடைய.
0: Who is the ruler of demons?
1: பெயெல்செபூல் அந்த தலைவன் யார்? சாத்தானுடைய பிசாசுகளின் தலைவன் சாத்தான்.
0: He is the ruler of all the demons.
1: எல்லா பிசாசுகளின் தலைவன் அவன்தான்.
0: Has anybody called you Satan?
1: யாராவது உங்களை சாத்தான் சொல்லி இருக்கிறார்களா?
0: People have called me that.
1: என்னை அவர்கள் அழைத்து இருக்கிறார்கள்.
0: They called Jesus that.
1: இயேசுவை அப்படி அழைத்தார்கள்.
0: What did Jesus do?
1: இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்?
0: He said.
1: அவர் சொன்னார்.
0: Verse 31.
1: 31ஆம் வசனம்.
0: Sorry, 32.
1: 32ஆம் வசனம்.
0: If you speak a word against the Son of Man, it's forgiven.
1: எவனாலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமாய் வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும்.
0: Forgiven.
1: அவனை மன்னி.
0: Did you call me the devil?
1: நீ என்னை பிசாசு என்று அழைத்தான்.
0: Forgiven.
1: மன்னித்தோடு.
0: Immediately.
1: உடனடியாக.
0: This is how you see the glory of Jesus in the Bible.
1: இப்படி தான் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை வேதத்திலே நாம் பார்க்க முடியும்.
0: Don't just see that.
1: அது வெறும் பார்ப்பது மட்டுமல்ல.
0: The Holy Spirit comes to make you like that.
1: பரிசுத்த ஆவியானவர் அப்படியே இயேசுவைப் போல் மாறும்படி செய்யும்படி.
0: I told you the two ministries of the Holy Spirit.
1: பரிசுத்த ஆவியின் இரண்டு ஊழியங்களை பற்றி சொன்னேன்.
0: To show you the glory of Jesus and to make you like that.
1: இயேசு கிறிஸ்துவின் மகிமையை காண்பிப்பது அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் உங்களை மாற்றுவது.
0: You see, oh, they call Jesus the devil.
1: அவமானமான காரியம் அல்ல.
0: How dare you speak against my servant?
1: ஆண்டவர் சொன்னார், நீ எவ்வளவு துணிச்சலா என்னுடைய ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசினாய்.
0: You know what Miriam got?
1: மரியம் என்ன கிடைத்தது தெரியுமா?
0: You know, leprosy.
1: குஷ்டரோகம்.
0: What did she do?
1: அவளுக்கு என்ன செய்தாள்?
0: She just questioned, why did Moses marry a non-Jewish person?
1: ஏன் மோசே ஒரு யூதரல்லாத பெண்ணை திருமணம் செய்து கொண்டார்?
0: I'll tell you another story.
1: இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன்.
0: By the way, that is Numbers chapter 12. You can read it sometime.
1: என்னாகவும் 12ஆம் அதிகாரம் நீங்கள் பின்பு வாசித்து பார்க்கலாம்.
0: There's another story from 2 Kings chapter 2.
1: ரெண்டு ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் சம்பவம் இருக்கு.
0: Elisha and received the anointing of Elisha from him.
1: எலியாவிடத்திலிருந்து எலிசா தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறான்.
0: And he came up.
1: அவன் மேலே வந்தபோது.
0: Some people said, you bald man. Elisha was bald, you know.
1: Elisha,
0: they made fun of his bald head.
1: அவனுடைய வழுக்கை தலையை பார்த்து அவனை கிண்டல் செய்தார்.
0: And said, oh, Elijah went up also. You baldy, you also go up.
1: Elia போனான், நீயும் வழுக்கையா இருக்கிற நீயும் போயிடு.
0: You know what happened?
1: என்ன தெரியுமா?
0: Elisha turned around and cursed them.
1: Elisha திரும்பி அவர்களை சபித்தான்.
0: And some bears from the forest came out and killed about 42 of them.
1: காடுகளிலிருந்து சில கரடிகள் வந்து 42 பேரை இது கொண்டு போட்டது.
0: Elijah did not call for the bears. God sent the bears.
1: எலிசா அந்த கரடிகளை அழைக்கவில்லை. தேவன் அந்த கரடிகளை அனுப்பினார்.
0: But they made fun of a servant of God.
1: அவர் தேவனுடைய ஊழியத்தை ஊழியரை அவர்கள் கேலி செய்தார்கள்.
0: Now here is somebody doing something worse than that to Jesus.
1: இங்கு அதைவிட மோசமான ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு செய்கிறார்கள்.
0: They didn't just make fun of his head or anything. They called him devil.
1: அவரை வெறும் பரியாசம் செய்யவில்லை, அவரை சாத்தான் என்று அழைக்கிறார்கள்.
0: But they did not get leprosy.
1: ஆனா அவர்களுக்கு குஷ்டரோகம் கிடைக்கவில்லை.
0: No bears came to eat them up.
1: எந்த கரடிகளும் அவரை கொண்டு போகும்படி வரவில்லை.
0: What did they get?
1: அவர்களுக்கு என்ன கிடைத்தது?
0: Forgiveness.
1: மன்னிப்பு.
0: Now when somebody does harm to you,
1: யாராவது ஒருவர் உங்களுக்கு தீமை செய்தால்,
0: do you want to be like Moses? They should get leprosy.
1: மோசே போல அவர்களுக்கு குஷ்டரோகம் கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா?
0: Or you want to be like Jesus and say, forgive them?
1: இயேசுவை போல இருந்து அவர்களை மன்னியும் என்று சொல்ல விரும்புகிறீர்களா?
0: You examine your life.
1: உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சோதித்து பாருங்கள்.
0: What do you wish for somebody who has harmed you?
1: உங்களுக்கு தீமை செய்த அந்த நபருக்கு என்ன நடக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்?
0: Supposing your brother-in-law cheated you of the family property.
1: உங்களுடைய சகோதரனுடைய கணவர் ஏதோ ஒரு சொத்து விவகாரத்திலே உங்களை அவர்
0: ஏமாற்றி
1: எல்லாவற்றையும் விட்டுவிட்டார்.
0: And your wife got no share.
1: உங்களுடைய மனைவிக்கு எந்த பங்கும் கிடைக்கல.
0: Your husband did not get any share.
1: இல்ல, உங்க கணவனுக்கு எந்த பங்கும்
0: கிடைக்கல. Because some brother-in-law cheated the whole thing.
1: ஏனென்றால் அந்த சகோதரனுடைய மனைவி எல்லா கணவன் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டார்.
0: What are you waiting for?
1: நீ எதற்காக காத்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
0: Are you waiting for some calamity to hit him?
1: ஏதோ ஒரு அசம்பாவிதம் அவருக்கு நடக்க வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கிறீர்களா?
0: Or can you say you are forgiven?
1: அல்லது நீங்கள் நீங்கள் நான் மன்னித்து விடுகிறேன்.
0: In that moment you will discover whether you are an old covenant follower of Moses or a new covenant follower of Jesus.
1: அந்த நேரத்தில் நீங்கள் உங்களை குறித்து அறிந்து கொள்ளலாம். நீங்கள் பின்னா இயேசு பழைய உடன்படிக்கை மோசேயை பின்பற்றுகிறவர்களா அல்லது புதிய உடன்படிக்கையில் இயேசுவை பின்பற்றுகிறவர்களா?
0: I want to be on fire like Jesus was all the time.
1: இயேசு கிறிஸ்து இருந்தது போல எப்பொழுதுமே நான் அனலாக இருக்க விரும்பினால்,
0: if I wish evil for other people,
1: மற்றவர்களுக்கு தீமை நடக்க வேண்டும் என்று விரும்பினால்,
0: that is like pouring water on the fire will go out from my life.
1: அந்த அக்னியின் மேல் தண்ணீரை ஊற்றுவது போல அந்த அக்னி என் வாழ்க்கையிலிருந்து நீங்கிவிடும்.
0: That's why the fire goes out.
1: அதனால்தான்
0: How to remain hot?
1: எப்படி நான் தொடர்ந்து அனலா இருப்பது?
0: Don't pour any water on the fire.
1: அந்த அக்னியின் மேல் தண்ணீரை ஊற்றாதிருங்கள்.
0: Don't wish evil for other people.
1: மற்றவர்களுக்கு தீமை நடக்க வேண்டும் என்று விரும்பாதிருங்கள்.
0: Jesus was always on fire because he never wished evil for anybody.
1: இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே அனலா இருந்ததற்கான காரணம் மற்றவர்களுக்கு தீமை நடக்க வேண்டும் என்று விரும்பவில்லை.
0: When somebody does evil to you, forgive them.
1: யாராவது உங்களுக்கு தீமை செய்தால் அவர்களுக்கு மன்னித்து விடுங்கள்.
0: You don't have to fellowship with them because that may not be possible. They are not interested in fellowship.
1: அவர்களோடு நீங்கள் ஐக்கியப்பட முடியாது, ஏனென்றால் அவர்கள் ஐக்கியப்பட விரும்பாமல் இருக்கலாம். அது பரவாயில்லை.
0: Forgive them.
1: ஆனால் மன்னித்து விடுங்கள்.
0: From your heart.
1: உங்களுடைய இருதயத்திலிருந்து.
0: Ask the Lord to show you whether you are forgiven from the heart.
1: ஆண்டவரே, இருதயத்திலிருந்து நான் மன்னித்து விட்டேனா என்று காண்பிக்கும்படி தேவனிடத்தில் கேளுங்கள்.
0: One example of my own failure.
1: என்னுடைய வாழ்க்கையின் தோல்வியை குறித்து நான் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன்.
0: I never did everything perfectly. I made mistakes and I learned from it.
1: நான் எல்லாவற்றையுமே பரிபூர்ணமாய் செய்யவில்லை. நான் தவறு செய்து அதிலிருந்து கற்றுக்கொண்டேன்.
0: You know, just like I learned to write the alphabets with mistakes in the beginning, then I learned to write it properly.
1: எப்படி எழுத கற்றுக்கொள்ளும்போது தவறு செய்தேனோ அதே போல தவறு செய்து அதற்கு பிறகு சரியாக கற்றுக்கொண்டேன்.
0: In mathematics also, we make mistakes in addition, then we learn how to do it.
1: கணிதத்திலும் சில தவறுகளை செய்கிறோம், அதற்கு பிறகு சரியாக
0: கற்றுக்கொள்ளுங்கள். Afraid of making mistakes, if you learn from it, it's good.
1: நீங்கள் தவறு செய்வதை குறித்து பயப்படாதீர்கள், அதை கற்றுக்கொள்வதால் நல்லது.
0: Somebody did some harm to me.
1: யாரோ ஒருவர் எனக்கு தீமை செய்தார்கள்.
0: And when something bad happened to him, I forgave him.
1: நான் அவரை மன்னித்து விட்டேன்.
0: I said, Lord, from my heart I have forgiven him.
1: ஆண்டவரே, இருதயத்தில் அவரை மன்னித்து விடுகிறேன்.
0: And I thought I had done that.
1: நான் அதை செய்து விட்டேன் என்று
0: நம்பினேன். Sometime later when something bad happened to him,
1: சில நாட்கள் கழித்து அவருக்கு ஒரு தீமை நடந்தபோது,
0: I was a little happy.
1: என் இருதயத்திலே நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன்.
0: And the Lord said, are you happy?
1: ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷமா இருக்கிறாயா?
0: That something bad happened to that person who did some wrong to you.
1: உனக்கு தீமை செய்த ஒரு நபருக்கு ஒரு தீமையான காரியம் நடந்தது என்று.
0: That shows you did not forgive him from your heart.
1: அது எதை காண்பிக்கிறது என்றால், நீ உன் இருதயத்திலிருந்து அவரை மன்னிக்கவில்லை.
0: I said, Lord, thank you for showing me the corruption of my heart.
1: ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தின் அந்த கரை நீ அசுத்தத்தை காண்பித்ததற்காக நன்றி.
0: I deceived myself that I had forgiven him from my heart.
1: அவனை என் இருதயத்திலிருந்து மன்னித்து விட்டேன் என்று நான் என்னை வஞ்சித்துக் கொண்டிருந்தேன்.
0: You love me so much.
1: ஆண்டவரே, நீ அதிகமாய் நேசித்தீர்.
0: You did not allow me to live in that deception.
1: அந்த வஞ்சனையிலே நான் தொடர்ந்து இராதபடி என்னை காத்துக்கொண்டே.
0: You showed me by something bad happening to him and seeing how happy I was.
1: அவருக்கு ஒரு தீமை நடப்பதிலிருந்து நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன், அதன் மூலமா எனக்கு வெளிச்சம் கிடைத்தது. என்னை குறித்ததான வெளிச்சம்.
0: Lord, forgive me.
1: ஆண்டவர், என்னை மன்னித்து விடுங்க.
0: Help me only to wish good for all the people who have done harm to me.
1: ஆண்டவரே, எனக்கு தீமை செய்த எல்லா நபர்களுக்கும் வெறும் நன்மை செய்யவே நன்மை மாத்திரம் நடக்க வேண்டும் என்று.
0: From that day I learned to bless those who curse me
1: அந்த நாளிலிருந்து என்னை சபிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தேன்.
0: Pray for blessing to those who persecute me.
1: என்னை உபத்திரவப்படுத்துபவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்க
0: ஆரம்பித்தேன். Love all my enemies.
1: எல்லா எதிரிகளையும் நான் நேசிக்க
0: ஆரம்பித்தேன். Never to wish evil for anybody who's ever done harm to me.
1: எனக்கு தீமை செய்த எந்த நபருக்கும் நான் தீமை நடக்க வேண்டும் என்று விரும்பவில்லை.
0: Only wish good good good good good.
1: அவர்களுக்கு நன்மை நன்மை நன்மை நன்மையே நடக்க வேண்டும்.
0: See what happens when you see. I learned it from here, the glory of Jesus.
1: இது இயேசு கிறிஸ்துவின் மகிமையிலிருந்து நான் கற்றுக்கொண்ட
0: காரியம். That's one thing you can learn.
1: இந்த ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும்.
0: This is how we must read the Bible.
1: இப்படித்தான் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும்.
0: And whenever you see something Jesus did, Lord, I want to see the glory of Jesus there and I want to be like that.
1: ஏதாவது ஒரு காரியத்தை இயேசு செய்வதை பார்க்கும்போது ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் மகிமை அதே நான் பின்பற்ற விரும்புகிறேன்.
0: See when you see Jesus washing people's feet.
1: இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷருடைய கால்களை கழுவுவதை பார்க்கும்போது
0: admire it.
1: அதை பார்த்து
0: ஆச்சரியப்படுகிறேன்.
1: நான் ஒரு மகாராஜாவை போல இல்லாமல் ஒரு வேலைக்காரனை போல நான் பணி செய்யட்டும்.
0: There are many other things. If you read the Gospels, you can see Jesus' glory.
1: வாசிக்கும் போது திரும்ப திரும்ப திரும்ப எங்களை
0: ஞாபகப்படுத்தும்
1: எங்கள் இருதயங்களை எப்பொழுதும் மனலாக எரிந்து கொண்டிருப்பதாக
0: Jesus' name.
1: இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம்.
0: ஆமென்.
1: ஆமென்.

Praise the Lord. நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இந்த நாளிலே கர்த்தரை ஆராதித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். எங்களோடு சேர்ந்து நீங்களும் பாடப்போகிறீர்கள். தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஒருமித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்தீரே என்ற பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமென்.

தேவன் என்னை மேன்மைப்படுத்துவது. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அதை காண்பார்கள், சுற்றி உள்ள கண்கள் அதை காணும். தேவன் எனக்கு செய்வதை என் சத்துருக்கள் காண்பார்கள். தேவன் என் வாழ்வில் எனக்கு செய்த நன்மைகளை நான் மட்டும் அல்ல, என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களும் அதை காண்பார்கள் என்று பாடினோமே, அந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் நிறைவேற்றி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். இன்னொரு பாடல் கூட நம்ம எல்லாரும் இணைந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பயமில்லையே, பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருக்கிறபடியினால், என் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறபடியினால் நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சங்கீதக்காரர் எழுதுகிறாரே. எல்லாரும் விடுதலையோடு பாடப்போகிறோம். அவர் எனக்கு கேடகமாய் இருக்கிறபடியினால், அவர் என் பட்சத்தில் இருக்கிறபடியினால் நான் பயப்படேன். அந்த தைரியத்தோடு விசுவாசத்தோடு கரங்களை தட்டி எல்லாரும் உற்சாகமாய் பாடுவோம். ஆண்டவரே.

கர்த்தர் எனக்கு ஆதரவாயிருக்கிறபடியினால எனக்கு பயம் இல்லை என்று சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை தொடர்ந்து நடத்துவார். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாட போகிறோம். என் கர்த்தர் செய்த நன்மையாகும் எண்ணி முழுமனதாய் ஸ்தோத்தரிப்பேன். உற்சாகமாய் பாடலாமா இந்த பாடலை? ஆமென். கர்த்தருடைய நாம

அனைத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் நாமமே இந்த உலகத்தில் மேலான நாமம். அந்த நாமத்தை அறிந்தவர்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவார்கள். அந்த நாமம்தான் நம்ம வாழ்விலே விடுதலை கொடுக்கிறது. அவருடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது பாருங்கள். இன்றைக்கு நாம் சேர்ந்து அந்த நாமத்தை மகிமைப்படுத்தி பாடப்போகிறோம். வானத்திலும் பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு, அதுதான் இயேசு என்கிற நாமம். கைகளை தட்டி உற்சாகமாக நாம் பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஆமென். பாடலாம், கைகளை தட்டி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்திற்கு மத்திய 7:24 வசனத்திலிருந்து 27 வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மனை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனெனில் அது கண்மனையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருமெல்லம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். அன்பானே, இந்த மலை பிரசங்கத்தினுடைய கடைசி பகுதி இதுதான். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் புத்தி உள்ளவன். எவைகளின்படி? இன்னைக்கு மத்தேயு 5 ஆரம்பித்த ஆண்டவர் மத்தேயு 7 சொல்றாரு. இப்படி நான் எதையெல்லாம் சொன்னனோ

எது வந்தாலும் அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்தோம் என்றால் நிச்சயமாக அந்த சோதனையிலிருந்தும் அந்த வேதனையிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் யோவை போல நாம் நிச்சயமாக காப்பாற்றப்படுவோம். அது எப்படியா இருந்தாலும் அசைக்கப்படுவதில்லை. அவர் சொல்லியபடி அவருடைய வார்த்தையின்படி நாம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை கட்டவில்லை என்றால் அது மணல் அஸ்திபாரம் இல்லாத ஒரு வீட்டுக்கு சமமாக இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் டமால்னு கிழவிந்துடும். ஆனால் தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு. கிறிஸ்துவர்களை பார்த்து உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து தான் கேட்குறாரு, நீ புத்தி உள்ள மனுஷனாக இருக்க போறியா புத்தியற்ற மனுஷனாக இருக்க போறியா? நான் இந்த புத்தி உள்ளவன் புத்தியற்றவன் என்று சொல்லும்போது யார் புத்தி உள்ளவன் என்பது நமக்கு நிச்சயமாக தெரியும். அவர் சொன்னதை செய்யணும், அவன் புத்தி உள்ள கிறிஸ்துவன். அவர் சொன்னதை செய்யாட்டினா புத்தி இல்லாத கிறிஸ்துவன் என்று சொல்லும். இதை தியானிக்கும் போது எனக்கு இன்னொரு கதை தான் ஞாபகம் வருது. ஆண்டவர் சொன்ன ஓமைகள் மத்தேயு 25:1 நீங்க பாத்தீங்கன்னா அங்க ரெண்டு விதமான கன்னிகளை பற்றி சொல்லும். அப்போது பரலோகராஜ்யம் தம்முடைய தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கு. நீங்க மணவாளன் வரப்போறாரு, அவருடைய வருகை சமீபமாயிருக்கிறது என்று அதை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவாகிய நாம் இதை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, நாம் அந்த புத்தி உள்ள கன்னிகை 5 மாதிரி இருக்க போறோமா புத்தி இல்லாத கன்னிகை போல இருக்க போறோமா? எனக்கு இதை பார்க்கும்போது எனக்கு நடுக்கமே வரும். இந்த புத்தி இல்லாத கன்னிகையினுடைய ஸ்டோரியை போட்டு நாடகமா போடுவாங்க. உண்மையிலே அது எனக்கு ஒரு சவாலாகவும் என்னை சிந்திக்க வைக்கதாகவும் இருக்கும். என்ன, நாம் எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்? 5 புத்தி உள்ளவர்கள் என்ன செஞ்சாங்க? தீவெட்டியும் பெற்றுக்கொண்டு எண்ணெயும் கூட கொண்டு போனார்கள் என்று அதில் போட்டிருக்கு. புத்தி இல்லாதவர்கள் தீவெட்டியை மட்டும் எடுத்துக்கொண்டு எண்ணெயை கொண்டு போகவில்லை என்று. அப்ப எண்ணெய் என்பது அபிஷேகத்துக்கு அடையாளம் என்று சொல்கிறார்கள். அப்ப ரட்சிப்பை பெற்று நாம் அபிஷேகம் பெறவில்லை என்றால் நிச்சயமாக புத்தி இல்லாத தீவெட்டியை கொண்டு போற கன்னிகளுக்கு சமமா இருப்போம். ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை நோக்கி எதிர்கொண்டிருக்கிறவர்கள் புத்தி உள்ள கன்னிகைக்கு சமமாக இருக்கும் என்று சொல்வதை நான் கேட்டு மிகவும் அசந்து போனேன், அதிர்ந்து போனேன். அப்ப அபிஷேகம் என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த அபிஷேகம் தான் இன்னைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படியை செய்யக்கூடிய மக்களாக நம்மளை மாற்றுகிறது. அன்பாலே இதை சிந்திக்கும் போது எனக்கு மனசுல பட்டது என்னன்னா, ஆண்டவரோடு கூட இருந்த சீஷர்கள் எவ்வளோ பேரு இன்னைக்கு ஆண்டவர் சிலுவையில மறைச்ச பிறகு பேதுரு சொல்றார், நான் திரும்பவும் மீன் பிடிக்க போகிறேன், நமக்கு நோ ஹோப், இதுக்கு மேல தலைவரையே சிலுவையில அரைஞ்சி அவரை சாகடிச்சிட்டாங்க, நம்மளாம் ஏமாத்திரம் என்று சொல்லி அவன் பயந்து போய் வலையை எடுத்துக்கொண்டு மீன் பிடிக்க செல்கிறான். அவனை பார்த்து மற்ற சீஷன் நானும் கூட வரேன்னு சொல்லி மற்றவர்களும் போறாங்க. ஆனா ஆண்டவர் அவளுக்கு முகமுகமாய் தரிசனமாயி அப்போ சில 1:4 ஆண்டவர் சொல்றார், நீ எஸ்எம்ல போய் காத்திருங்கள், பிதாவினால் வாக்குத்தத்தம் அல்லப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருவார், அப்போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று. அந்த பலன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நீ நடக்க நான் நடக்க ஆண்டவருடைய ஆவியானுடைய பலனும் அபிஷேகமும் நமக்கு தேவை. அப்பதான் நடக்க முடியும், இல்லை என்றால் நடக்க முடியாது. அப்ப பேதுரு ஆண்டவர் அந்த சீஷர்களை பார்த்து சொன்னது, நீங்கள் யோவான் ஜலத்தினால் ஞானசானம் கொடுத்தான், நீங்களும் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானசானம் பெறுவீர்கள். ஆகைய எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்திருங்கள். அப்படி காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் போது அந்த பரிசுத்த ஆவியான உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியா முழுவதிலும் பூமியின் கடைசி பிரிந்தும் சாட்சியா இருப்பீர்கள். அதன் பிறகுதான் அவங்க பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டார்கள், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றார்கள். அதன் பிறகு தன்னுடைய உயிருக்கு அவர்கள் அஞ்சவில்லை, சாவுக்கு அஞ்சவில்லை. அநேக இடங்களுக்கே உலகம் முழுவதும் சென்று அவர்கள் சாட்சியாக இயேசுவை நிரூபித்தார்கள். இயேசு சொன்ன வார்த்தையின்படி அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி அந்த பரலோக ராஜ்யத்திலே அவர்கள் பிரவேசித்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்னைக்கு அதை கேட்கிற நாம், இதை படிக்கிற நாம், வேதத்தை வாசிக்கிற நாம், ஏற்றுக்கொண்ட நாம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாம், அவருடைய வார்த்தையின்படி நடக்க, அந்த வார்த்தையின்படி நாம நடக்கிற ஒரு கிறிஸ்துவாய் மாற வேண்டும் என்றால் நிச்சயமாக நமக்குள்ளார ஒரு தெய்வீக அபிஷேகம், ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நமக்குள்ள வேணும். அப்பதான் நம்ம புத்தி உள்ள மகனாக மகளாக நாம் மாற முடியும். அந்த இன்னைக்கு நான் நிறைய கிறிஸ்துவில் பார்க்கிறேன், 30 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் சின்ன பிள்ளையிலேருந்தே சைல்டுஹுட்லேருந்தே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு தெரியும், ஆனால் என்னால் செய்ய முடியல. என்ன ரீசன்?
ஆண்டவருடைய அபிஷேகத்தை

அங்கு இல்லாததுனால்தான் அவங்களால செய்ய முடியல. அன்பானிலே இதை கேட்கிற நாம் புத்தி உள்ள கிறிஸ்துவலா இருக்க போறோமா, புத்தியற்ற கிறிஸ்துவலா இருக்க போறோமா? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் கட்டுவோம் என்றால் நிச்சயமாக நம் வீடு, நம் ஆவிக்குரிய வீடு கண்மலையிலே கட்டப்பட்ட வீடாக இருக்கும். அந்த புத்தி உள்ள கன்னிகையை போல நாம் மாறவும். ரட்சிப்பு பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அந்த ரட்சிப்பை நிலைநிறுத்த நமக்கு தேவையானது ஆவியானவருடைய பலன், ஆவியானுடைய அபிஷேகம். அதை பெற்றுக்கொள்வோம், கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார். ஒரு புத்தி உள்ள கிறிஸ்துவனாக அந்த பரலோகத்துக்கு பிரவேசிக்கக்கூடிய தகுதிகளை நமக்கு தருவார். அதனாலே நாம் புத்தி உள்ளவர்களாய் மாறுவோம். புத்தி உள்ள கிறிஸ்துவளாய் வாழ்ந்த அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருப்போம், நமக்கும் ஆசீர்வாதமாயிருப்போம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி. இன்றைய நாளிலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய மதியற்ற காரியங்கள், புத்தி இல்லாத காரியங்கள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு உம்முடைய ஆவியினால் எங்களை நிரப்பி எங்களை புத்தி உள்ளவர்களாய், உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க. பாஷாபா, உம்முடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி, ஒவ்வொரு மேலே இறங்கட்டும். ஒவ்வொருவரும் நாங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க தகுதி உள்ளவர்களாய் மாற்றுங்க. நீர் அப்படியாய் செய்ய போறதுக்காய் நன்றி. இதை கேட்கிற ஒவ்வொரு மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், ஆண்டவர் இறங்கட்டும். நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் உள்ள தகப்பனே. ஆமென், ஆமென். தேங்க்யூ அன்பானே. காட் பிளஸ் யூ.

கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு எழுதின நிருபம் 2:17. அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அருமையான வார்த்தை. கிறிஸ்தவ வாழ்க்கையை விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசத்திற்கு காரணர். அவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுகிறான். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இன்னும் ஏன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இந்த வேதம் முழுவதுமே ஒரு மனிதனை விசுவாசியாகவும் விசுவாசத்திலே வல்லவனாய் மாற்ற எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வார்த்தையும் நமக்குள்ள விசுவாசத்தை புதுப்பிக்கிறது, விசுவாசத்தை உயிர்ப்பிக்கிறது. அதே நேரத்தில் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்று வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது. அருமையாய் இந்த வார்த்தையை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. 15-16 ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததா இருக்கும். என்ன அருமையான வார்த்தை. ஒருத்தங்க பசியில இருக்கிறாங்க, வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறாங்க. நம்ம கிட்ட அவர்களுக்கு கொடுக்கிற ஆகாரம் இருக்கிறது, வஸ்திரம் இருக்கிறது. இப்பொழுது நமக்கு பசி இல்லை, அவங்களுக்கு பசி இருக்குது. புரியும்படி சொல்ல வேண்டுமா, என்கிட்ட ஒரு பொட்டலம் இருக்கு சாப்பாடு, என்கிட்ட வேற இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என் முன்னாடி ஒரு சகோதரன் பசியில் இருக்கிறான், எனக்கு இப்போ பசி இல்லை, அவனுக்கு பசி இருக்குது, என் கையில் ஆகாரம் இருக்கிறது. இப்பொழுது நான் அவனிடத்தில் என்ன சொல்லுகிறேன்? கவலைப்படாத, எனக்கு ஆகாரம் தந்த ஆண்டவர் உனக்கு ஆகாரம் தருவார் என்று விசுவாச வார்த்தைகள் 1000 சொல்லலாம். ஆனால் சொல்லிவிட்டு இந்த பார்சலை நான் கிட்ட நான் சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்காவிட்டால் இது செத்த விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம். எனக்குள்ளே விசுவாசம் இருக்கிறது அல்லவா, விசுவாசம் இருக்கிறதுனால தானே நான் சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன்? ஆண்டவர் தருவார்ப்பா, நீ இதை சாப்பிடு, ஆண்டவர் இந்த பார்சல் எனக்கு கொடுத்துருக்கிறார்ல, இதை சாப்பிடு. நிச்சயமா எனக்கு பசி எடுக்கும் போது ஆண்டவர் எனக்கு நிச்சயமாய் தருவார் என்று நான் சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லாமல் எனக்கு தந்தவர் உனக்கு தருவார்னு சொல்லிட்டு நான் என் கையை நீட்டாமல் என் கையை மடக்கி கொண்டிருப்பேன், ஆனால் இது விசுவாச கிரியை அல்ல. வேதம் எவ்வளவு அழகாய் நமக்கு காண்பித்து தருகிறது. இப்பொழுது அவன் பசியாய் இருக்கிறான், எனக்கு பசி இல்லை, ஆனால் என் கையில் ஆகாரம் இருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? நான் கொடுக்க வேண்டும். நான் அதை எப்படி சொல்லி கொடுக்க வேண்டும்? உன் பசியை போக்க கர்த்தர் என் கையில் கொடுத்திருக்கிறார்ப்பான்னு சொல்லி கொடுக்க வேண்டும். அப்படி நான் கரண் மீட்டி இருப்பேன். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். என்ன நம்பிக்கை இருக்கும்? நிச்சயமா எனக்கு பசி எடுக்கும் போது பரலோக கரம் எனக்காக நீட்டப்படும் என்று சொல்லி இந்த விசுவாசத்துல நான் என் கரத்தை நீட்டி இருந்தா இது விசுவாச கிரியை. இப்படிதானே ஆபிரகாமும் ஈசாக்கை ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கை ஒப்பு கொடுக்கும் போது ஆமை இஸ்மவேலை அழைத்து கொண்டு பக்கத்துல நிறுத்தி விட்டா ஈசாக்கை ஒப்பு கொடுத்தான் இல்ல? அவனுக்கு தெரியும் கர்த்தர் நிச்சயமாய் திருப்பி கொடுப்பார். காரணம் அவன் அவர் மேல் வைத்த விசுவாசம். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நாம் கர்த்தர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் நம்முடைய கிரியைகள் இருக்குமானால் அது நம்மை வெட்கப்பட்டு போக கர்த்தர் விடவே மாட்டார். காரணம் ஒரு கல்யாண வீட்டில் வேலைக்காரர்கள் அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே செய்தார்கள். அவர்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சா இல்லையா என்பது 2வது விஷயம். ஆனால் கீழ்ப்படிந்த போது தேவன் அதை விசுவாச கிரியையாய் பார்த்து என்ன செய்தார் தெரியுமா? தம்முடைய மகிமையை அங்கே வெளிப்படுத்துகிறார். கர்த்தரை நம்பி நன்மை செய். ஒரு காரியத்தை செய்யும் போது கர்த்தரை முன்னிறுத்தி செய்யுங்கள். அடுத்து என்ன நடக்கும், என்ன கிடைக்கும் என்பதை மனிதர்களை வைத்தல்ல, சூழ்நிலைகளை வைத்தல்ல, கர்த்தரை முன்வைத்து செய்யும் போது கர்த்தர் அதை கனப்படுத்துகிறார். கர்த்தர் அதை அங்கீகரித்து கர்த்தர் என்ன செய்கிறார்? அப்படிப்பட்டவர்களை ஆசீர்வதிக்கிறார். கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசம் வர்த்திக்கப்பட கிரியைகளில் அதை காண்பிக்க கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே,
இந்த நாளில நேரம் எங்களுக்கு கற்றுத்தந்தபடி நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, விசுவாச கிரியை எங்களில் வெளிப்பட கர்த்தர் எங்களை உணர்த்தி, கர்த்தர் எங்களை கற்றுத்தந்து, கர்த்தரே எங்களை நடத்துவீராக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரே, நான் விசுவாசித்திருக்கிறவரினார் என்று அறிவு, நான் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அவர் அன்னாள் வரை காத்து கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று அறிந்திருக்கிறேன். இந்த நிச்சயத்தோடு முன் செல்ல எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4:19. மிகவும் ஏழ்மையான ஒரு விதவை தாய் கர்த்தர் என் தேவைகளை சந்திப்பார் என்ற விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்து வந்தாள். மிகவும் கஷ்டமான நேரங்களில் கூட அவள் தன் புன்னகையை இழக்கவில்லை, விசுவாசத்தையும் இழக்கவில்லை. கர்த்தர் தன்னை விசாரிக்கிறவர் என்று அந்த பெண் ஆணித்தரமாக நம்பினபடியால் தன் கவலைகளை எல்லாம் கர்த்தர் மீது வைத்து விட்டாள். அந்த பெண்ணுக்கு உறவு என்று சொல்லிக் கொள்ள இருந்ததெல்லாம் மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரே ஒரு மகன்தான். திடீரென அந்த தாயும் முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையானாள். சபையின் வாலிபர்கள் அந்த தாயை சந்தித்து ஜெபித்து ஆறுதல் சொல்லும்படி வந்தார்கள். ஆனால் அவர்கள் அந்த தாயை ஆறுதல் படுத்த அவசியமில்லாமல் போனது. ஏனெனில் அவள் மிகுந்த சந்தோஷத்தோடு காணப்பட்டாள். வாலிபர்கள் அந்த தாயிடம், உங்களுக்கு இப்போது எழும்பி நடக்கவும் முடியாமல் போய்விட்டதே, நீங்களும் உங்கள் மகனும் இனி என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த தாய், கர்த்தர் என் தேவைகளையும் என் மகனுடைய தேவைகளையும் சந்திப்பார் என்று இப்போதும் விசுவாசத்தோடு சொன்னாள். சில மாதங்கள் கழித்து அந்த தாய் மரித்து போனாள். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள், இனி அவளுடைய மனநலம் குன்றிய மகனுக்கு என்ன நடக்கும், யார் அவனை வைத்து பராமரிக்க முடியும் என்று நினைத்தார்கள். தன் தாயின் அடக்க ஆராதனை முடித்து வீடு திரும்பியவுடன் அவன் தன்னோடு வீட்டுக்கு வந்த பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் தன்னுடைய ஸ்டாம்ப் கலெக்ஷனை எடுத்து மிகவும் பெருமிதத்துடன் அவர்களிடம் காட்டினான். அவன் வீட்டுக்கு வந்த கடிதங்களில் இருந்த ஸ்டாம்பை பிரித்து தனியே எடுத்து அதை சேர்த்து வைப்பதற்கு பதிலாக அவன் வந்த கடிதங்கள் அனைத்தையும் எடுத்து சேர்த்து வைத்திருந்தான். அது அவன் தாய்க்கு வந்த கடிதங்கள், ஆனால் அவை பிரிக்கப்படாமலேயே இருந்தன. அவன் ஸ்டாம்ப் சேர்த்து வைக்கும் ஆர்வத்தில் கடிதங்களை எடுத்து போய் ஒழித்து வைத்திருந்தான். அவர்கள் அந்த கடிதங்களை பிரித்து பார்த்தபோது அதில் அநேக கடிதங்களுக்குள் காசோலைகள் இருந்தன. அந்த காசோலைகளின் மொத்த தொகை அவனுடைய வாழ்நாள் முழுவதுக்கும் போதுமானதாக இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, நாம் நம் தேவன் மேல் விசுவாசம் வைக்கும் போது தேவன் நம் தேவைகளையும் நம் பிள்ளைகளின் தேவைகளையும் பார்த்து கொள்வார். ஆகவே நாம் நம் கவலைகளை தேவன் மேல் வைத்துவிட வேண்டும். சாரிபாத் விதவைக்கு தேவன் மேல் அந்த அளவுக்கு விசுவாசம் இல்லை. தன்னிடம் இருந்த கொஞ்சம் மாவையும் கொஞ்சம் எண்ணெயையும் வைத்து அடை செய்து சாப்பிட்டு பிற்பாடு மரித்து போக வேண்டும் என்று அவள் நினைத்திருந்தாள். ஆனால் தேவனுடைய மனிதனாகிய எலியாவின் சொற்படி செய்து தேவன் தன் தேவைகளை சந்திக்கிறவர், தன்னை போஷிக்கிறவர் என்று அறிந்து கொண்டாள். ஆம் பிரியமானவர்களே, நம் தேவன் நம் தேவைகளை சந்திக்கும் யெகோவாயீரே. எப்பேற்பட்ட தேவைகளையும் அவர் சந்திப்பார், நம்மை குறைவில்லாமல் நடத்துவார். ஆகவே எதிர்காலத்துக்காக பயப்படாமல் தேவன் மேல் நமது நம்பிக்கையை வைப்போம்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை எரேமியாவின் புஸ்தகம் 33:9. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்கப் போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிழ்மையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களுக்காய் கர்த்தர் நன்மை செய்கிற நாளாயும் சமாதானத்தை தருகிற நாளாயும் அதன் பொருட்டு எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்பட்டும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிழ்ச்சியாயும் இருக்கும்படி கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் சத்ருவானவன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட விதைக்கப்பட்ட அளவில்லாத நன்மைகளை ஏதோ ஒரு வழிகளில் நாசப்படுத்தி மோசம் போக்கி வெறுமையாக்கி சந்தோஷம் சமாதானத்தை இழக்கச் செய்தும் வருகிறான். இதனால் வாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் தங்களின் ஆசீர்வாதமான ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டு மீண்டும் எழுந்து காலூன்றி நிற்க முடியாமலும் முயற்சித்தும் சிந்தித்தும் பல வழிகளில் நன்மையை சமாதானத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை பார்த்துதான் இன்றைக்கு கர்த்தர் பேசுகிறார், நான் உங்களுக்கு செய்யும் நன்மையை சகல ஜனங்களும் பார்த்து நடுங்குவார்கள் என்றும் அது ஆச்சரியமாயும் உலகம் உள்ளளவும் அது பேசப்பட்டு வருகிற சாட்சியாயும் இருக்கும் என்று கூறுகிறார். கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு செய்யும் நன்மை அவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சியாயும் கீர்த்தியாயும் மகிழ்ச்சியாயும் இருக்கும்படி உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உங்களுக்காய் புதியவற்றை படைக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7, 8, 9 ஆகிய அதிகாரங்களை நாம் வாசிக்கையில் அங்கே நாம் நோவாவை குறித்து பார்க்கின்றோம். நோவாவின் காலத்தில் 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்தது. ஜலம் பூமியின் மேல் அதிகம் பெருகினதனால் உயர்ந்த மலைகளெல்லாம் மூடப்பட்டன. கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றும் பொருட்டு பேழைக்குள்ளே நோவாவோடு கூட சகல காட்டு நாட்டு மிருகங்கள் பறவைகளையும் பத்திரமாய் வைத்து 150 நாட்கள் வரை காப்பாற்றினார். எல்லாம் அழிக்கப்பட்டு அடித்து செல்லப்பட்டு முடிந்தது. வானத்தின் மழையும் நின்றது. பூமியில் ஜலம் இல்லாது போனது. கர்த்தர் நோவாவை, நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்று ஆசிர்வதித்தும் வானவில்லை அடையாளமாய் வைத்து இனி இப்படிப்பட்ட அழிவு சம்பவிக்காது என்று நோவாவோடு உறுதியான உடன்படிக்கையும் செய்தார். இன்று வரையில் அவைகள் கர்த்தருக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் மகிமையுமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் கர்த்தர் நோவாவிற்கு செய்த நன்மைகள் இன்று வரையில் பேசப்பட்டும் வருகிறதை வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளத்தை பெருமழையை போன்று ஜலப்பிரவாகமாகிய பிரச்சனைகள் போராட்டங்கள் உங்களின் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல விடாமல் மூடப்பட்டும் சூழ்நிலை ஆகிய பற்றாக்குறை வறுமை வேலையில்லாமை குழந்தைக்காக திருமணத்திற்காக போன்ற மதகுகள் திறவுண்டு நெருக்கப்பட்டும் வியாதி சரீரத்தில் காணப்படுகின்ற பலவீனம் பாவசாப கட்டுக்கள் பணியிடங்களில் பொறாமை போட்டி போன்றவைகள் ஆழமாய் காணப்படுகின்ற ஊற்றுக்கண்களை போன்று பிளக்கப்பட்டு எதிராய் வந்து நின்றும் முன்னேறி செல்ல விடாதபடி மூழ்கடிக்க பார்க்கிற சகல சத்ருவின் ஜல பிரளயத்தை இன்றைக்கு இயேசுவாகிய பேழை உங்களை காப்பாற்றும்படி புறப்பட்டு வருகிறது. உங்களுக்கு நன்மை செய்யும்படியும் பாதுகாக்கும்படியும் உங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் வியாதிகளை மேற்கொள்ளும்படியும் பேழையாகிய இயேசு உங்களோடே முடிவு பரியந்தம் இருக்கிறார். உங்களோடு எதிர்த்து நின்றவைகளை எல்லாம் இன்றைக்கு ஓய பண்ணுகிறார். தம்முடைய சுவாச காற்றை வீச பண்ணி அமர்த்துகிறார். உங்களின் போராட்டமான ஊற்றுக்கண்களையும் மதகுகளையும் இன்றைக்கு உங்களுக்காய் அதன் வல்லமைகளை நிறுத்துகிறார். வானவில்லாகிய சமாதானத்தை தந்து இனி இவைகள் உங்கள் வாழ்க்கையில் சம்பவிக்க கூடாதபடிக்கு உங்களோடு நித்திய உடன்படிக்கையும் பண்ணுகிறார்.
மேலும் நீங்கள் கடந்து வந்த எல்லா தத்தளிப்பின் கண்ணீரின் பாதைகளையெல்லாம் இனி காணாமல் இருக்க செய்யும்படி எல்லா கசப்புகள், வியாதிகள், பலவீனங்கள், கண்ணீர், கவலை, துன்பம் போன்ற எல்லாவற்றையும் அழித்து போட்டு உங்களுக்காய் புதிய வானமும் புதிய பூமியும் படைத்து பூமியில் நீங்கள் வாழும் நாளளவும் நீங்கள் எதிலும் குறைபடாமல் விதைப்பும் அறுப்பும் பெருகும்படி செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். நோவாவை நினைவுகூர்ந்த தேவன் இன்றைக்கு உங்களையும் நினைவுகூர்ந்து புதிய காரியத்தை செய்து துவக்கி புதிய வாசல்களை இன்றைக்கு உங்களுக்காய் திறந்து கொடுத்து பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி நீங்கள் இன்றைக்கு காண்கிற, கேட்கிற, பார்க்கிற, பெற்றுக்கொள்கிற ஆசீர்வாதங்களும் காரியங்களும் புதியவைகளாய் புதிய படைப்பாய் படைத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் ஜலப்பிரளயமாகிய போராட்டமான சூழ்நிலைகளிலிருந்து தப்பிக்க முடியாமல் போராடி கொண்டு இருப்பீர்களானால் இன்றைக்கு பேழையாகிய இயேசுவுக்குள் வந்துவிடுங்கள். உங்களை காப்பாற்றி தப்புவித்து புதிய விடியலுக்குள் அழைத்து சென்று ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தேவ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

are worthy, Lord. ஆராதனைக்கு பாத்திரர், நீரே பாத்திரர், நீர் ஒருவரே பாத்திரர் தகப்பனே. Jesus.

0: செய்தியின் தலைப்பு, தேவ நம்மை கூர்மையுள்ள இயந்திரமாக மாற்றுவார். செய்தி வழங்குபவர் சகோதரன் ஜெபராஜா.
1: ஏசாயா 41 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கலாம்.
2: இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய்.
1: என்னுடைய வேதாகமத்தில் அந்த வசனத்துக்கு பக்கத்தில் பதருக்கு ஒப்பாக்குவாய் என்கிறதுக்கு பக்கத்தில் தூள் கலப்பி விடுவாய் என்று நான் எழுதி வைத்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு தூசியாக அழைக்கலை, தூள் கலப்புற ஆட்களாக அழைத்திருக்கிறேன். ரல்லியா சொல்லுவோமே. ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னை ஒரு மிஷினாக மாற்ற போகிறேன். அதாவது என்னென்னா, ஒரு பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு யந்திரமாக நான் உன்னை மாற்றப்போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது கர்த்தர் என்ன அப்படி மாற்றுவாருன்னு? சாதாரணமான நம்மை அசாதாரணமான ஆட்களாக தேவனால் மாற்ற முடியும். பிசாசுடைய தந்திரம் என்னவென்றால், நாம் சாதாரணமானவர்கள் என்கிற எண்ணத்தை நமக்குள்ளே போட்டுக்கொண்டே இருப்பான். நீ அதிகமாக படிக்கலை, அதிகமாக உனக்கு அறிவு இல்லை, உனக்கு அனுபவம் இல்லை என்றெல்லாம் நம்முடைய காரியங்களையே நமக்கு காட்டி காட்டி உன்னால் ஒன்று முடியாது என்று சொல்லிக்கொண்டே இருப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னை பார்க்காதே, நான் உன்னை எப்படி மாற்ற முடியும் என்று பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீயாக இருக்கிறவரை நீ எப்படி இருக்கிறையோ அப்படியே தான் இருக்க முடியும். சாகிற வரைக்கும் அப்படியே இருந்து ஒரு காரியமும் செய்யாம ஒரு சாதனையும் புரியாம உலகத்தான் சொல்லுவாங்கல்ல, வெந்ததை சாப்பிட்டு வெறுமனே வாழ்ந்து விதி வந்தா சாகலான். ஆண்டவர் அதற்காக உங்களை அழைக்கவில்லை. ஏதோ ஒரு காரியத்தை உங்களை கொண்டு செய்யத்தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களையும் தேவன் பயன்படுத்த முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். 14 வசனத்துல யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார்,
2: யாக்கோபு என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே.
1: பாருங்க, ஆண்டவர் யாக்கோபுக்கு ஒரு பேர் சொல்றாரு, பூச்சி. பூச்சி எல்லாரும் என்ன செய்வாங்க? நசுக்குவாங்க. பூச்சி எல்லாரும் நசுக்குவாங்க. இன்னும் பூச்சியே, அநேக நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கை நசுக்கப்பட்ட வாழ்க்கையாகவே இருந்தது. இஸ்ரவேல் தேசத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் யாக்கோபுக்கு கையெழுத்த நாளிலிருந்து ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார், ஈசாக்கு வாக்கு பண்ணினார், யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினார். மோசேயின் மூலமாக எகிப்து தேசத்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு வனாந்தரத்தில் பிரயாணமாய் வந்தார்கள். கீழ்ப்படியாதவர்கள் எல்லாம் பாதியிலே அழைக்கப்பட்டார்கள். எகிப்தை விட்டு விலகு புறப்படுவது முக்கியம் அல்ல, கானானில் போய் சேருவதுதான் முக்கியம். இன்னைக்கு எல்லாரும் நம்ம, நான் இந்துவா இருந்தேன், முஸ்லீமா இருந்தேன், நான் பாவியா இருந்தேன் வந்துட்டேன்னு சொல்றோம். கிளம்பினது முக்கியம் அல்ல, போய் சேர வேண்டியது முக்கியம். இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் ரெண்டு பேரை தவிர வனாந்தரத்தில் லட்சக்கணக்கான ஜனங்களை கத்தர் அழித்து போட்டார். ஏனென்றால் புறப்படும் போது சந்தோஷமா புறப்பட்டாங்க, ஆனா வழியில ஆண்டவட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு தேவைன்னா சண்டை போடுவாங்க, ஒரு பிரச்சனைனா சண்டை போடுவாங்க. ஆண்டவரை நேசிக்கல. தேவ பிள்ளையே, நீ போகிற பாதை வனாந்தரமா இருக்கலாம், மேடுகள் பள்ளங்கள் இருக்கலாம், நீ ஆண்டவரோடு சண்டை போட்டு கொண்டே இருப்பாயானால் கானானை காண முடியாது. நீ ஆண்டவரை துதித்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இரு. ஒரு நாள் கானானை போய் சேருவாய். ஆனால் இந்த ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், சண்டை போட்டார்கள், ஆண்டவரிடத்திலும் சண்டை போட்டார்கள், ஊழியக்காரிடத்திலும் சண்டை போட்டார்கள். அதே சமயத்தில் அவர்கள் இச்சைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆண்டவர் கோபத்தில் சொன்னார், ஒருவன் கூட கானானுக்குள்ளே போவதில்லை என்று. அவருடைய பிள்ளைகள் போனார்கள். அன்றைக்கு கொடுக்கப்பட்ட தேசம் கர்த்தருக்கு சோத்திரம், பல ஆண்டுகளாக தேவ பிள்ளைகளுடைய கையில் இருந்தது. அப்பொழுதெல்லாம் சுற்றிலும் இருக்கிற பல ஜாதி ஜனங்கள் இந்த யாக்கோபை ஒரு பூச்சியாகத்தான் பார்த்து அதை நசுக்க பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், நீ பூச்சி பூச்சிதான், ஆனால் என்றைக்கு நான் பூச்சி என்று என்னை சார்ந்து கொண்டு என் துணையை நாடுகிறாயோ, மற்றவர்கள் பார்வைக்கு பூச்சியா இருக்கிற உன்னை ஒரு புல்டோசராக நான் மாற்ற போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மற்றவருடைய பார்வையில் நீ பூச்சிதான், நீயும் உன்னை நான் பூச்சி என்று தாழ்த்த வேண்டும், ஆனால் நான் உன்னை ஒரு பெரிய யந்திரமாக மாற்றுவேன். எதற்காக? ஒருவேளை வயல்களிலே கதிர்களை அறுப்பதற்கு இயந்திரங்கள் இருக்கிறது, போரடிக்கிறதுக்குரிய இயந்திரங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், உன்னை நான் எப்படிப்பட்ட இயந்திரமாக மாற்ற விரும்புகிறேன், ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியங்களை செய்து ஏதோ ஒரு காரியத்தை செய்யக்கூடிய இயந்திரமாக அல்ல, மலைகளையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு, மலைகளை எல்லாம் தவிடு பொடியாக்கக்கூடிய அளவுக்கு. ஆர்சி பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு, நீ என்ன செய்வாய், மலைகளை தவிடு பொடியாக்குவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை உன்னால் செய்ய முடியும் என்பதை நீ நம்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார், அர்த்தத்தோடு வாழ்ந்து ஆண்டவருக்காக வாழ்ந்து ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்க. ஜெர்மன் நாடு இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் சோத்திரம். ஒரு காலத்தில் ரோம பேரரசனுடைய ஆதிக்கத்தில் தான் அது இருந்தது, ரோம ராயர்கள் தான் அதை ஆண்டு வந்தார்கள். ஐரோப்பாவில் இருக்கிற மற்ற எல்லா நாடுகளும் ரோமாபுரிக்கு பயந்து வந்தார்கள். மதத்தின் அடிப்படையிலும் சர்வாதிகாரத்தின் அடிப்படையிலும் அவர்கள் ஆளுகை செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் ஒரு மார்ட்டின் லூத்தர் அங்கே ஆண்டவரால் எழுப்பப்பட்டார், வசனத்தை விசுவாசித்தார். சாதாரண ஒரு மனிதன் தான், ஆனால் வசனம் அவருக்குள்ளே கிரியை செய்ய கிரியை செய்ய ஆண்டவர் அவரோடு கூட பேச ஆரம்பித்தார், உன்னை கொண்டுதான் இந்த உலகத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று. இன்னைக்கு நீங்களும் நானும் புராட்டஸ்டன்ட் என்று சொல்லுகிறோமே, இந்த இயக்கத்துக்கு வித்திட்டவர் இந்த மார்ட்டின் லூத்தர். அந்த மார்ட்டின் லூத்தர் மூலமாகத்தான் ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிட்டார். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர், ஒரு கத்தோலிக்க குருவாக அவர் பட்டம் பெறுவதற்கும் அவர் ரோமாபுரியில போய் அங்கிருக்கிற போப்பை எல்லாம் பார்த்து தரிசிப்பது என் வாழ்க்கையில மேன்மை என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் மேன்மை என்று நினைத்தாரோ அதெல்லாம் ஒன்றுமில்லை என்பதை தேவன் காட்டி, இதை விட பெரிய காரியத்தை நீ சரித்திரத்தில் செய்ய போகிறாய் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு மார்ட்டின் லூத்தர் ஒரு வியாபாரியாக இருந்து அல்லது ஒரு கம்பெனியில வேலை செய்து நன்றாக சம்பாதித்து 4-5 சொந்த வீடுகள் கட்டி ஏராளமான கார்களுக்கு சொந்தமாகி கோடீஸ்வரனாக மரித்திருந்தார், மார்ட்டின் லூத்தர் என்கிற ஒரு பெயரை இந்த சரித்திரம் சந்தித்திருக்காது. ஆனால் அவைகளையெல்லாம் மேன்மையாக நினைக்காமல் தன்னை ரட்சித்த தேவனுக்காக வாழ வேண்டும் என்று வாழ்ந்தபடினால் இன்னைக்கு உலகத்தின் மூளை முடுக்குகள் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த மார்ட்டின் லூத்தரை பற்றி தெரியும். ஏனென்றால் கத்தோலிக்க ஆதிக்கத்தின் அடிப்படையிலிருந்து அந்த மெய் சுவிசேஷத்தை வெளியே கொண்டு வர கர்த்தர் ஒரு மார்ட்டின் லூத்தரை பயன்படுத்தினார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒரு பூச்சியாக இருக்கலாம், பிரெய்லி எழுத்து முறையை கண்டுபிடித்த பிரெய்லி, கர்த்தருக்கு சோத்திரம், அவர் ஒரு கர்த்தருடைய பிள்ளை. திடீரென்றவருடைய கண்கள் குருடாகிவிட்டது, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று தத்தளித்துக் கொண்டிருந்தார். நான் ஒன்றுக்கும் லாயக்கற்றவன், எனக்கு ஒன்றுமே முடியாது என்று நினைத்தார். ஆனால் அவரை கொண்டுதான், அவர் அறிந்த வேத வசனங்களை அவரே படிப்பதற்காக அவர் தடவி பார்த்து எழுதக்கூடிய முறையிலே ஒரு எழுத்துக்களை கண்டுபிடித்தார். ஆண்டவர் அவருடைய கண்களை குருடாக்கினார் என்று சொல்வதை விட அவருடைய கண்கள் குருடாக்கினதை தேவன் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றினார் என்று சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில, நான் இப்படித்தான் இருக்க முடியும், என் வாழ்க்கை இப்படித்தான், என் தலையெழுத்து இதுதான், ஏதோ ஒரு கம்பெனியில வேலை செய்கிறேன், ஏதோ ஒரு சொந்த வீடு இருக்கிறது, ஏதோ ஒரு நல்ல வருமானம் இருக்கிறது, ஒரு லைஃபை செட்டில் பண்ணிட்டோம் என்று நினைக்காதீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு சரித்திரத்தில் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இல்லையா சொல்லுவோமா? எனவே கர்த்தர் அதற்குத்தான் நம்மை அழைத்து இருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவ சபை சரித்திரத்தில் ஏராளமான நபர்களை நாம் பார்க்கிறோம். கால்வின் கொள்கை என்று ஒரு கொள்கை உண்டு, நீங்கள் பரிசுத்த வேதாமத்தில் நீங்கள் இந்த பெயரை பார்க்க முடியாது, ஆனால் சபை சரித்திரத்தை படிக்கும் போது கர்த்தர் சோத்திரம் இப்படிப்பட்ட கால்வின் போன்றவர்களை ஆண்டவர் ஏராளமாய் எழுப்பினார். ஒரு வில்லியம் கேரியை ஆண்டவர் எழுப்பினார். செருப்பு தைக்கிற தொழில் செய்தவர் தான் இந்த வில்லியம் கேரி, செருப்பு தைக்கிற தொழில் செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய செருப்பு தைக்கிற கடையில இந்தியாவுடைய வரைபடத்தை மாட்டிவிட்டு அதை பார்த்து பார்த்து ஜெபித்துக் கொண்டே இருப்பார், ஆண்டவரே இந்தியாவை ஆசீர்வதியும். அந்த நாட்களிலே இந்தியா இப்படிப்பட்ட வளர்ந்த நாடல்ல, ஒரு ஏழை நாடு, மிகவும் வியாதிகளும் வறுமைகளும் மரணங்களும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு. உடன்கட்டை ஏறுதல், புருஷன் செத்துவிட்டால் உடனடியாக தீயிலே தானும் செத்துவிட வேண்டும், இப்படிப்பட்ட சட்ட திட்டங்கள், சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்களுக்கு முக்கியத்துவம் ஒரு நாடாக இருந்தது. வில்லியம் கேரி ஆண்டவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஆண்டவர் அவரை வெளியே கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுவோமா? இந்தியாவுக்கு கொண்டு வந்தார், கல்கத்தாவிலே வந்து இறங்கினார். இன்னைக்கு கொல்கத்தா என்று சொல்கிறோமே, அந்த கொல்கத்தாவிலே வந்து இறங்கி பல இடங்களிலே சுற்றி திரிந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். எவ்வளவோ நிந்தைகள், மனைவிக்கு பைத்தியம் பிடித்தது, பெத்த பிள்ளையை தானே குழி தோண்டி தானே தன்னுடைய கையினாலே புதைத்தார். ஏன்? அவர்களுக்கு வாழ தெரியவில்லையா? பைத்தியமா? இல்லை, ஆண்டவர் மேல் வைத்திருந்த அன்பு, தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை அவரை உந்தி தள்ளியது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஒரு பாஸ்டருடைய அனௌன்ஸ்மெண்ட் உன்னை நெருக்கி ஏவக்கூடாது, உன்னை ரட்சித்த தேவனுடைய அன்பு உன்னை நெருக்கி ஏவ வேண்டும். ஒரு ஊழியமானாலும் சரி, ஒரு ஜெபக்கூட்டம் ஆனாலும் சரி, ஒரு பைபிள் ஸ்டடி ஆனாலும் சரி, ஓடி ஓடி வருவதற்கு இங்கே கொடுக்கப்படுகிற அனௌன்ஸ்மெண்ட் அல்ல, கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவ வேண்டும். 1000 வேலைகள் இருக்கத்தான் செய்யும். யாருக்கு வேலை இல்லை? சாகரவரை வேலை இருந்து கொண்டுதான் இருக்கு. பிரச்சனை யாருக்கு இல்லை? சாகரவரை மனிதனுக்கு பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் இதன் மத்தியிலே சாதித்தவர்கள் ஏராளம் வேதத்தில் இருக்கிறார்கள். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாம், தரித்திரம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம். இதன் மத்தியில் தேவன் உங்களை ஒரு சாதனையாளராக மாற்ற முடியும் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. கர்த்தருக்கு சோத்திரம். இருக்கிற இடத்தில் உங்களுடைய நிலையே நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தால், என் தலையெழுத்து இப்படித்தான், என் வாழ்க்கை இதுதான், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதற்கு மேல் ஒன்றுமே செய்ய மாட்டார் என்கிற எண்ணத்துக்கு இடம் கொடுத்து, சோர்வுக்கு இடம் கொடுத்திருந்தால், இங்கே பக்கத்தில் ஒரு காசி வந்து உட்கார்ந்திருக்க மாட்டார். அதன் மத்தியிலும் தன்னுடைய கையில் ஒரு கொம்பை எடுத்துக்கொண்டு, பக்கத்து வீட்டில் என்னை போல நடக்க முடியாமல் ஒரு சகோதரன் இருக்கிறாரே, அவருக்கு போய் தேவனுடைய அன்பை சொல்லுவோம் என்று நடக்க முடியாமல் நடந்து போய் அன்பை சொன்னபடினால், இன்றைக்கு அவரால் 2 கால்களும் நடக்க முடியவில்லை, ஆனால் கர்த்தர் செய்வார் என்கிற நம்பிக்கையில் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் இருக்கிற இடத்தில் அமர்ந்திருந்தால் இன்னொரு குடும்பம் ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்க முடியாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நல்ல சுகத்தை, நல்ல பலத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். வில்லியம் கேரியனுடைய மகன் இறந்தபோது அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் வெள்ளக்காரனுடைய பிள்ளையை புதைப்பதற்கு யாரும் உதவி செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அவர் தன்னுடைய கைகளினாலே பள்ளம் தோண்டி தன்னுடைய பிள்ளையை புதைத்தார். இதை பார்த்த மனைவிக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. அநேக முறை கத்தி எடுத்து அவரை கொலை செய்வதற்கு கூட மனைவி துணிந்தாள். அதன் மத்தியிலும் கடைசியில மனைவியை இழந்தார், எத்தனையோ காரியங்களை இழந்தார். ஆனால் என்ன சாதித்தார் தெரியுமா? இந்தியாவின் 37 மொழிகளிலே இந்த பரிசுத்த வேதாகமம் வெளிவருவதற்கு கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த. பாடுகள் இருந்தது ஐயா, வேதனை இருந்தது, கண்ணீர் இருந்தது, பிரச்சனை இருந்தது. இன்றைக்கு நாமே பிரச்சனைக்குரியவர்களாக இருந்து விடக்கூடாது. வாழ்க்கையில் எவ்வளவோ சாதிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கும்போது சின்ன சின்ன காரியங்களை எல்லாம் பெரிதுபடுத்தி நம்முடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம், நம்முடைய எனர்ஜியை வீணாக்கி கொண்டிருக்கிறோம், தரிசனத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாட்களில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தின் பார்வையிலே நீ பூச்சியாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய பார்வையிலும் நீ பூச்சியாக இருக்கலாம், ஆனால் நான் உன்னை யந்திரமாக மாற்ற முடியும். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை நான் புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள யந்திரமாய் மாற்றுகிறேன். அப்படி என்றால் ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? உங்களுடைய வீட்டிலே ஒரு கத்தியோ அல்லது கத்தரிக்கோலோ அது மழுங்கி போய்விட்டால் உடனடியாக சாணை பிடிக்கிறவனை கூப்பிட்டு அது ரொம்ப ஷார்ப்பாகும்படியாக சாணை பிடிப்பீர்கள். கத்த சொல்லுகிறா, மழுங்கி போயிருக்கிற ஒன்ன சாணை பிடிக்க போறேன். சொல்லுவோமா? ஒருவேளை உன்னுடைய ஜெப ஜீவியம் மழுங்கி போயிருக்கலாம், உன்னுடைய பரிசுத்த ஜீவியம் மழுங்கி போயிருக்கலாம், வேத வாசிப்பு மழுங்கி போயிருக்கலாம், பொருளாதாரம் மழுங்கி போயிருக்கலாம், படிப்பு மழுங்கி போயிருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு சாண பிடிக்க விரும்புகிறார், கூர்மையாக்க விரும்புகிறார். அல்லே சொல்லுவோமா? ஒரு பொருளை கூர்மையாக்க வேண்டும் என்றால் அதுல பல விதங்களிலே உராய்வு தன்மை வர வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் அடிக்கடி இங்கே சபையில வேலை நடக்கும்போது பாஸ்டர் ஆனந்த மித்திரனோடு கூட சேர்ந்து வேலை செய்திருக்கிறேன். சில நேரத்தில் இந்த மரத்தை அறுக்கக்கூடிய வாள் இருக்கிறதே, அது சரியாக அறுக்காவிட்டால் கைவலி வந்துவிடும். உடனே கையை உதறி கொண்டிருப்பார், திடீரென்று ஒரு அறத்தை எடுப்பார். அந்த அறத்தை எடுத்து இடையில கொடுத்து கொடுத்து தேய்த்து தேய்த்து சில நேரத்தில் அது வந்து நெருப்பு பொறி கூட வரும். தேய்த்து தேய்த்து ஷார்ப்பாக்கி விடுவார். அதை செய்வதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதாவது நமக்கு நேரம் செலவழிந்து விடும் என்பதற்காக அந்த மழுங்கி போன வாளை தேய்த்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் அங்கே வேலை நடக்காது, வேதனை தான் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நேரம் எடுத்து அதை சாணை பிடிப்பதற்கு, அதை கூர்மையாக்குவதற்கு நேரம் எடுத்து அதற்கு பின்பு அந்த வாளை எடுத்து நறுக்கும் போது மிக அழகாக எளிதாக வேலையை செய்து முடிக்கும். தேவ பிள்ளையே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மனசாட்சி மழுங்கி போன நிலைமையில தேவனுக்காக வாழ்வு, ஆமா அதுக்கு வேற வேலை இல்லை, என் குடும்பத்தினுடைய பிரச்சனையே பெருசா இருக்கு, என் கம்பெனியே இழுத்து மூடலாமான்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் இதையே நினைத்து நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பூச்சியாக இருக்க அழைக்கப்படவில்லை, நீ பூச்சி தான், ஆனால் பூச்சியாகவே இருக்க அழைக்கப்படவில்லை, உன்னை ஒரு யந்திரமாக நான் மாற்றப் போகிறேன், உன்னை என்னால் பயன்படுத்த முடியும், நீ உன்னை ஒப்புக் கொடுத்தான். நீ யாராக இருந்தாலும் என்னால் பயன்படுத்த முடியும், உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தாள். ஒரு வயதான தாயார் நடக்க முடியாமல் சக்கர நாற்காலியிலே அமர்ந்திருந்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து வேதனையோடு இருந்தார்கள். நன்றாக இருக்கும் பொழுது ஓடி ஓடி ஊழியம் செய்தவர்கள், இப்பொழுது நடக்க முடியவில்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை. தேவனுடைய அன்பு ஒரு பக்கம் ஏவிக்கொண்டே இருக்கிறது, உன்னால் முடியும், உன்னால் ஏதாவது செய்ய முடியும் என்கிற உணர்வு அவர்களை விட்டு தீரவே இல்லை. நடந்தது என்ன, ஒரு நாள் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து எனக்கு தினந்தோறும் கொஞ்சம் வெள்ளை பேப்பரும் ஒரு பேனாவும் கொடுங்கள் என்று கேட்டார்களாம். அவர்களும் கொடுத்தார்கள். வீட்டினுடைய ஜன்னல் ஓரத்திலே, மாடியிலே, முதல் மாடியிலே ஜன்னல் ஓரத்தில் தன்னுடைய வீல்சேரிலே வந்து அமர்ந்து கொண்டு அங்கே யாராவது வருவது தெரிந்தால் ஏற்கனவே சில வசனங்களை எழுதி வைத்திருப்பார்கள். ஒரு வசனத்தை எழுதி கீழே அவர்களுடைய போன் நம்பரை எழுதி யாராவது வரும்பொழுது அவர்கள் கால்களுக்கு கீழே போட்டு விடுவார்களாம். வருகிறவர்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது படிச்சு பாருங்கன்னு சொல்லுவாங்களாம். இவங்க அந்த வசனத்தை படித்து கொண்டே போய்விடுவார்கள். இப்படி பல ஆண்டுகள் செய்து கொண்டே இருந்தார்கள். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இவர்களோடு போனிலே தொடர்பு கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு அலையிலே செல்லுவோமா? அவர்கள் எங்கும் போகவில்லை, ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு வாஞ்சை இருந்தது, கர்த்தர் இந்த நிலைமையிலும் என்னை பயன்படுத்த முடியும் என்கிற ஒரு எண்ணம். தேவப்பிள்ளையே, வாழ்நாள் குறுகினது, நேரத்தை வீணாக்காதே. டிவிக்கு முன்பாக அமர்ந்து உன்னுடைய நேரத்தை வீணாக்காதே. விளையாட்டு விளையாட்டு என்று உன் நேரத்தை வீணாக்காதே. மற்றவரோடு அமர்ந்து பேசுவதிலேயே உன்னுடைய நேரத்தை வீணாக்காதே. செல்போன்லேயே உன்னுடைய நேரத்தை வீணாக்காதே. கர்த்தர் உன்னை பயன்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். அல்லே, சத்தமா சொல்லுவோமா? உன்னை போரடிப்பதற்கு புதிதும் கூர்மையுமான இயந்திரமாய் மாற்றுகிறேன். கர்த்தர் எங்கே நம்மை சாணை பிடிக்கிறா? கர்த்தருக்கு சோத்திரம். சிஸ்டர் சொன்னாங்க அன்னைக்கு நேரத்தில் பாச திட்டிடுவாருன்னு. தோத்திரம். அவங்களாம் திட்டம் வாங்கிட்டு இன்னைக்கு நல்ல காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் திட்ட மாட்டேன், கண்டிப்பேன். அதனால் யாராவது தப்பாக நினைக்காங்க இந்த பாஸ்டர் திட்டுற பாஸ்டர்னு. திட்ட மாட்டேன், யாரையும் திட்ட மாட்டேன், கண்டிப்பேன். நல்ல சொல்லுவோமா? அதாவது ஒரு பாஸ்டர் உங்களை கண்டித்து பேசுறாருனா என்ன செய்கிறாரு? மழுங்கி போன உங்களை சேனை பிடிக்கிறாருன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் வர்ற உபத்திரவம் வேதனை, உங்கள் வாழ்க்கையில் வருகிற உபத்திரவத்தில் தான் அதை பயன்படுத்தி கர்த்தவங்களை கூர்மையாக்குகிறான். உங்க வாழ்க்கையில போராட்டம் வரும்பொழுது அந்த போராட்டத்தின் மத்தியில கர்த்தர் உங்களை சேனை பிடிக்கிறார். நீங்க விட்டா தனியா ஓடிக்கிட்டே இருப்பீங்க, நேரமே இருக்காது. அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிட்டு ஐயா ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த நிலைமை, வேற ஒண்ணுக்கு இல்ல, நீ பூச்சியாவே இருந்து நசிக்கப்பட்டு போக கூடாது, உன்னை ஒரு புல்டோசரை மாத்த போறேன், அதுக்குதான் உன்னை சேனை பிடிக்கிறேன். அல்லையா சொல்லுவோமா? உன்னுடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் கர்த்தரனை உருவாக்குறார். சில நேரத்துல யாருமே இல்லாத ஒரு தனிமையின் நேரம் நம்முடைய வாழ்க்கையில வரும். சொந்த பந்தங்கள்லாம் இருப்பாங்க, விசாரிக்க ஆள் இருக்காது, தனிமை உணர்வில் வேதனையில் இருப்போம். ஆண்டவரே உங்களை விட்டா வேற யாருமே இல்லைன்னு அவருடைய பாதத்தில் விழுவோம். ஏன்னா சொந்த பந்தங்கள்லாம் நிறையா இருந்ததுன்னா ஆண்டவரை தேர்றதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. வீடு வீடா சொந்த பந்தமா சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்போம். கடைசியில் அங்கங்க அடி வாங்க வைப்பார். இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க. ஆண்டவரே உங்க அன்பை போல ஒரு அன்பு இல்லை, வா இதுக்கு தான் நான் காத்திருந்தேன், இப்போ தான் நான் உன்னை சாணை பிடிக்க போறேன். வேலையிலேயே சொல்லுவோமா? போராட்டத்தின் மேல போராட்டம், உபத்திரவம். ஆண்டவரே ஏன் இந்த உபத்திரவம்? உன்னை சாகடிக்கிறதுக்காக இல்ல, மலையை உடைக்கிற ஒரு புல்டோசர் உன்னை மாத்துறதுக்காக நான் உருவாக்குறேன். உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய உபத்திரவம் வீணுன்னு நினைக்க வேண்டாம். அந்த உபத்திரவம், அந்த போராட்டம், கண்டிப்பு, சில பிரசங்கங்கள் உங்களுக்கு விரோதமா கண்டிப்பான பிரசங்கங்கள் வரும்போது உங்களை அழிக்கிறதுக்கு இல்ல, உங்களை சாண பிடிக்கிறதுக்கு. ரலிலே சொல்லுவோமா? என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ முறை கத்தர் சாணப்பிடிச்சுதான் இந்த அளவு கொண்டு வந்திருக்காரு. இன்னும் நான் புல்டோசரா மாறல, மாறி இருந்தா இன்னும் எவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சிருக்கலாம். இப்பதான் ப்ராசஸ்ல இருக்க, அடிக்கடி தோல்விகள், அடிக்கடி பலவீனங்கள், அடிக்கடி போராட்டங்கள், இதையெல்லாம் கடந்து வர்றோம். இதெல்லாம் எதுக்காக? கத்த நம்மளை சாணப்பிடிக்கிறார். மலைகளை மிதிப்பாய், குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? உன்னுடைய தகுதிக்கும் உன்னுடைய அனுபவத்துக்கும் ஒத்துவராத காரியங்களை, அதாவது உன்னால் செய்ய முடியாத காரியங்களை செய்யக்கூடிய ஒரு ஆளாக நான் உன்னை மாற்றப் போகிறேன். இங்க இருக்க யாராவது மற்றவங்களுக்கு சுகம் தர முடியுமா சொல்லுங்க? உங்களால யாருக்கா சுகம் தர முடியுமா? ஆனா கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தா உங்க மூலமா அவருடைய சுகம் அளிக்கிற வல்லமை கடந்து போகும். ஒரு யந்திரமா கர்த்தர் உங்களை மாற்றுவார். அப்ப உங்களால முடியாத எத்தனையோ காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கிதியோனுடைய வாழ்க்கையிலே அவன் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தவன். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவனுக்கு ஒரு பயம் வரும். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்ன போது அந்த ஊராருக்கு பயந்தபடியால் அவை அதை பகலில் செய்யாமல் ராத்திரியிலே செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பயந்த சுபாவம், என்னால ஒண்ணு முடியாது என்று நினைத்தவன் தான். ஆனால் அவன் வேலை செய்கிற இடத்துல கர்த்தருடைய தூதன் வந்தார். வந்து பராக்கிரமசாலி என்று சொன்னார். அவன் பயந்தாங்கொள்ளி என்று அவனை கூப்பிட்டிருக்கணும். அவனை அழைத்திருக்க வேண்டுமானால் பயந்தாங்கொள்ளியே என்றுதான் அழைத்திருக்க வேண்டும். அவனுக்குள் பயம் இருந்தது. ஆனால் அந்த பயத்துக்கு பின்பாக அவனுக்குள் சாதிக்கக்கூடிய ஒரு காரியம் இருப்பதை அவன் காணவில்லை, தேவன் கண்டான். இன்னைக்கு உங்களை நீங்க பார்க்கறத விட வித்தியாசமா கர்த்தர் உங்களை பார்க்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வயசானதை பத்தி கவலையே படாதீங்க. மோசே எத்தனை வயசுல ஊழியத்தை ஆரம்பிச்சாரு சொல்லுங்க. ஹலோ, எத்தனை வயசுல? 80 வயசு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு நல்ல சண்டை போட்டு நல்ல படிச்சு படிச்சு அறிவை பெருக்கி பலத்தை பெருக்கி 40 வருஷம் அரண்மனையில வாழ்ந்தார். வாழ்க்கையில் அந்த அரண்மனை அனுபவத்தை வச்சு படிப்பை வச்சு என்னத்தையாவது சாதிச்சிடலாம் நினைச்சாரு, தோத்துட்டார். இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, ஊரை விட்டே ஓடிடுவோன்னு போயிட்டாரு. அநேக விசுவாசிகள் சொந்த பலத்துல ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், இல்ல சொந்த பலத்துல ஒரு வியாபாரத்தை நடத்தணும், அல்ல சொந்த பலத்துல நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், சொந்த பலத்துல இதை சாதிக்கணும்னு முயற்சி பண்ணுங்க. நடக்கிறனுமே இதெல்லாம் ஒத்து வராதுன்னு நினைக்கிறீங்க, விட்டுறாதீங்க. உங்களை கொண்டே கத்த பெரிய காரியங்களை செய்வான். இவன் வனாந்தரத்துல ஓடிட்டான், நமக்கெல்லாம் இது ஒத்து வராதுன்ட்டு 40 வருஷம் ஆண்டவர் அமைதியா இருந்தார். ஏன் இந்த 40 வருஷம் என்ன பண்ணாரு சொல்லுங்க? உபத்திரவம், போராட்டம், தோல்வி. இந்த 40 வருஷத்துல வனாந்தரத்துல ஆடுகளை மேய்க்கும் போது கத்தர் அவனை கூர்மையாக்கிட்டே இருந்தார். எதுக்கு தெரியுமா? அங்கே பார்வோன் என்கிற மலை இருக்கிறது, அந்த மலையை தவிடுபடியாக்கி என் ஜனங்களை எல்லாம் வெளியே கொண்டு வருவதற்கு இந்த 40 வருட கத்தரனை கூர்மையாக்கி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் நான் ஆண்டவருக்கு ஒண்ணுமே சாதிக்கல நினைக்கலாம். உன்னை தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சாணை பிடித்துக் கொண்டிருக்கிறார். எதற்காக சொல்லுங்க? எதுக்காக? மலைகளை உடைப்பதற்காக. இந்த 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் சாணை பிடிக்கப்பட்டு அன்றைக்கு எந்த எழுத்திலிருந்து தலை குனிந்து தோல்வியின் மனப்பான்மையோடு மோசே வந்தானோ அதே எகிப்துக்குள்ளே வந்த வழியிலே தலை நிமிர்ந்து போகிறான். பட்டயம் கையில் இருந்த போது தோல்வி அடைந்தவனாக வந்தான். வெறும் கோலை எடுத்துக்கொண்டு வெற்றி பெறும்படியாக போய்கொண்டிருக்கிறான். இந்த பட்டயம் என்பது நம்முடைய பலம், நம்முடைய அறிவு, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய பணம், நம்முடைய பலம், இதெல்லாம் தோல்வியை கொண்டு வரும். ஆனால் தேவன் உன் கையில கொடுக்கிற ஒரு கோலாக இருந்தார், அந்த கோலை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிறு பூச்சி என்று சொல்லாது, சிறு பூச்சியை கொண்டு கத்த பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆனால் மற்றவங்கள்ட்ட போய் நான் புல்டோசர் சொன்னீங்கன்னா அடிச்சு போடுவான். கத்தட்ட போய் என்ன செய்யணும்? நானு பூச்சி தான் ஆண்டவரே, நான் பூச்சி தாங்கிறத ஒரு நாள் மறந்துடக்கூடாது. ஹலோ, நம்ம யாரு? ஆகார். ஆகார்னா புரியுதா? அடிமை பெண். ஆண்டவருக்கு, பாவத்துக்கல்ல, உலகத்துக்கல்ல. நாச்சியாரை விட்டு ஓடி போறான், வயிற்ற பிள்ளைய சுமக்கிறா. இப்ப ஆபிரகாமுக்கு மனைவி ஆயாச்சு. இப்ப தன்னுடைய எஜமாட்டி அற்பமா என்றா, அற்பமா எண்ணிட்டு கடைசியில் கொஞ்சம் கடுமையா நடத்தமே ஓடிட்டு போறா. தூதன் பார்த்து ஆகாரே என்று கூப்பிடவில்லை, சாராளின் அடிமை பெண்ணாகி ஆகாரே என்று தான் கூப்பிட்டார். இல்லையா சொல்லுவா? நீ என்னதான் ஆபிரகாமுக்கு பிள்ளையை பெற்றாலும் நீ எய்த்து தேசத்தாளாகி அடிமை பெண் தான் என்பதை சொன்னார். இதை போலத்தான் கத்தருக்கு சோத்திரம்டாக நீங்கள் நானும் ஆண்டவிட்டு போகும்போதுல, ஆண்டவரே நான் சாணை பிடிச்சி ரெடியா வந்திருக்கேன், நான் ஒரு புல்டோசர், என்னை பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னா தூக்கி போட்டுருவார். ஆண்டவரே நான் ஒரு பூச்சி, நான் ஒரு புழு, நீங்க என்ன பிடிக்க முடியும், என்ன பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா நீ பூச்சி இல்லப்பா, நீ தான் புல்டோசர் அப்படிம்பார். இல்லையா சொல்லுவோமா? அநேக நேரங்கள்ல நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறோம். இன்னைக்கு கத்தர் சொல்வார், என் மேல் நம்பிக்கை வை. அல்லேலூயா. இந்த கிதியோனுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். அவன் தன்னுடைய வாழ்க்கையில பயந்து பயந்து வேலைகளை செய்து கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை சாணப்பிடிச்சார். ஆண்டவர் சொல்றாரு, நீ சாதாரணமான ஆள் தான், உன் குடும்பத்துல நீ எளிய ஆள் தான், அது எனக்கு தெரியும். நீ சொல்லித்தான் தெரிவிக்கிற அவசியமே இல்லை. ஒரு ஆள் கூட சண்டை போடுறதுதான் உனக்கு பலன் இருக்குன்னு எனக்கு தெரியும், போதும். ஆனா நான் உன் கூட சேர்ந்து உனக்கு துணை செய்யறதுனால நீ ஒரு ஆள் கூட சண்டை போடுற அந்த பலத்தை வச்சு ஒரு தேசத்தையே ஜெயிக்க நான் உன்னை பலப்படுத்த முடியும். இதுதான் பூச்சிய புல்டோசரா கத்தர் மாத்துகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னுடைய வாழ்க்கையில கத்தர் அப்படி செய்ய முடியும் என்று சொல்லு. அல்லேலு. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை உங்களுக்கு சாட்சியா சொன்னேன். இந்த நாட்கள் கடைசி நாட்கள், நாம் பூச்சியாகவே வாழ்வோமானால் நசுக்கப்பட்டு போயிடுவோம், வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்க வீடுகளில் ஒரு ஜெபக்கூட்டத்தை ஆரம்பிங்க, பாஸ்டர் கூப்பிடுங்க, அல்லது ஊழியம் செய்யக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை வேண்டும் என்று கேளுங்கள், நான் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன். உங்களுடைய வீடுகள் பக்கத்தில் கூட்டங்களை நடத்துங்க, மற்றவங்களை கூப்பிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. ஏதாவது செய்து கொண்டே இருப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென் சொல்லுவோமா? படிக்கிற பிள்ளைங்க கவனிங்க, மண்டையில் ஏற மாட்டேங்குது, மண்டையில் ஏற மாட்டேங்குது, மண்டையில் ஏற மாட்டேங்குது, என் தலையெழுத்து இப்படிதான் சொல்லாதீங்க. நீங்கள் ஒரு பூச்சியாக கர்த்தருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுத்தா கர்த்தர் உங்களையும் பெரிய ஞானியாக கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஆரம்பித்த பிஸ்னஸ் சாதாரண நிலைமையில் இருக்கு, இன்டென்சிவ் கேரில் இருந்துக்கிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க மனுஷன் மாதிரி இழுத்து மூடலாமா வேண்டாமா, இந்த வியாபாரத்தை நடத்தலாமா வேண்டாமான்னு இழுத்து இழுத்துக்கிட்டே இருக்கு. கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தா அது நார்மல் வார்டு இல்லைங்க, வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவார். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? ஆமென். அந்த அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். நாட் ஓன்லி மினிஸ்ட்ரி பட் ஆல்சோ இன் யுவர் ஆமென் ஸ்டடீஸ் அண்ட் யுவர் பிஸ்னஸ். ஆமென் சொல்லுவோமா? வெறும் ஊழிய காரியத்தில் மட்டும் கர்த்தர் உங்களை பெரிய ஆளாக மாத்திர, உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய படிப்பில், உங்களுடைய தொழில எல்லாத்திலையுமே கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்படின்னா என்ன செய்யணும்? இன்னைக்கு நான் ஒரு பூச்சி ஆண்டவரே, நான் ஒரு புழு, ஆனால் நான் சாதிக்க முடியும், உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். என் வாழ்க்கை வீணாயிடக்கூடாது. கத்தருக்கு சோத்திரம்டாக. அன்பான கத்துடைய பிள்ளைகளை, கத்தர் சோத்திரம். நம்முடைய தேசத்தில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான காரியம் என்னென்னா, எத்தனையோ பேர்களில் தெருக்கள் எல்லாம் இருக்கு, ஆனால் பல குறைகள் இருக்கலாம், பல நிறைகள் இருக்கலாம், சில தவறுகளை செஞ்சுருக்கலாம், தவறுகளை செய்யாமல் இருக்கலாம், அந்த ஊழியக்காரர் செஞ்ச காரியம் சில தவறாக இருக்கலாம், தவறாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் உன்னை சொல்கிறேன், இந்த தேசத்தில் ஆண்டருடைய அன்பை அதிகமாய் வெளிப்படுத்தின காலஞ்ச என்ற கத்துடைய ஊழியக்கார சகோதரர் டிஜிஎஸ் தினகரன், இன்னைக்கு அவருக்கு மரியாதை கொடுக்கும்படி நம்முடைய தமிழக அரசு டிஜிஎஸ் தினகரன் என்று சொல்லக்கூடிய ஒரு சாலையை வைத்திருக்கிறது. ஆமீன் சொல்லுவோமா? அவர் வாழ்ந்த இந்த தேசத்தில் தங்களுடைய கண்ணீரிலிருந்து வெளியே வருவதற்கு கத்தர் அவரை பயன்படுத்தினார். திரும்பவும் சொல்கிறேன், எவ்வளவு சூப்பர் ஊழியக்காரனா இருந்தாலும் எல்லாத்தையும் குறைகள் இருக்கத்தான் செய்யும். நம்ம பார்க்கும்போது எதை பார்க்கக்கூடாது? குறைகளை பார்க்கக்கூடாது. நிறைகள் எவ்வளவு இருக்குது, கர்த்தர் அவர்களை கொண்டு எவ்வளவு காரியங்கள் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம்டாக, கர்த்தர் சோத்திரம். சமீபத்தில் நான் ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எந்த ஊழியக்கார, எந்த டிவி ஊழியக்காரா இருக்கட்டும், எந்த மேடை பேச்சாளராக இருக்கட்டும், எதா இருக்கட்டும், எனக்கு கவலையே கிடையாது. என் கையில் இருக்க ஆத்மாக்களை நான் காப்பாற்றி கொண்டு போனால் போதும். அவங்க நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாரு, அவங்க யாருக்கு பலன் கொடுக்க போறாங்க? ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்க போறாங்க. சமீபத்தில் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன், சபையும் அது தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வனாந்தரத்தில் வரும்பொழுது ஏராளமான பொன் வெள்ளி எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்தார். உண்மைதானா? எதுக்கு கொடுத்தாரு? எதுக்கு கொடுத்தாருங்க சொல்லுங்க, எதற்காக கொடுத்தார் பொன் வெள்ளி? எதுக்காக கொடுத்தார்? அவர்கள் அனுபவிப்பதற்கு தான் கொடுத்தார். கொடுத்துட்டு எல்லாத்தையும் பிடுங்கல, மனப்பூர்வமா கொடுக்கிறவங்கள்ட்ட கேட்டு வாங்க, ஆசிரிப்பு கூடாத வேலைக்குன்னு ஆண்டவர் சொன்னார். கொடுக்கறதெல்லாம் உங்களுக்கு தான் கொடுத்தார். ஆனா இந்த ஜனங்கள் இந்த ஆசரிப்பு கூடாரம், அதாவது தேவனுடைய சபை, தேவனுடைய ஊழியம், இதுல கவலை செலுத்தாம தங்கள்கிட்ட இருக்க நட்டு நகை போல்ட்டு எல்லாத்தையும் வச்சு தங்களுடைய வாழ்க்கைக்கே செலவழித்து தங்களுடைய வாழ்க்கைக்காகவே அவர்கள் வாழ்ந்தார்கள். வேதம் சொல்கிறது, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்தார்கள். எதுக்கு எந்திரிச்சாங்களாம் அளோ சொல்லுங்க, தெரியாது உங்களுக்கு வசனம்? புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து, தெரிஞ்சவங்க சத்தமா சொல்லுங்க, விளையாட எழுந்திருந்தார்கள். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், சாப்பிட வேண்டியது, நல்லா உடுத்த வேண்டியது, அடுத்து ஜாலியா விளையாட வேண்டியது. வெளியே போய் விளையாட வேண்டியது இல்லை, இன்னைக்கு செல்போன்லயே கேம் விளையாட வேண்டியது. புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட கம்ப்யூட்டர்ல எல்லாம் விளையாட்டு. ஆமே சொல்லுவோமா? நீங்க நிறைய செய்தியை கேட்கறதுனால பரிசுத்தவனா மாற போறதில்லை, நீங்க நிறைய செய்திகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால பெரிய சூப்பரா மாற போறதில்லை. நீ ஒரு மாசத்துல 200 செய்தி கேட்ட, அதனால நான் உனக்கு பரலோகத்துக்கு கூட்டு போவேன்னு ஆண்டவர் ஒரு நாள் சொல்ல மாட்டாரு. இந்த பூமியில எனக்காக என்ன செஞ்சேன்னு கேட்பேன். இன்னைக்கு விசுவாசிகளை பிசாசு எப்படி வஞ்சிக்கிறான், நிறைய செய்திகளை அப்படியே உட்காந்து கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு, பாஸ்டர் நாங்க சும்மா இல்ல, இப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். கேட்டு என்னத்தமா செஞ்ச? கர்த்தருக்காக ஏதாவது செய்தீர்களா? செயல்படுங்க. இன்னைக்கு டான்ஸ் ப்ரோக்ராம், கிரிக்கெட் டீம் எத்தனையோ வந்துருச்சு. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்து விட்டார்கள். இது விளையாடுகிற நேரம் அல்ல, கர்த்தருக்காக செயல்படக்கூடிய நேரம். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு சோத்திரம். நல்ல கவனிங்க, வேலை செய்கிற இடத்துல நீங்க கிறிஸ்தவர்களா இருப்பதனால், பிள்ளையா இருப்பதனால் உங்களை என்ன செய்யலாம், யாரா பார்க்கலாம், பூச்சியா பார்த்து நசுக்க பார்க்கலாம். ஆனா நீங்க பூச்சி தான் ஆண்டவரே, என்னை நசுக்க பாக்குறாங்கப்பா அப்படின்னு ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுத்தீங்கன்னா, மத்தவங்க முன்னாடி கர்த்தர் உங்களை பூச்சியா காட்ட மாட்டாரு, ஒரு புல்டோசரா காட்டுவாங்க. உங்களுக்கு விரோதமாய் வருகிற மலைகள், அந்த மலைகள்னா என்ன? உங்களை மலைத்து போக வைக்கக்கூடிய காரியங்கள். ஒருவேளை உங்க குடும்பத்தினுடைய கடன் உங்களுக்கு பெரிய மலையா தெரியலாம். ஒருவேளை உங்கள் சரீரத்தில் இருக்க வியாதி ஒரு பெரிய மலையா தெரியலாம். கர்த்தருக்கு சொல்ற ஊழியத்துக்கு போகும்போது சில ஏரியாக்கள் இருக்க தடைகள் பெரிய மலையா இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், மலைச்சு போய் நிக்காத, உடைக்கத்தான் நான் அழைச்சிருக்கேன். அல்லேலூயா. அது உடைச்சி உடைச்சி போட்டு திருவொற்றியூர் கடற்கரை ஓரத்துல அந்த கடல் ஓரத்துல போடக்கூடிய பாறைகளா அதை உடைக்க கர்த்தர் அழைக்கலங்க, கிரஷரா. ஒரு அலையிலே சொல்லுவோமா, தவிடு பொடியாக்க கூடியது என்னது? கிரஷர். குவாரியில பாத்துருக்கீங்களா? அதான் புல்டோ, அதாவது அந்த வெடிகுண்டு வச்சு அதை தகர்த்துக்கிட்டே இருப்பாங்க பாறைகளை. கத்தர் சோத்துறோம், பாறைகளை வந்து யாரும் உடைச்சு எடுக்க மாட்டாங்க, வெடிகுண்டு வச்சு தகர்த்து எடுப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குண்டுகளை தவிடு பொடியாக்குவாய். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல், அல்ல உனக்குள்ள இருக்க சக்தி, எவ்வளவு பெரிய பாறையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாறாங்கல்லா இருந்தாலும், அதை உன்னால கிரஷ் பண்ண முடியும். ஆமீன் சொல்லுவோமா? அந்த அபிஷேகத்தை என மேல வச்சிருக்காருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே முழங்கால் படிடுவோம். ஆண்டவரே, நான் ஒரு பூச்சி அல்ல, ஆனால் உம்முடைய சமூகத்தில் வரும்பொழுது நான் பூச்சி என்பதை ஒத்துக்கொள்ளுகிறேன். உலகத்தின் பார்வையில நான் ஒரு பூச்சியா இருக்கலாம், இந்த பூச்சியை கொண்டு பெரிய காரியங்களை நீ செய்ய முடியும். இந்த பூச்சியை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவரே, சரித்திரத்தில் சரித்திரம் படைத்த எத்தனையோ ஊழியர்களுடைய பெயரை நான் உங்களுக்கு சொன்னேன். அவர்களெல்லாம் சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள், ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள், படிக்க கூட வழி இல்லாதபடி அவர்கள் வாழ்ந்தவர்கள். ஆனால் கர்த்தருடைய கரத்திலே தங்களை ஒப்புக் கொடுத்தபடியால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் அவர்களை எடுத்து பயன்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. ஒப்புக் கொடுத்து ஜெபம். ஆண்டவரே, இனி என் காலங்களை நான் வீணாக்க மாட்டேன், என் நேரத்தை நான் வீணாக்க மாட்டேன். ஆண்டவரே, அல்லேலூயா. எல்லாம் ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? தேவ பிள்ளையே, அல்லேலூயா. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். உங்களுடைய வீடுகளில் நடக்கிற கூட்டத்தில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். விழித்துக் கொள்ளுங்கள். இது தூங்குகிற காலம் அல்ல, இது விளையாடுகிற காலம் அல்ல. அல்லேலூயா. இது கர்த்தருக்காக சாதனை செய்யக்கூடிய காலங்கள். இருக்கிற கொஞ்ச காலத்துக்குள்ளே ஆண்டவருக்காக எதையாவது ஒரு காரியத்தை செய்து. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு கிதியோனை ஆண்டவர் எடுத்தார், கையில எடுத்தார். மீதியானியர்களை ஓட ஓட விரட்டுவதற்காக அவனுக்கு பயந்து ஒளிந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதையோ ஒன்ன செய்வதற்காக உன்னை கர்த்தர் அழைக்கல. அந்த தேசத்துக்கு விமோசனத்தை கொடுக்க கத்தர் அந்த கிதியோனை பயன்படுத்தினார். எந்த இடத்துல தோல்வியோடு மோசை வந்தாலும் கத்தர் அவனை சாணப்படுத்தார். உன் வாழ்க்கையில வருகிற உபத்திரமோ, உன் வாழ்க்கையில வருகிற போராட்டம், உன் வாழ்க்கையில வருகிற தனிமை எல்லாம் எதற்காக? கத்தரமை புதிதான கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுவதற்காக. நீ மனுஷனோடு மனுஷியோடு நேர செலவழிக்கிறத விட்டுட்டு தேவ சமூகத்துல அதிகமா இருப்பாயானா கத்தர் உன்னை கூர்மையாக்கி கொண்டே இருப்பார். அவருடைய வேதத்தை வாசிக்க வாசிக்க, அவருடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருந்து ஜெபிக்க ஜெபிக்க கத்தருடைய கூர்மையாக்கி கொண்ட இருப்பா. மலுங்கி போன நிலைமையெல்லாம் மாறும், மலுங்கி போன தன்மையெல்லாம் கத்த மாற்றுவா. நீ மனுஷனோட நேர செலவழிக்கிறத விட்டுட்டு, ஆமென், அல்லேலூயா, கம்ப்யூட்டரோடு கூட நேரத்தை செலவழிக்கிறத விட்டுட்டு, ஓ செல்போனோடு கூட நேரத்தை செலவழிக்கிறத விட்டுட்டு, கத்தருடைய பாதத்தில் அமர்ந்து, கர்த்தாவே நான் உம்முடைய பாதத்தில் அமர்கிறேன், என்னை சாணப்படிங்க ஆண்டவரே, என்னை கூர்மையாக்குங்க ஆண்டவரே. நீ கதறி ஜெபிப்பாயானா கத்தருடைய வல்லமை உண்மையில் இறங்கும், கத்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஓ, இந்த நாளிலிருந்து கத்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை தேவனா இருக்கிறார். நீ கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். பிதாவே, நீ சொல்ல சொன்ன காரியத்தை நான் சொன்னேன். நான் ஒரு பூச்சி, பூச்சி, பூச்சி என்று மறைந்து மறைந்து பயந்து பயந்து வாழ்ந்த பிள்ளைகள் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக இன்றைக்கு விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டவர்களாக எழும்பட்டும் ஐயா. நீர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய வேலை பாக்கி இருக்கிறது. இதை ஒவ்வொருவரும் உணரட்டும். இங்க இருக்கிற சண்டே ஸ்கூல் பிள்ளையை கொண்டு கூட நீங்க பெரிய காரியத்தை செய்ய முடியும். நாகமானுடைய குஷ்டரோகி வீட்டில் இருந்த ஒரு வேலைக்கார பெண்ணை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை உன்னால் செய்ய முடியுமானா? ஆண்டவரே, நீர் பெரிய காரியங்களை உடைய பிள்ளைகளை கொண்டு செய்வீராக. சும்மா அமர்ந்திருந்து தங்களுடைய நேரத்தை வீணாக்காதபடி ஆண்டவரே, வீட்டில் உட்காந்து டிவியே பார்த்து பார்த்து மற்றவங்க பக்கத்து வீட்டில் உட்காந்து உட்காந்து பேசி பேசி நேரத்தை வீணாக்காதபடி தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனுக்காய் கொடுத்த எனர்ஜி பலன் எல்லாவற்றையும் செலவழித்து பெரிய காரியங்களை செய்ய முடிய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க. எங்க சபையில திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு சீக்கிரத்தில் திருமணங்கள் நடைபெறட்டும் அப்பா. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கத்தர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். பொருளாதார நெருக்கடிகள் மாறட்டும், எல்லா கவலைகள் கண்ணீர்கள் போராட்டம் எல்லாம் மாறுபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். இருவ கூட இருக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில்.

எந்த நெருக்கத்தின் பாதையில போயிட்டு இருக்கிறீங்க? என்ன கண்ணீரின் பள்ளத்தாக்கில நடந்துட்டு இருக்கிறீங்க? யாருக்கும் தெரியாத ஒரு பயங்கரமான இருளுக்குள்ள, ஒரு கவலைக்குள்ள, ஒரு சோகத்துக்குள்ள இருக்கிறீங்களா? அது எல்லாத்துக்குமே வரும். அது வாழ்க்கையின் ஒரு கட்டம், அது கடந்துதான் போகணும். ஆனா பைபிள் அழகாய் சொல்லுது, நமக்கு தெரிந்த வசனம் தான், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படு, உங்க கூட ஒருவர் இருக்கிறார், அதை நீ கடந்து போறதற்கு உதவி செய்வா. அந்த வருஷம் முழுவதும் உங்களை நடத்திருக்கிறாரா? உங்க ஆயுசு நாளை பெண்ண வயசு, உங்களுக்கு இந்த வயசு வரைக்கும் உங்களை சாகடிக்கல, உங்களை கத்தர் எந்த தீமைக்கும் ஒப்பு கொடுக்கல, நடத்தி நடத்தி ஒவ்வொரு ஸ்டேஜா கூட்டிட்டு வந்திருக்கிறார்ல, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் கடக்க உதவி செய்வார். இந்த பள்ளத்தாக்கு நீ கடப்பீர்கள், இதுவும் வாழ்க்கையில கடந்து போகும். சிலதெல்லாம் கடந்து போனாதான் நீங்க உங்க வாழ்க்கையினுடைய சில காரிய உயரங்களுக்கு போக முடியும். சில காரியங்களை அது உங்களை விடும், நீங்களும் விட்டு போகணும், பள்ளத்தாக்க விட்டு போகணும், சில நபர்களை விட்டு போகணும். கர்த்தர் இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இந்த பள்ளத்தாக்க கடக்க இயேசு உதவி செய்வார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இதை நான் கடந்து போவேன், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம், தேவன் என் கூட இருக்கிறார்ப்பா, சர்வ வல்லமையுள்ள இயேசு என் கூட இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? கை தட்டி என் கூட சேர்ந்து பழைய பாடலை என் கூட சேர்ந்து பாடுறீங்களா?

கடப்பீங்க, இதையும் கடப்பீங்க. இது ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த கண்ணீர் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த போராட்டம் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த பள்ளத்தாக்கு நடமும் ரொம்ப நாள் நிலைக்காது. கடப்பீங்க. வாழ்க்கை நாளே சிலதை கடந்து போறதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு கடந்து நாளைக்கு போறது இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த போராட்டத்தை கடந்து நீங்க போவீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார், அது மட்டும் போதும். நான் நின்னால் இருக்கிறார், நடந்தால் இருக்கிறாரு, கண்ணீர் சிந்துனால துடைக்கிறதுக்கு இருக்கிறாரு. இந்த பள்ளத்தாக்கம், இந்த பேட் ஃப்ரேஸும் என் வாழ்க்கையிலிருந்து கடந்து போகும். கடந்து போக கர்த்தர் உதவி செய்வார் நான் நம்புறேன். எத்தனை பேர் சொல்றீங்க, கைகளை தட்டி கடப்பேன்னு சொல்லுங்க, கடந்து போவேன்னு சொல்லுங்க, இயேசு கடக்க வைப்பார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நெருக்கம் பெருக பெருக அந்த அளவுக்கு பெருக்கத்தும் வாழ்க்கையில கொடுக்க போறேன். இஸ்ரவேலின் ஜனங்களை ஒடுக்க ஒடுக்க பெருகிட்டு இருந்தாங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த நெருக்கத்துக்கு ஏத்த வண்ணமா நீங்க பெருகுவீங்க. அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஐயோ இந்த நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த வியாதி நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சுன்னு உங்க எல்லைய அந்த நெருக்கத்துல முடிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல அங்கதாயா நான் உனக்கு ஒரு பெருக்கத்தையே வைத்திருக்கிறேன். நெருக்கத்துல கத்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் நெருக்கத்துல கூப்பிடுறேன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே நான் கூப்பிட்ட என் சத்தத்தையே விசாலத்துல வச்சு ஏற்றுக்கொண்டாராம். எவ்வளவு சூப்பர் இல்லையா ஆண்டவர், நீ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல உனக்கு ஒரு ஆரம்பத்தை. அவ்வளவுதான், இங்க எல்லாம் முடியுது, நெருக்கத்துல இந்த இடத்துல எல்லாம் முடியுதுன்னு நினைக்கும் போது அந்த எல்லையில, முடிஞ்ச எல்லையில தான் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தையே வைக்கிறார். ஆவின் சொல்றீங்க, என் இயேசு அதே போலதான் வாழ்க்கை ஆசை. நெருக்கத்தை கண்டு கவலைப்படாதீங்க, எனக்கு ஒண்ணு தெரியும், அந்த நெருக்கத்துல அவர் என்ன சுமக்கிறாரு, அவர் தோள் மேல இருக்கிற பயமே இல்லை, எனக்கு நெருக்கமே இல்லை, ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் தோள்லன்னா போய்கிட்டே இரு. மேலையில என் கூட சேர்ந்து ஒரு பாடல் சந்தோஷமா பாடணும், நெருக்கத்தெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு பெருக்கத்தை மட்டும்தான் என் வாழ்க்கையில இயேசு வைப்பார். ஹல்லேலூயா. அவளை ஆசீர்வதிக்கிறது தான் அவர் விருப்பம், பெருக செய்யறது தான் அவர் விருப்பம். எங்கூட சேர்ந்து பாடுவீங்களா?

சொல்றாரு, அவளை போல நெருக்க வந்தாலும் கவலைப்படாத. ஆமீன் சொல்றீங்க. கவலை வந்தாலும் கண்ணீர் விடாத, அதான் நான் சுமக்கிறேன், அதான் நான் தோள்ல வச்சிருக்கேன்ல, ஏன் கவலைப்படணும். அந்த நெருக்கத்தின் பாதையில கூட உன்னை சந்தோஷமா சுமக்கிறேன்ல, கவலை படாத. நீ வாழ்க்கையை கூட சேர்ந்து டிராவல் பண்ணு. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட மாட்டேன்னு சொல்லி.

வியாதி நெருக்குதா சோர்ந்து போயிடாதீங்க. வியாதி வந்துட்டு தெரிஞ்சோன்ன அதுவே உங்களுக்கு பாதி வாக்குழத்தை கொடுத்துரும் என்று சொல்றாரு. நான் இருக்கிறம்மா படுக்க என்று எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன வாங்க பார்த்து கை நீட்டினோன்னு சரியாச்சு இல்ல. அந்த அற்புதம் செய்த இயேசுவோட தோல் மேலதான் இருக்கிறீங்க. அப்புறம் வியாபாரம் பாராளும் அப்பா அவன் நினைச்சேன் நான் தோல்ல சாஞ்சி நடப்பேன். அவர் சுமக்கிறதுக்கு ரெடி, நான் சாயறதுக்கு ரெடியா இருக்கிறனா.

இரக்கத்தை கண்டு சோர்ந்து போயிடாதீங்க. அந்த நெருக்கம் தான் உங்க பெருக்கத்துக்கு ஒரு வழி, அந்த நெருக்கம் தான் உங்க ஆசீர்வாதத்துக்கு ஒரு வழி. தைரியமா சொல்லுங்க, நெருக்கத்தை நான் மேன்மையாய் கருதுகிறேன். இந்த நெருக்கம் எனக்கு பெருக்கத்தை தான் கொடுக்கும், இந்த நெருக்கம் எனக்கு ஆசீர்வாதத்தை தான் கொடுக்கும். என்ன இயேசு என் சத்தத்தை விசாலத்துல வைத்து ஏற்றுக்கொள்வார். இன்னுமே உங்க வாழ்க்கையில எல்லாம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆனா இயேசு உங்க ஜபத்தை எல்லாம் கேட்டு, உங்களுடைய அவமானத்தை எல்லாம் பார்த்து, இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்தானத்துல உங்களை உட்கார வச்சிருக்கிறாருல்ல, அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? வீடு கொடுத்திருக்கிறார், அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறார், அதையே நினைச்சு பாக்குறது இல்ல? நம்ம நம்மளாவே வந்தோம், நம்மளாவே முன்னேறணும், நம்மளாவே பண்ணணும் யோசிச்சிருக்கீங்க, யோசிக்கிறீங்க. நமக்கு நம்மளே பெருமை பேசுகிறது, நான் பண்ணேன், நான் பண்ணேன். இயேசு மட்டும் இல்லாம இருந்திருந்தா, இயேசு மட்டும் அந்த போராட்டத்துல உங்களை காப்பாத்தாம இருந்திருந்தா, அந்த எதிரிய இயேசு உங்களுக்கு கையோங்க விட்டுருந்தா, ஏன் எல்லாம் நானே, நான் பண்ணேன், நான் ஏன் சபை, நான் சம்பாதிச்சாத்துமா, எல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய இயேசுவை பின்பற்றவங்களா இருங்க. சொல்றாங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளுன்னு சொல்றாங்க, நான் எனக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. இயேசு இல்லாம வந்திருக்குமா? இயேசு இல்லாம இந்த ஆசீர்வாதம் வந்திருக்குமா? இயேசு இல்லாம இந்த புகழ் வந்திருக்குமா? இயேசு இல்லாம இந்த பேர் வந்திருக்குமா? எப்போதுமே கடந்து வந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்து ஆண்டவர் நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நீங்க மட்டும் கொடுக்கலன்னா, நீங்க மட்டும் வரலன்னா, நீங்க மட்டும் எனக்கு தரலன்னா, யோசி எங்கிருந்து வந்துச்சு? எல்லாம் இயேசு கொடுத்தது. நமக்கு ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி வைத்தார். அதை நினைச்சு பார்த்து சொல்லணும் இயேசப்பா, அதுதான் நன்றி சொல்றேங்க. நீங்க கொடுத்தது ஆண்டவரே, குடும்பம் நீங்க கொடுத்தது, வீடு நீங்க டெய்லி சாப்பிடுற சாப்பாடு, டிரெஸ் கூட நீங்க கொடுத்ததுப்பா. நீங்க மட்டும் அதெல்லாம் கொடுக்காம இருந்தா என்னை எவ்வளவு ஏளனமா பேசியிருப்பாங்க, என்னை என்ன மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாங்க. நீங்க கொடுத்தது டாடி அப்படின்னு சொல்லி என் கூட சேர்ந்து கையை உயர்த்தி

குடும்பத்தை நினைச்சு பாத்தியா, உடைய நினைச்சு பாத்தியா, சாப்பிட சாப்பாடு நினைச்சு. அப்பா இயேசுதான் கொடுத்தாரு. அப்படி மட்டும் சில இடத்துல ஒண்ணுக்குமே வழியில

வந்து

தருவார். இது மட்டும் நடத்தி வந்ததில்லை, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் உன்னை சுமப்பார், இனிமேலும் ஜீவன் தருவார், நீடித்த ஆயுசு தருவார், நீடித்த பலன் தருவார், சுகம் தருவார், எல்லா தேவைக்கேற்ற ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து இனிமேல உன்னை ஆசீர்வாதிவார். நினைச்சு மாட்டீங்கல்ல, அது உணர்ந்துட்டீங்கல்ல, இயேசுதான் கொடுத்தாரு, உங்களுக்கு உணர்வு வந்துருச்சு இல்ல, அப்புறம் என்னங்க, இனிமேல அதுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் இயேசு, அவரை தேடுறதுனால எனக்கு குறைவில்லை, அவரை பிடிச்சதுனால எனக்கு குறைவில்லை, ஆகையா அவரை நான் பிடிக்கிறேன், நடக்கிறேன், தொடர்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும், கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3:3. சண்டே ஸ்கூல் டைம்ஸ் என்ற பத்திரிகையில் ராய் என்ற கடத்தல்காரர் ரட்சிக்கப்பட்ட விதத்தை பற்றிய செய்தி வெளிவந்தது. அவர் 12 வருடங்களாக கடத்தல்காரர்களின் கூட்டத்திலே இருந்தவர். அவர் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார். அந்த சிறைச்சாலையில்தான் அவர் இயேசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து அவரிடம், நான் வந்து உன் உள்ளத்திலே வாசம் பண்ணுவேன், நாம் இருவரும் சேர்ந்து இந்த தண்டனை வருடங்களை கழிப்போம் என்றார். அதே போல அவர்கள் இருவரும் அந்த ஆண்டுகளை கழித்தனர். அவர் சிறையில் இருந்து விடுதலை பெற்று வெளியே வந்தபோது அவரிடம் 2 பக்கங்கள் கொண்ட ஒரு கடிதம் ஒப்படைக்கப்பட்டது. அதை இன்னொரு சக கைதிதான் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: நான் இந்த சிறைக்குள் வந்தபோது சிறைச்சாலைக்கு ஊழியத்திற்கு வந்த போதகர்களை வெறுத்தேன், பைபிளை வெறுத்தேன். நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாய் என்று நான் கேள்விப்பட்டவுடன் பரோலில் வெளியே வர வேண்டும் என்பதற்காக இவன் இவ்வாறு நடிக்கிறான் என்று நான் சொன்னேன். ஆனால் ராய், நீ வெளிமுற்றத்தில் உடற்பயிற்சி செய்யும் போது உன்னை கவனித்திருக்கிறேன். நீ உனக்கு

0: நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் மீண்டும் பழைய பாவங்களை தொடர்ந்து செய்திருந்தால் அந்த நண்பர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, வார்த்தைகளினால் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதை விட நம் வாழ்க்கையினால் இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படுவாரானால் அது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும், பலன் அதிகமாக இருக்கும். பவுல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு கிறிஸ்தவர்களை அடிக்கிறவராகவும் தூஷிக்கிறவராகவும் துன்பப்படுத்துகிறவராகவும் இருந்தார். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கை முற்றிலும் மாறியது. தான் எதிர்த்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராக மாறினார். இருந்த போதிலும் சீஷர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள பயந்தனர். ஆனால் அவர் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். வாழ்க்கை மாற்றத்திற்கு பின்பு அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்ததை கேட்டு அநேகர் ரட்சிக்கப்பட்டனர். ஆம் பிரியமானவர்களே, நாமே இயேசு கிறிஸ்துவின் நிருபங்களாயிருக்கிறோம். அந்த நிருபம் மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும், கற்பலகைகளில் அல்ல, இருதயமாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிற வசனத்தைப் போல நாமே அநேகர் வாசிக்கும்படியான நிருபங்களாயிருக்கிறோம். ஆகவே அநேகர் நம் வாழ்க்கையை பார்த்து ரட்சிக்கப்படும்படி நம்முடைய நல்ல நடத்தையை காத்துக்கொள்வோம்.
1: மிகவும் பரிசுத்த தெய்வமே, நீர் ஒருவரே பரிசுத்தர்.

இரண்டு சாமுவேல் அதிகாரம் 14. ராஜாவின் இருதயம் அப்சலோமின் மேல் இன்னும் தாங்கலாயிருக்கிறதை செரியாவின் குமாரன் யோவாப் கண்டு, அவன் தெக்கோவில் இருக்கிற புத்தியுள்ள ஒரு ஸ்திரியை அழைத்து, நீ இளவு கொண்டாடுகிறவளைப் போல துக்க வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு எண்ணெய் பூசிக்கொள்ளாமல் இறந்து போனவனுக்காக நெடுநாள் துக்கிக்கிற ஸ்திரியை போல காண்பித்து ராஜாவின் இடத்தில் போய் அவரை நோக்கி இன்ன இன்ன பிரகாரமாக சொல் என்று அவள் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை யோவாப் அவள் வாயிலே போட்டான். அப்படியே தெக்கோவா ஊராளான அந்த ஸ்திரி ராஜாவோடே பேசப்போய் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, ராஜாவே ரட்சியும் என்றாள். ராஜா அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றதற்கு அவள், நான் விதவையானவள், என் புருஷன் சென்று போனான். உமது அடியாளுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் வெளியிலே சண்டை பண்ணி அவர்களை விலக்க ஒருவரும் இல்லாதபடியினால் ஒருவன் மற்றவனை அடித்து கொன்று போட்டான். வம்சத்தார் எல்லாரும் உம்முடைய அடியாளுக்கு விரோதமாய் எழுந்து தன் சகோதரனை கொன்று போட்டவனை ஒப்பி, அவன் கொன்ற அவன் சகோதரனுடைய பிராணனுக்காக நாங்கள் அவனை கொன்று போடுவோம், சுதந்திர வாழனாயினும் அவனையும் அழித்து போடுவோம் என்கிறார்கள். இப்படி என் புருஷனுக்கு பேரும் நீதியும் பூமியின் மேல் வைக்கப்படாதபடிக்கு எனக்கு இன்னும் மீதியாயிருக்கிற பொறியையும் அவித்து போட மனதாயிருக்கிறார்கள் என்றாள். ராஜா அந்த ஸ்திரியை பார்த்து, நீ உன் வீட்டுக்கு போ, உன் காரியத்தை குறித்து உத்தரவு கொடுப்பேன் என்றான். பின்னும் அந்த ஸ்திரியை பார்த்து, நீ உன் வீட்டுக்கு போ, உன் காரியத்தை குறித்து உத்தரவு கொடுப்பேன் என்றான். பின்னும் அந்த தெக்கோவா ஊர் ஸ்திரி ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய ஆண்டவனே, ராஜாவின் மேலும் அவர் சிங்காசனத்தின் மேலும் குற்றமில்லாதபடிக்கு அந்த பழி என் மேலும் என் தகப்பன் வீட்டின் மேலும் சுமரக்கடவது என்றாள். அதற்கு ராஜா, உனக்கு விரோதமாக பேசுகிறவனை என்னிடத்தில் கொண்டு வா, அப்பொழுது அவன் இனி உன்னை தொடராதிருப்பான் என்றான். இன்னும் அவள், இரத்த பழி வாங்குகிறவர்கள் அழிம்பு செய்து என் குமாரனை அதம் பண்ண பெருகி போகாதபடிக்கு ராஜாவானவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தரை நினைப்பாராக என்றாள். அதற்கு ராஜா, உன் குமாரனுடைய மயிரில் ஒன்றாவது தரையிலே விழுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரி, ராஜாவாகி என் ஆண்டவனோடே உமது அடியால் ஒரு வார்த்தை சொல்ல உத்தரவாக வேண்டும் என்றாள். அவன் சொல்லு என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரி, பின்னை ஏன் தேவனுடைய ஜனத்துக்கு விரதமாய் இப்படிப்பட்ட நினைவை நீர் கொண்டிருக்கிறீர்? துரத்துண்ட தம்முடையவனை ராஜா திரும்ப அழைக்காததினாலே ராஜா இப்பொழுது சொன்ன வார்த்தையினால் குற்றமுள்ளவரை போல் இருக்கிறார். நாம் மறிப்பது நிச்சயம், திரும்ப சேர்க்கக்கூடாத படிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரை போல் இருக்கிறோம். தேவன் ஜீவனை எடுத்து கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார். இப்போதும் நான் என் ஆண்டவனாகிய ராஜாவோடே இந்த வார்த்தையை பேச வந்த முகாந்தரம் என்னவென்றால், ஜனங்கள் எனக்கு பயமுண்டாக்கினதினால் நான் ராஜாவோடே பேச வந்தேன். ஒருவேளை ராஜா தமது அடியாளுடைய வார்த்தையின்படி செய்வாரென்று உமது அடியாளாகிய நான் நினைத்ததினாலும் வந்தேனே ஒழிய வேறில்லை. என்னையும் என் குமாரனையும் ஏகமாய் தேவனுடைய சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி அழிக்க நினைக்கிற மனுஷனுடைய கைக்கு தமது அடியாளை நீங்களாக்கி விடும்படிக்கு ராஜா கேட்பார். ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய வார்த்தை எனக்கு ஆறுதலாயிருக்கும் என்று உமது அடியாளாகிய நான் எண்ணினேன். நன்மையும் தீமையும் கேட்கும்படி ராஜாவாகிய என் ஆண்டவன் தேவனுடைய தூதனைப் போல இருக்கிறார். இதற்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். அப்பொழுது ராஜா அந்த ஸ்திரிக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னிடத்தில் கேட்கும் காரியத்தை நீ எனக்கு மறைக்க வேண்டாம் என்றான். அதற்கு அந்த ஸ்திரி, ராஜாவாகிய என் ஆண்டவர் சொல்வாராக என்றாள். அப்பொழுது ராஜா, இதிலெல்லாம் யோவாப் உனக்கு உட்கையாயிருக்கவில்லையா என்று கேட்டான். அதற்கு ஸ்திரி பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன் சொன்னதற்கெல்லாம் வலது பக்கத்திலாவது இடது பக்கத்திலாவது விலகுவதற்கு ஒருவராலும் கூடாது என்று ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். மது அடியானாகிய யோவாப் தான் இதை எனக்கு கற்பித்து அவனே இந்த எல்லா வார்த்தைகளையும் உமது அடியாளின் வாயிலே போட்டான்.
நான் இந்த காரியத்தை உபமமாய் பேசுகிறதற்கு உமது அடியானாகிய யோவாப் அதுக்கு காரணமாயிருந்தான். ஆனாலும் தேசத்தில் நடக்கிறதையெல்லாம் அறிய என் ஆண்டவனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தைப் போல் இருக்கிறது என்றாள். அப்பொழுது ராஜா யோவாவை பார்த்து, இதோ இந்த காரியத்தை செய்கிறேன், நீ போய் அப்சலோம் என்னும் பிள்ளையாண்டானை திரும்ப அழைத்து கொண்டு வா என்றான். அப்பொழுது யோவாப் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி ராஜாவை வாழ்த்தி, ராஜா தமது அடியானுடைய வார்த்தையின்படி செய்ததினால் என் ஆண்டவனாகிய ராஜாவின் கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று இன்று உமது அடியானுக்கு தெரிய வந்தது என்றான். பின்பு யோவாப் எழுந்து கேசூருக்கு போய் அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வந்தான். ராஜா அவனின் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் என்றான். அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். இஷ்டவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. அவன் தன் தலைமை தனக்கு பாரமாயிருப்பதினால் வருஷாந்தரம் சிரித்து கொள்ளுவான். சிரிக்கும் போது அவன் தலைமையில் ராஜாவுடைய நிறையின்படி 200 சேக்கல் நிறையாயிருக்கும். அப்சலோமுக்கு 3 குமாரரும் தாமார் என்னும் பெயர் கொண்ட ஒரு குமாரத்தையும் பிறந்திருந்தார்கள். இவள் ரூபவதியான பெண்ணாயிருந்தாள். அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே 2 வருஷம் எருசலேமிலே குடியிருந்தான். ஆகையால் அப்சலோம் யோவாவை ராஜாவினிடத்தில் அனுப்பும்படி அழைப்பித்தான். அவனோ அவனிடத்திற்கு வரமாட்டேன் என்றான். 2 திசையும் அவன் அழைத்து அனுப்பினான், அவன் வரமாட்டேன் என்றான். அப்பொழுது அவன் தன் வேலைக்காரரை பார்த்து, இதோ என் நிலத்திற்கு அருகே யோவாவின் நிலம் இருக்கிறது, அதிலே அவனுக்கு வாக்கோதுமை விளைந்திருக்கிறது, நீங்கள் போய் அதை தீக்கொளுத்தி போடுங்கள் என்றான். அப்படியே அப்சலோமின் வேலைக்காரர் அந்த நிலத்தை தீக்கொளுத்தி போட்டார்கள். அப்பொழுது யோவாப் எழுந்திருந்து அப்சலோம் இடத்தில் வீட்டிற்குள் போய், என்னுடைய நிலத்தை உம்முடைய வேலைக்காரர் தீக்கொளுத்தி போட்டது என்ன என்று அவனை கேட்டான். அப்சலோம் யோவாவை பார்த்து, இதோ நான் ஏன் கேசூரில் இருந்து வந்தேன், நான் அங்கே இருந்து விட்டால் நலம் என்று ராஜாவுக்கு சொல்லும்படி உம்மை ராஜாவின் இடத்தில் அனுப்புவதற்காக உம்மை இங்கே வரும்படி அழைப்பித்தேன். இப்போதும் நான் ராஜாவின் முகத்தை பார்க்கட்டும், என்மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும் என்றான். யோவாப் ராஜாவினிடத்தில் போய் அதை அவனுக்கு அறிவித்த போது அப்சலோமை அழைப்பித்தான். அவன் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான்.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: சகோதரன் ஆரோன் பாலா அவர்களுடைய சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
2: காலம் கடைசி காலமா இருக்கிறபடியால் கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை செய்யும்படி இளம் வாலிபர்களே இந்த நாட்களில பயன்படுத்தி வர்றாங்க. அப்படி இளம் வாலிபராகிய ஒரு சகோதரர் நம்ம சந்திக்க போறோம். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர் பிரபுக்குள்ளே உட்கார்வும் பண்ணுகிறார் அப்படின்னு நம்ம ஒன்னு சாமுவேல்ல வாசிக்கிறோம். இந்த வசனத்தின்படி கர்த்தர் ஒரு சகோதரர் எழுப்பியிருக்காங்க, சோ அவரோட நம்ம பேசலாம். பிரைஸ் லார்ட் பிரதர்.
3: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
2: ஓகே, உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதுல நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். உங்களை பத்தி உங்களுடைய ஊழியத்தை பத்தி சொல்லுங்க.
3: முதலாவதாக இந்த நிகழ்ச்சியில எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நிச்சயம் தேவனுக்கு நன்றி சொல்றேன். நிச்சயமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களெல்லாம் பாக்குறதுக்கு. நிச்சயமா ஆசீர்வதிப்பாங்க. என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நீங்க சொன்ன வசனத்தைப்படி அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அப்படின்ற சொன்ன வசனத்தின் பிரகாரமாய் ஆண்டவர் அந்த வசனத்தை நான் சொல்ல முடியும். அவர் எனக்காகவே எழுதின அந்த வசனம்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, எங்களுடைய ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏசுவை அறியாத ஒரு புறஜாதியிலேருந்து தான் நாங்கள் பிறந்தோம். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏசுவை அறியாத ஜனங்கள் தான். எனக்கு சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருந்தாங்க. நான் வந்து சிறு வயதுல நாங்கள் டெல்லியில் தான் நான் பிறந்தது. எனக்கு 5 வயசு ஆன உடனே எங்கள் அப்பா அம்மாலாம் எங்கள் கள்ளக்குறிச்சி தான் எங்களுடைய நேட்டிவ் பிளேஸ். ஆனால் கள்ளக்குறிச்சியில் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மா டெல்லியில் போயிட்டாங்க. ஸோ அவங்க போய் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னை வந்து பெரியம்மா வீட்டில் தங்கி படிக்க வச்சாங்க. சின்ன வயசுல 5 வயசு முடிஞ்சாலும் 6வது வயசுல எனக்கு வந்து ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க.
2: அம்மா அப்பாவை பிரிஞ்சு வந்து இங்கே படிக்க நல்லா
3: 5 வயசுல சின்ன வயசுல எனக்கு பிரிஞ்சு வந்துட்டேன். ஸோ அப்பா அம்மா அப்பா கூட எனக்கு விவரம் தெரிஞ்சது கிடையாது. பெரியம்மா வீட்டில் வந்து 5 வயசுலேருந்து தங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 5 வயசு முடிஞ்ச உடனே 6வது வயசுல எனக்கு வந்து எனக்கு ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா சேர்த்துட்டு மறுபடியும் அங்கே
2: போயிட்டாங்க.
3: எனக்கு அவங்க போனது தெரியாது. நைட்டோட நைட்டாக காலி பண்ண விடிஞ்சது பார்த்தா எனக்கு அம்மா இல்லை அந்த இடத்துல. அப்போ நான் அழுத நாட்கள் இருக்குது. அப்புறமா சரி, ஆனால் மறந்துட்டேன். கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக மறந்துட்டு நான் ஸ்கூல் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட 4வது 5வது அந்த மாதிரி படிக்கும் பொழுது எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருவிழாலாம் போடுவாங்க.
2: திருவிழா
3: போடுவாங்க. அப்போ திருவிழா போடும்போது அங்கே வந்து இந்த பாட்டெலாம் பாடி அவங்க நல்லா இது பண்ணும்போது நான் அந்த திருவிழாவுக்கு நல்லா இன்வால்மெண்ட் போய் பார்ப்பேன். உட்காந்து பார்ப்பேன் அவங்க பாடுறது. ஸோ அவங்க எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு மனசில் அப்படியே பதிஞ்சிடும். சின்ன வயசில் நிறைய கடவுள்களை நான் தேடின நாட்கள் இருக்குது. ஸோ வேதத்தில் சொல்லப்படுறது போல் பக்தி உள்ளவனை கர்த்தரை தமக்காக தெரிந்து கொண்டார் அப்படின்ற வசனத்தின் படி நான் சின்ன வயசில் அநேக கடவுள்களை தேடியிருக்கேன். 5வது அந்த படிக்கிற அந்த டைமில் வந்து நான் அவங்கள மாதிரி நானும் மாறணும் அப்படின்ற அந்த ஈர்ப்பு எனக்குள்ளே வந்துச்சு. அவங்க எப்படி பாடுவாங்க, எந்த துணியில் பாடுவாங்க, அப்படி மாறணும் என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஒரு சில பெரியவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கும்போது அவங்களாம் சொல்லியிருக்காங்க, வேப்பிலலாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கிருப நமக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி அந்த வேப்பிலோட நுனி வேப்பில் காலையில இருந்து சாப்பிடும்போது அவங்களுடைய அந்த ஆவி நமக்குள்ள வந்துடும், நம்மளும் அந்த மாதிரி பாடலாம்
2: அப்படின்னு
3: சொல்லி கொடுத்தாலும் நானும் காலையில எழுந்து அதிகாலையில எழுந்து போயிட்டு அந்த வேப்பில அந்த பனித்துறையெல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த நுனி வேப்பிலோட என்ன பண்ணும் அப்படி
2: சாப்பிட்டு
3: 4வது 5வது படிக்கும்போது படிக்க அந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. சின்ன வயசுல அப்படி இருந்தாலும் எனக்கு நான் எதிர்பார்த்த அன்பு வந்து கிடைக்கல. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அம்மா வீட்டுக்கும் மற்றவங்க வீட்லேயும் தங்கி படிக்கிறதுக்கு வித்தியாசத்தை காண்பிப்பாங்க. எனக்கு வந்து மாடு அங்கே எங்கள் வீட்டில் வந்து கிராமன்றதில் மாடுலாம் வளர்ப்பாங்க. ஸோ அந்த மாட்டோட சாணி நான் டெய்லி அள்ளணும், அதை அள்ளி போயிட்டு இது பண்ணால் தான் எனக்கு இது அந்த மாதிரி சண்டே சாட்டர்டே ஆனால் மாடு மேய்க்க
2: போகும். நிறைய வேலைகள்
3: ஆமாம். அப்போ அன்புக்காக எங்கள் நாட்கள் வேணும். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் போயிட்டு கிரிக்கெட் விளையாட போயிட்டாங்க சண்டே சாட்டர்டே லீவ் இல்லை, ஆனால் நான் மட்டும் மாடு மேய்க்க போகணும். ஸோ மாடு மேய்ச்சிட்டு வரணும். அது மாத்திரம் இல்லாமல் சாப்பாட்டுக்காக நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன். ரொம்ப சாப்பாடு, அதாவது அந்த தெருவுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்டான சாப்பாடுலாம் என்கிட்ட தான்
2: கொடுப்பாங்க. எல்லா உங்கள் பெரியமா இல்லாமல் மற்றவங்களாம் மற்றவங்களாம்
3: சீட் பண்ணுறாங்கல்ல,
2: சீட் பண்ணுறாங்க.
3: ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி நான் ஏ நான் அதை நான் வந்து அதை விரும்புவேன் அவங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நேரத்தில் சாப்பாடு இல்லாமல் அந்த
2: பசின்னு நாட்கள்னால நீங்கள் அந்த மாதிரி மற்றவங்க கொடுத்துட்டா நான் சாப்பிட்டுக்கணுமே அப்படின்னு சொல்லி
3: அவங்க அந்த 2 நாள் 3 நாள் ஆன சாப்பாடு எல்லாமே எங்கிட்ட கொடுப்பாங்க.
2: பழைய சாதத்தெல்லாம் கொடுப்பாங்க.
3: நிறைய டைம் அந்த நுரெல்லாம் வந்துருக்கு பார்த்துருக்கீங்களா, அதெல்லாம் நான் சாப்பிட்ருக்கேன். இன்னொன்று ஸ்கூல் போகிறதுக்கு வந்து மெயின் ரீசனே சாப்பாட்டுக்காக தான். மதியானத்தில் சாப்பாடு போடுவாங்க, நான் வந்து தட்டு எடுத்துகிட்டு பேக்கில் வச்சுட்டு போயிடுவேன்.
2: ஓகே.
3: ஸோ இந்த மாதிரி சாப்பாட்டுக்காக நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த சாப்பாடு வடித்த தண்ணியெலாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த தண்ணியிலலாம் உப்பு போட்டு நான் குடிச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சாப்பாடுலாம் எத்தனை பேர் சாப்பிட்ருக்காங்கன்னு தெரியாது, அதில் வந்து எந்த டேஸ்ட்டுமே இருக்காது, ஆனால் பசி மட்டும் வரும். அதே சாப்பிட்டு வச்சு அதை வாங்கினது அப்படி நைட்டில் வச்சு அதை சாப்பிட்ட நாட்கள்
2: சாப்பிட்டுக்குவீங்க.
3: மற்றவங்க சாப்பிட மாட்டாங்க, பட் அவங்களுக்கு இவங்களுக்கும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆளக்காடி நாங்கள் வாங்கி
2: சாப்பிடுவோம்.
3: சாப்பாட்டுக்காக மெயினாக நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் சின்ன வயசில், அன்புக்காக. எங்கள் அம்மா அப்பா பார்த்தது இல்லையா, சின்ன வயசில் பிரிஞ்சிட்டோம் அப்படின்றதால எங்கள் அம்மாவுடைய அப்போ ஃபோன்ஸ்லாம் கிடையாது, ஒரு சின்ன லெட்டர் தான், அதை எழுதி அனுப்புவாங்க. இங்கேருந்து அனுப்புறது அங்கே போகிறது ஒரு வாரம் ஆகும், அதை படிச்சுட்டு மறுபடியும் அவங்க அனுப்புறதுக்கு ஒரு வாரம் ஆகும். இவ்வளோ இன்லைன் லெட்டர் கேள்விப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன், அதில் அது நிறைய விஷயம் எழுத முடியாது. அப்போது அம்மாவுக்கு அந்த அன்புக்காக இயங்குவோம்.
2: நம்ம என்ன விட்டுட்டு போன பிறகு உங்கள் அம்மா திரும்ப வரவே இல்லை அவங்களை பார்க்கறதுக்கு?
3: வருவாங்க, எப்பயாவது வருவாங்க, இடையில வந்துட்டு அவங்களுடைய வேலை அதுதான் இல்லையா. அப்போ எப்பயாவது வருவாங்க, வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வருவாங்க, வருஷத்துக்கு வந்து ஒரு டைம் வந்துட்டு போயிடுவாங்க. மற்றபடி நாங்கள் நெருக்கம் கிடையாது, நான் அதிகமாக வளர்ந்து எனக்கு தெரிஞ்சு பெரியமா வீட்டில்
2: அம்மா அப்பா அங்கே என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க?
3: எங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, இடையில வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் செகண்ட் படிக்கும்போது எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட கோச்சிட்டு
2: போயிட்டாங்க.
3: கோச்சிட்டு நான் படிச்சுட்டு இருக்கும்போது என்னையும் என் தம்பியும் கூட்டின்னு டெல்லிக்கு போயிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து ஊரில் இருந்தாங்க, எங்கள் அப்பா பயங்கரமாக குடிப்பாங்க, அந்த குடியினுடைய வேதனை எனக்கு தெரியும், பயங்கரமாக குடிப்பாங்க. ஸோ நான் படிச்சுட்டு இருந்த என்னை வந்து ஸ்கூலில் வந்து கூட்டின்னு
2: போயிட்டாங்க.
3: இங்கேருந்து டெல்லிக்கு போகும்போது ட்ரெயினில் வித்தவுட்டில் தான் போகணும். அந்த பாத்ரூம் பார்த்துருக்கோம், இந்த பக்கம் பாத்ரூம், இந்த பக்கம் பாத்ரூம், நடுவில் தான் நாங்கள் படுத்துருக்கோம். ரெண்டு நாள் கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணணும். ஸோ அந்த ரெண்டு நாள் அப்போ போய் 6 மாதம் அங்கே வச்சுருந்தோம். எங்கள் அப்பா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, குப்பை பொறுக்கிற வேலை தாங்க
2: செஞ்சுருந்தோம்.
3: எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் ஃபேமிலி, எங்கள் ரெண்டு தங்கச்சி, என் தம்பி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குப்பை பொறுக்கிற வேலை
2: தான் செஞ்சு தொழிலாளர்கள்.
3: இல்லை நீங்கன்னா அது வந்து வேற துப்புரை தான், குப்புற அழுறாங்க பார்த்தீங்களா. அது இது வந்து குப்பி பொறுக்கி அதை கடையில் போடுவாங்க பார்த்தீங்களா, அதை போட்டு சாப்பிட்றவங்க. அப்போ மறுபடியும் வந்து நான் அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து எங்கள் பெரியமா வீட்டில் விட்டுட்டு எங்கள் அப்பா போயிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா சமாதானமாகி போயிட்டாங்க. மறுபடியும் நான் தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். இப்போது 7வது படிக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வந்து புரஜாதி தான், எப்படியோ நான் வந்து கூட்டின்னு போனாங்க
2: சபைகளுக்கு.
3: அப்புறம் சண்டே கிளாஸ் போகும்போது ஒரு நாள் நைட்டில் அப்போ வந்து அவங்க ஏசு பற்றி நிறைய ஸ்டோரிகள் சொல்ல ஆரம்பித்தார். ஏசு தான் அந்த உலகத்தெல்லாம் படைச்சார், எப்படி நோவா வந்து பேழை செஞ்சார், இப்படி நிறைய கதைகள்லாம் சொல்லும்பொழுது அது அப்படியே மனசில் பதிஞ்சிருச்சு.
2: ஸோ ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நீங்கள் பூசாரி ஆகணும் அப்படிங்கிறதா உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு, நீங்கள் சில காரியங்கள் செய்து வந்தீங்க. ஸோ இவங்க சபைக்கு கூட்டிகிட்டு போகணும்னு உங்களுக்கு அந்த ஆசையெல்லாம் மறந்து நீங்கள்
3: மறக்கலாம் இல்லை, அதுவும் அப்படியே தான் இருந்துச்சு. 10/11 ஏசு இவரும் ஒரு கடவுள் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பித்தேன். பட் நாட்கள் ஆக ஆக பைபிள் ஒரு வசனம் இருக்கு, ஆடுகளுக்கு பின்னாக தெரிந்த தாவீதை ஆண்டவர் என்ன பண்ணாரு, அபிஷேகம் பண்ணார். ஸோ அந்த மாதிரி என்னையும் என்ன பண்ணாரு, அவர் முன்குறிச்சிருக்காருன்னா நான் விசுவாசிக்கிறேன். இப்போ எப்படி விசுவாசிக்கிறேன்னா, குப்பை குப்பையாக அலைஞ்ச என்ன ஆண்டவர் முன்குறிச்சார் நான் விசுவாசிக்கிறேன். அப்போ 7th படிக்கும்போது அவங்க சொன்ன ஒரு 1 இயர் 7th அந்த 7th ஃபுல்லாகவே நான் சர்ச்சுக்கு போனேன். இப்போ போகும்போது பெர்க்மன் சையோட பாட்டு,
2: நீங்கள் சபைகளுக்கு போகும்போது உங்களுடைய பெருமை அவங்களை எதுவும் கண்டிக்கலையா, எதுவும் சொல்லலையா?
3: இல்லை, அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்போ அது எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்போ அப்போ அந்த பெர்க்மான்ஸுடைய பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. தண்ணீர்கள் கடக்கும்போது நாதவம் திருக்காட்டு ஒரு சில பாடல்கள் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. அப்போ அப்போ பைபிள் புதிய ஏற்பாடு என்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ சபைக்கு போக ஆரம்பிக்க ஆரம்பிக்க சபையில் பேசுகிற அந்த ஊழியக்காரங்க பேசுகிற வார்த்தை எனக்காக பேசுகிற மாதிரியே இருக்கும். ஏதோ நான் கஷ்டம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் போகும்போது அது எனக்காக பேசுகிற மாதிரியே இருக்கும் அந்த. ஸோ அப்போ இன்வால்மெண்ட் நிறைய அதுக்கு ஆரம்பிக்கப்படுது. ஸோ 11வது இடத்துல இந்த இயேசு 10, 9 இப்படி கிட்ட மாறி மாறி வந்துட்டு இருந்தார். ஆனாலும் இயேசு நம்ம முழுமையை ஏற்றுக்கொள்ளல. என்னதான் இருந்தால் நாங்கள் இந்து அப்படின்றதால எங்கள் அம்மாவும் பயங்கரமாக பக்தி, பயங்கரமான பூஜைலாம் நல்லா பண்ணுவாங்க, நல்ல பக்தியாக இருப்பாங்க. அதனால் எங்களை கிறிஸ்துவுக்குள்ளே போயிட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு பயத்தால் நல்லா நிறையவே விடலாங்க.
2: ஓகே.
3: அதுக்கப்புறமா நான் 9th படித்து முடிச்சுட்டு அதுக்கு மேலே எனக்கு படிப்பு வரல. படிப்பு வரலைன்னா நான் நல்லா படிப்பேன், பட் சூழ்நிலை அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லை. 9th உங்களுக்கு ஒரு இந்த டீனேஜ் மாதிரி போயிடுவோம். ஸோ உலக பிரகாரமாக நிறைய காரியங்கள் போகிறதால நானும் எங்கள் அம்மா அம்மா கூட
2: போயிடுறேன்
3: போயிடுறேன்னு சொல்லிட்டு டெல்லிக்கே போயிட்டேன்.
2: போயிட்டீங்க?
3: ஆமாம், டெல்லிக்கு போய் 9th வரைக்கும் தான் நான் படித்தேன். அதுக்கு மேலே நான் படிக்கல. 9th பாஸு, அடுத்தது 10th போகலாம், பட் எனக்கு படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் இந்த
2: சூழ்நிலை சரியில்லை,
3: ப்ளஸ் நான் எதிர்பார்த்த அன்பு கிடைக்கல அப்படின்றது. அந்த டைம் வந்து நல்லா சாப்பிடணும், 9 படிக்கும் நல்லா சாப்பிடணும், நம்ம கிடைக்காது. கடையில் நல்லா வாங்கி சாப்பிடணும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய சாப்பிடுவேன், எங்கிட்ட கிடையாது.
2: ஆமாம்,
3: தீபாவளி வந்துச்சு அப்படின்னா 10 ரூபாய் கொடுப்பாங்க, அதை 3 ரூபா 3 பேர் இருப்பாங்க, அது 10 பேர் 10 ரூபாய் 3 பேர் பிரிச்சுக்கணும்.
2: அது ஒன்றுமே பண்ண
3: முடியாது. ஒரு துப்பாக்கி வாங்கினா கூட அந்த டைமில் 2000 ரூபாய். அப்போ 3 ரூபாய் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. நான் உங்களுக்கு குறை சொல்லலை, ஆண்டவரை நடத்த சொல்கிறேன். இப்படி தான் எங்களோட வாழ்க்கை இருந்துச்சு. ஒரு இட்லி தோசை சாப்பிட்னா கூட எப்படின்னா வில்லேஜில் ரொம்ப அபூர்வம். நம்ம சென்னையில் நார்மலாக பண்ணுறோம் இல்லைன்னா அப்போது தீபாவளி பொங்கல் வரைக்கும் வெயிட் பண்ணணும்.
2: அந்த இட்லி தோசை மாவரைச்சு அவங்க
3: கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணணும் ரொம்ப. அப்போ அதெல்லாம் வந்து எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு தீபாவளி. ஸோ அந்த மாதிரி நாட்கள் என்னைக்காவது ஊரில் திருவிழா போட்டாங்க அந்த செய்வாங்க.
2: ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் சாப்பாடு முக்கியத்துவம் அவங்க கிடைக்கல உங்களுக்கு, பட் அதுக்காக இப்போ நீங்கள் அம்மா அப்பா தேடி
3: அதனால வந்து நான் டெல்லிக்கு வந்துட்டேன்.
2: ஸோ அங்கே என்ன ஆச்சு சொல்லுங்கள்.
3: அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய வேலை தான் குப்பை பொறுக்கிற வேலை தான். குப்பை பொறுக்கிற நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோணி பைய வச்சுக்கிட்டு நம்ம போகும்போது பார்க்கலாம் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி பரதேசி மாதிரி தான் போயிட்டுருக்கோம். அதே மாதிரி தான் நாங்களும் ஒரு மாதத்துக்கு ஒரு வாடி தான் நம்ம குளிப்போம். ஆமாம், ஏன்னா எங்களுக்கு வந்து எங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. பட் என்ன அப்படின்னா பரதே வீடு எங்களுக்கு கிடையாது, கூடாரம் தான்,
2: டென்ட் போட்டு
3: போட்டு. அப்போ அந்த டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் அப்போ இங்கே போகணும்னா நம்ம உறவினர்கள் நம்மளை ஒரு மாதிரி நினைப்பாங்கன்றதாக தான் டெல்லிக்கு போய் பண்ணுறாங்க.
2: அதனால்
3: டென்ட் அந்த அந்த ஊருடைய குப்பெல்லாம் ஒரு இடத்துல போட்டுவாங்க பார்த்தீங்களா, சிட்டியோட கொடுத்தா அந்த இடத்துக்கு அது ஓரமாக அதுக்கு ஒதுக்குப்புறமா தான் எங்களுக்கு வீடு கொடுத்தாங்க. டென்ட்டு மாதிரி போட்டு அதில் தான் நானும் எங்கள் தம்பி ரெண்டு தங்கச்சி அப்பா அம்மா இது
2: டென்டில்
3: தான் இருந்தோம். நிறைய மழை அடிக்கும், நிறைய புயல், அங்கே வந்து குளிர் அதிகம். டெல்லியில் காஷ்மீர் பக்கத்தில் நிறைய குளிர் அங்கே அதிகம். ஸோ அந்த டென்டில் தான் எங்களுடைய வாழ்க்கை ஓடிச்சு. எனக்கு விவரம் தெரிஞ்சு 4 வருஷம் நான் அங்கே இருந்தேன்.
2: ஸோ நீங்கள் அம்மா அப்பா கிட்ட போனவும் நீங்கள் இதே தொழில தான் செய்யாதீங்க?
3: வேற வேலை வேலை அங்கே கிடையாது, இதே தொழில் தான்.
2: கிடைக்காதா இல்லை நீங்கள் தேடலையா எப்படி?
3: தேடலை எங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது, சப்போர்ட் கிடையாது. எங்களை யாரும் மதிக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா குப்பை பிறக்கிறவங்கள, ஆனால் அவங்களுக்கும் மனசு இருக்குது, அவங்களுக்கும் ஒரு ஃபியூச்சர் இருக்குது, அவங்களுக்கும் ஃபேமிலி இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், மதிக்க மாட்டோம். அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களும் இருப்பாங்க. இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பார்க்கலாம். அந்த குட்கா நார்த் இந்தியாவில் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குட்கா நல்லா பல்லுலாம் பார்த்தீங்கன்னா காரகாரம் இருக்கும். அந்த மாதிரி தான் நைட்டில் ஆனால் போதை ஃபுல்லாக பயங்கர போதை இல்லை. அந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே இருப்பாங்க. பட் ஆனால் என்ன மட்டும் ஆண்டவர் காத்துக்கிட்டே இருந்தாலும் சொல்ல முடியும். இது வரைக்கும் நான் குட்காவும் போடுறதில்லை, அந்த கெட்ட படத்துக்கு நான் போனதில்லை. ஸோ ஆண்டவர் அதான் முன்குறிச்சிடான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இப்படி இருந்த காலத்தில் அங்கேயும் சாப்பாடு பிரச்சனை தான். அங்கேயும் நாங்கள் போய் பிச்சை எடுப்போம். போன புதுசுலேருந்து நான் அங்கேருந்து போன புதுசில் எனக்கு அது புதுசு தான். என்ன தொழில் இருந்தாலும் 5 வயசு நான் அப்பா அம்மா வீட்டு வந்துட்டேன், அதனால் எனக்கு அது தெரியாது. பட் எங்கள் தம்பி எங்கள் தங்கச்சிகளும் நல்லா எக்ஸ்பெக்ட் அதில் எங்கே போனால் நிறைய கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய அவங்க எக்ஸ்பெக்ட். அதனால் ஒரு வீட்டுக்குள்ளே கூட்டின்னு போவாங்க. அங்கே போய் என் தம்பி பிச்சு எடுத்துன்னு வந்துடுவோம். அவங்க சப்பாத்தி வச்சு அதில் ஊறுகாய் வச்சு கொடுப்பாங்க. நான் வந்து ஓரமாக இடத்துல உட்காருவேன், ஏன்னா எனக்கு அதில் பழக்கம் இல்லை. இன்னொன்று வந்து நான் 9 வரைக்கும் படிச்சிருக்கேன், அந்த ஏரியாலேயே நான் தான் நிறைய படிச்சிருக்கேன், வேற ஸ்கூலுக்கு போனது
2: கிடையாது.
3: ஆமாம், அப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு இது அங்கே எதாவது லெட்டர் எழுதுனா கூட என்ன தாங்க எழுத சொல்லுவாங்க. ஏன்னா நான் 9 வரைக்கும் படிச்சேன்றதால அதனால் நான் என்ன பண்ணுவேன், பிச்சை எடுக்க மாட்டேன். என் தம்பி எட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், அதை சாப்பிடுவேன். நாட்கள் ஆக ஆக எல்லா டைமும் என் தம்பி கூட வந்துட்டு இருக்க மாட்டேன், நானும் பிச்சை எடுக்க கற்றுக்கிட்டேன்.
2: கற்றுக்கிட்டேன்.
3: ஆமாம், இப்போ நானும் பிச்சை எடுப்பேன். ஸோ பிச்சை எடுக்கிறதுலாம் ஈஸியாக எனக்கு வந்துடும். எப்படி கேட்டால் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரம்ஜான் பக்ரீத் அந்த மாதிரி டைமில் போயிட்டு பள்ளிவாசலில் பிச்சை எடுக்கும்.
2: ஓகே ஓகே.
3: வேலைக்கிழமான சாய்பாபா கோயில பிச்சை
2: எடுக்கும்.
3: பிச்சை
2: எடுத்துட்டீங்களா இல்ல சாப்பாடே கிடைக்கலையே மறுபடியும் வேலைகளை செய்யணுமே சம்பாதிக்கணுமே அப்படிங்கறதுல நீங்க எப்படி மாத்திட்டீங்க?
3: ஆண்டவர் வந்து நான் மறக்கலாம் இல்ல. சின்ன வயசுல நாங்க அங்க போனாலும் நாங்க நான் தனியா ஜெபம்
2: பண்ணிருக்கேன்.
3: ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் வந்து ஒரு கூடாரம் மாதிரி போட்டு இந்த பாட்டு புக்ல என்கிட்ட அந்த 7th படிக்கும் போது கொடுத்தாங்க இல்லையா, அது என்கிட்ட பத்திரமா இருந்துச்சு. இந்த ஜெபத்தோட ஜெயகீதங்கள் அப்ப 21 வால்யூமா வந்துட்டு இருந்துச்சு. நான் சொல்ற 2006 அந்த டைம்ல இப்போ சின்ன பைபிள் கிழிஞ்சு போயிருக்கும் அது என்கிட்ட இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ண, ஒரு ஏசப்பாவுடைய படத்தை வாங்கிட்டு அங்கே வச்சு சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட்டி நான் ஆராதனை நடத்திருக்கேன். எனக்கு தெரியாது
2: போன பிறகு இதெல்லாம் செய்யுங்க.
3: ஆமா ஆமா, எனக்கு தெரியாது. எங்கள் சர்ச்சில் எங்கள் பாஸ்ட் என்னெல்லாம் பண்ணுறாரோ அதை நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். அது எனக்கு மனசில் பதிஞ்சிச்சு. இப்போ ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா ஏசப்பா தான் நம்புவேன். கிறிஸ்மஸ் ஆனால் சர்ச்சுக்கு போவேன். பட் ஆனால் இந்து கடவுளையும் நாங்கள் விடலை.
2: அதுவும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க?
3: ஆமாம், பண்ணிட்டு தாங்க. எங்களுக்கு முழுமையாக தெரியாது, சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை. சின்ன வயசில் சண்டே கிளாஸ் மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க, அதனால எங்களுக்கு தெரியாது.
2: தோணலையா நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றோம் ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் பிச்சை எடுக்க அளவுக்கு நம்ம வச்சுட்டாரு அப்படின்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா இன்னைக்கு?
3: அது எங்களுக்கு வந்து அது பெருசா தெரியாது, ஏன்னா எங்களுக்கு தொழில் அதானே. அது வந்து எங்களுக்கு கஷ்டமா
2: தெரியல.
3: எங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி வர வரும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஊர்ல இருக்க மாதிரி எல்லாம் கிடையாது. அங்க வந்து ஒரு பக்கம் பண்ணி வந்து தன்னுடைய அதுக்கு என்ன தேவையோ அது என்ன பண்ணும், அதை தேடி நிற்கும். ஒரு பக்கம் நாய் வந்து அந்த குப்பையில் தேடி நிற்கும். நாங்க அதை ரெண்டையும் வேட்டி விட்டு நாங்க போய் அது எங்களுக்கு தேவையா நாங்க எடுப்போம். நிறைய நாட்கள் நாயில எங்களை பின்னாடி துரத்தும். நான் அந்த பஜாரில் இருக்கிற நாய்ங்களை என்ன பண்ணும், எங்களை பார்த்தா போய் குலைக்கும்.
2: ஏன்னா
3: நாங்கள் அப்படி தான் இருப்போம், பைத்தியக்காரங்களை தான் இருப்போம். இந்த காலில் ஒரு செப்பல், இந்த காலில் வேறு செப்பல் வாங்க முடியாது எங்களால். ஏன்னா நாங்கள் அது குப்பையில் கிடக்கிற செப்பல் தான் எடுத்து போடுவோம். இப்போ ரெண்டு காலுமே நல்லா இருந்தால் குப்பையில் போட மாட்டாங்க, ஒரு கால் பிச்சிச்சுன்னா குப்பையில் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஷூ வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட விதவிதமான ஷூஸ் இருக்கும். ஏன்னா எல்லாமே குப்பையில் கிடக்கிறது தான், நாங்கள் எடுத்து சேமித்து வச்சுருப்போம். ஒரு நாளைக்கு ஒன்று போட்டுருப்போம். அந்த மாதிரி டோட்டல் அண்ட் டோல் ஃபுல் அண்ட் ஃபுல் பைத்தியக்காரங்க மாதிரி தான் இருப்போம் எங்களுடைய வாழ்க்கை. அந்த மாதிரி தான் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா அம்மா செய்வாங்க, அதை நைட்டு வச்சுருவாங்க. காலையில் பார்க்கும்போது அந்த சாப்பாடுலாம் வந்து நைட்டு எலியெலாம் சாப்பிட்டு போயிருப்போம். அது வந்து பனிக்காலம் அப்படின்றது அந்த எலியில் நிறைய வந்து சாப்பிட்டு போகும். இல்லை மேலே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கருப்பாக இருக்கும், அதெல்லாம் சுரண்டி போட்டுட்டு நாங்கள் சாப்பிட்ட நாட்கள்
2: சாப்பிடுவோம்,
3: கீழே சாப்பிடுவோம். ஸோ அந்த நாட்கள்லாம் எனக்கு ஞாபகத்தில் இன்னமும் இருக்குது. அதை நினச்சி நிறைய வாட்டி நான் அழுதுருக்கேன்
2: இப்போ. ஓகே பிரதர், இவ்வளோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சிங்க, ஒருவேளை சாப்பாடுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி கூட நம்ம இந்த நாட்களில் கூட நாங்கள் எல்லாம் வெளியில் பார்ப்போம், இந்த மாதிரி குப்பை எடுக்கிறவங்கள நம்ம பார்த்துருக்கோம். அவங்கள பார்த்தா ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு ஒரு மாதிரி தலையெல்லாம் பட்ட தலையோட அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு தான் அவங்க ரோட்டில் போவாங்க. சில பேர் அவங்க பார்க்கும்பொழுது அவர் அருவறுப்பாக கூட பார்ப்பாங்க, அவங்கக்கிட்ட பேசுறதுக்கு யோசிப்பாங்க, ஏதாவது பொருளை கையில் நீட்டி வாங்குறது கூட யோசிப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்குது, அவங்களுக்குள்ளேயும் சில காரியங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க மூலயமா நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். இன்னும் சொல்லுங்கள், இன்னும் அவங்க அவங்களுடைய ஃபீலிங்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள்.
3: அவங்களோட ஃபீலிங்ஸ் அப்படின்னா நம்ம பார்க்குற ரோட்டில் பார்க்கும்போது நமக்கு அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பைத்தியக்காரங்க இல்லை ஒரு அந்த மாதிரி தான் தெரியும். ஆனால் நான் சொல்கிறது எப்படின்னா அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா எங்கள் இந்த வேலை செஞ்சதால் எங்கள் அம்மாவை பார்த்துருக்கேன் சின்ன வயசில், எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா பயங்கரமாக குடிப்பார். இப்போ குடிக்கும் பொழுது இந்த வேலை செஞ்சுட்டு வந்து எங்கள் அம்மா அதில் வர காசை சேர்த்து வச்சுட்டு என்னை அனுப்பிச்சு படிக்க வச்சாங்க. அவங்க அனுப்பி ஒரு வீடு வாங்கியிருக்காங்க, வீடு வாங்கி எங்கள் கட்டியிருக்காங்க எங்கள் அம்மாவுடைய உடைப்பில் மட்டும். எங்கள் அப்பா என்ன பண்ணார் அப்படின்னா இதில் போயிட்டு சம்பாரிச்சுட்டு வந்து குடித்து வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெலாம் எடுத்துகிட்டு போய் விற்றுருவார். ஸோ இதெல்லாம் பண்ணுவார், அடிக்கடி காசு கேட்டு எங்கள் அம்மாவை அடிப்பார். குடிக்கிற நிலம உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ எங்கள் நாங்களாம் கேட்டு நிறைய வாட்டி எங்கள் அப்பா கிட்ட அடி வாங்கியிருக்கோம். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் அவர் இந்த லாட்ரி சீட்லாம் போயிட்டு நிறைய காசு விற்றுவார். எதுக்காக இதை சொல்லவர் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் எங்கள் அம்மா அழுவாங்க, அழுவாங்க நைட்டில். எப்படியாவது நாலு பசங்க இல்லைங்களா, ரெண்டு பொம்பளை பசங்க, என் பசங்கள்லாம் எப்படி பண்ண போகிறேன், ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் மனசு இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். நம்ம பார்க்கறது மாதிரி இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் நம்புறது எப்படின்னா அவங்க எங்கேருந்து தான் இங்கே வந்திருப்பாங்க, சென்னையிலேருந்து யாரும் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய வயிற்று பொழப்புக்காக இந்த குடும்ப சூழ்நிலைக்காக தான் எங்கேயோ யாரும் பார்க்காத கண்காணாத இடத்துல போய் இது பண்ணுறேன்னு சொல்லுவாங்க தெரியுமா. யாரும் அவங்கள பார்த்து கேள்வி பண்ண போகிறது கிடையாது,
2: அங்கே தெரியாத முகங்கள் தான். அதனால அங்கே போயிட்டு ஆமாம்,
3: எங்கள் இப்படி குப்பை பிறக்கிற எங்கள் அப்பா அம்மா ஊருக்கு வரும்போது அவங்க வரும்போது வர லெவலில் வேற மாதிரி இருக்கும். புது ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி நேரம் நம்ப மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது. நாங்கள் கேட்கும்போது சொல்லுவோம் நாங்கள் அங்கே வேற வேலை செய்யறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி தான் நானும் நம்புகிறேன். இவங்க ஊருக்கு போனால் கூட இவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க நான் நம்புகிறேன். ஏன்னா அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது. இவங்களுக்குள்ளே சீட்டு கட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா, சீட்னா காசு மாதம் மாதம் சேர்த்து ஒருத்தவங்களுக்கு கொடுத்து அவங்க ஊருக்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி செய்கிற வேலை தான் இருந்தாலும் மற்றபடி அவங்களோட வாழ்க்கை முறை சராசரியாக
2: எல்லாரோட வாழ்க்கை மாதிரி தான் இருக்கும். பட் நாம தான் பார்க்கும்பொழுது அந்த கண்ணோக்கத்துல பாக்குறது இல்லை, அவங்களை வந்து ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு தீண்ட தகாதவர்களா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா.
3: இப்போ ஒரு வேலைக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குன்னு வச்சுருக்கீங்களா, அந்த வேலைக்கு அதான் யூனிஃபார்ம்.
2: மெச்சூரிட்டி
3: வர ஆரம்பிச்சு, அத குப்பை பொறுக்கும் பொழுது நிறைய வாட்டி கையெல்லாம் வந்து இங்கே இருக்கிற மாதிரி குப்பை கிடையாது. அங்கே அங்கே வந்து லெட்டின் எல்லாமே பாத்ரூம் எல்லாமே அந்த குப்பையில் தான் கொட்டுவாங்க. ஸோ அது உள்ளதான் எல்லாமே கிடக்கும், எல்லாமே இருக்கிறது எல்லாமே அதெல்லாம் திங்ஸ் எல்லாமே அதோட மிக்சிங் ஆகி தான் இருக்கும். நாங்கள் போய் எடுக்கும் பொழுது எத்தனையோ வாட்டி எங்களுடைய இந்த கை அந்த லெட்டின் எத்தனையோ வாட்டி பட்டுருக்கு. அங்கே தொடச்சி கழுவி பட் சாப்பிடும்போது அந்த இடத்துல எப்படி சாப்பிட முடியும், கழுவிட்டுலாம் சாப்பிட முடியாது, தண்ணி கிடைக்காது. எங்கேயாவது கழுவிட்டு
2: பட் அரைச்சிக்கிட்டு கையை
3: அப்படி தான் சாப்பிட முடியும். ஏன்னா வேஸ்டானதெல்லாம் கொடுப்பாங்க, எங்களை கூப்பிட்டு கொடுப்பாங்க வேஸ்டானது. அதெல்லாம் நாங்கள் சாப்பிடும்போது அந்த இடத்துல நாங்கள் போய் சோப் போட்டோ இல்லை நீங்கள் இருக்கிற டெட்டெல்லாம் போட்டு கழுவ முடியாது. அப்போ எங்களுக்கு அது வயசாக அந்த 17 அரீச் பண்ணும்போது எனக்கு அது பிடிக்கல.
2: நான்
3: எங்கள் அப்பா அம்மாவுக்கு அது பழகிடுச்சு. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா அவங்க அம்மாவிலேருந்து அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. என் தம்பி என் தங்கச்சி எல்லாத்தையுமே பழகினால எனக்கு அது பிடிக்கிறதுல நான் இல்லை நான் ஊருக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு
2: வந்துட்டேன்
3: கேரளால போய் ஒர்க் பண்ணேன்.
2: நீங்க சொல்லலையா அம்மா அப்பா கிட்ட உங்களுக்கு அந்த நினைப்பு வந்திருக்கு, இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு நினைப்பு வந்திருக்கு. ஆனா அம்மா அப்பா கிட்ட உங்களுக்கு சொல்ல
3: எங்களுக்கு வேற இங்க வழியில் இல்லை ஊர்ல வந்தா அதாவது எங்கள் பெரியம்மா சொல்லியிருக்காங்க, டெல்லியில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பிழைக்க முடியும், இங்கே வந்தால் பிழைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எனக்கு சின்ன வயசு சொன்னதில் பதிஞ்சிச்சு. அதனால் நான் உங்களுக்கு கம்பல் பண்ணல, நான் மட்டும் வந்து
2: சரி ஓகே
3: நான் மட்டும் வந்துட்டதால. இன்னொன்று அவங்க எங்கள் ஊரில் வந்தால் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வேறு தெரியாது, இங்கே மற்றவங்கள மாதிரி போய் வயலில் செஞ்சோ இல்லை வேறு எதாவது வேலை செஞ்சோ அவங்களுக்கு தெரியாது, படிப்பும் இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் குப்பை பொறுக்கிறது
2: மட்டும்தான்.
3: ஸோ நான் வந்து கேரளாவில் போயிட்டு ஒரு வருஷம் அங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த காசெல்லாம் நான் அனுப்புவேன் எங்கள் அப்பா அம்மா
2: அனுப்புவேன்.
3: அடுத்தது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த வேலை, படிக்குது அவனுக்கு படிக்க தான் முடியல, ஏன்னா தொழில் கற்றுக்கோ அப்படின்றதால இந்த பேக்லாம் டிச் பண்ணுவாங்கள்ல அந்த வேலை.
2: ஓகே
3: ஸோ அந்த வேலை நான் வந்து அந்த ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுவும் அதுவும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்துட்டேன்.
2: மறுபடியும் சென்னைக்கு வந்துட்டேன்,
3: ஒன் இயர் இருந்துட்டேன் சென்னை. எங்கள் அப்பா அம்மா வீடு கட்டின அந்த சமயம், வீடு அங்கே டெல்லியிலேருந்து வீடு கட்டினாங்க எங்க, அந்த டைமில் வந்து நான் கோச்சிக்கிட்டு அந்த வயசில் நிறைய கோவம் வரும், எதுக்கத்தாலும் கோவம் வரும், கோச்சின்னு சென்னைக்கு வந்துட்டேன். பொருள் ட்ரெஸ்ஸோடு தான் சென்னைக்கு வந்தேன். அப்போ எனக்கு வந்து அப்படின்னா சின்ன வயசில் நான் நல்லா பாடுவேன், சினிமா பாட்டு நிறைய பாடுவேன். இப்போ வந்து சென்னையில் வந்து எப்படியாவது போய் சினிமா பாட்டு எழுதி ஒரு பாடல் ஆசிரியர் ஆகணும், நான் முத்துக்குமார் என்னோட ரோல் மாடல், அவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய சாங் நான்
2: எழுதிருக்கேன்.
3: சினிமாக்காக நிறைய சாங் எழுதியிருக்கேன். சென்னைக்கு வந்து முகப்பேரில் ஒரு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ சென்னையில் வந்து இந்த கோடம்பாக்கம் அதான் சினிமாவுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க, எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. எப்படியாவது இந்த கோடம்பாக்கத்தை நம்ம போய் அங்கே ரீச் பண்ணி அங்கே கண்டுபிடிச்சிடணும் அப்படின்றது அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் நான் சென்னைக்கே வந்தேன். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது எங்கள் ரூமுக்கு ஆப்போசிட்ல சர்ச்சு போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸோடு வந்து நான் ஊருக்கு வந்ததால் ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ சின்ன வயசு சரி குத்துலாம் மனசில் இருக்குது. இப்போது வந்ததால் எனக்கு சோப்பு சீப்பு அது எதுவுமே கிடையாது.
2: என்ன பண்ணீங்க?
3: ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சதால் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சதால் அவங்க கொடுத்துட்டாங்க, அவங்க கொடுத்துட்டாங்க. ரூம் மட்டும் தான், வேறு எதுவும் கிடையாது. நான் டீ குடிக்கணும் அப்படின்னா கூட என்கிட்ட காசு வேணும் இல்லை, மாத சம்பளம் தான் தருவாங்க, அதுவும் அக்கௌண்ட்டில் போடுவாங்க. அப்போ வந்து நான் இப்போ முன்னாடி 5 மணிக்கு எழுந்து நம்ம ஒரு சர்ச்சில் ஜெபம் பண்ணுறேன், அந்த ஃபாஸ்ட்டு ஜெபம் ஜெபிச்சுட்டு இருக்காரு எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில், எனக்குள்ளே ஒரு ஏவுதல் சரி நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஜெபம் பண்ணிவிட்டு நான் வெளியே வரும்போது ஒரு வசனம் நான் பார்த்தேன், நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வசனம். ஸோ என் கூட ஏசப்பா பேசுகிறாருன்னு நான் உணர்ந்தது ஃபஸ்ட்டு அந்த டைம். ஆனால் அந்த வசனம் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், பட் எனக்கு அது இது அந்த டைம் நான் உணர்ந்தேன். இப்போ நான் வரும்போது கரெக்டாக ஒரு 11 மணி இருக்கும், ஒரு அக்கா என்னை வந்து தேடுறாங்க, தேடி இந்த மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் காசு கொடுக்கணும் போகணும் தான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட 200 ரூபா கொடுத்தாங்க. அப்போ 200 ரூபான்றது அதிகம், டிப்ஸாக கொடுத்தாங்க. ஏன்னா எங்கிட்ட சுத்தமாக காசில் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ அவங்க எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 40-50 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்ன தேடுறாங்க சொல்கிறேன், நான் ஒன்று தான்ப்பா தேடிட்டு இருந்தேன் அப்படின்னா, எதுக்கு அப்படின்னா இந்த காசு மட்டும் கொடுக்கணும், அவங்க எனக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போகிறாங்க. அப்போ அவங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆச்சு. ஏன்னா நம்ம அன்றைக்கி தான் ஜெபம் பண்ணோம், டிப்ஸ் வாங்கின அனுபவமும் கிடையாது. இல்லைக்கா வேணாம் டிப்ஸ் வாங்கினா எங்கள் ஆஃபீஸில் திட்டுவாங்க அப்படின்னு, நீ யாருனா சொல்ல போறியான்னு கேட்டாங்க. இல்லை நான் யார்ட்டும் சொல்ல மாட்டேன், நானும் யார்ட்டும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி என் கையில் கொடுத்துட்டாங்க. எனக்கு செஞ்ச ஃபஸ்ட் அற்புதம் எனக்கு தெரிஞ்சு
2: அதுதான்
3: 200 ரூபா.
2: எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் உங்களோட நேரத்தில், ஏன்னா ஒருவேளை டீக்கு கூட உங்களுக்கு காசு
3: இல்லாமல் ஆமா
2: அவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அது பெரிய அமௌண்ட் தான் இல்லையா?
3: ஆமா கண்டிப்பா.
2: அந்த அமௌண்ட் கிடைக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு?
3: ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏசப்பா எனக்கு செஞ்ச முதல் அற்புதம் வந்து
2: நிறைய பேருக்குனால தான் எனக்கு கிடைச்சதுன்னு
3: யோசிச்சீங்க. அவர் அந்த வசனம் பேசினாரு, நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது எனக்கு பெட்ஷீட் கிடையாது, பெட்ஷீட் கிடையாதால அந்த ஹோட்டலில் பாத்திரம் கலவுற அந்த அம்மா கவர்மெண்ட்ல சேலை கொடுப்பாங்க இல்லையா, அதை எடுத்துருந்து கொடுத்தாங்க. அதுவும் நான் ஜெபிக்கும் போது கிடைச்சது. ஸோ இது எனக்கு 2வது அற்புதம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில அற்புதங்கள் மூலியமா ஆண்டவர்
2: ஜெபிக்க ஜெபிக்க இப்போ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டே காரியங்கள்லாம் கொடுத்துட்டு.
3: ஆமா ஓகே. அதுக்கப்புறமா என்ன
2: எப்பயுமே வந்து நீங்க வந்து ஆண்டவரையும் இன்னொரு கடவுளையும் இணைத்து தான் வச்சிருக்கீங்களா, இல்ல ஆண்டவரை முழுமையா ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா?
3: ஆமா, இப்போ அற்புதங்கள் பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க இந்த கடவுள் என்னை விட்டு முழுமையா போகல, பட் ஏசு எனக்குள்ள உயிர ஆரம்பிச்சிட்டேன்.
2: ஓகே சூப்பர்.
3: ஆனால் சினிமாவுக்காக தான் என்னோட நிறைய சந்தேகம்லாம், நான் ஏர்டெல் சூப்பர் சிங்கரில் பாட்டத்தில் ட்ரை பண்ணியிருக்கேன். மனோஜ் சார் எப்படியாவது பிடிச்சி எங்கள் ஹோட்டலுக்கு வந்தார் ஒரு நாள், ஸோ அப்போ அவர்கிட்ட எப்படியாவது போய் சான்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது சினிமாவில் வந்து பாடலாசிரியர் ஆயிடணும் அப்படின்றது அந்த 19-20 வயசில் எனக்கு கனவு. இப்போ ஒரு நாள் பஸ்ஸில் போகும்போது கோடம்பாக்கத்தை பார்த்துட்டேன், டி நகர் போகும்போது இதுதான் கோடம்பாக்கம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ கோடம்பாக்கத்தில் இருந்தால் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அதேமாதிரி கோடம்பாக்கத்தில் எனக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு. ஹோட்டல் தான், ஹோட்டலில் சப்ளை வேலை தான். அங்கே கிடைக்கும் பொழுது நான் அங்கேருந்து அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இங்கே வந்து ஜாயின் பண்ணோடனே அதை விட எனக்கு பெஸ்ட்டாக எங்கள் சேலரி கொடுத்தாங்க. அங்கே 4000 கொடுத்தாங்க, இங்கே 6000 கொடுத்தாங்க. இதில் கோடம்பாக்கத்தில் ட்ரை பண்ணேன். அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டே நிறைய அந்த கேக்க நகர் சாலிகிரமம் கோடம்பாக்கம் இப்படி நிறைய சினிமா கம்பெனிஸில் சின்ன சின்ன கம்பெனிலாம் சேமத்தவங்க, அவங்கள நாங்கள் போய் என்ன பண்ணியிருக்கோம், என்னோடய சாங்ஸ்லாம் கொடுத்து பாருங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம், சான்ஸ்க்காக ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க எல்லாமே எதிர்பார்த்தது காசு தான், எப்படி நம்ம காசு வாங்கிட்டு இவங்களை அனுப்பலாம் அப்படின்றத எதிர்பார்த்தாங்க. அதில் நாளடைவில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் எனக்கு சினிமாவில் போகணும் அப்படின்றது
2: பெரிய கனவாக
3: இருந்துச்சு. எப்படியாவது நம்ம பார்க்கணும்.

0: ஆனாலும் ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறமா என்னோட பழக்க வழக்கங்கள்லாம் மாறல. அது எப்படின்னா சின்ன வயசில் கேட்டதால் அந்த ஒன்று ஈடுபாடு, இன்னொன்று ஞானஸ்தானத்தை தான் சொர்க்கத்துக்கு போவோம் பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்க. அதனால எப்படியா ஞானஸ்தானம்
1: எடுத்துட்டோம்.
0: ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். எடுத்ததுக்கு அப்புறமா நான் இந்து கோயில் தான் கல்யாணம் பண்ணேன்.
1: இந்து கோயில் தெரியாது. ஆமாம், தெரியாது.
0: இந்து கோயிலில் கல்யாணம் பண்ணேன். ஞானஸ்தானம் எடுத்துட்டு முழுமையான ரட்சிப்பு கிடையாது, ஏதோ பேருக்காக தான் எடுத்தேன். இப்போ இந்து கோயிலில் கல்யாணம் பண்ணதால் ஊர்லேயே நாங்கள் போய் செட்டில் ஆகிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா தான் நாங்கள் ரெகுலராக சண்டே சண்டே பக்கத்தில் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோம்,
1: சேர்ந்து
0: போக ஆரம்பித்தோம். 2012 ஜூன் மாதத்துலேருந்து நாங்கள் சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தோம். அதுக்கு முன்னாடி எப்பயாவது போவோம் இல்லைனா போட பேச்சுலராக இருக்கும்போது
1: சொன்னேன்.
0: மேரேஜ் அதுக்கப்புறம் கண்டினியூவாக போக ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் பேச ஆரம்பித்தார், இடிபட ஆரம்பித்தார். எனக்கு மொபைல் ஷாப் வந்து எங்கள் அம்மா நகையை வச்சு வச்சு கொடுத்தாங்க ஊரில். ஆமாம், அந்த ஊரில் வச்சு கொடுத்த உடனே நிறைய கடன் ஆயிடுச்சு அந்த மொபைல் ஷாப்பில். நான் வந்து ஒழுங்காக ரன் பண்ணல, இப்போ நிறைய கடன் ஆனிருந்தால அந்த மொபைல் ஷாப்பை என்னால் ரன் பண்ண முடியல. அப்போ நிறையா கஷ்டப்பட்ட நாட்கள் இருக்கிறது. ரெகுலராக போக ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் எங்கூட இடைப்பட்ட ஒரு வில்லேஜில் வந்து சண்டே கிளாஸ் எடுக்கிற ஊழியத்தை ஆண்டு ஏசப்பா எங்கள் போதகர் மூலிமா எங்கிட்ட கொடுத்தாரு. இப்போ அந்த ஊழியத்தை நான் வந்து 4 வருஷம் சண்டே கிளாஸ் ரெகுலராக செஞ்சுருக்கேன். விபிஎஸ்ஸு இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமு அப்புறம் சண்டேஸில் ரெகுலராக அந்த ஊழியத்தை நான் செய்ய ஆரம்பிக்கும்போது இன்னும் ஆவியானவர் எனக்குள்ளே நிறைய இடைப்பட ஆரம்பிச்சு. 2016 பேசினார் அவங்ககிட்ட, நீ முழு நேரமாக ஊழியத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டைமில் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் எங்களுக்கு வர்ற மாதிரி அமையல, எல்லாம் ஆப்போசிட்டாக தான் இருக்குது. நான் இருக்கிற இந்த பலத்தோடு போ அப்படின்றது எனக்கு பேசுறது நான் உணர்ந்தேன். ஒன்று அனுப்புகிறது நானும் இல்லை, வா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் கீழ்ப்படியில் 2016 நான் கீழ்ப்படியாது இருக்கும்போது இன்னும் நிறைய கடன் ஆரம்பிச்சிச்சு. நம்மளோட மொபைல் ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சரியாக நடக்கலை, தண்டல்ல அவங்க பார்த்துருக்கீங்களா டெய்லி கட்டுறது. ஸோ அந்த மாதிரி வாங்கி வாங்கி வாங்கி நிறைய லாக் ஆகிட்டோம்,
1: கடன் நிறைய ஆகிடுச்சு.
0: ஆமாம், அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்போ வந்து 2016 மே மாதம் வந்து அபிஷேகம் பெற்றுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி அபிஷேகம் எனக்கு கிடையாது. அபிஷேகம் பெற ஆரம்பித்தோடனே இன்னும் பாரம் எனக்கு நிறைய ஆரம்பிச்சிச்சு. எப்படியாவது நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவர் என்ன எங்கே போனாலும் எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி ஊழியத்துக்கு வாண்ட பிரசங்கம் தான் எங்கள் காதில் கேட்கும்.
1: பட் இப்போ வந்து ஆண்டவருக்குள்ள அதிகமாக இடைப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. இந்த உங்களோட கனவு என்னாச்சு, அதை அப்படியே மறந்துட்டீங்களா?
0: ஆமாம்,
1: இல்லை அதுவும் இருந்துதான்.
0: அந்த டைமில் வந்து எங்கிட்ட ஆண்டவர் நிறையா இது பேச ஆரம்பிக்கும் பொழுது நான் அந்த பாட்டை அப்படி கிழிச்சு போட்டேன்
1: எல்லாத்தையுமே.
0: ஆமாம், எனக்கு ஏசு மட்டும் போதும், இது எனக்கு தேவையில்லை. இது என்னோட ஆவிக்குரிய நண்பர்கிட்ட நான் அந்த பாட்டெலாம் காட்டினேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் இயேசுக்காக நிறைய பாட்டு எழுதுவீங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது விருப்பமே கிடையாது, உலகத்தில் பாட்டு எழுதுனா ஃபேமஸ் ஆகலாம். அந்த வயசில் கனவு அப்படித்தானே இருக்கும், இயேசுக்காக பாட்டு நாம என்ன பண்ண போகிறோம், அது எழுதுறது தான்
1: விருப்பம். ஆமாம், அப்படின்னு
0: சொல்லிட்டு எனக்கு அப்போ எனக்கு பாட்டுலாம் எழுதி அந்த இன்ட்ரெஸ்ட் கிடையாது.
1: பட்
0: இன்னைக்கு நான் நம்புறேன் ஏசப்பா என்ன பாட்டு எழுதி வச்சிருக்காரு, பாட்டு ரிலீஸ் பண்ணி
1: எழுதிருக்கீங்க.
0: ஆமாம், நிறைய
1: பாடல் பாடி எழுதி பாடிருக்கீங்க.
0: பாடியிருக்கேன். அப்போ அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறமா ஆண்டு நிறைய என் கூட இடைப்பட ஆரம்பிச்சார். அந்த கடனால அடுத்து என்ன எந்த அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணுறவங்களுடைய அப்பா அம்மா ஸ்டாப் பண்ணார், ஹெல்ப் பண்ணுறது அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்ற ஸ்டேஜுக்கு நாங்கள் போயிட்டோம். வேறு வழியே இல்லாமல் நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம்.
1: திரும்ப அங்கேருந்து
0: சென்னைக்கு வந்துட்டோம். ஆமாம், ஊர்லேருந்து எதுவும் பண்ண முடியாது. சென்னையில் போனாவே எதனா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வேலை செஞ்சு நம்ம இந்த
1: கடன் கொடுத்தவர்கள்லாம் உங்களை
0: ஃபோன் பண்ணி நான் பேசிட்டேன். வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இந்த மாதிரி நான் சென்னைக்கு போகிற உங்கள் கடன் அடைச்சிடறேன்னு சொல்லிட்டு. அப்போ சென்னைக்கு வந்துட்டோம். ஒரு சின்ன வீடு தான் சென்னைக்கு வந்து. இப்போ நாங்கள் தங்கும்போது ஒரு சின்ன வீடு, 10,000 ரூபா அட்வான்ஸு, 2,500 ரூபா வாடகை. ரொம்ப பெருசாலாம் இருக்காது, கால் நீட்ட முடியாது அந்த மாதிரி, ரொம்ப சின்னது. அந்த ஒரே ஒரு ரூம் தான், அதை தடுத்து பக்கத்தில் கிச்சன் இருக்கும். நைட்டில் எலியெலாம் வரும் அந்த வீட்டுக்குள்ளே. ஒரு நாள் என்ன ஒரு நாள் கிடச்சிருக்கு அந்த எலி, ஒரு நாள் எங்கள் ஒய்ஃபு கிடச்சிருக்கு. குழந்தைங்களாம் இருக்கு இல்லையா, ஸோ ரொம்ப கதவு மழை பெஞ்சா தண்ணி உள்ள வரும். அப்படி சின்ன அந்த வீட்டில்
1: ரொம்ப எளிமையான ஒரு வீடு.
0: வீட்டில் 2 வருஷம் ஆண்டவர் எங்களை அனுமதிச்சார்.
1: நான்
0: அதை தான் நம்புறேன், ஆண்டவர் தான் அனுமதிச்சார்.
1: ஆமாம்,
0: சென்னைக்கு வரும்போது ஃபர்ஸ்ட்ல ஹோட்டல் வேலைக்கு போனோம். ஹோட்டலில் சப்ளையராக வேலைக்கு போகும்போது அப்படி சின்ன சின்ன வேலை கிடைக்கிற வேலையை செய்ய ஆரம்பித்தேன். ஒரு ஸ்டேஜில் வந்து ஊரில் இருக்கிறவங்க வந்து கடன் சொல்லிட்டு வந்து அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க, எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. 15,000 ரூபா தரணும். சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா ஆண்டவர் பண்ண அற்புதம். அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரில. கடன் தரலன்னு அவங்க வீட்டில் போய் கேட்பேன், தெரியாது அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியாது. அப்போ தெரிஞ்சிச்சுன்னா ஊருக்கே அசிங்கமாகிடும்ல. அப்போ நான் வேறு வழி ஒன்றுமே இல்லை, ஜெபம் பண்ணிட்டு தான் முட்டி போட்டு நான் அழுது யாருக்கும் தெரியாது. அப்போது ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வசனம், நான் உன்னை உள்ளம் கையில் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னும்போது நான் அழுகுறது நீங்கள் பார்க்கலையே ஏசப்பான்னு ஏசப்பாட்டி கேட்டேன். அப்படி கேட்கும்போது அந்த டைமில் வந்து ஏசப்பா வந்து எனக்கு ஒரு பாட்டு புது பாட்டு கொடுத்தாரு. அதாவது நான் நம்புறது என்ன அப்படின்னா,

0: எனக்கு காசு பண்ண விட ஆண்டவர் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தனா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா என்னோட அழைப்பு அதுதான் அப்படின்றத நான் நம்புறேன்.
1: புரிஞ்சுக்கிட்டீங்க. சோ இன்ட்ரஸ்டே இல்லாம இருந்தீங்க, இப்போ அதுதான் வந்து உங்களுக்கு மெயின் அப்படின்னு.
0: ஆண்டவர் என்னைய அறியாம எனக்கு நிறைய பாடல்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் சும்மா ஏதாவது ஒன்று எழுதுவேன், பார்க்கும்போது அது நிறைய பேர் கண்ணீர் துடைக்கும். நான் பார்த்துருக்கேன். ஸோ அப்படி கொடுத்த ஒரு பாட்டு தான் ரெண்டு லைன் மட்டும் பாடலாமா?
1: கண்டிப்பாக பாடலாம்.
0: தாயின் கருவிலே உன்னை அழைத்த தேவன் மர

நிலையா சொந்த பந்தம் உதவலையா நான்கு பக்கம் தடைப்பட்டாலும் நம்பினவர் கைவிட்டாலும் நான்கு பக்கம் தடைப்பட்டாலும்

0: ஸோ இப்படி இந்த ஆறுதலான பாட்டை கொடுக்கும் கொடுத்து நான் ஃபுல்லாக எழுதிட்டேன். மூணு சரணம் கொடுத்து அழகாக எழுதிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா அடுத்த நாள் அந்த 2000 பழம் செல்லாத, இந்த 1000 பழம் செல்லாதவங்க சட்டம் வச்சுட்டேன். அந்த டைம் அப்போ இப்போ ஒருத்தர் வந்து இந்த 1000 பழம் செல்லாத காசு, அப்போ வாங்கிட்டு 15000 ரூபாய் கொடுத்துட்டு, இந்த 1000 ரூபாய் தலை 15 காசு கொடுத்துட்டு, நீ யார்ட்டையும் சொல்லாதப்பா எனக்கு திருப்பி தர வரேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா அவரால் மாற்ற முடியாது.
1: இப்போ நான்
0: என்ன பண்ணேன், அந்த பேங்க்ல போய் அந்த கடனை அடைச்சேன். ஸோ அது எனக்கு பெரிய அற்புதம்.
1: ஆமாம்,
0: கஷ்டப்படும் போது எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தாரு, அதுதான் எனக்கு பெஸ்ட். சோ அந்த பாட்டு நான் பாடும்போது நிறைய பேர் இன்னைக்கு நிறைய நான் போற சபையில பாடுவேன், நிறைய பேர் அழுவாங்க அந்த பாட்டை கேட்டு.
1: நீங்க பாடும்போது எங்களுக்கே அப்படிதான் இருந்தது. ரொம்ப அருமையான வார்த்தைகள் அப்படி அழகா அமைஞ்சு போட்டிருக்கீங்க. சூப்பர். அப்ப இன்னும் நிறைய உங்களுக்கு பாடலை கொடுத்து நிறைய பேரோட கண்ணீரை துடைக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். இப்ப மேற்கொண்டு சொல்லுங்க, இன்னும் என்னென்ன உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திச்சீங்க?
0: அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, 2 வருஷம் இந்த ஊர்ல சென்னையிலுடைய பழக்க வழக்கம், சென்னை எனக்கு பிடிக்காது ஆரம்பத்துல. ஹோட்டலில் வேலை செஞ்சோம், அங்கே நீட்டாக இருக்கும், ரூம் போயிடுவோம், பட் சராசரியாக வாழ்றது வந்து பிடிக்காது. ஏன்னா 2500 ரூபான்னு போது நல்ல வீடெலாம் கிடைக்காது, அந்த ஸ்லம் ஏரியா போ அந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போது அந்த 2 வருஷத்தில் நான் பழக்கப்படுத்திக்கிட்டேன், நிறையா பேர்த்துடைய லிங்க்கு கிடச்சிச்சு, நிறைய ஊழிய அனுபவங்கள் கிடச்சிச்சு. அந்த 2 வருஷத்தில் நாங்கள் தெருப்புரசங்கள்லாம் போவோம்.
1: ஓகே.
0: அப்போ போகும்போது நிறைய பேர், நிறைய ஊழியக்காரங்க அவங்க வீட்டுக்கு வருவாங்க. நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க, ஏன்னா அந்த வீடு சின்னது, எங்கள் ரிலேஷன்லாம் வரமாட்டாங்க. வந்தாலே வெளியே நினைப்பாங்க, சின்ன வீடு உட்கறதுக்கு இடமே கிடையாது, எங்கள் வீட்டில் நாங்கள் ப்ரேயரே வைக்க மாட்டோம். அப்போ வந்து நாங்கள் கேட்டிருக்கோம், சப்பா எனக்கு வேறு வீடு கொடுங்க, சப்பா ஊரில் நல்ல வீடு இருக்குது, பட் அதை விட்டுட்டு தான் நாங்கள் இங்கே வந்தாலும் சின்ன வீடு, சப்பா எங்கள் வேறு வீடு கொடுங்க.
1: கடன் தான் தீர்ந்துச்சுன்னா நீங்கள் ஊருக்கு போகலாமே, அவங்க நீங்கள் யோசிக்கலையா?
0: ஒரு நாள் வந்து 2017 நியூ இயர் அன்னைக்கு நைட்டு வந்து ஆண்டவர் பேசினாரு, கடனுக்காக வந்து 2 மாசத்துல போயிடலாம் அப்படின்ற பிளான்லாம் வந்து நீங்க சொன்ன மாதிரி. ஆனா அந்த நியூ இயர்ல சர்ச்சில் நைட்ல பேசும்போது ஆண்டவர் என் கூட பேசினாரு, இது ஒண்ணு இந்த இடத்துல கூட்டு வந்து நான் தான் அப்படின்னு என் கூட. அதுக்கப்புறமா அந்த தாட்டு மாறிடுச்சு, நான் ஊருக்கு போகலாம் அப்படின்ற பிளான் தான், மறுபடியும் போய் நல்லா பெருசா கடை வைக்கலாம், எந்த இடத்துல நம்ம கடனானமோ அதே இடத்துல நம்ம உயரலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஆண்டரோட பிளான் வேற மாதிரி இருந்துச்சு. நான் பேச ஆரம்பித்தேன், ஒரு ஃபாஸ்ட் வந்து சொன்னார், இது நீ நினைக்கிற உன்னோட கடனால் அங்கே போயிட்டேன், இல்லை உன் ஆண்டவர் தான் அங்கே கூட்டின்னு
1: போனார்,
0: கூப்பிட்டு அங்கே கூட்டின்னு போனார், அங்கே உனக்கு வனாந்தரத்தின் பாதையில் நடத்திட்டு இருக்காருப்பா, இது மூலியமாக ஆண்டவர் நிறைய கற்றுக் கொடுப்பாருன்னு சொல்லி ஃபோனில்
1: சொன்னார்.
0: அது எனக்கு லைட்டாக தெரிஞ்சிச்சு. ஆனால் நைட் அந்த நைட் ப்ரேயரில் ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் என்னோட தாட் மாறிச்சு, எத்தனை கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு ஒரு ஊழியத்தை தருவார். என்னென்னா, நான் சினிமாவில் எப்படியாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சென்னை வந்தேன், கோடம்பாக்கத்துக்கு தானே. நான் ஆண்டவர் கோடம்பாக்கத்தில் தான் எனக்கு ஊழியத்தை கொடுத்துருக்காங்க.
1: ஸோ
0: நான் எதிர்பார்க்கல, என்னுடைய ஒய்ஃப் கூட கோடம்பாக்கம் தான், நான் ஆரம்பித்த ஊழியமும் கோடம்பாக்கம் தான். ஸோ இது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த வீடு வேறு வீடு போகணும், இந்த 1.5 லட்சம் ரூபாய் எனக்கு அந்த கடன் என்ன பண்ணிட்டு அடைச்சிட்டேன். அடைச்சிட்ட உடனே மறுபடியும் எனக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு, மைண்ட் ரொம்ப ஃப்ரீ ஆனதால நான் என்ன பண்ண, ஆஃபீஸ் ஊழியத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு
1: சப்பிட்டேன்.
0: ஆமாம், உண்மை. அப்போ நான் ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். அப்போ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பொருத்தனை பண்ணேன், என்ன அப்படின்னா, ஏசப்பா இந்த மாதிரி நான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன், இதில் வர வருமானத்தில் நான் ஒரு சில ஊழியக்காரங்களை தாங்குறேன், எனக்கு ஊழியம் வேணாம் ஏசப்பான்னு சொல்லிட்டு நான் அந்த ஆஃபீஸ் ஆரம்பிச்சேன்.
1: என்ன
0: டெலிகாலிங் ஆஃபீஸ், இந்த லோன் தருவாங்க இல்லைங்களா, அதில் ஒரு 7 பொண்ணுங்களை போட்டு அந்த ஆஃபீஸ் ரன் பண்ண ஆரம்பிச்சேன். ஆமாம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் கூட அட்வான்ஸ் எல்லாம் தான் கிடச்சிச்சு, இந்த மாதிரி எல்லா காரியமும். அப்போ அந்த ஆஃபீஸ் ரன் பண்ணும்பொழுது 3 மாசத்தில் மறுபடியும் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கடன்
1: ஆயிடுச்சு.
0: ஆமாம், 3.5 மாசத்தில் நான் நினச்சி கூட பார்க்கல, அதாவது நான் நிறைய சம்பாதிச்சு மற்ற ஊழியக்காரங்களை தாங்கலாம் நான் எதிர்பார்த்தேன்னா, மறுபடியும் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் அதே வீட்டு, 2500 ரூபாய் வீடு, அதே வீட்டில் தான் இருக்கும். இப்போ அதை விட பயங்கரமான கஷ்டம், ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே ஓரளவுக்கு இருந்துச்சு, இப்போ வேலையே கிடையாது. ஃபர்ஸ்ட்லேயே வேலைக்கு போயிட்டு இருந்தோம், இப்போ வேலையே கிடையாது. அந்த 1.5 லட்சம் ரூபாய் நிறைய அசிங்கப்பட்டிருக்கு என்னோடய வாழ்க்கையில். 2018 மே மாதத்துக்கு அப்புறமா நான் ரொம்ப, என்னோடய வாழ்க்கையில் ஏன் இந்த வருஷம் நம்ம உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் என்னை ரொம்ப உருவாக்குன ஒரு வருஷம் நான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய அவமானங்கள் பட்டிருக்கு. வேலை செய்கிற பொண்ணுங்க வீட்டுக்கே வந்து சம்பளம் தரமாக சண்டை போட்டு போவாங்க, எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாது. அந்த டைமில் தான் நம்ம சொந்தக்காரங்கெல்லாம் யார், ஏன்னா எங்கள் மாமியார் வீடெலாம் இந்த சைடில் இங்கே தான். அப்போ தான் நம்ம மாமியார், நம்ம நான் எதுக்காக ஆஃபீஸ் ரன் பண்ணேன் அப்படின்னா, எப்படியாவது நம்ம ஃபேமிலி முன்னுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்குது. தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா, பக்கத்தில் கூட இருக்கிறவங்களே நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு நம்ம நினச்சவங்களே நமக்கு அகேன்ஸ்ட் மாறிட்டாங்க. வயசப்பா காமிச்சிருந்தா நான் சொல்லுவேன், இவங்கெல்லாம் பாரு நம்ம அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம், ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அகேன்ஸ்டாக மாறிட்டாங்க. இப்போ நிறைய மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம் அந்த ஆஃபீஸ் ஆரம்பிச்சு அதே ஸ்டேஜில் ஒமேகா ஊழியமாக ஆண்டர் கொடுத்தாரு. அப்பயே நாங்க ஒமேகா ஒழித்து நாங்க ஆரம்பிச்சோம்.
1: சோ இப்ப கடன்ல இருக்கும் பொழுது
0: வேலை கடன் இல்ல, ஆபீஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மாசம் ரன் பண்ணிட்டு இருக்கும் போது ஊழியம் ஆரம்பிச்சிட்டோம். இப்ப ஊழியம் ஆரம்பிக்கும் பொழுது நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சார், ஊழியத்திலயும் செஞ்சாரு, ஆனா அங்க லாக் ஆயிடுச்சு. இப்போ ஊழியமும் செய்யணும், பிஸ்னஸும் செய்யணும் போது பிஸ்னஸில் கொஞ்சம் இல்லை, ரொம்ப நஷ்டம் ஆச்சு. அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ எல்லாமே அகேன்ஸ்டாக மாறிட்டாங்க. பொண்ணுங்க எல்லாம் வீட்டில் வந்து அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. எனக்கு வீட்டில் போக பிடிக்காது, ஏன்னா எல்லாருமே இருக்காங்க இல்லைங்களா, பைபிள் தூக்கி நாங்கள் ஊழியம் வர பண்ணுறோம். அப்போ வந்து எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்காது, நான் தெருத்துருவா சுற்றுவேன், ஒரு 10 ரூபா பிஸ்கெட் வாங்குறதுக்கு என் பொண்ணுங்களுக்கு காசு இருக்காது, இங்கே கீழே கிடக்குமா 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உண்மையாக சொல்கிறேன், தெருத்துருவா சுற்றுவேன், ஒரு பரதேசி போல் எங்கேயாவது 10 ரூபா கீழே கிடந்தேன் பசங்களுக்கு பிஸ்கெட் வாங்கிக்கலாம். எனக்கு காசு எல்லாம் உண்மையாக மதிக்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க, ஏன்னா பசங்களுக்கு வேறு வழியும் கிடையாது. நான் ஆஃபீஸில் இவ்வளோ நஷ்டம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இப்போது ரொம்ப அப்போ பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ இன்கம் இல்லைனாவே அங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வந்துருக்கும். பசங்கள் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸ்கூல் பசங்களை கூட நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்க முடியாத ஒரு நிலைமை. நாங்கள் நிறைய கனவுலாம் நம்ம பசங்க, நம்ம தான் இப்படி கஷ்டப்பட்டு நம்ம பசங்களை என்ன பண்ணலாம், ஆகா ஓகன் படிக்க வைக்கலாம் நம்ம நினச்சோம், ஆனால் நம்ம சூழ்நிலை நம்ம படித்த அதே ஸ்கூலில் தான் அவங்க படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு எனக்கு. என் பொண்ணுங்க வந்து கவர்மெண்ட் யூனிஃபார்ம் போடும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஏன்னா நான் தப்போ சொல்லலை, பட் நம்ம எதிர்பார்த்த வேலை இல்லைங்களா. ஆனாலும் என் பொண்ணு அந்த ரெண்டு வருஷம் அந்த ஸ்கூலில் படி. அப்போ ஒரு நாள் நைட் நான் எழுதி வச்சேன், இந்த டைரி எழுதுனேன் ஏசப்பா கிட்ட, ஏசப்பா இந்த மாதிரி நான் இன்றைக்கி நைட் பட் ஏன்னா நம்ம ரசிக்கு பட்டு நானும் சேர்த்து நமக்கு தெரியும் சூசைட் பண்ண மாறணும் அப்படி தானே நரகம். ஆமாம், அதனால் வந்து நாங்கள் சூசைட் பண்ண மாட்டோம் ஏசப்பா, நான் இன்னைக்கு நைட் படுக்கிறேன், காலையில் நான் எழுந்திருக்கும் போது உயிரோடு இருக்கக்கூடாது சப்பா, என் உயிரை எப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் எப்படியாவது எடுத்துங்க, இது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படி சொல்லிட்டு
1: சூசைட் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை மர்டர் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி.
0: ஆமாம், நான் எழுதி டைரியில் எழுதி வச்சிட்டேன், அந்த டைரி நான் இன்னமும் இருக்கேன், அந்த எழுதி வச்ச டேட்டில் இன்னும் நான் அப்படி இருக்கு. அப்போ எழுதி வைக்கும்பொழுது காலையில் எழுந்த பார்த்து நான் உயிரோடு தான் இருந்தேன், ஆனால் நம்புறேன், 100க்கு 100 நம்புறேன் நிச்சயமாக, ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டம், மன வேதம், மன அழுத்தம். 3 மாதமாக வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் ஒரு நிம்மதியே இல்லை. ஆரம்பத்தை கொடுத்தாரு. அப்போ அந்த அந்த வீட்டில் தான் இருந்தோம்,
1: அதே வீட்டில் இருந்தோம்,
0: 3 மாதம் வாடகை கட்டல, கொடுத்த அட்வான்ஸ் கழிஞ்சிச்சு. அப்போ அடுத்தது வாடகை கொடுக்கணும், அவங்க ரொம்ப அவசரம், ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பொருளுக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த இடத்துல, அவங்க அவசரம் என்னை பார்த்து கேட்டாங்க, உனக்கு வாடகை கொடுக்க வக்கு இல்லை, நீ எதுக்கு ஊழியம் பண்ண போற, பைபிள் தூக்கிட்டு போகிறது உனக்குலாம் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னை உடைச்ச ஒரு காரியம், ரொம்ப உடைச்ச காரியம். அப்போ அன்னைக்கு நிறைய பிரச்சனை நடந்துச்சு, எங்கள் ஒய்ஃப் கூட நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது என் வீட்டுக்கு போகிறது இந்த எங்கள் வாசம் சொன்னாங்க, இனிமேல் இந்த வீட்டுக்கு வராதப்பா, நீ வராத, நீ எங்கேயாவது உங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10 நாள் இருந்துட்டு அவர் மாதிரி ரிலாக்ஸ் ஆகலாம்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ரொம்ப அவமானம், தெருவே வேடிக்கை பார்த்த ஒரு அவமானம். அப்போது எனக்கு போகிறதுக்கு வழி தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல. அப்போது நான் என்ன பண்ணேன், ஒரே ஒரு நமக்கு ஆறுதல் ஏசு கிறிஸ்து மட்டும்தான், போயிட்டு ஒரு பக்கத்தில் தெரிஞ்ச ஒரு அக்கா வீடு இருக்குது, அந்த வீட்டில் கதவு சாத்திக்கிட்டு மறவாமல் எழுதிறைய அந்த பாட்டை பாடி என்னோடய கட்சி பாடக்கு நனைஞ்சிருச்சு. நான் அவமானம் இல்லைங்களா, இப்போது வேறு எதுவும் பண்ண முடியாது ஏசப்பாக்கு, நன்றி நன்றி, இதை செஞ்சு நன்மைக்காக தான் செய்வார்னு சொல்லிட்டு. அப்புறம் இனிமேல் அந்த வீட்டுக்கு போக முடியாது ஏசப்பா, நான் இவ்வளோ அவமானம்,
1: நான் மட்டும்
0: வெளியே எங்கள் ஒய்ஃப் நாங்கள் தான் இருந்தாங்க. ஆமாம், அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அந்த அக்கா வீட்டில் அந்த ஃபாஸ்டர் கூட நான் படுத்துட்டேன். இப்போ நான் படுக்கும்போது எனக்கு தூக்கம் இல்லை, நான் அந்த அவமானம் நினச்சி அழுது, என்னை திரும்பி திரும்பி அழுது. நைட் 12 மணி வரைக்கும் ஜெபிச்சேன், வேறு வீட்டுக்கு எனக்கு போகணும் ஏசப்பான்னு சொல்லிட்டு. இப்போது ஒருத்தர் வந்து 30,000 ரூபாய் எனக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்து, வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து, இதை விட நல்ல வீடு. ஆமாம், ஏமா சின்ன வீடு தான் இது, அதை விட பெரிய வீடு ஆண்டவர் கொடுத்து அந்த அட்வான்ஸ் ஃப்ரீயாக கொடுத்து அடுத்த நாளே போகிறதுக்கு உதவி செஞ்சார். ஸோ இது உனக்கு உடைக்கப்பட்ட ஆண்டவர் உருவாக்குவார்ன்றதை நான் காமிச்சேன். அடுத்தது இதே மாதிரிலாம் நான் கடன் தீரலை, வீடு வேறு வீடு மாறி வந்தாச்சு, அந்த கடன் பிரச்சனை தீரலை. எப்படின்னா எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் எப்படி கிடச்சிது அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாதம் வந்து நாங்கள் கையில் இந்த காசை வச்சு சம்பளம் கொடுத்துட்டேன், அடுத்த மாதம் வந்து சம்பளம் கொடுக்க என்கிட்ட இல்லை.
1: ஸோ கடன் வாங்கியிருப்பீங்க?
0: கடன் வாங்கலை, கடன் வந்து நான் 40,000 ரூபாய் 30,000 ரூபாய் தர அளவுக்கு யாரும் வசதியும் கிடைக்கும் கிடையாது. இப்போது இது நான் என்ன கற்றுட்டேன் அப்படின்னா, நம்ம ஆண்டவரோட சித்தத்தை செய்யாமல் நம்ம வழி மாறி போனால் கூட, இப்போ யோனா வந்து ஆண்டவர் போஸ்டனை எடுத்துக்கிட்டு வேறு இடத்துக்கு போனார், வழி மாறி போனால் கூட அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆண்டவர் ஒரு மீனை வச்சிருந்தார் இல்லையா. அந்த மாதிரி இந்த பிஸ்னஸ்ல எனக்கு கூட ஒருத்தர் பார்ட்னரை வரணும் வந்தார். அவர் அடுத்த மாதம் சேலரி கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு நான் அவருக்கு அப்புறமா கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் யோசிச்சிருக்காரு, எனக்கு இது செட் ஆகாதுப்பா நீயே பார்த்துக்கோ, அந்த காசு நீங்கள் திருப்பி கொடுத்துன்னு
1: போயிட்டாரு.
0: அடுத்த மாதம் அதே மாதிரி இன்னொருத்தர் பார்ட்னர் வந்தார், அவரு காசு கொடுத்துட்டு அவரும் வேலைக்கிட்டாரு. ஸோ எதுக்கு நான் சொல்ல வர அப்படின்னா, நம்ம வழிமாறி போனாலும் ஆண்டவர் நம்ம மறக்கலை. அந்த டைமில் கூட நம்ம என்ன பண்ண, நம்ம ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த கொடுத்த காசு திருப்பி கேட்கும்போது அவர் சொன்னார், அந்த டைமில் எங்கள் மைண்ட் என்ன ஆச்சுன்னே தெரில, நான் காசு கொடுத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு. ஆனால் மறுபடியும் அந்த அவங்க நான் கொடுக்க ஆரம்பிங்களா, அவங்க நம்ம மறுபடியும் நிறைய டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க, கேட்க ஆரம்பிச்சு கொடுத்தவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வேறு வேலையும் இல்லை, வேறு வேலைக்கும் போக முடியாது, ஏன்னா ஆண்டு எங்கள் ஊழியத்தையும் கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் விட்டு நான் ஊருக்கு போகலான்னு நினச்சா கூட எங்கள் ஆண்டு ஊழியத்தை விட்டு நம்ம போக முடியாது. ஸோ எந்த பக்கமும் வேலைக்கு போனால் கண்டிப்பாக நம்மளால் ஊழியத்தை ஃப்ரீயாக செய்ய முடியாது. நம்ம அவங்களுக்கு அடிமை மாறுது, நான் சொல்லும்போது வரணும். இங்கே ஊழியம் அப்போ ஒரு ஒரு சில வீட்டில் ப்ரேயர்ஸில் ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய ஆத்து மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு ப்ரேயர் போங்க, எங்கள் வீட்டுக்கு ப்ரேயர் போங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மகிட்ட எதுவுமே இல்லை, நம்ம யோசிக்க ஆரம்பிச்சு இதை பார்க்குறதா இதை பார்க்குறதா அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆண்டோட ஊழியத்தை முதல்ல பார்க்கணும்.
1: அந்த முடிவை நீங்கள் எடுத்துட்டீங்க.
0: ஆமாம், அந்த முடிவு, ஏன்னா நிச்சயமாக நம்ம தேவைகள் ஆண்டு சந்திப்பார் அப்படின்றத நான் நம்புகிறேன். அப்போது அந்த டைமில் வந்து நான் ஊழியத்துக்கு நிறையா இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எங்கள் மனைவி வந்து, நீங்கள் வேலைக்கு போங்க வேலைக்கு போங்க, அவங்க அவங்க இந்து, அவங்க பேர் வந்து நாகவலி.
1: ஓகே.
0: ஆமாம், இந்துன்றதுல இன்னும் அந்த ஆண்டவருடைய அழைப்புனா என்ன, அபிஷேகனா என்ன, அவர் எதுக்காக முன் குறிக்கிறாரு, என்னோட சாட்சி, ஸோ இதெல்லாமே நிறைய காரியங்கள் அவங்களுக்கு தெரியாது. நான் சொல்லியிருக்கேன், இன்னும் சொல்லியிருக்கிறதுல ஊழியத்தில் இப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்குது, நான் போகிற பாதை வந்து என்ன எப்படிப்பட்டது அப்படின்றத அவங்க இன்னும்
1: புரிஞ்சுக்கணும்
0: நான் சொல்லுவேன். அப்போது இதே மாதிரி நிறைய கஷ்டம், டெய்லி டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க கடன் கொடுத்தவங்க, ஃபோன் நிறைய நாள் ஆஃப் பண்ணி வச்ச நாட்கள் இருக்குது. இப்போது வீட்டில் வந்து கதவு தட்டுவாங்க கடன் கொடுத்தவங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கும்போது நான் ஏசப்படுறதை நம்பினேன். ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா, இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர், கடுமையாக தினம் முளைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். சபையில் நான் போகிற சபையில் இந்த பாட்டு பாடுவாங்க, ஆனால் லாஸ்ட் லைன் மட்டும் நான் பாட மாட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம கடன் இருக்குல்ல கடன் இல்லாமல் வாழ வைத்தீர் அப்படின்னா அது பொய்யாயிடும்ல. அப்போ நான் அந்த பாட்டு பாட மாட்டேன். சபையில் போய் உட்காரும்போது ஊழியக்காரங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு 7 லட்சம் ரூபாய் கடன் இருந்துச்சு, ஆண்டவர் வந்து ஒருத்தர் அனுப்பிச்சு என் கடன்லாம் அடித்தார். அப்போ நான் கேட்பாரு, எனக்கு செய்ய மாட்டேங்கிறாண்டு அப்படின்னு சொல்லிட்டு உணர்வு வரும் இல்லையா. அப்போ ஊழியக்காரங்க மட்டும்தான் செய்வீங்க, நானும் ஊழித்தரேன் சரி, எனக்கு செய்ய மாட்டேன். எத்தனையோ பேர் சாட்சி சொல்லுவாங்க. எனக்காக ஒருத்தர் பேசினார் எப்படின்னா, அவர் என்ன மாதிரி தான் பிஸ்னஸ் ஆரம்பித்து எனக்கு 1.5 லட்சம் மாதிரி நஷ்டம், அவர் 13 லட்சம் நஷ்டம் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த டைமில் எனக்காக அந்த தேவையான வார்த்தை அது. அப்போ அவர் பேசுகிறாரு, இந்த மாதிரி நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ஆரம்பித்தேன், 13 லட்சம், எங்கள் ஒய்ஃபை கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ நான் நினச்சேன், எங்கள் ஒய்ஃபை பரவாயில்ல கூட தான் இருக்காங்க,
1: நான் பரவாயில்ல மேல் நினச்சேன்.
0: ஆமாம், 1.5 லட்சம் தானே. அப்போது நினச்சப்போ அந்த அந்த வார்த்தை அந்த டைம் ஆறுதலாக இருந்துச்சு. இப்போ ஒருத்தர் அனுப்பிச்சார், எனக்கு 13 லட்சம் எனக்கு கடன் அடைஞ்சிச்சு. அப்போ நான் கேட்டேன், எனக்கு அடைங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேறு வேலைக்கும் போக முடியாது. அப்போ ஊழியம் தான் அப்படின்ற பட்சத்தில் ஜனவரி 26 இந்த 2019 ஜனவரி 26 நியூ இயர் அன்னைக்கு நைட்டெல்லாம் ரொம்ப அழுது நாட்கள், ஏன்னா சந்தோஷமே கிடையாது. அப்போ ஆண்டவர் பேசினார், நீ கண்ணீரோட வேதத்தெல்லாம் கம்பீரத்தோட அறுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வசனம் எத்தனையோ வசனம் பேசினா ஒரு வசனம் மட்டும் நமக்கு மறக்காமல் இருக்கும். அந்த 26 ஜனவரி 26 அப்போது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அந்த காசு கொடுத்து ஃப்ரீயாக தான்
1: கொடுத்தாரு.
0: அப்போ வந்து ஆமாம், அந்த 10,000 ரூபாய் அந்த 12,000 ரூபாய் அந்த ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, 10,000 ரூபாய் 100 ரூபா ஒரு பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி கட்டுக்கட்டாக கொடுத்துட்டு நீ எப்படி சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். அது என்னோட ஊழியத்தில் மிகப்பெரிய சாட்சி.
1: உங்களுக்கு கொடுக்குறவங்கலாம் எப்படி ஃப்ரீயாக கொடுத்துட்டு போறாங்கன்னு
0: ஆண்டவர் அனுப்புறது இல்லையா,
1: ஆண்டவர் காகத்து மூலியமாவே அனுப்புறதுனால இந்த மாதிரி நிறைய மனுஷங்க மூலியமா அனுப்பி உங்களுக்கு நிறைய தேவைகளை
0: சந்திச்சுக்கிறார். இன்னொன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி காகத்தை கொண்டு போஷிக்கிற தேவன் அவர். இந்த சின்ன வீட்டில் இருக்கும்போது எங்கள் மாமியார் வந்து ஒரு 150 ரூபாய் டெய்லி டெய்லி காசு கொடுப்பாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மாமியார் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க தரலைன்னா எங்களை சாப்பிட முடியாது, ஏன்னா எங்களுக்கு வேலையும் கிடையாது சின்ன வீட்டில். இப்போ எங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி காகத்தை அனுப்பி போஷிக்கிற தேவன், இந்த மாதிரி அந்த டைமில் வந்து தென் தேவைகளை அறிந்து வரேன்னு சொல்லி நான் ஒரு பாட்டு அந்த டைமில் எழுதியிருக்கேன். இந்த பாட்டு தான் அப்போ நான் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்லாம் போட்டிருக்கேன்.

0: சொந்தமாக நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் வனாந்தரத்தின் பாதையில் நடந்தாலும் வானத்திலிருந்து மன்னாவை அனுப்பி நம்ம தேவையை சந்திக்கிறார். கடினமான சூழ்நிலை நடந்தாலும் காகத்தை அனுப்பி நம்முடைய தேவையை போஷிப்பார். விதவையை கொண்டு கூட அவர் போஷிக்கிறது. எங்கள் மாமியார் வந்து ஒரு விதவை. ஸோ இந்த எங்கள் மாமியார் வச்சு அந்த சரணம் உதவி செய்தார். அதுக்கப்புறம் அந்த 150 ரூபா கொடுக்க எங்களால் சாப்பிட முடியாது. ஒரு நாள் ஒரு ஸ்டேஜில் சொல்கிறேன், நீங்கள் 150 ரூபா வாங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, 150 ரூபா வாங்கலாம் சாப்பிடவே முடியாது. அதுக்கப்புறமா நான் உன்னை ஊழியத்துக்கு நான் அழைச்சேன், இனிமேல் நான் உன்னை போஷிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாதம் எனக்கு ஃபுல் டைம் வேலை கிடையாது. ஆனால் மாதம் வந்து என்னோடய தேவைகளை சந்திக்கவும் ஒவ்வொரு மாதமும் மீட்டிங் நடத்துவதற்கு 5000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் வரைக்கும் குறைஞ்ச செலவாகும். ஸோ இந்த மீட்டிங்குடைய செலவு எல்லாமே ஆண்டவர் சந்திக்கிறார். சந்திக்கலன்னா ஆண்டவர் வந்து காணிக்கை யாரும் இது வரைக்கும் தரல. ஸோ அதுக்கேற்ற வேலையை ஆண்டவர் கொடுத்து
1: நடத்துறேன்.
0: எல்லா பிரச்சனையும் இப்போ காசு பணப்பிரச்சனையும் ஓரளவுக்கு மேக்ஸிமம் முடிஞ்சிச்சு. ஸோ ஆண்டவர் நடத்துற ஆண்டவரால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் நான் நம்புறேன். ஸோ ஆண்டவருக்காக வைராக்கியமா நிறைய பேர்த்த ஆதாயப்படுத்தணும் அப்படின்ற ஒரு உன்ன தரிசனத்தை கூட அந்த கோடம்பாக்கம் பகுதியில் நான் ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கேன்.
1: ஓகே பிரதர், அருமையாக உங்களை சாட்சி நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. இவ்வளவு போராட்டங்கள் மத்தியிலும் கூட இன்றைக்கும் வைராக்கியமாக ஆண்டவருக்கு என்று ஒரு இளம் வாலிபராக நீங்கள் உங்களோட ஊழியத்தை செய்து வந்துட்டுருக்கீங்க. என்னென்ன மாதிரியான ஊழியங்கள் செய்து வரீங்க?
0: நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகா மினிஸ்ட்ரி அப்படின்றது மாதத்தில் ஒரு மீட்டிங் நடத்துகிறேன்.
1: ஓகே,
0: அந்த மீட்டிங் நடத்துறது அந்த கிரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட இடம். நிறைய ஃபாஸ்ட் ரேங்க் கேட்குறாங்க அந்த ஊழியத்தின் இந்த கிரவுண்டில் நீங்கள் எப்படி நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சொல்கிறேன் ஏசப்பா ஒரு கிருபு அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். அப்புறம் எங்கேயாவது இன்வைட் பண்ணாங்க அப்படின்னா அங்கே போய் சபைகளில் பேசுறது. அந்த மீட்டிங் நடத்தும்போது புது ஆத்மாக்கள்லாம் வருவாங்க, அவங்கள கேதர் பண்ணி ஈவினிங்கில் வீட்டில் மீட்டிங் மாதிரி
1: நடத்திட்டுருக்காங்க.
0: ஆமாம், எவ்ரி ஃப்ரைடே வந்து வீட்டில் வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்திட்டுருக்காங்க.
1: ஓகே ஓகே. ஸோ உங்கள் ஒய்ஃப் இப்போ ஃபுல்லாக அவங்களோட சேர்ந்து அவங்களோட செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, எங்கள் பிள்ளைங்க பற்றி சொல்லுங்கள்.
0: பிள்ளைங்க வந்து போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்கன்னு சொன்னீங்களா. ஸோ இந்த மாதம் வந்து கோடம்பாக்கத்துலேயே பெஸ்ட் ஸ்கூலாக கான்வென்ட் ஸ்கூலில்
1: படிக்கிறாங்க. செய்யும்போது உங்கள் பிள்ளைகளுடைய
0: நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு பகுடம் கொடுக்கவும் இல்லை.
1: ஓ சூப்பர்,
0: ஆண்டவர் வந்து நடத்துகிறார், அற்புதமாக நடத்துகிறார். நிச்சயமாக
1: நீங்கள் நிறைய பாடல்கள் எழுதி பாடிட்டு இருக்கீங்க. ஸோ எங்களுக்காக ஒரு பாடலை பாடுங்க.
0: ஓகே, நிச்சயமாக இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சாட்சி சாங். அது ஏசு மட்டும் என்னோட வாழ்க்கையில் வரல அப்படின்னா நான் நம்புறேன்னா என்னோட என் கூட வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க இன்னமும் அதே வேலை தான் அங்கே டெல்லியில் செஞ்சிட்ருக்காங்க, இன்னமும் செஞ்சிட்ருக்காங்க. நான் வரும்போதுலாம் பாப்பா என் கூட பேசுவாங்க. இப்போது ஏசு மட்டும் என்னோடய வாழ்க்கையில் வராமல் போயிருந்தா அப்படின்னா என்னோடய நிலைமை என்ன இருக்கும்? ஏசு மட்டும் நெருக்கத்தில், இத்தனை நெருக்கங்கள் நான் சாட்சி எவ்வளோ சொன்னேன் இல்லை, இத்தனை நெருக்கத்தில் மனுஷங்க உதவலை, ஏசு மட்டும்தான் உதவினார். எத்தனையோ மன வேதனையில் நான் நடந்த நாட்கள் உண்டு. ஸோ இதெல்லாம் நினச்சி ஆண்டவர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். ஆண்டவரே கொடுத்த பாடல் தான் இது. நீர்ம

0: உங்க அப்பா அம்மா பத்தி சொல்லுங்க பிரதர், இப்ப எப்படி இருக்காங்க?
1: எங்க அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஊர்ல தான் இருக்காங்க.
0: அந்த தொழிலை விட்டுட்டாங்களா?
1: 2017 நாங்க மேரேஜ் பண்ண உடனே அந்த தொழில விட்டுட்டாங்க. இப்போ அவங்க ஊரில் தான் இருக்காங்க. கர்த்தர் நல்லா வச்சுருக்காரு. இன்னொன்னா அவங்க ரட்சிக்கப்படலை. நான் ஒரு வாக்கு பண்ணியிருக்காரு, முதலாவது தேவநாகரி கர்த்தர் நீ விசுவாசி, அப்பொழுது வீட்டை அவங்க ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி நாங்கள் நிறைய நேரம் ஜெபிச்சிருக்கோம். ஆண்டவர் பேசினாரு, நீ மூணு நேரமாக ஊழியத்து எப்போ வரையோ அப்போ வந்து அவங்க நிச்சயமாக ரட்சிக்கப்படுவோம்னு பேசினாரு. இப்போ நான் பார்ட் டைமாக ஊழியம் செய்கிறேன், ஆனால் இப்போ அவங்க சபைக்கு போகிற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஆண்டவர் செய்கிறாங்க சொன்ன அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுது. இன்னும் நாங்கள் மூணு நேரமாக ஊழியத்துக்கு வரும்போது நிச்சயமாக அவங்க ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன்.
0: உங்க கூட பிறந்தவங்களும் அதே மாதிரி எல்லாரும் வந்துட்டாங்க?
1: அதே மாதிரி
0: எல்லாருக்கும் திருமணம் ஆயிடுச்சா?
1: ஆமாம், திருமணம் ஆயிடுச்சு. தம்பிக்கு தங்கச்சிக்கு எல்லாத்துக்கும் ஆயிடுச்சு.
0: ஓகே, சூப்பர் பிரதர். இவ்வளோ நேரம் உங்களுடைய அருமையான சாட்சி, உண்மையிலே ஒரு தொடப்படுகிற ஒரு சாட்சி தான் நம்ம சொல்லணும். அருமையாக இந்த சாட்சியை சொல்லியிருக்கீங்க. நிறைய பேரோட உள்ளத்தில் நிறைய கொஷின் மார்க் இருக்கும். நான் இவ்வளோ கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், எனக்குள்ள ஆண்டவர் இருப்பாரா? இவ்வளவு பாவமான வாழ்க்கையில இருக்க என்னையே ஆண்டவர் யூஸ் பண்ணுவாரான்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுடைய சாட்சி எப்படிப்பட்ட சாட்சின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இன்னும் இதை விட மோசமா எந்த யாரோட வாழ்க்கையிலும் நடந்திருக்காரு இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழலேருந்து வந்து கத்துறவங்களை அருமையாக நடந்திருக்காரு. அருமையான பாடல்கள் நிறையா பாடியிருக்கீங்க. இன்னைக்கு நீங்கள் ஊழியம் செய்து வந்திருக்கீங்க. ஸோ உங்களோட சாட்சி பார்க்குற நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த நாள் கூட உங்களோட நேரம் எடுத்து நீங்கள் எங்களோட உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டதுக்கு எங்கள் சேனல் சார்பாக நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ உங்களுடைய வியூவில் வந்து நீங்கள் எங்களுடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்கள்.
1: எல்லாத்துக்கும் சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் உண்மையாக நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு ஒருத்தருமே கிடையாது. அதை நான் சொல்லுவேன், ஏசு கிறிஸ்துவை தவிர. எனக்கு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 28 வயசாகுது. இந்த 28 வருஷத்தில் நான் பார்த்துட்டேன், நம்ம யாரை நம்புகிறோமோ அவங்க தான் நமக்கு அகெயின்ஸ்டாக மாறுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை யார் மேலே இருக்குதோ அதை பொறுத்து தான் ஏசப்பா நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும். ஏசுக்காக நீங்கள் கொஞ்சமாக எழும்ப ஆரம்பிச்சிங்கன்னா போதும், ஆண்டவர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சுவார். யாரையுமே அவர் என்ன பண்ண மாட்டார், கைவிடுகிற தேவன் அல்ல. மீன் ஸோ நம்ம சின்ன வாலி பாய்ஸை சொல்லுவோம், நீ இல்லைனா நான் என்ன பண்ணல, இருக்க மாட்டேன், நீ இல்லை நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை நம்ம ஏசப்பா சமூகத்தில் இப்போ நின்று சொன்னோம் அப்படின்னா நம்மளை சாகுபட மாட்டார், ஆண்டவர் உயர்த்துவார். மீன் எப்போ நீங்கள் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா.
0: ஆமென். தேங்க்யூ சிஸ்டர்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஜப்பானில் இருக்கும் ஒரு இந்திய ஆசிரியர் தன்னோட வேலை பார்க்கும் ஒரு ஜப்பானிய ஆசிரியரை பார்த்து, உங்க நாட்டுல ஆசிரியர் தினத்தை எப்படி கொண்டாடுவீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அவரு, எங்க நாட்டுல ஆசிரியர் தினமெல்லாம் கிடையாதுன்னு சொன்னாரு. பொருளாதாரத்திலையும் அறிவியல்லையும் டெக்னாலஜிலையும் மிகவும் முன்னேற்றம் அடைஞ்ச ஜப்பான் ஏன் ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க மாட்டேங்குதுன்னு இந்திய ஆசிரியர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. ஒரு நாள் ஜப்பானிய ஆசிரியர் இவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சாரு. ரெண்டு பேரும் மெட்ரோ ரயில பிரயாணம் பண்ணி போனாங்க. ரயில்ல ஒரே கூட்டம், நிக்க கூட இடம் இல்ல. கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு வயதான முதியவர் எழும்பி தன்னுடைய சீட்டை இந்திய ஆசிரியருக்கு கொடுத்தாரு. இவர் எவ்வளவோ தடுத்தும் அவர் கேட்கல, கட்டாயப்படுத்தி இவரை உட்கார வச்சிட்டாரு. இறங்கின உடனே இவர் தன்னுடைய ஜப்பானிய நண்பர்கிட்ட அந்த முதியவர் அப்படி செஞ்சதற்கான காரணத்தை கேட்டப்போ, அவர் சிரிச்சுக்கிட்டே இவர் கழுத்துல போட்டிருந்த அடையாள அட்டையை காட்டினாரு. நீங்க ஒரு ஆசிரியர்னு உங்க ஐடி கார்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட அந்த முதியவர் தன்னுடைய மரியாதையை காமிக்க எழும்பி நின்னு தன்னுடைய இருக்கையை உங்களுக்கு கொடுத்தாருன்னு சொன்னாரு. ஆசிரியர்களுக்கு ஜப்பானியர் இவ்வளவு மதிப்பு கொடுப்பாங்களான்னு இவர் கேட்க, அதுக்கு அவர், ஆமா, எங்க ஊர்ல ஆசிரியர்களுக்குன்னே சில கடைகள் இருக்குது. அங்க ஆசிரியர்கள் மலிவான விலையில எல்லா பொருட்களையும் வாங்கலாம். ஜப்பான்ல ஆசிரிய பணி ரொம்ப மதிப்பிற்குரிய பணி. கடை முதலாளிகள் தங்களுடைய கடைகளுக்கு ஆசிரியர்கள் வர்றத மரியாதைக்குரிய விஷயமா கருதுறாங்க. ஆசிரியர்களுக்குன்னு மெட்ரோ ரயில்ல ஸ்பெஷல் சீட்ஸ் இருக்குது. அப்புறம் எங்க போகணும்னாலும் ஆசிரியர்கள் வரிசையில நின்னு டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாரு. அவர் சொல்ல சொல்ல இந்திய ஆசிரியர் மனசுக்குள்ள நினைச்சாரு, ஜப்பான்ல ஆசிரியர் தினத்தை கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா இங்க எல்லா நாளுமே ஆசிரியர்களுக்கு கொண்டாட்டம்தான். ஆசிரியர்கள் மட்டும் இல்ல, நாம எல்லாருமே மத்தவங்க நம்மளை மதிக்கணும்னு நினைக்கிறோம். அவங்க மதிக்காட்டி நாம வருத்தப்படுறோம். வீணா கவலைப்படாதீங்க, நம்மளை படைச்ச நம்முடைய ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு, கனம் பண்றாரு. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் சொல்றத கேளுங்க. பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். வேற யாரும் நம்மளை மதிக்க வேண்டாம், கடவுள் நம்மளை கனம் பண்றாரு, அது போதும், சந்தோஷமா இருப்போம்.

0: ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: அறுபதாவது சங்கீதம், அதனுடைய நான்காவது வசனம். சங்கீதம் 60:4.
2: சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு,
1: உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு
2: கொடியை கொடுத்தி,
1: ஒரு கொடியை கொடுத்தேன். ஒரு விசை கூட வாசிக்க கேட்கலாம்.
2: சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு,
1: ஏற்றும்படியாக, உயர்த்தும்படியாக, கொண்டாடும்படியாக, களிகூரும்படியாக ஒரு கொடியை கொடுத்தேன். கர்த்தர் கொடுத்த கொடிதான் ஏசாயா 11:1, 10:12 சொல்லப்பட்டிருக்கிறது.
2: ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர்,
1: ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி
2: அவன் வேர்களிலிருந்து,
1: அவன் வேர்களிலிருந்து
2: ஒரு கிளை எழும்பி,
1: ஒரு கிளை எழும்பி செழிக்கும். நமக்கு தெரியும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி. ஏன் இந்த துளிர் தோன்றுகிறது என்றால், இது ஏற்கனவே திட்டம் பண்ணப்பட்டது. ஆமென். முன்னமே திட்டம் பண்ணப்பட்டது குறித்த காலத்தில் நிறைவேற்றப்படும். எல்லாரும் இந்த வார்த்தையை சத்தமா சொல்லணும், முன்னமே திட்டம் பண்ணப்பட்டது குறித்த காலத்தில் நிறைவேறும். முன்னமே திட்டம் பண்ணப்பட்டது. ஆண்டவருடைய விசேஷம், இந்த பைபிளை நீங்க படிக்கும் போது ஆண்டவர் திட்டம் பண்ணிட்டு அது நிறைவேறும் காலம் வர்றது வரைக்கும் அவர் அதை சொல்லிட்டே இருப்பார். இயேசு கிறிஸ்துவை குறித்து முதலாவது தீர்க்க தரிசனம் உரைத்தவர் யார் அப்படி தெரியுமா? தேவன் தான். உன் வித்துக்கும் ஸ்திரீயின் வித்துக்கும் பகை உண்டு பண்ணுவேன் என்றார். அவர் தொடங்கி வச்சாரு, அடுத்து வரவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏனோக்கு சொல்றாரு, நோவா சொல்றாரு, ஆபிரகாம் சொல்றாரு, ஈசாக்கு சொல்றாரு, யாக்கோபு சொல்லுகிறாரு, பிலையாமே சொல்லிட்டாங்க. ஆமே. தொடங்கி வைக்கிறது யாரு? அவர்தான். கர்த்தர் உங்கள் காதுகள் கேட்க யார் மூலமாவது அவருடைய வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார் என்றால், புரிந்து கொள்ளுங்கள், ஆரம்பித்தது இங்கிருந்து அல்ல, ஆரம்பித்தது அங்கிருந்து. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். முன்னமே திட்டம் பண்ணப்பட்டது, முன்னமே திட்டம் பண்ணப்பட்டது, எனக்காக உரைக்கப்பட்டது குறித்த காலத்தில் நிறைவேறும். ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்துன்னா, அதை நீ வெட்டி போட்டாலும், அதை நீ பிடுங்கி போட்டாலும், தேவன் திட்டம் பண்ணினது உண்மையானால் அதன் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களில் இருந்து. ஹல்லேலூயா. 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது,
2: அக்காலத்திலே,
1: அக்காலத்திலே
2: ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும்,
1: ஜனங்களுக்கு கொடியாக நிற்கும்
2: ஈசாயின் வேருக்காக,
1: ஈசாயின் வேருக்காக
2: ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள்,
1: ஜாதிகள் விசாரித்து கேட்பார்கள்.
2: அவருடைய தாபர ஸ்தலம்,
1: அவருடைய தாபர ஸ்தலம்
2: மகிமையாயிருக்கும்,
1: மகிமையாயிருக்கும். 12வது வசனம், ஜாதிகளுக்கு ஒரு கொடியை ஏற்றி
2: இஸ்ரவேலில் துரத்துண்டவர்களை சேர்த்து,
1: துரத்துண்டவர்களை சேர்த்து
2: யூதாவில் சிதறடிக்கப்பட்டவர்களை பூமியின் நான்கு திசைகளிலும் இருந்து கூட்டுவார்.
1: கோத்திரங்களுக்கு ஒரு கொடியை ஏற்றி என்று சொல்லி இருக்கலாம். ஏனென்றால் ஈசாயின் அடிமரத்தில் இருந்தல்லவா இந்த வேர் துளிர் விட்டது, இந்த வேர் துளிர் விட்டது. நல்ல தெரிந்த வசனங்கள் தான், ஆனாலும் நீங்க கொஞ்சம் கவனமாய் கேட்கும்படியாக உங்களை மிகவும் அன்புடன் கேட்டுக் கொள்ளுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல ஏன் ஜாதிகளுக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது? அது புரிய வேண்டுமானால் ஏசாயா 49:6 இயேசு கிறிஸ்துவை குறித்த இன்னொரு தீர்க்க தரிசன வார்த்தை அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும், இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும், நீர் எனக்கு தாசனா இருப்பது
2: இருக்கிறது,
1: காரியமா இருக்கிறது. நல்ல கேளுங்க, பிதா குமாரனை பார்த்து சொல்றாரு, இந்த ஒரு சின்ன கூட்டத்தை ரட்சிக்கிறதுக்கு என் பிள்ளைனா ஒரு சின்ன கூட்டத்தை மட்டும் போய் கூட்டிட்டு வரக்கூடாது. ஹல்லேலூயா. நீ கோத்திரங்களுக்கு, கோத்திர இந்த 12 கோத்திரத்துக்காக மட்டும் உம்மை கொடியாய் வைப்பது எனக்கு எப்படி இருக்குன்னா, ஆமென். ஏங்க சில நேரம் ஒரு சின்ன விஷயத்துக்கு பெரிய ஆபீசர் வராங்கன்னா நம்ம என்ன சொல்லணும், ஐயா இதுக்கெல்லாம் நீங்க போய் வரலாமா, இதுக்கெல்லாம் நீங்க போய் வரலாம். இயேசு பிதாவுக்கு கீழானவர் அல்ல, தூதர்களில் ஒருவரும் அல்ல. அப்படின்னா ஓகே, அவர் பிதா எப்படியோ அதுல 0.01% கூட குறையாதவர் தான் நாம் ஆராதிக்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாழது கையை உயர்த்தி ஆமேன் சொல்லணும். இயேசு உயர்த்தும் போது இங்க யாரும் மௌனமா இருக்க கூடாது, மௌனமாவும் இருக்க கூடாது, மௌனத்தில் இறங்க கூடாது. ஹல்லேலூயா. இயேசுனால அப்படி பட்டி பிடிக்கணும். ஆமென். சொல்லுகிற செய்தியை கேளுங்கள், உங்களுக்கு தெரியும் ஏன் அவர்னா அப்படி இருக்கணும்னு. ஆமென். அப்போ ஒரு சின்ன கூட்டத்துக்காக, இந்த காணாமல் போன இஸ்ரவேலருக்காக மட்டும் அது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். பெரிய போட்டை வச்சுட்டு 2 மீனை பிடிச்சிட்டு வந்தா எப்படி இருக்கும், கரெக்ட் தானே? பெரிய வலை, வலையை தூக்கி போட்டது 15 பேர் தூக்கி போட்டுட்டு உள்ள மாட்டினது. ஏதாவது ஒரு மீன் சொல்லுங்க. நெத்தலி வேற, கரெக்ட் தான். எப்படி இருக்கும், அப்படிதான். இந்த கோத்திரங்களை எழுப்ப இவங்களை எனக்கு இது இல்லை மகனே, இல்லை மகனே, நீர் எனக்கு தாசனா இருப்பது இந்த கோத்திரங்களை எழுப்ப மட்டும்ல, பூமியின் கடைசி பரியந்தம் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படிக்கு உம்மை சாதிகளுக்கு. அந்த கடைசியில இருந்த ஆளுதான் யாரு தெரியுமா? ஹல்லேலூயா. இந்த ஒரு சின்ன, அதனாலதான் அவர் அவ்வளோ வெறுமையாக்கி வந்ததுக்கு அவருக்கு கொடுத்த ரிவார்டு, அவருக்கு கொடுத்த ரிவார்டு என்ன ரிவார்டு தெரியுமா? இந்த பூமியின் கடைசி, பூமியின் கடையாந்திரங்களில் இருந்து நான் உன்னை எடுத்து வந்து, நீ என் தாசன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. ஆமென். இந்த ஒன்று பள்ளத்தில் விழுந்துட்டு பாருங்க, இப்ப வயநாடு, வயநாடு எவ்வளோ ஒரு பாதிப்புக்குள்ளா இருக்கிறது, மீட்பு குழு எல்லாம் பொய்யாச்சு. ஆனா இன்னும் நேத்து வர செய்தி இன்னைக்கு எப்படின்னு தெரியல, அந்த மெயின் ஏரியாவுக்குள்ள இன்னும் என்ன செய்ய முடியல, அவங்களால போக முடியல, ரீச் பண்ண முடியல. எவ்வளவுதான் ஒரு மனிதனுக்கு ஒரு லிமிட் இருக்கு, முடியலன்னு வந்தா வேற வழி இல்லை. இப்ப பாருங்க, நாங்க வந்து ஒரு சாங் ஷூட் பண்ணோம், என்ன பட்டது எழுந்தருளும் சாங் வந்து ஒரு பீச் சைட்ல ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த ட்ரோன் கேமரா, அதை வந்து ஒரு தம்பி அப்படியே ஆப்ரேட் பண்ணிட்டு அது வந்து அப்படியே போகுது, சுற்றி சுற்றி எடுத்துட்டு நேர பீச்சுக்கு மேலே போய் நின்று எங்களை பார்த்து பாய் சொல்லிட்டு உள்ள போயிட்டு, அதை அப்படிதான் நின்றுட்டு புஷ்குன்னு உள்ள போயிட்டு, உள்ள போயிட்டு அந்த தம்பி ஓடுறான், உள்ள குதிக்கிறான் எல்லாம். அதாவது மேக்சிமம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்குறோம், முடியலை முடியலை, எடுக்க முடியலை. நாங்கள் அங்கேயே நின்றுருந்தா இன்னைக்கு நாங்கள் அடுத்து 2 மணிக்கு ட்ரை பண்ணி பார்த்தா முடியலை, அப்புறமா இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டோம். பாருங்க, ரீச் பண்ணி முடியலைன்னா நம்ம வந்து முயற்சியை விட்டுட்டு திரும்புவோம். பூமியின் கடைசி, இந்த குழியில இந்த பள்ளத்தாக்கில் எல்லாம் சிலர் விழுவாங்க, எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்கல்ல, முடியலை, மேக்சிமம் ட்ரை பண்ணி எத்தலைன்னு வந்ததும் அவங்க அந்த முயற்சியை விடுவாங்க, அது லாஸ்ட் தான், இழப்பு தான், சகிச்சுட்டு திரும்புவாங்க. இயேசு அப்படி விடல விடல. அவர் விட்டிருந்தா அவர் கையில் ஆணி ஏறி இருக்காது, அவர் விட்டிருந்தா அவர் தலையில முள்ளு ஏறி இருக்காது, அவர் விட்டிருந்தா அவர் கால் ஆணி ஏறி இருக்காது. தான் இழந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை எனக்கு வேண்டும் என்று சொல்லி பூமியின் கடைசியில இருந்து அழைத்து வரப்பட்டவன், அழைத்து வரப்பட்டவன் சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைய தட்டி ஹல்லேலூயா. இயேசு இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல பூமியின் கடைசி பரியந்தமும் அவரே ரட்சிப்பு, அவரே ரட்சிப்பு.

0: கோத்திரத்துக்கு என்றால் அந்த சுவிசேஷம் எருசலேம் எல்லையை தாண்டி இருக்காது. இயேசுவை பிதாவாகிய தேவன் தம்முடைய தாசனாய் வைத்திருப்பதே இந்த வார்த்தையை இப்படி மெடிடேட் பண்ண வச்சா, இயேசுவை பிதா பிள்ளையா வச்சிருக்கிறதே என்ன ரசிக்க, அப்படிதான் இருக்கு. நீ இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தை மட்டும் எழுப்புறது எனக்கு அற்ப காரியமா இருக்கு, என் பிள்ளைனா அந்த அச்சத்துல இருக்கிற அவனை தூக்கிட்டு வா, அவனை தூக்கிட்டு வா. அதனாலதான் மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 ஆடுகளை அவர் மந்தையில விட்டுட்டு காணாமல் போன அந்த ஆட்டை அப்படி தேடி தேடி போறா, தேடி தேடி போறா, தேடி போய் கண்டதும் அதை தூக்கி தோல்ல போட்டு பிதா கிட்ட கொண்டு வரா. எபிரேயர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் தேவன் கொடுத்த கொடி. ஹாலலூயா. என்னாகமம் 2 அதனுடைய 2 வசனத்திலே இஸ்ரவேலர்கள் பாளையம் இறங்கும் போது எப்படி இறங்க வேண்டுமாம், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் தங்கள் கூடாரம் கொடியண்டையிலே, தங்கள் தங்கள் கொடியண்டையிலே தங்கள் கூடாரங்களை போட்டு ஆசரிப்பு கூடாரத்துக்கு எதிராக. ஆசரிப்பு கூடாரம் இருக்கு, ஆசரிப்பு கூடாரம் நமக்கு தெரியும், பிராகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உடன்படிக்கப்பட்டு அதற்கு மேல கிருபாசனம், அங்கேதான் தேவன் வந்து இறங்குகிறார். பிரதான ஆசாரியன் சகல ஆயத்தத்தோடும் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். அங்கே கர்த்தரை சந்திக்கிறார்கள், பேசுகிற இடம் இந்த பிரசன்ன, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றி 12 கோத்திரத்தார் பாளையம் இறங்கணும், கூடாரத்தை போடணும். ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒரு கொடியை அங்க வைத்திருக்கிறார்கள். அப்ப அந்த 12 கொடிக்கு வித்தியாசம் இருக்கிறது, ஒரே கலரா இருந்திருக்காது, ஒரே அடையாளம் இருந்திருக்காது. இந்த கொடியை பார்த்தா தெரியுது, ரூபனுடைய கொடி, இது சிமியோனுடைய கொடி, இது லேவியுடைய கொடி. அந்தந்த கோத்திரத்தார் அந்தந்த கொடியில போயிருப்பாங்க. இது ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னதுனால நான் ரொம்ப டீட்டெயிலா சொல்லாம டச் பண்ணிட்டு செய்து கொள் போக விரும்புகிறேன். இப்ப 12 கோத்திரத்தாரும் அவங்கவுங்க கொடிக்கீழ போயாச்சு. இப்ப நம்ம போறோம், நம்ம எங்கிருந்து எடுத்துட்டு வந்தவங்க தெரியுமா, பூமியின் கடையாந்திரத்துல இருந்து. இங்க கொண்டு வந்து எந்த கொடி கீழே விட முடியும், உன் பேக்ரவுண்ட் என்னன்னு கேட்பாங்க. ரூபன் கோத்திரத்தாருடைய பேக்ரவுண்ட் என்ன சொல்லு, ரூபன், அப்புறம் யாக்கோபு, அப்புறம் ஈசாக், அப்புறம் ஆபிரகாம். அவங்களுக்கு ஒரு பெரிய பாரம்பரியமே இருக்கு. சிமியன் கோத்திரத்தார் உன் மேல யார் உண்டு, சிமியன். அந்தந்த கோத்திரத்தின் அந்தந்த கோத்திரம் அந்தந்த கோத்திரத்தின் முற்பிதாக்கள் பெயரால் அறியப்பட்டது. லேவி கோத்திரம், யூதா கோத்திரம். இப்போ ஒரு கூட்டம் இருக்கு பூமியின் கடையாந்திரத்திலிருந்து, ரிஸ்க் எடுத்து மீட்ட கூட்டம். ஆமென். பக்கத்தில் இருக்கிறத ஈஸியா எடுக்கலாம், இது கையை நீட்டினார் ஆணி அடிச்சிட்டாங்க, ரிஸ்க் எடுத்து மீட்ட கூட்டம். இந்த கூட்டத்துக்கென்று கர்த்தர் ஒரு கொடியை வைத்திருக்கிறார், அந்த கொடிக்கு ஒரு பெயர் உண்டு, அதுதான் உன்னத பாட்டு 2:4 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விருந்து சாலைக்கு என்னை அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுடைய பாரம்பரியம் என்னன்னு கேட்டா, ஒரே வேர்டு தான், ஒரே நாமம் தான், ஜீசஸ். ஹல்லேலூயா. நாங்க யார் தெரியுமா, எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க தாத்தா யார் தெரியுமா, நாங்களாம் எத்தனை தலைமுறை தெரியுமா, உங்க தலை தான் நல்லா தெரியுது. ரூபன் கோத்திரத்தார்ட்ட கேளுங்க, சொல்லுப்பா ரூபன், அப்புறம் யாக்கோபு, அப்புறம் போவாங்க. ஒவ்வொரு கோத்திரத்தார கேளுங்க, ஒவ்வொரு கோத்திரத்தார் சொல்வதற்கு பெரிய பட்டியலை வச்சிருப்பாங்க. நாளாகம புஸ்தகத்துல உங்க எத்தனை பேருடைய பெயர் இருக்கிறது, இருக்கிற பெயரும் தெரிய மாட்டேங்குது நமக்கு. நம் உன் பேக்ரவுண்ட் என்ன, உன் பாரம்பரியம் என்ன, நீ எவ்விடத்தான், எங்கிருந்து வந்தவன், இந்த கேள்விக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் மட்டும்தான் உண்டு, ஜீசஸ், ஜீசஸ். வலது கையை உயர்த்தி சத்தமா, ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் சொன்ன உங்களுக்கு பேக்ரவுண்ட் இல்லைன்னு, ஒரு கொடியை வச்சிட்டாரு, அந்த ரூபன் கோத்திரத்து கொடி மேல ரூபன் அப்படின்னு எழுதப்பட்டது, சிமியோன் கோத்திரத்து கொடி மேல சிமியோன் அப்படின்னு எழுதப்பட்டது, யூதா கோத்திரத்து கொடி மேல யூதான் எழுதப்பட்டது. ஆனா நம்ம மேல வீசப்பட்ட கொடி மேல லவ் லவ் லவ் லவ் ஆமென். His banner over me is love. ஒரு மொழிபெயர்ப்புல இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, He appointed love for me. எனக்கென்று அவர் எதை அப்பாயின் பண்ணி வச்சார் தெரியுமா? எனக்கென்று நியமித்து வைத்ததுதான் அன்பு. எனக்கென்று அவர் ஏற்படுத்தி வைத்தது அதான் என் மேல் பறந்த அவருடைய கொடி. மற்ற கொடி கீழே இருக்கிறவர்களுக்கும் இந்த கொடி கீழே இருக்கிறவர்களுக்கும் வித்தியாசம் என்னன்னா, மற்ற கொடி கீழே இருக்கிறவங்க அவங்க அவங்க கூடாரம் போட்டுறணும், அவங்க அவங்க கொடி கீழே கொடி எதுன்னு பார்த்து வந்துடணும். இந்த கொடி கீழே இருந்த விசேஷம் என்ன தெரியுமா? அவரே வந்து கூட்டிட்டு போவார், அவர் அழைத்து கொண்டு போவார். ஆமே ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 7 வீட்டில் போய் படிச்சுக்கோங்க, எடுத்து வாசிக்க நேரம் இல்லை. அங்கே இப்படிதான் 144,000 பேர் இருக்கிறார்கள். 12,000 பேர் அவங்கவுங்க வரிசையில் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தாலே தெரியும் இது ரூபன் கோத்திரத்தார், சிமியோன் கோத்திரத்தார், லேவி கோத்திரத்தார், எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ அவங்க மேலே யார்? ரூபன், யாக்கோபு, ஈசாக், ஆமாம், ஞாபகம், இந்த வரிசையில் வந்தவங்க இருக்கிறாங்க. அப்படியே கேமராவை திருப்பலாம், யோவான் இப்படி பார்த்துட்டு வர்றார். இங்க திரும்பினா ஒரு கூட்டம் இருக்கு. இந்த கூட்டத்துக்கு வேற எங்கே போய் நிக்க தெரியல. இந்த கூட்டத்துக்கு வேற எங்கே போய் நிக்க தெரியாது. ஹல்லேலூயா. யார் கதவையும் போய் தட்ட தெரியாது. இந்த கூட்டத்துக்கு அங்க ஒரே ஒருத்தர் மட்டும்தான் தெரியும். அவர் தான் ஆட்டுக்குட்டியானவர். குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு வெண் வஸ்திரம் தரித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தூதர்கள் அவருடைய வல்லமையை, அவருடைய மகத்துவத்தை பாடினார்கள். தூதர்கள் ரட்சிப்பு பாடல, அதனாலதான் அவரை துதிக்கும் புது பாடல். தூதர்கள் ரட்சிப்பு பாடல, தூதர்கள் அவருடைய வல்லமையும் மகத்துவத்தையும் பாடினார்கள். வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் அதனுடைய 12 வசனம், 11-12 வாசியங்கள், சாரி 7 அதிகாரம் 12-11.
1: யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்துக்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும்,
0: துதியும் மகிமையும், ஞானமும்
1: ஸ்தோத்திரமும்
0: கனமும்
1: வல்லமையும்
0: பலனும் சதா காலமும்
1: உண்டாவதாக.
0: அவங்க எதை விட்டுட்டாங்க சொல்லுங்க? மீதி எல்லாம் பாடுனாங்க. ஆனா ஒரு கூட்டம் அங்க வருது. நேச கொடிக்கு கீழே அழைத்து வரப்பட்ட கூட்டம் வந்து 10 வசனம், அவர்கள் அந்த 9 வாசிங்க, நான் பார்த்து நான் வாசிக்கிறேன். இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களும் இருந்து வந்ததும் ஒருவனும் என்ன கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டே அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டு குட்டியானவருக்கும் உண்டாவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமே. ஜீசஸ் எப்படிங்க இருக்கும்? இந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டுக்குட்டியானவர் இவங்களை அப்படி கூட்டிட்டு போயிடுறார். ஆமே. நேர தூதன் கேட்கிற, இவங்க யாரு தெரியுமா? யாரு? ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தில். ஹல்லேலூயா. ஆமாம். நல்ல அழுக்கான நல்ல அழுக்கான ஒரு வஸ்திரத்தை வெளுக்க வைக்க அதிக தண்ணீர் அதிக சோப்பு எல்லாம் செலவாகும். நம்மை பாவம் வேற கழுவ எவ்வளோ ரத்தம், எவ்வளோ ரத்தம், எவ்வளோ அதை அடிச்சுக்கோ, எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்கோ. அந்த பூமி அந்த லாஸ்டில் ஆமாம் அந்த எண்டு வர வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் ரத்தத்தை கொடுத்துட்டா அந்த அத்தத்தில் இருக்கிறவனை தூக்கிடலாம். அந்த கொஞ்ச ரத்தத்தையும் குத்தி பார்க்கறான். ஏங்க, அவர் மரித்ததை குத்தி தான் பார்க்கணுமா? ஒரு ஆள் மரித்ததை அறிய எத்தனை வழிகள் இருக்கிறது. ஏன் அந்த கடைசியில் இருக்கிறவனுக்கு கூட அந்த ரட்சிப்பு போனோம். என் மேல் பறந்த இந்த கொடிக்கு பேர் ரூபன் கிடையாது, இந்த கொடிக்கு பேர் சிமியோன் கிடையாது, இந்த கொடிக்கு பேர் லேவி யூதா கிடையாது. லவ், நேசம்.

0: எனவே தான் இதை ருசித்தவங்களுக்கு அவரை விட்டு வேற உலகம் கிடையாது. எனவேதான் பேதுரு இப்படி எழுதுகிறார், 1 பேதுரு 1 அதிகாரம் அதனுடைய 8 வசனம், அவரை நீங்கள் காணாமல் இருந்து
1: அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள்.
0: எங்க இது எவ்வளவு உண்மை பாத்தீங்களா? நமக்கு அவரை தானங்க ரொம்ப பிடிக்குது. நம்ம பார்த்திருக்கிறோமா அவரை, கண் எப்படி இருக்கு தெரியுமா? நம்ம பார்த்தவங்களை கூட இந்த அளவுக்கு நம்மளால நேசிக்க முடியலையே. நம்ம மன கஷ்டத்தில் அவர்கிட்ட தானே போய் கதவை அடைச்சிட்டு போய் சொல்றோம், அவரை என்ன பார்க்கவே இல்லையே. நம்ம உறவுகள் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம், எல்லார்ட்டையும் சிரிச்சிட்டு ஹாய் ஹாய் ஹாய்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் இருந்தப்பான்னு அழுறோமே. எங்க அவர் இந்த பூமியில மனுஷகுமாரனாய் சஞ்சரித்த நாட்களில் அவரை நேசித்தவர்களை விட அவருடைய ரட்சிப்பை மேன்மையா எண்ணி நேசித்தவர்களுடைய நேசம் ரொம்ப பெருசு. எங்க காணாமல் விசுவாசிக்கிறவனே அவர் பாக்கியவான் என்பார் என்றால், காணாமல் அன்பு கூறுகிறவனை அவர் எங்க வைக்க போறாருன்னு தெரியல. நான் அதை வார்த்தையால சொல்லி சுருக்க விரும்பல. காணாமல் விசுவாசிக்கிறவனையே பாக்கியவான் அப்படிங்கிறார். காணாமல் அன்பு கூறுகிறவனை, ஏனென்றால் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. ஹல்லேலூயா.

0: ஆண்டவருடைய அன்பை நினைச்சாலே பாடுறது தவிர வேற ஒண்ணுமே தோண மாட்டேங்குது. ஹல்லேலூயா. முதல் சர்வீஸ்ல பாதியும் பாட்டிலே ஓடிட்டு மீதிய வேகமா ஓட்டி முடிச்சோம். ஆமென். ஆண்டவருடைய அன்பு அந்த பூமி கடைசியில அந்த கடைசியில் இருக்கிறவனு மீட்க இன்னும் கொஞ்ச ரத்த இருக்க பாதையும் குத்திருப்பா. அதுவும் தீர்க்க தரிசனமா எழுதப்பட்டிருக்கு பாருங்க. போதும் பிலாத்துவே போதுங்கிறான். பிதா போதும்னு சொல்லல, அடிக்கிறவனே 40 அடிக்கு 1 குறைய போதும் நிறுத்துறான். பிலாத்துவே இவருக்கு சாட்டை அடி கொடுத்து விட்டுறலான்னு பார்த்தான், பிதா விடல. ஏ, இந்த பெரும் 12 கோத்திரத்தை மட்டும் எழுப்புவதற்கு நீர் எனக்கு தாசனா இருப்பது அற்ப காரியம். அந்த பூமியின் கடைசியில் இருக்கிற ஒரு கூட்டம் உண்டு, நீ போய் கூட்டிட்டு வா. அதனாலதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, பிதாவோ பிலாத்து அவரை விடுவிக்க தான் பார்த்தா, பிதாவோ அவரை நொறுக்க சித்தமாகி. இன்னைக்கு அப்பம் கொடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு இடம் வந்ததும் கையெல்லாம் ஆட ஆரம்பிச்சுட்டு, அப்ப நான் உங்களையாப்பா பிச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன், உங்களையாப்பா நான் பிச்சு பிச்சு கொடுத்துட்டு இருக்கிறேன், பிதாவோ அவரை நொறுக்க. பிலாத்து கூட, இவரில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன், இவர் நீதிமான், பஸ்கா பண்டிகையில ஒரு ஆளை விடுதலையாக்கணும். பிலாத்து துடிக்கிறான், பிலாத்துவின் மனைவி வேற லெட்டர் கொடுத்திருக்கிறாங்க, பிதாவோ விடல. அங்க அவர் நொறுக்கப்படலைன்னா இங்க நம்ம நெருங்கி இருக்க முடியாது. நம்மேல் பறந்த ஹல்லேலூயா, அவர் மேல ஒவ்வொரு அடி விழ விழ நமக்காக ஒரு விருந்து ஆயத்தமாக, அந்த விருந்து சாலைக்குள்ளே என்னை அழைத்து கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி, அவருடைய அன்பு என்பது எனக்காக அப்பாயின் பண்ணப்பட்டிருக்கிறது, நியமிக்கும். அவர் அன்பு நிமித்தம் செய்த காரியங்கள் என்னெல்லாம், வேகமாய் ஒரு சில காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1, எபேசியர் 2:3-5 சொல்லப்பட்டிருக்கிறது, அதை தான் நாம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்தோம். ஒரு விஷயம் கூட அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அன்பு நிமித்தம் அவர் என்ன செய்தார்? 1, மீட்டு கொண்டார். வாசியங்கள் 3 முதல்
1: அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே
0: நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து
1: மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல
0: இந்த வார்த்தையே மற்றவர்களைப் போல
1: கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம்.
0: மற்றவர்களை போலதான் நாம. ஆண்டவர் மட்டும் நம்மளை ரட்சிக்கலைன்னா இன்னைக்கு நம்ம யாரை யாரெல்லாம் பார்த்து சே இப்படி இருக்காங்க சே இப்படி இருக்காங்கன்னு சொல்றோமோ அவங்கள போலதான் நாம. என்ன அவங்க வேற ஒரு காரியத்தை செஞ்சு தேவனுக்கு கோபத்தை உண்டாக்குவாங்க, நாம இன்னொரு காரியத்தை செய்வோம். நம்ம மனசுக்கு எது பிடிக்குதோ அது செய்யறோம். ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையும் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, எனக்கு எது சரின்னு தோணுதோ அது செய்வேன். லாமேக்குக்கு என்ன சரின்னு தோணுச்சு, அவன் சொல்றான் எனக்கு காயம் உண்டாக நான் ஒருத்தன் என்ன காயப்படுத்திட்டான் அவனை நான் கொண்ண, எனக்கு அதான் சரி. எனக்கு தழும் உண்டாக ஒருத்தன் அடிச்சு லைட்டை இதுல பார்த்தா தழும்பு விழுந்துட்டு அவனை நான் கொண்டுட்டேன். லாமேக்குக்கு எது சரின்னு தோணுதோ அதை செஞ்சான், காயினுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செஞ்சான். நம்ம எது சரின்னு பார்த்து செய்யக்கூடாது, எது சத்தியம்னு பார்த்து செய்யணும். எல்லாருக்கும் அவங்கவுங்க ரைட்ஸ் இருக்கு, அவங்கவுங்க சரி இருக்கு. ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது அவருடைய சத்தியம், எங்கள் நீதி எல்லாம் அழுக்கான கந்தை, நம்ம எல்லாம் மற்றவர்களை போல, அதுல வித்தியாசமே கிடையாது. ரெண்டே கூட்டம் தாங்க பைபிள் மென்ஷன் பண்ணது, ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்படாதவன், இவங்க இந்த சபை அவங்க அந்த சபை, இவங்க பாதி பெந்த கோஸ்து இவங்க ஃபுல் பெந்த, அப்படிலாம் கிடையாது. ரெண்டே கூட்டம், சிலுவையை குறித்த உபதேசம், கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், கெட்டு போகிற ஒரு கூட்டம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கும் தேவல ரட்சிக்கப்படுகிற கூட்டம், ரெண்டே கூட்டம் தான். கர்த்தர் வரும்போது ரெண்டு கூட்டமா தான் பார்ப்பார், எடுக்கப்படுகிற கூட்டம், கைவிடப்படுகிற கூட்டம், ரெண்டே கூட்டம் தான். நமக்குள்ளது 1000 கூட்டம் இருக்கிறோம். கொரிந்து சபைக்குள்ள ஏகப்பட்ட குரூபிசம், சிலர் அப்பல்லோவை சார்ந்தவன், சிலர் பவுலை சார்ந்தவன், சிலர் பேதுருவை சார்ந்தவன், சிலர் வந்து நாங்க இயேசுவை சார்ந்தவர்கள், இயேசுவை வச்சே குரூப் உண்டாகிட்டோம். நம்ம எல்லாம் மற்றவர்களை போல அவ்வளவுதான், ரட்சிப்பு இல்லையா, மற்றவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லை, பெந்தேகோஸ்த குடும்பத்துல பிறந்திருக்கலாம், என் பாஸ்டர் பிள்ளைகளா கூட பிறந்திருக்கலாம். ரட்சிப்பு இல்லையா, நமக்கு மற்றவர்களும் வித்தியாசம் கிடையாது. நாங்க பிறந்து விழுந்ததே சர்ச்சில் தான், என்ன வேணாலும் சொல்லலாம். நாங்களும் பிறந்து விழுந்தது புல்பீட்ல. நாங்க என்ன சொல்லுவோம், ரட்சிப்பு இல்லையா, மற்றவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. இப்படி இருந்த நம்மளை
1: தேவனோ,
0: நாலாவது வசனம், தேவனோ பட் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய்
1: நம்மில் அன்பு கூர்ந்த,
0: நம்மில் அன்பு கூர்ந்த
1: தம்முடைய
0: மிகுந்த
1: அன்பு,
0: கிரேட் லவ், மிகுந்த அன்பு. என்ன ஆண்டவர் இது, இதை எப்படிங்க வர்ணிக்க போறீங்க தெரியாது, அதனால விட்டுருவோம். மிகுந்த அன்பினாலே அவர் என்கிட்ட அன்பு கூர்ந்தாலே நான் வாழ்ந்துருவேன். ஆனா மிகுந்த அன்பு, ஏன் அந்த மிகுந்த அன்பு தெரியுமா, அன்பு திரளான பாவங்களை, பாவத்தினால நான் க்ளோஸ் ஆக வேண்டியது, அவருடைய அன்பினால என் பாவம் க்ளோஸ் ஆயிட்டு. இதுதான் அன்பு நிமித்தம் நான் பெற்று, நான் ரட்சிக்கப்பட காரணம் என்னன்னு கேட்டா உன்னே ஒன்றுதான், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே, லவ். நீ எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க, அதை நான் காலில் 4 மணிக்கே எழும்பி முழங்கால் நின்று சுத்தி சுத்தி வந்தேன். His love, அவருடைய அன்பு, அவருடைய அன்பு. இஸ்ரவேலருக்கு கர்த்தர் சொல்லுகிறார் உபாகமம் 7வது அதிகாரத்தில் அதனுடைய 7-8 வசனங்களிலே 8வது வசனத்தை பாருங்கள், அன்பு கூர்ந்ததினாலும்
1: உங்கள் பிதாக்களுக்கு
0: இட்ட ஆணை, மத்த காரியம்லாம் 2வதுதான், ஆண்டவரையா மீட்டு கொண்டு வந்தார், அது எங்க முற்பிதாக்களுக்கு அவர் பிராமிஸ் பண்ணிட்டார், அது அவரால் என்ன செய்ய முடியாது, மீற முடியாது, அது அவர் அப்படி சொல்லிட்டார். அதெல்லாம் 2வது. ஏ ஆபிரகாமே 2வதுதான். ஆமே, அவர் அன்பு கூர்ந்தபடியினால் உங்களை பார்வோன் கையில் நின்று உங்களை என்ன செய்தார், மீட்டு கொண்டார். மீட்புக்கு மேல பெரிதாக இருப்பது ஒன்றே ஒன்றுதான், அன்பு. நான் தேவனுடைய அன்பினால் மாத்திரமே மீட்கப்பட்டிருக்கிறேன் சொல்றவங்க மட்டும் வலதுகரத்தை உயர்த்தி சத்தமாமே சொல்லுங்க. இந்த மீட்பினுடைய வேல்யூ இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியல. மீட்பு, ரட்சிப்பின் வேல்யூ தெரியணும்னா யாத்திராகமம் 14:30 வாசிக்கணும். யாத்திராகமம் 14:30 இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். அடுத்த வார்த்தை, கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். நல்ல கவனிச்சீங்களா, அந்த கடற்கரையில எகிப்தியர் செத்து கிடக்க காரணம் என்ன, அதே பாதையில தான் இஸ்ரவேலர்கள் எந்த பாதையில நடக்கிறாங்களோ அதே பாதையில தான் நடந்தாங்க. இவ்வளவுக்கும் இஸ்ரவேலரை விட எல்லா வசதியும் உள்ளவர்கள். ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான், ஒரு கூட்டம் ரத்தத்தால் மீட்கப்பட்ட கூட்டம், இன்னொரு கூட்டம் ரதத்தில் வந்த கூட்டம். மற்றவர்கள் செத்து கிடந்த இடத்துல இவர்கள் நடந்து போறாங்க. இன்னைக்கு நாம் சஞ்சரிக்கிற பாதையில் வேற யாருக்காவது சஞ்சரிக்க முடியுமா, பயணிக்க முடியுமா? ஏங்க, அவங்களுக்கு சக்கரம் கலந்ததும் அவுட்டு, அவங்களுக்கு சக்கரம் மட்டும்தான் கலந்துச்சு, ஆள் அவுட்டு. நமக்கு என்னெல்லாம் கலந்து, நமக்கு மட்டும் நட்டு போல்ட் இருந்தா இங்கிருந்து போகும்போது இங்க ஃபுல்லா கிடக்கும். பாஸ்டர் 2 ஸ்க்ரூவை காண்டல, ஒன்னு எடுத்து வச்சீங்க, நான் எதுவும் தெரியல, நிறைய இருக்கு, வந்து ஃபிட் பண்ணி பார்த்துட்டு என்னெல்லாம். சில டைம்லாம் பார்த்தா சிலர்லாம் முந்தின நாள் தான் போன் பண்ணுவாங்க, மூச்சு விட முடியல, அவ்வளவுதான் இருக்கு, அடுத்த நாள் முத ஆளா சர்ச்சில் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. இது எப்படிங்க சாத்தியம் ஆச்சு, எந்த பாதையில, எந்த பாதையில எகிப்தியர் வந்து செத்து மாண்டாங்களோ அதே பாதையில் அவங்க கால் நனையாம நடந்து போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா, என்னை அவர் ரட்சித்தார். எத்தனை பேர் இன்னைக்கு நாம பயணிக்கிற பாதையில் இன்னொரு என்ன ஆனாலும் இருக்கட்டும், எகிப்தியனுக்கு இல்லாத வசதியா இருக்க போகுது. ஆசாபுக்கு இந்த வெளிச்சம் வராததுனாலதான் ஆரம்பத்தில் புலம்பிட்டு இருந்தோம். துன்மார்க்கருடைய வாழ்க்கையை பார்க்கும் போது எனக்கு அவங்க மேல பொறாமையா வந்துச்சு, பொறாமையா வந்துச்சு. ஒரு நிமிஷத்துல எவ்வளவாய் பாழாயிட்டான், ஆனா நாள்தோறும் வாதிக்கப்பட்டு காலைதோறும் தண்டிக்கப்பட்டிருந்தோம். ஆசாப் சொல்லுகிறான், ஆண்டவரே நான் இன்னும் இருக்கிறேன்ப்பா, நான் இன்னும் இருக்கிறேன், நான் உங்க கூட தான் இருக்கிறேன். நீரன் வலதுகரத்தை பிடித்து தாங்குகிறீர், உமது ஆலோசனையின்படி என்னை நடத்தி. எங்க நம்ம மேல அந்த கொடி பறக்கிறதுனாலதான் அந்த பார்வோனுடைய சக்கரம் கலந்ததும் கதை முடிஞ்சிச்சு. நம்ம சக்கரம் இல்ல, எல்லாம் கலந்ததுக்கு அப்புறமும் நாம் நிர்மூலமாக ஆதிருப்பது கர்த்தருடைய கிருபையேன்னு சொல்றவங்க மட்டும் கிருபையே. அன்பினால் நம்மை ரட்சித்தார், மீட்டு கொண்டார். ஓசியா 11:4 சொல்லப்பட்டிருக்கிறது,
1: மனுஷரை கட்டி
0: இழுக்கிற
1: அன்பின் கயிறுகளால்
0: நான் அவர்களை இழுத்தேன்.
1: அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த,
0: அவர் இழுத்த இழுப்பு அப்படிப்பட்ட இழுப்பு, அவர்கள் கழுத்துகளின் மேலிருந்த
1: நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல இருந்து அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன்.
0: அவர்களுக்கு அவர் இழுத்ததுல நான் அவர்கிட்ட வந்தது மட்டும் இல்ல, என் கழுத்துல இருந்த நுகத்தடி கலந்து வந்துட்டு. என்ன அழகா சொல்றீங்க, கரெக்ட் தான், இழுத்த இழுப்பு அப்படிப்பட்ட இழுப்பு. ஆமே, அவருடைய அன்பின் அந்த நேசத்தின் வலிமைக்கு முன்னாக திரளான தண்ணீர் வந்து அந்த அக்கினி ஜுவாலை என்ன பண்ண முடியாது தெரியுமா, அவைக்க முடியாது. பலவான் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க முடியுமா, வாய்ப்பே இல்ல, நான் வந்து பறிப்பேங்கிற அப்படிதான் இழுத்தார். நானும் நீங்களும் அழைக்கப்பட்டு வந்தவர்கள் அல்ல, அவரால் இழுக்கப்பட்டு வந்தவர்கள். அவர் இழுத்து கொண்டார்னா அவரால் இழுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு கேரண்டி உண்டு. என்ன தெரியுமா, யோவான் 6:44 என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால்
1: அவன் என்னிடத்தில்
0: வரமாட்டான். கடைசி நாளில் அப்படி என்றால் ஒரு நற்செய்தியை ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே சொல்லுகிறேன், அவரால் இழுக்கப்பட்டவன் அவரால் எழுப்பப்படுவார். அவரால் இழுக்கப்பட்டவன் கடைசி நாளிலே அவரால் எழுப்பப்படுவார். இதுக்கு ரீசன் என்ன, என் மேல் பறந்த அவருடைய கொடி. அதான் பைபிள்ல இருக்கு, பூரண அன்பு பயத்தை அவர் என்னை இழுத்துட்டார். கடைசி நாளில் அவர் என்னை எழுப்புவார், அவர் என்னை இழுத்துட்டார். நான் இழுத்ததுனாலதான் வந்தேன். எப்படி இழுத்தார், எத்தனை கட்டுகள் இருந்து, எத்தனை நுகத்தடி இருந்து. ஆமென், என்ன இழுத்தார், நுகத்தடி எல்லாம் தெரிச்சிட்டு. சிம்சோன் அப்படிதான் இழுத்தார், அவன் தான் திரும்ப போய் வாங்கி கட்டினான். இழுத்தா வந்துடணும், இல்லைன்னா இழுத்துட்டு தான் இருப்போம். இழுத்தா வந்துடணும், நேரம் வந்துடணும். அவரால் இழுக்கப்பட்டு ஒருத்தன் வந்துட்டானா, கடைசி நாளில் எழுப்புகிற உத்தரவாதத்தை என் மேல பறந்த கொடி என் நேச. ஆமே, நான் இயேசுவை தான் லவ்வும்பேன். ஆமே, அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு இருக்கிறது என்றல்ல, தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. அந்த கொடியை நம்ம மேல விட்டார் பாருங்க. எதற்குமே உதவாதே, கைகளை உயர்த்தி.

0: அவர் இழுத்ததுனால தான் வந்தோம். இல்லைன்னா நீங்களும் நம்ம எல்லாம் வாய்ப்பே இல்லை, வாய்ப்பு இல்லை. நாம் அழைக்கப்பட்ட கூட்டத்தில் இருந்தோமா இல்லையே? அழைக்கப்பட்டவர்கள் நிராகரித்த போது அந்த ராஜா விருந்துக்கு தெருவில் இருப்பாங்க பாரு, போய் தூக்கிட்டு வா. சப்பானிக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுத்தா வந்திருப்பான், தூக்கிட்டுலாம் வந்திருப்பாங்க. இழுத்துட்டு போட்டாரு அங்க இருந்து கயிறு. இங்க பார்த்தா ஏகப்பட்ட நுகத்தடி. அவர் இழுத்த இழுப்புல அன்பின் கயிறு அறுக்கல, இந்த உலக நுகத்தடி எல்லாம். ஆமென். என் நேசருடைய அன்பு அவ்வளவு வலிமையானது. ஹல்லேலூயா. அன்பின் கயிற்றா பாட்டு பாட்டா வருது, டைம் போகுது. நாலாவதாக சாரி மூன்றாவதாக அவர் அன்பு நிமித்தம் என்ன செய்கிறார் தெரியுமா? ஏசாயா 63:8-9 வசனங்கள்.
1: அவர்களின் ஜனம்தான் என்றும்,
0: அதாவது என்ன, அவங்க என் ஜனம்தான், they are my people. எப்படி சொல்றாரு பாருங்க, இதுதான் இயேசு சொல்வார். இந்த தொழுவத்தில் அல்லாத வேற ஆடுகள் எனக்கு உண்டு, என் ஜனம், அவங்க என்னுடைய. நம்ம கூட அவர் அப்பான்னு சொல்றதுக்கு சில நேரத்தில் பயப்படுவோம், அவர் ஆண்டவரேன்னு சொல்றதுக்கு பயப்படுவோம், தேவனேன்னு சொல்றதுக்கு பயப்படுவோம். பயப்பட்டு இருக்கும்போது அவர் சொல்ல, ஏய் நீ ஏன் ஜனம்ப்பா, நீ ஏன் புள்ளப்பாங்கிறார். அடுத்த வசனத்தை வாசிங்க, 9.
1: அவர்கள் எல்லா நெருக்கத்திலும்
0: இல்ல, 8வது வசனம், அவர்கள் என் ஜனம்தான் என்று சொல்லி அவர்களுக்கு ரட்சகரானார். அவர் சொல்லி தான் ஆனார். அவங்க அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ரெண்டு வார்த்தைல சொல்றார், அவர்கள் என் ஜனம்தான் என்று,
1: அவர்கள்
0: வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்று
1: சொல்லி
0: இவங்க என்ன விட்டு போக மாட்டாங்க. அந்த அன்பு சகலத்தை நம்புங்க. என்னையும் உங்களை அவர் நம்பினது நம்ம மேல வச்ச அன்புனால. அவர்களுக்கு ரட்சகரானார். அவர் சொல்லி, ஏ ஏண்டவரே பூமியின் கடையாந்திரத்திலிருந்து அவனை தூக்கிட்டு வாரீங்க, ஏ அவன் ஏன் ஜனம், சொல்லி ரட்சகரானார். அப்போ என்னை அவர் ரட்சித்து எனக்கு ரட்சகர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொன்னதுனால அல்ல அவர் ரட்சகர் ஆனது, அவர் சொல்லி ரட்சகர் ஆனார். இவன் ஏஞ்சனோ அந்த நேச கொடியை காட்டினதும் நான் என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்ல வச்சுட்டார்.

0: ஒன்பதாவது வசனத்தை வாசியுங்கள்.
1: அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும்
0: அவர் நெருக்கப்பட்டார்.
1: எங்க சீஷர்களை அக்கறைக்கு போக துரிதப்படுத்தி அவர் மலையில ஒரு சேஃபான இடத்துல இருக்கிறார். சீஷர்கள் நடுக்கடலில் தத்தளித்ததும் அங்க நடந்து வாராராம். ஏன் வரணும்? அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் எவ்வளவு கஷ்டப்படுறான் பார்த்து அங்க வந்து இருக்கிறார். ஆகார் அழுத போவே அங்க வந்துட்டார். பத்மதீவுல யோவான் இருக்கிறான், பரலோகத்துல இயேசு இருக்கிறார். பத்மதீவுல யோவான் மார்பில் சாய்ந்து இருக்கிறவன் கஷ்டப்படுற அங்க வந்துட்டார். மார்பில் பொற்கச்சை கட்டினவராய் அங்க வந்து நிற்கிறார். ஆமே, நம்ம அப்படி வருவோமாங்க? யாராவது வருவாங்களாங்க? வேணா போன் பண்ணுவாங்க, உடம்ப பாத்துக்கோங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. எல்லா நெருக்கத்தில் அடுத்த வார்த்தை,
0: அவருடைய சமூகத்தில் அவருடைய சமூகத்தின் தூதரானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது
1: அன்பின் நிமித்தமும்
0: தமது பரிதாபத்தின்
1: நிமித்தம்
0: அவர்களை மீட்டு
1: பூர்வ
0: நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து
1: அன்பின் நிமித்தமும். அடுத்த என்னவா?
0: தமது பரிதாபம்.
1: என்ன பரிதாபம் தெரியுமா? எசேக்கியேல் 16:5 அவருடைய பரிதாபம் என்ன தெரியுமா? உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணு உன் பேரில். அவருடைய பரிதாபம் என்ன தெரியுமா? என் பிள்ளைக்குன்னு எதுவும் செய்ய இங்க யாருமே இல்லையா? அவ்வளவுதான், இதுதான் அவருடைய பரிதாபம். இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலேயே தூக்கி போடப்பட்ட, உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை, உன்னை குளிப்பாட்டல்ல, உன்னை துணிகளால் சுட்டவில்லை. இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய
0: ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய்.
1: இதான் அவருக்கு பரிதாபம் வந்தது. அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? தூக்கிட்டார், தூக்கிட்டார். எனக்கு நீங்க செய்யறதுக்கு யாரும் இல்லைன்னா அதற்காக ஸ்தோத்திரம் தூக்கி வச்சிருவார் தோல்ல. ஹல்லேலூயா. தூக்கி சுமந்தீரே வாழ்நாள் எல்லாம் தூக்கிடுவார். அன்பு நிமித்தம் என்ன செய்கிறார் தெரியுமா? சுமக்கிறார். நான்காவதாக, அன்பு நிமித்தம் அவர் என்ன செய்கிறார்? அமர்ந்திருக்கிறார். நன்றாய் தெரிந்த வசனம் செபனியா 3:17. அவர் அன்பு நிமித்தம் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். இந்த அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார் என்பதை இன்னைக்கு காலையில் ஆவியானவர் ஒரு காரியத்தை காண்பித்து தந்து உற்சாகப்படுத்தினார். அதை மட்டும் நான் டச் பண்ணிட்டு நான் செபிக்கிறேன். ரூத் வந்து தன்னை போவாஸ் பாதத்தில் கொண்டு வைக்கிறான். வச்சாச்சு. நான் உமது அடியா, போர்வையை போடுங்க, நீர் தான் என் சுதந்திரவாளி. போவாஸ் பிளஸ் பண்றார், மகளே பயப்படாதே, உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன், நீ போ சொல்லிட்டு அனுப்பியாச்சு. அனுப்பினதும் நகோமி ரூத்திட்ட சொல்றாங்க, அந்த மனுஷன் இந்த காரியத்தை செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி இளைப்பார மாட்டான். இது 3:3 நடக்குது. அடுத்த நாள் காலையில 4:1 போவாஸ் பட்டண வாசலில் போய்
0: உட்கார்ந்து கொண்டிருந்தான்.
1: அவர் என்ன செய்தாரா சொல்லுங்க சத்தமா? அவர் எழும்பி வேற ஏதாவது செய்வார்னு பார்த்தா, பட்டண வாசல்ல போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவர் உட்கார்ந்துட்டார். எதுக்கு உட்கார்ந்தார், ஏன் உட்கார்ந்தார், நமக்கு எல்லாமே தெரியும். அவர் உட்கார்ந்தது ரூத்துக்காக, அடுத்து செய்ய போறதும் ரூத்துக்காக. அவர் அன்பு நிமித்தம் அமர்ந்து இருக்கிறார். அவர் உட்கார்ந்து அடுத்த வார்த்தை, அப்பொழுது
0: போவாஸ் சொல்லியிருந்த அந்த சுதந்திரவாளி அந்த வழியே வந்தான்.
1: அவன் எதுக்கு அங்க வந்தான்? அந்த சுதந்திரவாளி எதுக்கு அங்க வந்தான் தெரியாது, அங்க சொல்லல. எதுக்கோ வந்தான், சரியா? அவனை பார்த்து போவாஸ் என்ன சொல்றான்?
0: ஓய் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு.
1: ஓய், நம்ம ஊர் தான். ஓய் என்று பெயர் சொல்லி கூப்பிட்டு
0: இங்கே வந்து சற்று உட்காரும் என்றான்.
1: இவர் உட்கார்ந்தாச்சு,
0: அவன் வந்து உட்கார்ந்தான்.
1: என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு. ஆமே, இங்கே போவாஸ் இந்த காரியம் செய்யறதுக்கு இந்த மூப்பர்கள் தேவை, இந்த சுதந்திரவாளி தேவை, இவங்க எல்லாருக்குமே வேற வேலைகள் உண்டு. எல்லாருக்குமே வேற வேலை உண்டு. போவாஸ் என்ன பண்ணார் தெரியுமா? எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி உட்கார வைக்கிறார். எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி, நீ அடுத்து என்ன வேணாலும் செய், ஆனா என் ரூத்துக்கு நான் செய்ய வேண்டியதை செஞ்சதுக்கு அப்புறமா நீ என்ன வேணாலும் செய். கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்ய வந்து உட்கார்ந்துட்டார்னா வேற காரியத்துக்கு முக்கியத்துவம் அல்ல, நம்முடைய காரியத்துக்கு தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் அன்பின் நிமித்தம். அமர்ந்து இப்போ போவாஸ் வந்து ரூத்த சொந்தமாக்கியாச்சு. சொந்தமாக்கும் போது அந்த பட்டணத்தில் இருக்கிறவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? 11வது வசனம்.
0: அப்பொழுது ஒலிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த.
1: அந்த வார்த்தையை ஒரு வாட்டி கூட சொல்லுங்க. உன் வீட்டிலே வருகிற, யார் வீட்டில? உன் வீட்டிலே வருகிற. அந்த வீட்டில் வர்றது வரைக்கும் அவளுக்கு அடையாளமே வேற. ஆனா வீட்டுக்குள்ள என்றானதும் அவளை வந்து யாக்கோபின் வேலைக்காரிகளுக்கு, வேலைக்காரிகள் யாரெல்லாம்? ராகேல் லேயாளுடைய வேலைக்காரிகள், சில்பால், பில்கால், அவங்க கூட கூட கம்பேர் பண்ண முடியாதவள் தான் ரூத். ஆனா எப்போ போவாசுடைய கூடாரத்துக்குள்ள அவருடைய கால் எடுத்து வச்சாலோ, இவ டோட்டலா, அதாவது கிரவுண்ட் ஃபுளோர்ல இருந்து படியில மெதுவா ஏறி ஃபர்ஸ்ட் ஃபுளோர் வர்றது வேற, ஒரேடியா 10வது ஃபுளோருக்கு லிப்ட்ல போறது எப்படி இருக்கும்? இதுதான் அவர் நமக்கு பாராட்டின கிருபை. நம்மை ரட்சித்ததும் அவர் உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்திருக்கிறார். இதுக்கு ரூத்தே என்ன செஞ்சீங்க? ரூத்தே அதுதான் என் மாமியா இருக்கு. என்ன செஞ்சீங்க? அவர் வீட்டுக்குள்ள, இதுதான் உன்னத பாட்டிலே சொல்லுகிறார், என்னை விருந்து சாலைக்குள்ளே அழைத்து கொண்டு போனார். ஆமென். என்னை உள்ள கொண்டு போறதற்கு அவர் உட்கார்ந்தார். இந்த பூமியில இறங்கி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டியதை செய்து முடித்து இப்பொழுது பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். அவர் ஏங்க உட்கார்ந்தார்? நான் என்கிட்ட கேட்ட நான் சொல்லுவேன், என்ன அவருடைய மனவாட்டியா உள்ளே கொண்டு போவதற்கு? இப்படி சொல்றவங்க மட்டும் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி. ஆமென். உட்கார்ந்து அவர் உள்ள என்றானதும் அதுக்கப்புறம் ரூத் அப்படி பார்க்க முடியாது. மோவாபிய ஸ்திரீயா பார்க்க முடியாது, சபிக்கப்பட்டவளை பார்க்க முடியாது. அப்படி பார்த்த பாவம். ஆமென். ஹல்லேலூயா. என் ஆத்தும நேசர், எனக்கு ஒரு போவாஸ் உண்டு, உட்கார்ந்திருக்கிறார், எனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கிறார். நான் வருவேன், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்த நான் சொல்லியிருப்பேன், நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி பின்பு வந்து உங்களை அழைத்து கொண்டு போவேன். எனவேதான் அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் சொன்னார்கள், மாரநாதா இயேசுவே சீக்கிரம் வாரோ.

உங்கள் இடது கரத்தை இருதயத்தில் வைத்து நல்ல தகப்பனே, இன்னைக்கும் நாங்க உங்க சமூகத்துல நிக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், உங்க அன்பு. உங்க அன்பு, உங்க அன்பு பெரியது. இந்த நேச கொடி கீழவே இருந்து உம் சமூகத்தில் வந்து சேர எங்களை கிருபையாய் காத்து நடத்துவீராக, கிருபையாய் காத்து நடத்துவீராக. ஆமே. பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த 7 மாதங்கள் எங்களை கண்மணி போல பாதுகாத்து 8வது மாதத்தை காண செய்து 8வது மாதத்தின் முதல் பரிசுத்த ஆராதனைக்கு எங்களை அழைத்து கொண்டு வந்தீர். பாட துதிக்க ஆராதிக்க கிருபை செய்தீர். நல்ல வார்த்தைகளை தந்தீர். எஸ் லார்ட், எங்கள் மேல் பறந்த கொடி நேசமே. அப்ப இதை நாங்க கனப்படுத்தணும், இதை நாங்க மேன்மையாண்ணணும். அவர்கள் என் ஜனம்தான், வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்று சொல்லி இரட்சகரானா. ஆண்டவரே, நாங்க பலமுறை மீறணும். ஆண்டவரே, அன்பு அறியாம அன்ப மேன்மையா என்பதற்கு பதிலாக எதை எதெல்லாமோ நினைச்சு போயிட்டோம். எங்களை மன்னியும், கிருபையாய் மன்னியும். ஆண்டவரே, நீர் நடத்தும் ஒவ்வொருவரும் இந்த பேனர் கீழே கடைசி வரை வைத்து கிருபையாய் காத்துக்கொள்ளும் மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: வாழ்வும் வாழ்க்கையும்.
2: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வு கூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளுக்கான தலையங்கம் தாயை போல. அதற்கான ஜீவ வார்த்தை, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் ஜெருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எசாயா 66:18. நம்முடைய தேவன் தாயைப் போல அன்புடைய தேவன். அவருடைய பெயர் எல்ஷடாய் என்பதாகும். எபிரேய மொழியிலே எல்ஷடாய் என்று சொன்னால் அதற்கு நான்கு அர்த்தங்கள் உண்டு. முதலாவது, பால் கொடுக்கிற தாயைப் போல மனதுருக்கமுள்ள தேவன். இரண்டாவது, பராக்கிரமமுள்ள தகப்பனை போன்ற சர்வ வல்லமையுள்ள தேவன். மூன்றாவது, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிக அதிகமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். நான்காவது, நமக்காக ஜாவையும் செய்து முடிக்கிற தேவன். உலகத்தில் நண்பர்கள் பாராட்டும் அன்பு உண்டு, மனைவியிடமிருந்து கிடைக்கும் பாசமும் உண்டு, இனத்தவர்கள் உறவினர்கள் விசேஷ அன்பை பொழிகிறார்கள். ஆனால் இவை ஒன்றும் தாயின் அன்புக்கு ஈடு இணையானது இல்லை. நாம் எப்பொழுதுமே கர்த்தரை தகப்பனுடைய ஸ்தானத்திலே வைத்து பார்க்கிறோம். அதே நேரத்தில் அவர் தாயைப் போல பாசமுடையவர், நேசித்து அன்பு செலுத்தி அரவணைக்கிறார், ஆற்றி தேற்றி உற்சாகப்படுத்துகிறவர். ஆபிரகாமுக்கு 99 வயதான போது அவருக்கு தாயின் அன்பு தேவைப்பட்டது. எல்ஷடாய் தேவனாய் ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனம் ஆனார். உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று வாக்கு பண்ணினார். தாய் எப்படிப்பட்டவள்! அவள் ஒருபோதும் தன் பிள்ளையை மறப்பதில்லை. ஆகவே கர்த்தர் உரிமையோடு கேட்டார், இஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எசாயா 49:15. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் ஜெருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எசாயா 66:13. ஆகவே தாவீது கத்தர் மேல் அளவில்லாத விசுவாசம் வைத்தார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்று சொன்னார். ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய இளமை பிராயத்திலே பயங்கரமான ஒரு காய்ச்சலுக்கு உட்பட்டு அவருடைய கை கால்களை முறிப்பது போல் இருந்ததாம். வாய் கசந்ததினால் ஒன்றும் சாப்பிட முடியவில்லை. வாலிபர்களோடு தங்கியிருந்த லாட்ஜில் தன்னை கவனிக்க ஒருவரும் இல்லையா? ஒரு இரவு தாங்க முடியாத ஜுரத்தினால் தன் சரீரம் தூக்கி தூக்கி போட்டதாம். அப்பொழுது தன் தாயை நினைத்து மிகவும் அழுதாராம். என் தாய் என் அருகில் இருந்தால் என் வாய்க்கு ஏற்றபடி அருமையாய் கஞ்சி வைத்து கொடுப்பார்களே என்று எண்ணினாராம். சில நிமிடங்கள் கடந்ததாம். கதவு பூட்டப்பட்டிருந்த போதும் கர்த்தர் தாயை போல வந்து தன் அருகில் அமர்ந்தாராம். அவருடைய கரம் தன்னை தொட்டு தடவி கொடுத்ததாம். நீண்ட நேரம் தன் அருகிலேயே உட்கார்ந்திருந்தாராம். மறுநாள் புதிய உற்சாகம் தன்னை நிரப்பியிருந்ததாகவும் ஜரம் எங்கு போனதோ தெரியவில்லை என்றும் அவர் கூறினார். கர்த்தர் அற்புதம் செய்து நல்ல சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி சாட்சி சொன்னார். ஒரு தாய் குழந்தைகளை பெற்றெடுப்பதை போலத்தான் கர்த்தர் உங்களை உருவாக்கி பெற்றெடுத்தார். ஆம், கர்த்தர் தாயை போல கரிசனை உடையவர். தாயை இழந்தீர்களோ கர்த்தர் உங்களுக்கு தாயும் தகப்பனுமாக இருப்பார். உங்களுடைய நினைவுக்காக அவர் தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஜோவான் 13:1. தேவ பிள்ளைகளே, இப்படியாக 24 மணி நேரமும் உங்கள் மனதுக்கினிய பாடல்களையும் தேவ செய்திகளையும் கேட்டு மகிழ நீங்கள் இணைய வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

We worship you, Lord. நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை எண்ணவே முடியாது. ஆனால் அதை ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து நினைத்து நன்றி செலுத்துகிறோம். எத்தனை கோடி நாவுகள் இருந்தாலும் எத்தனை வார்த்தைகளாலும் நீர் செய்த நன்மைகளை விவரிக்கவே முடியாது ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய மகிழ்ச்சி உம்முடைய நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி சொல்வதும் உம்மை துதிப்பதும் எங்களுக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் ஆண்டவரே. உம்முடைய நன்மைகளை நினைக்கிறோம், உம்முடைய இரக்கங்களை பாடுகிறோம். ஒவ்வொரு நிமிடமும் நீர் எங்களுக்கு ஜீவன் தந்து ஜீவனை தீங்குக்கு தப்புவித்து ஏற்ற சமயத்தில் எங்களுக்கு சகாயங்களை கொடுத்து எங்களை ஜீவனோடு காப்பாற்றுகிறீரே உமக்கு நன்றி. குறைவில்லாமல் எங்களை பாதுகாக்கிறீரே உமக்கு நன்றி. உம்முடைய அன்பை நினைக்கிறோம், உம்முடைய இரக்கங்களை நினைக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் ஆத்துமாவி கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே. தேவன் எதையும் மறக்கும்படி செய்யவே இல்லை. அவைகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து நினைத்து நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தான் ஆண்டவர் செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி எழுதியிருக்கிறது, அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளை சீக்கிரத்தில் அவர்கள் மறந்து போனார்கள். அதனால அவங்க கூடாரங்களில் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவன் அவர்களுக்கு கொடுத்த விடுதலை, அவர்களுக்கு கொடுத்த பாதுகாப்பு, அவர்களுக்கு கொடுத்த ரட்சிப்பு, அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்தி வழி நடத்தி வந்ததை சீக்கிரமா மறந்துட்டாங்களாம். அதனால கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமா இல்லைன்னு வாசிக்கிறோம். இந்த காலையில நம்முடைய உள்ளம் நன்றினால் நிறைந்த ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை நான் மறக்க மாட்டேன், உம்முடைய சமூகத்துல நினைவு கூர்ந்தமை நான் ஸ்தோத்தரிப்பேன், உமக்கு நன்றி சொல்லுவேன். எத்தனை பேர் ஸ்தோத்திரிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க?

ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எத்தனை பேருடைய உள்ளம் நன்றினால் நிறைந்திருக்கு. இந்த 9 மாதங்கள் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நாம் நிற்பதும் நிர்மூலமாக ஆதரிப்பதும் அவருடைய கிருபையே. அந்த கிருபைக்கு முடிவே இல்லை, அந்த இரக்கத்திற்கு அளவே இல்லை. ஒவ்வொரு நாளும் இலவசமாக தகுதி இல்லாத நமக்கு தேவன் கொடுத்த கிருபைகளை நினைக்கும் போது, தேவனே தேவனே, நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு நல்லவர். உம்முடைய அன்பை நினைக்கிறோம், உம்முடைய அன்பை நினைக்கிறோம். ஹல்லேலூயா, we worship you.

பொதுவாக இந்த 103 சங்கீதத்தை நாம் ஒரு ஆராதனையினுடைய முடிவில் சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆனால் அந்த சங்கீதம் வெறும் முடிவில் மாத்திரம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நான் நம்புகிறேன் ஒரு ஆராதனையின் ஆரம்பத்திலேயே அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் தானே, ஒரு முறை சத்தமாக சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமா, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் வாழவை இது போல் ஆகிற, தொடர்ந்து வாசிக்கலாம், 6 வாசிக்கலாம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். அவர் தமது வழிகளை மோசேக்கும் தமது கிரியைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கும் தெரிய பண்ணினார். கர்த்தர் உருக்கமும் இரக்கமும், அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாயிருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார். நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். மனுஷருடைய நாட்கள் புல்லு கொப்பா இருக்கிறது, பூக்கிறான், காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படியே செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரீகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களில் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹலலூயா, ஹலலூயா. அவர் செய்த ஒரு கிரியை நீ மறக்காதே. கரங்களை உயர்

கரங்களத்தில் அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவன் நமக்கு செய்த உதவிகள், நமக்கு கொடுத்த உபகாரங்கள், அவர் நம்மேல் பாராட்டின உருக்கம், அவருடைய உண்மை, அவர் நம்மை உயர்த்தி வந்தது, நம்மை உருவாக்கின வழிகள், நம்மை விட்டு விலகாமல் நம்மை வழிநடத்தி வந்த வழிகள். எல்லா நாவும் கர்த்தரை துதிப்பதாக, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. தேவனுடைய உபகாரங்களையும் அவருடைய உதவிகளையும் மறவாமல் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஓ லார்ட், யூ ஆர் எ குட் காட். ஓ லார்ட், யூ ஆர் எ குட் காட். யூ ஹேவ் பீன் சோ குட் டு மீ. யூ பீன் சோ குட். வி மேக்னிஃபை. ஒரு நன்றி உள்ள கூட்டம் எழும்பட்டும். ஓ, வி மேக்னிஃபை யுவர் நேம்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும், கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3:3. சண்டே ஸ்கூல் டைம்ஸ் என்ற பத்திரிகையில் ராய் என்ற கடத்தல்காரர் ரட்சிக்கப்பட்ட விதத்தை பற்றிய செய்தி வெளிவந்தது. அவர் 12 வருடங்களாக கடத்தல்காரர்களின் கூட்டத்திலே இருந்தவர். அவர் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார். அந்த சிறைச்சாலையில்தான் அவர் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து அவரிடம், நான் வந்து உன் உள்ளத்திலே வாசம் பண்ணுவேன், நாம் இருவரும் சேர்ந்து இந்த தண்டனை வருடங்களை கழிப்போம் என்றார். அதே போல அவர்கள் இருவரும் அந்த ஆண்டுகளை கழித்தனர். அவர் சிறையில் இருந்து விடுதலை பெற்று வெளியே வந்தபோது அவரிடம் 2 பக்கங்கள் கொண்ட ஒரு கடிதம் ஒப்படைக்கப்பட்டது. அதை இன்னொரு சக கைதிதான் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: நான் இந்த சிறைக்குள் வந்தபோது சிறைச்சாலைக்கு ஊழியத்திற்கு வந்த போதகர்களை வெறுத்தேன், பைபிளை வெறுத்தேன். நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாய் என்று நான் கேள்விப்பட்டவுடன் பரோலில் வெளியே வர வேண்டும் என்பதற்காக இவன் இவ்வாறு நடிக்கிறான் என்று நான் சொன்னேன். ஆனால் ராய், நீ வெளி முற்றத்தில் உடற்பயிற்சி செய்யும் போது உன்னை கவனித்திருக்கிறேன். நீ உனக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை செய்யும் போது உன்னை பார்த்திருக்கிறேன். நாம் இருவரும் சேர்ந்து சாப்பிட்ட போதும், மீண்டும் ஜெயில் அறைக்கு செல்லும் போதும் அநேக முறை உன்னை கவனித்திருக்கிறேன். உன்னில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றத்தை பார்த்து நானும் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டுள்ளேன். உன்னை இரட்சித்த இயேசு கிறிஸ்து என்னையும் இரட்சித்து விட்டார். நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு ஒரு முறை கூட உன் நல்லொழுக்கத்தில் இருந்து தவறியதை நான் பார்க்கவில்லை என்று எழுதியிருந்தார். சிறைச்சாலையில் இருந்து வெளியே வந்த ராய், நான் அந்த கடிதத்தை வாங்கி வாசித்த பின்பு மிகுந்த மனமகிழ்ச்சியோடு வெளியே வந்தேன். ஒருவேளை நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் மீண்டும் பழைய பாவங்களை தொடர்ந்து செய்திருந்தால் அந்த நண்பர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, வார்த்தைகளினால் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதை விட நம் வாழ்க்கையினால் இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படுவாரானால் அது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும், பலன் அதிகமாக இருக்கும். பவுல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு கிறிஸ்தவர்களை அடிக்கிறவராகவும் தூஷிக்கிறவராகவும் துன்பப்படுத்துகிறவராகவும் இருந்தார். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கை முற்றிலும் மாறியது. தான் எதிர்த்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராக மாறினார். இருந்த போதிலும் சீஷர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள பயந்தனர். ஆனால் அவர் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். வாழ்க்கை மாற்றத்திற்கு பின்பு அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்ததை கேட்டு அநேகர் ரட்சிக்கப்பட்டனர். ஆம் பிரியமானவர்களே, நாமே இயேசு கிறிஸ்துவின் நிருபங்களாயிருக்கிறோம். அந்த நிருபம் மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும், கற்பலகைகளில் அல்ல, இருதயமாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிற வசனத்தை போல நாமே அநேகர் வாசிக்கும்படியான நிருபங்களாயிருக்கிறோம். ஆகவே அநேகர் நம் வாழ்க்கையை பார்த்து ரட்சிக்கப்படும்படி நம்முடைய நல்ல நடத்தையை காத்துக்கொள்வோம்.

கலாத்தியர் 2 அதிகாரம். 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கின்ற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகின்றதும் ஓடினதும் வீணாகாத படிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாயிருந்தும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீன உளவு பார்த்து நம்மை நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படியாயிற்று. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாழிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாயிருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவரல்லவே. அதுவுமல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாயிருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாயிருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டதென்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்து போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியோந்திய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன். மேலும் பேதுரு அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமத்ததினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். எப்படியெனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகின்றதற்கு முன்னே அவன் புறஜாதியருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாயிருக்கின்ற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியர் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியரை யூதர் முறைமைக்கு நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? புறஜாதியரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கின்ற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலேயன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாயப்பிரமாணத்தின் கிரிகைகளினாலல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கும்படி நாடுகின்ற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே? நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகின்றவன் என்று காணப்படுவேன். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாய பிரமாணத்தினாலே நியாய பிரமாணத்திற்கு மறித்தேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கின்றார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கின்றதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கின்றேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகின்றதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு மத்தேயு 8:5 பத்தாவது வசனம் வரைக்கும் நாம் வாசித்தோம் என்றால், இயேசு கபர்நகூமில் பிரவேசித்த போது 100 அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். 100 அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, அப்பொழுது என் வேலை சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருந்தவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றவனை வா என்றான் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்ய என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தனக்கு பின் செல்வதை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அன்பாலே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 100 அதிபதி என்ற ஒருவனை குறித்து சர்டிபிகேட் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே. இன்னைக்கு விசுவாசத்தினுடைய உச்ச நிலைமையிலே இருக்கிற ஆண்டவர் வாயால சர்டிபிகேட் வாங்கின ஒரு மனுஷன் என்று நாம் பார்க்கிறோம். அன்பாலே, இந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியம் என்ன என்று பார்க்க போகிறோம். 1, ஃபஸ்ட்டு காரியம் அன்பு. 2 காரியம் தாழ்மை. 3 காரியம் விசுவாசம். அவன் ஒரு 100 அதிபதியாக இருக்கிறான். என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவனை வேண்டிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அன்பு இந்த வேலைக்காரனுக்கு அதிகமாய் ஊற்றப்பட்டதுனால, அந்த எஜமான் ஆகிய 100 ஊற்றப்பட்டதுனால வேலைக்காரனை குறித்து ஒரு அக்கறை உள்ளவனாக இருந்தான். அன்பால், இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? சுயநலத்தில் இருக்கிறோம். வேலைக்காரர்கள் எப்படி போனால் என்ன, அடிமைகள் எப்படி போனால் என்ன, யார் எப்படி போனால் என்ன, நான் நல்லா இருக்கிறேன்னா அப்படின்ற நம்முடைய சுயநலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே இந்த 100 தன்னுடைய வேலைக்காரன் மிகவும் அவஸ்தைப்படுகிறதை குறித்து அவன் கரிசனை உள்ளவனாய், அன்புள்ளவனாய், ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு அவரிடத்திலே வந்து அந்த வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து அவனுடைய அந்த 100 குணத்திலே இருக்கிற அன்பு வெளிப்படுகிறது. 2 கட்டமாக, ஆண்டவர், நான் வந்து அவனை சுவஸ்தப்படுத்துகிறப்பான்னு சொல்லி புறப்படுறாரு. அவன் சொல்கிறான், 100 பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. எவ்வளோ பெரிய தாழ்மை. அன்பான் அவன் 100 கெத்தாக இருக்கலாம், ஒரு தளபதிக்கு ஈக்குவலாக இருக்கிறான். சரி, வாங்கன்னு சொல்லலாம், கொண்டு போகலாம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வர்ற அளவுக்கு நான் ஒரு பாத்திரன், நான் தகுதியற்றவன், நான் ஒரு பாவி, என் வீட்டில் உன் காலடி படுறதுக்கு என் வீடோ நானோ தகுதியல்லாதவர்கள் என்று சொல்லி ஆண்டவரை அங்கிருந்தே நில்லுங்க அப்படின்றான். என் வீட்டுக்கு நீங்கள் வர வேண்டான்றான். அவனுடைய தாழ்மையை அவன் வெளிப்படுத்துகிறான் பண்ணலே. அதோடு இல்லாமல், நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல என்று தாழ்த்தின பிறகு அடுத்து ஒரு படி சொல்லிட்டான், ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமான். நீ இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், நீ வந்து என் வீட்டில் வந்துலாம் நீ சுஸ்தப்படுத்தணுன்ற அவசியமே இல்லை. நீ நின்ற இடத்துலேருந்து ஒரு வார்த்தை, வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அன்பாவிலே, இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை அறிந்து வைத்திருக்கிறதை விட 100 ஆண்டவருடைய வல்லமையை அறிந்து வைத்திருந்தான் என்று தான் நாம் பார்க்கிறோம். அதனால்தான் அவன் சொல்கிறான், நீர் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லு, அப்போ என் வேலைக்காரன், வார்த்தைக்கு வல்லமை உண்டு. கேட்கிற அன்பானவர்களே, நாம் இயேசுவை எப்படிப்பட்டவராய் பார்க்கிறோம்? இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் எப்படியாக ஆண்டவரை என் வீட்டுக்கு வாங்க, எவ்வளோ வேதத்தில் பார்க்கிறோம். ஜபாலய தலைவர்கள், என் வீட்டுக்கு வாங்க, என் பிள்ளை மேலே கையை வைங்க, என்னை தொடுங்க, இப்படிலாம் சொல்லி சுகமானவங்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இவன், நீ இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கன்றவரே, உன் வார்த்தைக்கு வல்லம் இருக்குது என்று சொல்லி, ஆண்டுடைய வார்த்தைக்கு வல்லம் இருக்குன்றது இந்த உலகத்துக்கு நிரூபித்தவன் இந்த 100 அதிபதி தான். ஆனால் தான் ஆண்டவர் அவனை குறித்த ஒரு பத்தாவது வசனத்தில் இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன் என்று மெச்சிக்கொள்கிறான். அன்பானிலே ஆண்டவர் மெச்சிக்கொள்கிற அளவுக்கு அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் வெளிப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, ஆண்டவுடைய வல்லமையை அவன் உலகுக்கு காண்பிக்கிறான். ஆண்டவுடைய வார்த்தை, ஒரு வார்த்தை, அவர் வந்து வார்த்தையாகவே இருந்தார். ஆதியிலே அவர் வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை தான் மாம்சமானார். அந்த வார்த்தையின் மூலமாக தான் இந்த உலகமே படைக்கப்பட்டது. சிருஷ்டி, அனைத்து சிருஷ்டிகளும் அவருடைய வார்த்தையினால தான் உருவானது என்பதை அவன் நிரூபித்து, அவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்னு சொன்னான். அன்பானிலே இதை கேட்கிற நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது என்று விசுவாசித்து அவரை நாம் மிகவும் உன்னதத்திலே உயர்த்த வேண்டும். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்ல, அந்த சராசரத்தையும் படைத்த வார்த்தையால் படைத்த அந்த தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய மகத்துவம் மகிமை இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தினவனே இந்த நூற்று கருவி தான். அவன் அன்புள்ளவனாய் இருந்தான், அவன் தாழ்மை உள்ளவனாய் இருந்தான், அவன் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். விசுவாசம்னா கொஞ்ச நெஞ்ச விசுவாசம் இல்லைங்க. இது அவனுக்கு இருந்த விசுவாசம் போல இன்னைக்கு நமக்கு இருக்கிறதா நாம் ஆராய்ந்து பார்க்கும். அவனுக்கு இருக்கிற அந்த அன்பு போல நமக்குள்ள இருக்கிறதா, அவனுக்குள்ள இருக்கிற தாழ்மையை போல நமக்குள்ள அந்த தாழ்மை இருக்கிறதா, இந்த மூன்று காரியத்தினை கற்றுக்கொண்டு நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்னின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த எட்டாவது அதிகாரம் மத்தியில் நீர் வெளிப்படுத்தின இந்த சத்தியத்துக்காய் நன்றி. இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய ஆண்டவரே கதையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், மற்றவர்களையும் நாங்கள் நேசிக்க வேண்டும், என்னை நேசிக்கிறது போல மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும் என்ற அந்த அன்பு எனக்குள்ள எங்களுக்குள்ள இதை கேட்குற ஒவ்வொருக்குள்ளே அந்த ஊற்றப்பட ஆண்டவரே, அந்த தாழ்மை. அவன் எவ்வளோ பெரிய ஹை போஸ்டில் இருந்தாலும் ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, என் வீட்டுக்கு வர்றது கூட நான் அபகத்தரன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினான் ஆண்டவரே. அதே போல எங்களை தாழ்த்த நாங்கள் ஒன்றுமே இல்லை சுவாமி. உம்முடைய உம்முடைய சமூகத்தில் உம்முடைய உமக்கு எதிராக நாங்கள் ஒரு மண்ணும் குதூசும் புழுவுமாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் தாழ்த்த கற்றுக்கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம், நீர் ஒரு வார்த்தை சொல்லு என்று ஆண்டவனுடைய வார்த்தையின் மேலே அவ்வளோ நம்பிக்கை வைத்திருந்தான், அவ்வளோ வல்லமை இருக்குன்றதை அவன் நம்பினான் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நம்பிக்கை, அப்படிப்பட்ட விசுவாசத்தை எனக்கு எங்களுக்கு தாங்க. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இந்த மூன்று அம்சங்களை நாங்கள் பெற்று அந்த நூற்றுக்கு அதிபதி போல உம்மிடத்திலிருந்து நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்க, பாராட்டுதலே வாங்க, என்னை எங்களையும் ஒப்பு கொடுக்குறோம். நீர் அப்படியாகவே செய்யுங்க அப்பா. அந்த நூற்றுக்கு அதிபதிக்குள்ளே இருந்த அந்த ஆண்டவரே கிருபை, அந்த இரக்கம், அன்பு எனக்குள்ளே ஊற்றப்படட்டும், தாழ்மை ஊற்றப்படட்டும், விசுவாசம் ஊற்றப்படட்டும், அன்பு ஊற்றப்படட்டும். அப்படியா செய்ய போறீங்க. நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ அன்பானலே. தேங்க்யூ.

சொல்லுங்களேன், வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம், நாம் வெற்றி கொடி பிடித்திடுவோம். ஆமென், ஹல்லேலூயா.

Amen. Hallelujah. வெற்றிக்கொடி பிடிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் சில நேரங்களில் பயம் நிறைந்த சூழ்நிலைகளாய் இருக்கலாம். ஹாலேலூயா. ஆனால் கர்த்தர் பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். தேவனோடு கூட இருக்கிறார், தேவனோடு கூட இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு புதிய பாடலை பாடுவோம்.

நமக்கு விரோதமாய் உள்ள சகலவற்றையும் நமக்கு சார்பாய் திருப்புகிற தேவன் அவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொல்லி இருக்கிறாரே. துதிப்பீங்களா? ஆண்டவருக்கு சொல்வீங்களா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன், இறைவனோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.

பற்றி அவருடைய சமூகத்திலே சொல்லுங்க, ஆண்டவரே தோல்வி இல்லை எனக்கு, எனக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர், என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றி கொடுக்கிற தேவன். ஒருவேளை என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கடினமாய் காணப்பட்டாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நான் நிற்கிறேன் ஆண்டவரே. என் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பிரதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹாலேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவது

ஆண்டவரை பார்த்து பேசுவீங்களா, ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவது மிக லேசான காரியம், லேசான காரியம். பெரிய கோலியாத் முன்னாடி நின்னாலும் சிறுப்பையின் தாவீதை கொண்டு அவனை வீழ்த்துவது மிக லேசான காரியம் சுவாமி. எனக்கு முன்னாடி நிற்கிற மிகப்பெரிய பிரச்சனை ஆண்டவரே கர்த்தாவே மாற்றுவது உமக்கு லேசான காரியம். மாற்றுங்க ஆண்டவரே, சொல்லுங்க மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஏசப்பா, மாற்றுங்க ஏசப்பா, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுங்க ஏசப்பா. லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். எஸ் நன்றி ஆண்டவரே, நம்பி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ ஜீசஸ். இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நீர் என்னை உமக்கென்று உருவாக்கி வணைந்து பயன்படுத்துவது லேசான காரியம். என்னை உடைய கரங்களிலே கொடுக்கிறேன் சுவாமி, உடைய கரங்களில் என்னை கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை உருவாக்கும் அப்பா, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமா என்னை உருவாக்கும் சுவாமி. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. அன்றோடு சமூகத்திலே சொல்லுங்க, லேசான காரியம், எதுவுமே ரொம்ப லேசான காரியம். Thank you, Father. ஒரு முறை கூட ஜபத்தோடு கர்த்தரை நோக்கி என் சூழ்நிலைகளை மாற்றுவது மக்கள் லேசான காரியம். விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே, நம்புகிறோம். சூழ்நிலையை மாற்றுவது மக்கள் லேசான காரியம், மாற்றுங்க.

பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, என் சூழ்நிலைகளை மாற்றுவது மகளேசான காரியம். வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உலகத்தில் ஜெயம் எடுக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி சார். உடைய கரத்தில் கொடுக்கிறோம் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஜப்பானில் இருக்கும் ஒரு இந்திய ஆசிரியர் தன்னோட வேலை பார்க்கும் ஒரு ஜப்பானிய ஆசிரியரை பார்த்து, உங்க நாட்டுல ஆசிரியர் தினத்தை எப்படி கொண்டாடுவீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அவரு, எங்க நாட்டுல ஆசிரியர் தினமெல்லாம் கிடையாதுன்னு சொன்னாரு. பொருளாதாரத்திலையும் அறிவியல்லையும் டெக்னாலஜிலையும் மிகவும் முன்னேற்றம் அடைஞ்ச ஜப்பான் ஏன் ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க மாட்டேங்குதுன்னு இந்திய ஆசிரியர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. ஒரு நாள் ஜப்பானிய ஆசிரியர் இவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சாரு. ரெண்டு பேரும் மெட்ரோ ரயில பிரயாணம் பண்ணி போனாங்க. ரயில்ல ஒரே கூட்டம், நிக்க கூட இடம் இல்ல. கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு வயதான முதியவர் எழும்பி தன்னுடைய சீட்டை இந்திய ஆசிரியருக்கு கொடுத்தாரு. இவர் எவ்வளவோ தடுத்தும் அவர் கேட்கல, கட்டாயப்படுத்தி இவரை உட்கார வச்சிட்டாரு. இறங்கின உடனே இவர் தன்னுடைய ஜப்பானிய நண்பர்கிட்ட அந்த முதியவர் அப்படி செஞ்சதற்கான காரணத்தை கேட்டப்போ, அவர் சிரிச்சுக்கிட்டே இவர் கழுத்துல போட்டிருந்த அடையாள அட்டையை காட்டினாரு. நீங்க ஒரு ஆசிரியர்னு உங்க ஐடி கார்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட அந்த முதியவர் தன்னுடைய மரியாதையை காமிக்க எழும்பி நின்னு தன்னுடைய இருக்கையை உங்களுக்கு கொடுத்தாருன்னு சொன்னாரு. ஆசிரியர்களுக்கு ஜப்பானியர் இவ்வளவு மதிப்பு கொடுப்பாங்களான்னு இவர் கேட்க, அதுக்கு அவர், ஆமா, எங்க ஊர்ல ஆசிரியர்களுக்குன்னே சில கடைகள் இருக்குது. அங்க ஆசிரியர்கள் மலிவான விலையில எல்லா பொருட்களையும் வாங்கலாம். ஜப்பான்ல ஆசிரிய பணி ரொம்ப மதிப்பிற்குரிய பணி. கடை முதலாளிகள் தங்களுடைய கடைகளுக்கு ஆசிரியர்கள் வர்றத மரியாதைக்குரிய விஷயமா கருதுறாங்க. ஆசிரியர்களுக்குன்னு மெட்ரோ ரயில்ல ஸ்பெஷல் சீட்ஸ் இருக்குது. அப்புறம் எங்க போகணும்னாலும் ஆசிரியர்கள் வரிசையில நின்னு டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாரு. அவர் சொல்ல சொல்ல இந்திய ஆசிரியர் மனசுக்குள்ள நினைச்சாரு, ஜப்பான்ல ஆசிரியர் தினத்தை கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா இங்க எல்லா நாளுமே ஆசிரியர்களுக்கு கொண்டாட்டம்தான். ஆசிரியர்கள் மட்டும் இல்ல, நாம எல்லாருமே மத்தவங்க நம்மளை மதிக்கணும்னு நினைக்கிறோம். அவங்க மதிக்காட்டி நாம வருத்தப்படுறோம். வீணா கவலைப்படாதீங்க, நம்மளை படைச்ச நம்முடைய ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு, கனம் பண்றாரு. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் சொல்றத கேளுங்க. பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். வேற யாரும் நம்மளை மதிக்க வேண்டாம், கடவுள் நம்மளை கனம் பண்றாரு, அது போதும், சந்தோஷமா இருப்போம்.

பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு, எனக்கும் கிடைக்குமா? Can I get it too? வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு 7:7 முதல் 11 வரை. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. உங்களில் எந்த மனிதனாகிலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படியே 1 யோவான் 5:14-15. நாம் எதையாகிலும் ஆண்டவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இன்றைய மனப்பாட வசனம் 2 தீமோத்தேயு 1:7. கடவுள் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் வல்லமையும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். God has not given us a spirit of fear or timidity, but of power and of love and of sound mind. நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? சீடர் குழு ஒன்றிடம் எபேசு நகரிலே பவுல் கேட்ட முதல் கேள்வி இதுதான். காரணமில்லாமல் அப்படி கேட்கவில்லை. இன்றும் கிறிஸ்தவர் ஒவ்வொருவருக்கும் உரிய அதிக முக்கியமான கேள்வி இதுதான். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா? தூயாவியானவரை பெற்றுக்கொள்ளும் அனுபவத்தை திருமறை பல பெயர்களால் அழைக்கிறது. அதை யோவான் ஸ்நானகன் தூயாவியானவரால் கிடைக்கிற திருமுழுக்கு என்றான். இயேசு கிறிஸ்து அதை உன்னதத்திலிருந்து வருகிற வல்லமையால் தரிப்பிக்கப்படுதல் என்றார். ஆதி சீடர் நிரப்பப்பட்ட பொழுது அவர்கள் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டது. இயேசு தன்னுடைய சீடர்களிடத்திலே உயிர்த்தெழுந்த பின்பு ஊதி ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அப்படியே பேதுருவும் பெந்தேகொஸ்தே நாளன்று நீங்கள் ஆவியின் வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்றார். இன்னொரு இடத்திலே அப்போஸ்தலர் 10:38 லூக்கா ஆவியின் அபிஷேகம் என்று அதை அழைக்கிறார். இதை பேப்டிசம் ஆஃப் த ஸ்பிரிட் என்று சொல்லலாம், என்டியூமெண்ட் ஆஃப் பவர் ஃப்ரம் ஆன் ஹை என்று சொல்லலாம், ஃபில்லிங் ஆஃப் த ஸ்பிரிட் என்று சொல்லலாம், ரிசீவிங் ஆஃப் த ஸ்பிரிட் என்று சொல்லலாம், அண்ட் அனாயிண்டிங் வித் ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லலாம். ஆஹாம், தந்தையின் வாக்கின் மகிமைதான் என்ன. இது தேவ பிள்ளை ஒவ்வொருவருடைய பிறப்புரிமை. This is the birthright. This is the rightful inheritance of every child of God. இத்தகைய மேலான ஆவியின் அபிஷேகத்தை நாடுகையில் எனக்கும் கிடைக்குமா என்று மக்களுடைய இருதயங்களிலே பல ஐயங்கள் எழும்புவதுண்டு. பொதுவாக எழும்புகிற 5 ஐயப்பாடுகளை இன்று சுருக்கமாக உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். முதலாவது பயம், ஃபியர் என்னும் பிரச்சனை. வேறே ஆவி எதையும் நாம் பெற்றுவிடக்கூடாதே என்று மக்கள் அஞ்சுவார்கள். இது அடித்தளமற்றது. தூய ஆவிக்காக ஜெபிக்கும் பொழுது இவ்வித பயம் மக்களுக்கு வரக்கூடும் என்று இயேசு முன்னதாக அறிந்ததால் தான் இப்படி சொன்னார். உங்களில் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தன் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? பரிசுத்தான் அபிஷேகம் கல்லு கிடையாது, அது பாம்பு கிடையாது, அது தேள் கிடையாது, அது அப்பம், அது மீன், அது முட்டை, அது தேவனுடைய பெரிய ஆசீர்வாதம். அப்படி சொல்லிவிட்டு தான் அவர் சொன்னார், பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகள் கேட்கிற நல்ல காரியங்களை கொடுக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் பரிசுத்த ஆவியை கேட்கிறவர்களுக்கு
வேறு எதை கொடுப்பார் என்று அவர் சொல்லாமல் சொன்னார். இதற்கு விளக்கம் தேவையே இல்லை. எனவே உங்கள் இருதயத்திலே பரிசுத்தாவியானவருக்காக ஜெபிக்கும் பொழுது வேற ஏதாவது ஒரு ஆவி வந்து விடுமோ என்கிற பயத்திற்கு இடமே கொடுக்காதிருங்கள். அந்த பயத்தை உங்களுக்கு தருவது பிசாசு. அப்படிப்பட்ட பயத்திற்கு அடித்தளமே கிடையாது, நியாயமே கிடையாது. இரண்டாவது, மக்களுக்கு எழுகிற ஐயப்பாட்டு பிரச்சனை, விசுவாசத்தை குறித்த பிரச்சனை, ஃபெய்த். இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு தேவையாயிருந்ததை விட கூடுதலான அசாதாரண விசுவாசம் இருந்தால்தான் ஆவியானவர் கிடைக்கும் என்று பலர் கருதுகின்றனர். இது சரியல்ல. கிறிஸ்துவானவரும் ஆவியானவரும் பரமபிதாவின் இணையான ஈவுகளாவர். ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் த ஹோலி ஸ்பிரிட் ஆர் காட்ஸ் பேரலல் கிஃப்ட்ஸ். மேலறையில் காத்து கொண்டிருந்த சீடருக்கு அபூர்வமான விசுவாசம் ஒன்றும் இருக்கவில்லை. அவர்கள் இயேசு உயிர்த்தெழுந்து அவர்களுக்கு வெளிப்பட்ட பொழுது கூட சந்தேகத்தினால் நிறைந்திருந்தார்கள், அவிசுவாசத்தினால் கேள்விகள் கேட்டார்கள், இருதய கடினத்தால் அவர்களால் கடிந்து கொள்ளப்பட்டார். இப்படிப்பட்ட நிலையில்தான் அவர்கள் அங்கே மேலறையிலே அமர்ந்திருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு அடிப்படையான விசுவாசம் இருந்தது. எனவே தான் இயேசு சொன்னார், விசுவாசமாய் இருக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள போகிற பரிசுத்த ஆவியை குறித்து ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று அவர் பரிசுத்த ஆவியை குறித்து சொன்னார். ஸோ தேவன் மேலும் இயேசு கிறிஸ்துவின் மேலும் இருக்கிற அடிப்படை விசுவாசமே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கும் போதுமான விசுவாசமாகும். ஆவியானவர் நம்மீது வந்த பிறகுதான் நாம் விசுவாசத்தில் வளர்கிறோம். விசுவாசத்தில் முதலிலேயே வல்லவர்களாகிவிட்டால் ஆவியானவர் எதற்கோ. விசுவாசம் பரிசுத்தாவியின் வரங்களில் ஒன்று. அடுத்து மக்களுடைய பொதுவான பிரச்சனை ஃபீலிங்ஸ் பற்றிய கது. ஃபீலிங்ஸ், உணர்ச்சி வசம். உணர்ச்சிகள் எல்லாருக்கும் ஒன்று போல இராது. ஆவியானவர் அவர்கள் மேல் வரும்பொழுது சிலர் துள்ளுவார்கள், சிலர் அசைவார்கள், சிலர் விழுவார்கள். எல்லாரையும் அப்படி செய்ய எதிர்பார்க்க முடியாது, அது தவறு. ஒரு வரிசையை நீங்கள் ஒருபோதும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்கள் மறந்துவிடக்கூடாது. முதலாவது சத்தியம், அடுத்து வருவது விசுவாசம், அடுத்து வருவது தான் உணர்வுகள். ஃபர்ஸ்ட் ஃபேக்ட், திருவசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஃபேக்ட். அடுத்து வருவது விசுவாசம், அந்த ஃபேக்டை நாம் விசுவாசிக்கிறோம், ஃபெய்த். மூன்றாவது தான் நமது உணர்வுகள். இந்த வரிசையை மாற்றினால்

சுட்டரிப்பார் என்று இருக்கிறது. அவருடைய வேலையே நம்மை பரிசுத்தமாக்குவது தான். பரிசுத்தமாய் இருப்பதால் அல்ல, பரிசுத்தமாய் மாறுவதற்காகவே ஆவியானவர் தரப்படுகிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த நாளிலே தானே பயத்தை நீங்கள் வேரோடு அறுத்து எறியுங்கள். உங்களுக்கு போதுமான விசுவாசம் இருக்கிறது என்று நீங்கள் நம்புங்கள், உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மூன்றாவது, உணர்ச்சிகளை சார்ந்திராதேயுங்கள். ஆண்டவரே நீரை ஆவியினால் நிரப்பும் என்று ஜெபியுங்கள். நீங்கள் ஜெபிக்கிற அதே வேளையில் உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது என்று விசுவாசியுங்கள். உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது என்று விசுவாசித்தால் அவரிடத்தில் நீங்கள் கேட்டதை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள் என்று விசுவாசித்து துதிக்க துவங்குங்கள். இதுதான் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே வழி. கீர்த்தனையிலே ஒரு அருமையான கவி உண்டு, அமர்ந்த மென்மை சத்தத்தை போல் நெஞ்சில் பேசுவார், வீண் பயம் நீக்கி குணத்தை சீராக்குவார். ஆ நேச தூய ஆவியே, உம் பலம் ஈந்திடுமே, சுத்தாங்கம் ஈந்து நெஞ்சிலே நீர் தங்கிடும். கடவுள் நமக்கு பயமுள்ள ஆவியே கொடாமல் வல்லமையும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பினால் இப்பொழுதே என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். கடவுள் நிச்சயமாக உங்களை பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகிப்பார். எங்கள் மகாபிரிய தேவனே, எங்களுக்கு நீர் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை, ஞான ஸ்நானத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தருகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்மை விசுவாசித்து உம்மை நம்பி உம்முடைய குமாரனை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கிற பிறப்புரிமை ஆண்டவரே, இந்த வேளையில் என்னோடு கர்த்தாவை ஜெபித்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்காகவும் நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன். கர்த்தாவே, அவர்கள் மேல் ஆசீர்வாதமான மழை இப்பொழுதே பெய்யட்டும். அவர் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே பரிசுத்த ஆவியானவரால் நீர் நிரப்ப வேண்டும் என நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அவள் இருதயங்களிலே பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும். நவநாவுகளில் அவர்கள் பேசட்டும், உம்மை துதிக்கட்டும், உம்மை போற்றட்டும். மகிழ்ச்சியின் வெள்ளத்திலே அவர்கள் மூழ்கட்டும். உம்முடைய கிருபைக்குள்ளே அவர்களை வைத்துக் கொண்டு நெடுகவே ஆவிக்குள் அவர்கள் நடந்து செல்ல அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதன் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள் ஆச்சரியமே, உம்முடைய தயவுகள் பெரியதே. இதோ அதை

ஆயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் மன விருப்பங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை நிறைவேற்றி ஆசிர்வதிக்கிற நாளாய் உண்டு பண்ணியிருக்கிறார். அனைவருடைய வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்த விருப்பங்கள் இருக்கும். அதை பெற்றுக்கொள்ள வேண்டி நீண்ட நாட்களாய் வேண்டுதல்களையும் ஏறெடுத்து வருகிறவர்களும் உண்டு. அவைகள் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்தோ, உங்களின் வாழ்க்கை துணையை குறித்தோ, வேலைக்காக, குழந்தைக்காக நீண்ட நாட்கள் வேண்டுதல்களை செய்தும், குடும்ப உறவுகள் சீர்பொருந்தவும், சமாதானத்திற்காக பொருளாதாரம், வீடு வாசல் புதியவற்றை வாங்க மற்றும் சரீர பலவீனம், தீராத வியாதி போன்றவற்றிலிருந்து குணமடைந்து முன்பிருந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க, இப்படிப்பட்ட விருப்பங்களை இன்றைக்கு கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிறார். காலதாமதமானாலும், தடைகள் காணப்பட்டாலும், வழியே இல்லாத நிலை தோன்றினாலும், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியோடு காரியங்களை ஜெயமாய் முடித்து தருகிறவரிடத்தில் விசுவாசமாய் இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் உங்களின் மன விருப்பங்களை மூன்று நிலைகளில் நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக, மரித்தவைகளை உயிர்ப்பிக்கிறார். யோவானின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில், அங்கே மரியாள் மார்த்தாளின் சகோதரனாகிய லாசருவை குறித்து பார்ப்போமானால், அவன் மரணத்திற்கு ஏதுவான வியாதியாயிருந்து மரித்து போகிறான். இதை கேள்விப்பட்ட இயேசு அங்கே வந்து விசாரிக்கையில், மார்த்தாள் இயேசுவிடம், நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று விசுவாசித்து தன் மன விருப்பத்தையும் வேண்டுதல்களையும் கூறுகிறாள். உடனே இயேசு மார்த்தாளின் மன விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு கல்லறையின் இடத்திற்கு சென்று அடைத்து வைக்கப்பட்ட கல்லை புரட்டி போட செய்து, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். மரித்தவன் வெளியே வந்தான் என்று வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக விருப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் செயல்படாமல் நீண்ட நாட்களாய் கல்லறைக்குள் அடைக்கப்பட்ட லாசருவை போல காணப்படுகிறதே என்றும், இனிமேல் இவைகள் வாய்க்குமா, காரியங்கள் ஜெயமாய் முடியுமா, நம்முடைய காத்திருப்புகளுக்கு பதில் கிடைக்குமா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்களே, இன்றைக்கு மார்த்தாளை போல இருதயத்தில் விசுவாசியுங்கள். நாவினால் லாசரு பிழைத்திருப்பான் என்று அவள் அறிக்கை செய்தது போல, உங்கள் சூழ்நிலைகளின் மீது மரித்து போய் அசைவற்று இருக்கிற காரியங்களின் மீது ஜீவனை பேசுங்கள். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் ஜீவனை தரவும் அது பரிபூரணப்படவும் வந்தவர். அதனால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தடையாக காணப்பட்ட கற்கள் புரட்டப்படுகிறது. கல்லறைக்குள் அடைத்து வைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு திறக்கப்படுகிறது. நீங்கள் விரும்பினவைகள் வெளிப்பட்டு ஜீவன் பெற்று சாட்சிகளாய் காலமெல்லாம் பேசும்படி உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக, மறுவாழ்வு தருகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரத்தை வாசிக்கையில், அங்கே யாக்கோபை குறித்து பார்ப்போமானால், அவன் தன் உறவுகளை பிரிந்து ஒன்றுமில்லாதவனாய் வெறுங்கையோடு புறப்படுகிறான். வழியிலே அவன் தன் மன விருப்பங்களை கர்த்தரிடத்தில் விசுவாசத்துடன் தெரிவிக்கிறான். இப்படியாக, தேவனே, என்னோட இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வரப்பண்ணும் என்கிறான். கர்த்தர் யாக்கோபின் மன விருப்பத்தை நிறைவேற்றி இரு பரிவாரங்களுடன் ஆசிர்வதித்ததை வாசித்தறிகிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கெல்லாம் வெறுமையாக வெற்றிடங்களாக காணப்படுகிறதோ, அவற்றை கர்த்தர் இன்றைக்கு நிரப்புகிறார். அதோடு மட்டுமல்லாமல், உங்களை சத்ரு எந்தெந்த இடங்களிலெல்லாம் வெக்கப்படுத்தி ஒன்றுமில்லாது செய்து, உறவுகளை இழக்கச் செய்து, பிரிவினைகளை உண்டாக்கி, மனதளவிலும் சரீரத்திலும் விடாய்த்து போகும்படி செய்தானோ, அவற்றில் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மன விருப்பங்களாகிய உறவுகளோடு சீர்பொருந்துதல், பிரிந்த உறவுகள் இணைக்கப்படுதல், பற்றாக்குறைகளை நிறைவடைய செய்து, கண்ணீர் கவலைகளை மாற்றி நிறைவேற்றி மறுவாழ்வை தந்து ஆசிர்வதிக்கிறார். மூன்றாவதாக, மகிழ்ச்சியை தருகிறார். லூக்காவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5 முதல் 14 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கையில், அங்கே தேவனுக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிற சகரியா என்பவரை குறித்து பார்ப்போமானால், அவர் தினந்தோறும் தேவாலயத்தில் அநேகருடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களுக்காக கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கிறவர். சகரியாவும் அவர் மனைவி எலிசபெத்தும் வயது சென்றவர்களாயும் குழந்தை இல்லாதவர்களாயும் காணப்படுகின்றனர். அங்கே இவர்களின் மனநிலையை குறித்து பார்ப்போமானால், அனைவரும் இப்படியாக பேசியிருப்பர். எல்லாருக்கும் வேண்டுதல் செய்கிறான், தனக்கு ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளவில்லையே என்று. அதனால் மனமுடைந்தவனாய்
கர்த்தரிடத்தில் தன் மன விருப்பத்தை வேண்டுதலை விசுவாசத்துடன் தெரிவிக்கிறான். சகரியாவின் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றும் பொருட்டு தூதனை அனுப்பி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவி ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அவன் பிறப்பின் நிமித்தம் உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று ஆசீர்வதிக்கிறதை வாசித்தருகிறோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் நீண்ட நாட்களாய் தேவ சமூகத்தில் நீங்கள் வேண்டுகிற விண்ணப்பித்த காரியங்கள் நடைபெறாமல் தடைப்பட்டும், பிறரின் அவச்சொற்களால் மனமுடைந்தும், வெளியில் சொல்ல முடியாத மனவேதனைகளோடு சந்தோஷம் சமாதானத்தை இழந்தவர்களாய், அது ஒருவேளை உங்கள் சரீரத்தில் காணப்படுகிற வியாதியை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, ஊழியத்தை, உறவுகளை, இப்படி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, தடைப்பட்ட காரியங்களை, மரித்து போன சூழ்நிலைகளை மாற்றி சந்தோஷம் சமாதான மகிழ்ச்சியை தந்து ஆசிர்வதிப்பேன் என்கிறார். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையில் காணப்படுகின்ற எத்தனை கடினமான துன்பமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவற்றில் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருங்கள். உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை விசுவாசித்து தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் தாமே உங்களில் யாரேனும் மகிழ்ச்சியை, சந்தோஷம், சமாதானத்தை இழந்தும், உங்களின் மன விருப்பங்கள் யாவும் நிறைவேறாமல் ஆத்துமாவிலே சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால், இன்றைக்கு இயேசுவிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருங்கள். அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFANFM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 37 அதிகாரம் 4 வசனம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி

எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தோம். உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.

பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான நாளாய், மன மகிழ்ச்சியின் நாளாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. ஆதியாகமம் 16:2 சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சந்ததியை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்துதான் அழைத்து வருகிறார். ஆபிரகாமுடைய 86 போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆதியாகமம் 15:1 சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று. அப்பொழுது ஆபிராம் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, அடி எனக்கு என்ன தருவீர், என் வீட்டில் எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே, என் வீட்டில் பிறந்த பிள்ளை சுதந்திரவாளியாக இருக்கிறான் என்று ஆபிரகாம் தன்னுடைய யோசனையை தேவ சமூகத்திலே விண்ணப்பத்திலே வைக்கிறான். அப்பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி அல்ல ஆபிரகாமே, உன் கற்ப பிறப்பே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான், இந்த வானத்து நட்சத்திரங்களை என்ன கொடுமானால் என்ன என்று சொல்லி இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும் என்று அவனோடு பேசுகிறான். அவன் விசுவாசிக்கிறான் கர்த்தரை. அவனுக்கு ஒரு யோசனை வருகிறது, அதையெல்லாம் ஜெபத்தில் வைக்கிறான், வைத்து தெளிவை பெற்றுக் கொள்ளுகிறான். ஆனால் இங்கே சாராள் ஒரு யோசனை சொல்லுகிறார்கள். அந்த யோசனை சாராள் சொன்ன பிற்பாடு ஆபிரகாம் அந்த யோசனையை ஜெபத்தில் வைக்கவில்லை, மாறாக அதற்கு அவன் செவி கொடுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் ஜெபத்தில் வைக்கவில்லை? நாமும் கூட எல்லா காரியங்களையும் ஜெபத்தில் வைக்கிறோமா என்று கேட்டால் நிச்சயமா இல்லை. சில காரியங்களை வேண்டும் என்றே நாம் ஜெபத்தில் வைக்கிறது இல்லை. ஏன் என்றால் நமக்கு நன்றாய் தெரியும், இந்த காரியத்தை அவன் ஜெபத்தில் வைத்திருந்தால் ஆண்டவர் நிச்சயமாய் அங்கீகரித்திருக்க மாட்டார் என்று. சில காரியங்கள் நமக்கு தேவையாயிருக்கிறது, சில காரியங்கள் நமக்கு வேண்டியதாயிருக்கிறது, சில காரியங்கள் நமக்கு செய்ய வேண்டியதாய் இருக்கிறது. ஆனால் அதை நாம் ஜெபத்தில் வைக்காத காரணம் மறந்ததினால் அல்ல, நாம் ஜெபத்தில் வைத்தால் தேவன் அதை நிச்சயமாய் மறுப்பார் என நமக்கு தெரிந்ததினால். எனவே நாம் ஜெபத்தில் வைக்காமல் நாமாகவே செயல்படுகிறோம், நாமாகவே உலக சத்தத்துக்கு சாய்ந்து காணப்படுகிறோம். இங்கே நீங்கள் கவனித்தீர்களானால் தெரியும், 12 கர்த்தர் பேசுகிறார், 13 கர்த்தர் பேசுகிறார், 14 பேசுகிறார், 15 பேசுகிறார். எப்பொழுது 16 ஆபிரகாம் தன் காரியத்தை, ஒரு காரியம் முன்பாக வருகிறது, அதை ஜபத்தில் வைக்காமல் சாராய்க்கு செவி கொடுத்தானோ, அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், உலக சத்தத்துக்கு செவி சாய்த்தானோ, கர்த்தர் அப்பொழுது பேசுவதை நிறுத்திவிட்டார். 86 பேசின ஆண்டவர் அதன் பிறகு 17:1 தான் பேசுகிறார். ஏறக்குறைய 13 கர்த்தருடைய சத்தத்தை ஆபிரகாம் கேட்கவில்லை. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, சில காரியங்களை நம்மால ஜெபத்துல வைக்க முடியவில்லையே. ஏன்? நமக்கு தெரியும் இது ஆண்டவருக்கு பிரியமில்லை என. ஆண்டவருக்கு பிரியமில்லை என தெரிந்தும் ஏன் நாம் அதை விரும்ப வேண்டும்? தேவன் வெறுக்கிறதை வெறுக்கவும், தேவன் விரும்புகிறதை விரும்பவும் நாம் பழகுவோமானால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஓட்டம் அவருடைய சித்தத்துக்கு உட்பட்டே இருக்கும். பரலோக சத்தம் ஒருபோது நம்முடைய வாழ்க்கையில துண்டிக்கப்படவே கூடாது. என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் அவருடையவர்கள். உலக ஆலோசனைகள், உறவுகளின் ஆலோசனைகள் நமக்கு செவ்வையாய் தோண்டலாம். இங்கே சாராள் சொல்லும் போது ஒரு வார்த்தையை வைத்துதான் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள் பாருங்கள், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும். இந்த உலகத்திலிருந்து வருகிற சத்தங்களில் எல்லாம் ஆமை நிச்சயமான பதில் இருக்காது. ஒருவேளை நடக்கலாம், நடக்காமலும் போகலாம். ஆனால் பரலோகத்திலிருந்து நமக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டதே, அது ஆம் அல்லவென்றல்ல, ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எனவே பரலோக சத்தத்துக்கு செவி சாய்ப்போம், எல்லாவற்றையும் ஜெபத்தில் வைப்போம், தேவன் தருகிற பதிலை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, சில காரியங்களை நாங்கள் செய்ய விரும்பி அது உமக்கு பிரியமில்லை என தெரிந்ததினாலே நாங்கள் ஜெபத்துல வைக்காம இருக்கிறோம்ப்பா. இந்த நாளில் எங்களோடு உணர்த்தி பேசின தயவுக்காய் ஸ்தோத்திரம். நீரே நடத்து, எல்லாவற்றையும் உங்க சன்னிதானத்துல வைக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். 2 சாமுவேல் 7:18. வில்லியம் சாமர்செட் என்ற ஐரோப்பிய நாவல் ஆசிரியர் தனது 64வது வயதில் தனது சுயசரிதையை எழுத வேண்டும் என்று நினைத்தார். அவர் நல்ல உடல் நலத்தோடு தான் இருந்தார். ஆனால் தன் சுயசரிதையை த சமிங் அப் என்ற தலைப்பிலே எழுதினார். இந்த 64வது வயதிலேயே ஏன் நீங்கள் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை தொகுத்து எழுத வேண்டும் என்று முடிவு செய்தீர்கள்? நல்ல உடல் நலத்தோடு தானே இருக்கிறீர்கள், உங்கள் கடைசி காலகட்டத்தில் எழுதி கொள்ளலாமே என்று அவரிடம் கேட்டபோது, நான் நாளிதழை படித்துக் கொண்டிருந்த போது திடீரென இரங்கல் செய்தி அடங்கிய அந்த பகுதியை பார்த்தேன். ஆகவே எனக்கும் எதுவும் எப்பொழுதும் சம்பவிக்கலாம், எனவேதான் இப்பொழுதே நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்த்து அதை தொகுத்து எழுதிவிட வேண்டும் என்று தீர்மானித்தேன் என்றார். ஆனால் அதன் பின்பு 27 வருடங்கள் உயிரோடு இருந்து தனது 91வது வயதில் தான் மரித்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு வயதானவர்களாய் இருந்தாலும் அல்லது இளமையானவர்களாய் இருந்தாலும் தேவன் நம்மை நடத்திய வழிகளை திரும்பி பார்ப்பது நல்லது. இந்த உலக வாழ்க்கையில் நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம், தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தில் தான் நாம் இருக்கிறோமா, தாழ்வில் இருந்து நம்மை தேவன் எவ்வளவாய் உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார் என்பவைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும், தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். தாவீது தன் வாழ்க்கையை திரும்பி பார்க்க மறக்கவில்லை. தாவீதை தேவன் இஸ்ரவேல் என்கிற தமது ஜனத்துக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த அவனை தேவன் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து அவன் போன எவ்விடத்திலும் அவனோட இருந்து அவன் சத்துருக்களை எல்லாம் அவனுக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை அவனுக்கு உண்டாக்கினதை தாவீது மறக்கவில்லை. தன்னை பெரிய மனுஷனாய் மாற்றியது தேவன்தான் என்று தன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து நன்றி கூறினான். தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்றான். மேலும் தாவீது ராஜா தேவனுடைய ஆலயத்துக்கு என்று பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் இரும்பையும் மரத்தையும் பலவர்ணமான கற்களையும் விலையேறப்பெற்ற ரத்தினங்களையும் கோமேதகத்தையும் ஏராளமாக கொடுத்தான். பின்பு, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மாலே உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் என்றான். ஆம் பிரியமானவர்களே, இன்று நாம் அனுபவிக்கிற நம்முடைய வாழ்க்கை, குடும்பம், வேலை, ஐஸ்வர்யம், உறவுகள் அனைத்தையும் தேவனே நமக்கு தந்தவர். ஆகவே நன்றியோடு நம் வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம். அவை அனைத்திற்கும் ஒவ்வொன்றாய் நன்றி சொல்லுவோம். தேவன் அதில் பிரியமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நன்றியுள்ளவர்களாய் மாற்றுவாராக.

0: ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் 11-12 வசனங்களை நாம் மீண்டும் வாசிக்கலாம்.
2: Let us once again read Proverbs chapter 3 verses 11 and 12.
1: என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார்.
2: My son, do not despise the chastening of the Lord, nor detest his correction, for whom the Lord loves, he corrects, just as a father the son in whom he delights.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே நாம் இந்த தேவனுடைய சிட்சையை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம்.
2: By the grace of God, we are learning about God's discipline.
1: முதலாவது நான் துவங்கும் போது சிட்சைக்கும் தண்டனைக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்று உங்களோடு நான் போதித்தேன்.
2: First as I started, I taught you about the difference between discipline and punishment.
1: இரண்டாவது, நேற்றைக்கு நாம் தியானிக்கும் போது யார் இந்த சிட்சைக்குட்படுத்தப்படுகிறார்கள் என்று நாம் கவனித்தோம்.
2: And yesterday we meditated on the title Candidates of God's Discipline.
1: நாம் கவனித்தோம், ஆண்டவர் எல்லாரையும் சிட்சிக்கிறது இல்ல.
2: We learned that the Lord does not discipline everyone.
1: யாரை சிட்சிக்கிறார் என்று சொன்னால் தாம் நேசிக்கிற தம்முடைய புத்திரனை தான் சிட்சிக்கிறார்.
2: So God disciplines only his children whom he loves.
1: அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களை தான் அவர் வந்து சிட்சைக்குள்ள கொண்டு வர்றார்.
2: The Lord always disciplines only his children.
1: அப்ப நாம நேற்றை கவனித்தோம், பிள்ளைகள் அப்படின்னா எப்படி நாம அதை விளங்கிக் கொள்றது.
2: So yesterday we saw when it says children, what kind of children, how to understand it.
1: மூன்று விதங்கள்ல நாம அதை கவனித்தோம்.
2: So we saw in three ways.
1: ABC ன்னு சொல்லி கவனித்தோம்.
2: We saw it as an ABC.
1: முதலாவது நாம் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற பிள்ளைகள்.
2: First we are adopted children.
1: நாம் சுவிகாரர்களாக மாறி இருக்கிறோம்.
2: So we have adopted to God.
1: நம்ம தமிழ்ல சொல்லணும்னா நாம தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லலாம்.
2: So it means that we are adopted to God.
1: நாம காணியாட்சிக்கு புறம்பா இருந்தோம்.
2: We were away from the commonwealth.
1: நாம தேவனுக்கு விரோதமா இருந்தோம்.
2: We were against the Lord.
1: நாம் பாவிகளா இருந்தோம்.
2: We were sinners.
1: தேவனடை சேர கூடாதவர்களா இருந்தோம்.
2: We were like people who cannot draw near to God.
1: ஆனால் மிகுதியான இரக்கத்தினும் கிருபையிலும்

0: மிகுந்த தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார்.
1: But by God, by His abundant mercy and grace, accepted us as His children.
0: இரண்டாவது நாம் கவனித்தோம், நாம் பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது நாம் மறுபடியும் பிறந்த பிள்ளைகள் என்று கவனித்தோம்.
1: And second we saw, when it says children, we are born again children.
0: நாம் புது ஜென்மம் எடுத்த பிள்ளைகள்.
1: So we are the children who are born again.
0: பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயிற்று, எல்லாம் புதிதாகி விட்டது.
1: All the old things have passed away and everything has become new.
0: மூன்றாவது கவனித்தோம், நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகள்.
1: And third we saw, we are covenant children.
0: விசுவாசத்தினாலே நாமும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறோம்.
1: By faith we are also called the children of Abraham.
0: ஆபிரகாமுக்கு தேவன் செய்த உடன்படிக்கை, அவனுக்கு வாக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நமக்கும் சொந்தமா இருக்கிறது என்று கவனித்தோம்.
1: So we saw that we also inherit the blessings and promises which the Lord made with Abraham.
0: நேற்றுக்கு யாரை தேவன் சிருஷ்டிக்கிறார் என்று நாம் கவனித்தோம்.
1: So yesterday we saw who can become the candidates of God discipline.
0: Whom does God discipline? யாரை ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார்?
1: So whom does God discipline?
0: அவருடைய பிள்ளைகளை சிருஷ்டிக்கிறார்.
1: The God disciplines his children.
0: இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறது என்னவென்றால், ஏன் தேவன் நம்மை சிட்சிக்க வேண்டும்?
1: So today we going to see why would God discipline us.
0: அதாவது தேவன் நம்மை சிட்சிப்பதற்கான காரணம் என்ன?
1: So what is the cause of God's discipline?
0: இதை தான் இன்னைக்கு நாம கவனிக்க போறோம்.
1: We going to meditate only on this.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: தேவன் எதையுமே காரணம் இல்லாமல் செய்யவே மாட்டார்.
1: The Lord will not do anything without a reason.
0: அவர் படைத்த ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு.
1: There's a reason for every creation.
0: அவர் இன்றைக்கும் செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் ஒரு காரணம் இருக்கிறது.
1: And there is a reason for every action and work that he does.
0: ஆண்டவர் எதையும் எதேர்ச்சையாக ஒரு விபத்தாக ஆண்டவர் செய்யறதே இல்ல.
1: The Lord doesn't do anything unintentionally or by accident.
0: ஆண்டவர் தேவையற்றதையும் எதுமே செய்யறது இல்ல.
1: The Lord does not do anything unnecessarily.
0: எல்லாத்தையுமே ஆண்டவர் திட்டமிட்டு ஒரு நோக்கத்தோடு ஒரு தீர்மானத்தோடு ஒரு காரணத்தோடு தான் ஆண்டவர் செய்கிறார்.
1: The Lord does everything with a purpose, with a plan and with a reason.
0: நாம இப்போ இந்த கேக்குற கேள்வி என்னன்னா, ஏன் கர்த்தர் நம்மள எல்லாம் ஆண்டவர் சிட்சிக்கணும்?
1: So today we going to ask a question, why would God discipline us?
0: இந்த காரணத்துக்கு மூன்று காரியங்களை கர்த்தர் எனக்கு காண்பித்தார்.
1: The Lord showed me three things for this reason.
0: மூன்று காரணங்களால தான் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார்.
1: The Lord disciplines us for these three reasons.
0: முதலாவது எழுதி கொள்ளுங்கள்.
1: First write down.
0: நம்ம ஏன் தேவன் சிட்சிக்கிறார் என்றால், நாம் அவருடையவர்களாய் இருப்பதினால் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார்.
1: First God disciplines us because we are his own.
0: நாம் அவருடையவர்களாய், அவருக்கு சொந்தமாய் நாம் இருப்பதினால் தான் தேவன் நம்மை சிட்சிக்கிறார்.
1: The Lord disciplines us because we are his own.
0: நாம் தெளிவாக இந்த வசனத்துல வாசிக்கிறோம்.
1: We can read very clearly in this verse.
0: நீங்கள் நீதிமொழிகள் 3:12
1: Proverbs 3:12
0: தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல.
1: Just as a father the son in whom he delights.
0: எல்லாரையும் ஆண்டவர் சிட்சிக்கிறது இல்ல.
1: The Lord does not discipline everyone.
0: நம்முடைய புத்திரர்களை தேவன் சிட்சிக்கிறார், நம்முடைய பிள்ளைகளை தேவன் சிட்சிக்கிறார்.
1: The Lord disciplines his children.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: நீங்கள் சங்கீதம் 95 6-7 வசனங்களை வாசிப்பீர்களானால்,
1: If you read Psalm 95 verses 6 and 7,
0: நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள்.
1: Oh come, let us worship and bow down, let us kneel before the Lord our maker.
0: நாம் அவருடைய அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே.
1: For he is our God and we are the people of his pasture and the sheep of his hand.
0: முதலாவது நாம யாரு?
1: First who are we?
0: நாம் அவருடையவர்கள்.
1: We are his people.
0: அவருக்கு சொந்தமானவர்கள்.
1: We belong to him.
0: நீங்கள் 100 சங்கீதம் 3 வாசிப்பீர்களானால்,
1: If you read Psalm 100 and verse 3,
0: அங்கே நாம் வாசிக்கிறோம், அவர் நம்மை உண்டாக்கினவர் மாத்திரமல்ல, அவர் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம்.
1: So here he is not only made us and we are his people and the sheep of his pasture.
0: நாமே நம்மை உண்டாக்கல.
1: And it is not we who made us.
0: நாம் நமக்குரியவர்களும் அல்ல.
1: And we are not of ourselves.
0: நாம் அவருக்குரியவர்கள்.
1: We belongs to God.
0: அப்ப நல்லா கவனிங்க.
1: So listen carefully.
0: ஏன் சிட்சை வருகிறது என்று கேட்டால்,
1: why we encounter discipline?
0: நான் சொல்லுவேன், நாம் அவரோடு வைத்திருக்கிற ஒரு பிரிக்க முடியாத ஒரு உறவு நமக்குள்ள இருக்கிறதுனால தான் ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார்.
1: So God disciplines is a result of his own his close relationship with us.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: glory be to the name of the Lord.
0: இன்னும் நான் சொல்ல வேண்டுமானால்,
1: if I want to add to this,
0: நான் சொல்லுவேன், நம்மேல் அவர் வைத்திருக்கிற அளவு கடந்த அன்பினால் தான் நம்மை சிட்சிக்கிறார்.
1: So because of the abundant love he has upon us and the because of which he disciplines us.
0: இந்த அன்பின் உறவு தான் நமக்கு நேராய் சிட்சையை கொண்டு வருகிறது.
1: And only this relationship of love brings our discipline towards us.
0: இதை நான் ரெண்டு விதமாய் சொல்லுவேன்.
1: I can tell it in two ways.
0: நாம் அவருடையவர்கள் என்று சொல்லும் பொழுது, நாம் அவர் நம்முடையவர் என்று சொல்லும் பொழுது ரெண்டு விதமாக அதை விளங்கிக் கொள்ளலாம்.
1: So when we say we are his own, we can understand it in two ways.
0: முதலாவது,
1: first,
0: நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே முழுவதும் ஈடுபாடு உள்ள ஒரு தகப்பனாக இருக்கிறார்.
1: God is fully involved with our life.
0: நம்முடைய வாழ்க்கையில நூற்றுக்கு நூறு அவர் உடன்பாடு உள்ளவராய் இருக்கிறார்.
1: God is fully or 100% involved with our life.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: பாருங்க, எந்த மாதிரி ஒரு பெற்றோர் வந்து தங்க பிள்ளைகளை வந்து சிட்சிக்கிறதுக்கு விரும்புவாங்க தெரியுமா?
1: You know what kind of parent exercises discipline on the children?
0: யார் மேல் அவங்க கரிசனை உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ, யாருடைய வாழ்க்கையின் மேல் அவங்க ரொம்ப இன்ட்ரஸ்டடா இருக்கிறாங்களோ, இன்வால்வ்டா இருக்கிறாங்களோ, அவங்க தான் டிசிப்ளின் பண்ணுவாங்க.
1: Only parents who are much involved on the welfare of the children or who care much for their children.
0: வந்து ஒரு நாள்ல ஒரு வேளையில கொடுத்துட்டு போறது கிடையாது.
1: But discipline is not something that you give it in one day or at one time.
0: அது பல நாட்கள் பல காலங்கள் தொடர்ந்து வருகிற ஒரு காரியம்.
1: So it is a long process that continues for a long duration.
0: நம்முடைய தேவன் ஏதோ ஒரு நாள் வந்து விட்டு போகிறவர் கிடையாது.
1: Our God is not a God who just comes one day and leaves us.
0: திடீரென்று வந்து ஒரு தண்டனை கொடுத்து உடனே மறைஞ்சிரறவர் கிடையாது.
1: He is not a God who just appears suddenly, gives a punishment and then again vanishes away.
0: நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நிமிடமும் நம்முடைய வாழ்க்கையோடு அவர் பின்னி பிணைந்து வருகிறார்.
1: So he is totally involved in our life along with us throughout our life.
0: நம்முடைய எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார்.
1: He knows everything of us.
0: இன்னும் சொல்ல போனால் அறிய விரும்புகிறார்.
1: And to say more, he wants to know more about us.
0: அதுல அவர் ஈடுபட விரும்புகிறார்.
1: He wants to involve into it.
0: அதுதான் 139ஆம் சங்கீதம். நீங்க முதல் 10 வசனங்களை வாசித்தீங்கன்னா தேவனுக்கும் நமக்கும் உள்ள தேவன் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு இன்வால்வ்டா இருக்கிறார் அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கலாம்.
1: That's why if you read Psalm 139 first 10 verses you can know how much the Lord is involved in our life.
0: சொல்லுகிறார் பாருங்க.
1: He says here,
0: கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர்.
1: Oh Lord, you have searched me and known me.
0: என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர்.
1: You know my sitting down and my rising up.
0: என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர்.
1: You understand my thoughts afar off.
0: மூன்றாம் வசனத்துல, நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர்.
1: You comprehend my path and my lying down.
0: என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும்.
1: And are acquainted with all my ways.
0: என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர்.
1: For there is not a word on my tongue but behold O Lord you know it all together.
0: முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர்.
1: You have hedged me behind and before and laid your hand upon me.
0: இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது.
1: Such knowledge is too wonderful for me. It is high, I cannot attain it.
0: உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்?
1: Where can I go from your spirit or where can I flee from your presence?
0: நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களை போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கரம் என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும்.
1: If I ascend into heaven you are there. If I make my bed in hell behold you are there. If I take the wings of the morning and dwell in the uttermost parts of the sea even there your hand shall lead me and your right hand shall hold me.
0: இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாருங்க.
1: It is really amazing here.
0: சங்கீதக்காரன் சொல்றானே, உட்கார்ந்திருக்கிறேன் அது உமக்கு தெரியுது, எழும்புறேன் உமக்கு தெரியுது, நடக்கிறேன் உமக்கு தெரியுது, வாயில ஒரு வார்த்தை வர்றதுக்கு முன்னால அதை தெரிஞ்சு வச்சிருக்கீங்க.
1: He said, the psalmist here says, when I sit down, you know it. When I rise up, you know it. When I walk around, you know it. Even before I utter a word, you know it already.
0: இன்னொருதம சொன்னா, என் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலேயும் ஆண்டவர் வந்து ஈடுபாடு உள்ளவராக இருக்கிறார்.
1: So in other words, we can say the Lord is totally involved in every part of my life.
0: அவர் தத்தெடுத்தாருன்னு சொல்லிட்டு நம்மளை கொண்டு பாதியில விட்டு ரோட்ல விட்டு போறவர் இல்ல.
1: It's not that just because he has adopted, he will leave us half the way on the road.
0: ஏதோ அரை குறையா ஏதோ வேண்டா விருப்பா நம்ம மேல கவனம் உள்ளவர் கிடையாது.
1: It's not that he is he is more concerned upon in an uninterested manner.
0: Avar vandu mulluvadumaga nammeliye gavanama irukkar.
1: He is totally interested and involved in our life.
0: Adavadhu ivar vandu yaar nu sonna edho oru birthday aniki nammala paathu oru gift kuduthittu maranju poravar illa oru christmas ko oru celebration ko vandu oru gift mattu kuduthittu odi olinjiravar kediyadhu.
1: So he is not the lord who just appears only on a christmas day or on our birthday, gives a gift, throws away and just leaves as such.
0: Naan solluven avar yaar enna ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நொடியும் ஒவ்வொரு செய்கைகளையும் செயல்களையும் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு கலந்து ஈடுபடுகிற ஒரு தேவனாயிருக்கிறார்.
1: I tell you, he is a God who is actively engaged in our life, in every part, in every second and every minute of our life and in every act of our life.
0: ஏன் சிட்சை நமக்கு வருகிறது?
1: Why do we encounter discipline?
0: தேவன் ஏன் நம்மை சிட்சிக்கிறார்?
1: Why do the Lord discipline us?
0: அது அவருடைய உறவினுடைய வெளிப்பாடா இருக்கு.
1: It's because that is a reflection of his relationship.
0: நாம அவரோடு நெருங்கி இருக்கிறோம்ன்றதுக்கு அடையாளமா இருக்குது.
1: That is an evidence that we are close relationship.
0: பாருங்க, நாம சிட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஈடுபாடு உள்ளவரா இருக்கிறார் என்று மாத்திர அது வெளிப்படுத்துறது இல்ல.
1: So when we say that we are disciplined by God, it not only shows that the Lord is fully involved with our life.
0: நான் சொல்லுவேன், நாம் அவருடைய பிள்ளைகள் என்பதை அந்த சிட்சை வந்து உறுதிப்படுத்துகிறது.
1: I can tell you, our identity is secured here.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நான் சந்தேகமே பட வேணாம்.
1: I need not be dubious.
0: நான் அவருடைய பிள்ளையா தான் இருக்கிறேனா இல்லையா அப்படின்னு நான் வந்து சந்தேகப்பட வேண்டாம்.
1: I need not doubt whether I am his children or not.
0: நான் சொல்லுவேன், அவருடைய சிட்சையை நம்ம பார்க்கும்போது நான் இன்னும் கூட அவருடைய பிள்ளையா தான் இருக்கிறேன் அப்படின்றது அது உறுதிப்படுத்துகிறது.
1: It actually confirms that I am his child yet.
0: நாம பாருங்க, நம்ம வீடுகளில் வந்து வேற நம்ம பிள்ளைகளுடைய நண்பர்கள் தோழர்கள் தோழிகள் நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா,
1: so when we have our other friends or children's friends coming to our house,
0: நாம வந்து எதாவது அவங்க தப்பு பண்ணா ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லலாம்.
1: So if they commit a mistake, we can give some advice.
0: ஆனா நம்ம பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்ல மாட்டோம்.
1: But we will not discipline them like we discipline our children.
0: Yeah.
1: Why? It's
0: ஏன்னா நாம அவங்க வந்து நம்ம பிள்ளைங்க இல்ல.
1: It's because they are not our children.
0: ஒரு எல்லைக்கு மீறி நம்ம போக மாட்டோம்.
1: We cannot cross a boundary.
0: சிலதெல்லாம் சுபாதாலாம் அவங்க அப்பா அம்மா சொல்லி கொடுக்க வேண்டியது.
1: So some things we will tell that is to be taught by their parents.
0: நம்ம பிள்ளை இல்ல.
1: He is not our child.
0: நம்ம எதுக்கு போய் அவங்க பிள்ளைங்களை போய் நம்ம போய் அளவுக்கு மீறி போயிட்டோமா அவங்களுடைய கோபத்தை நம்ம ஏன் வாங்கணும்?
1: So why should we discipline them beyond that limit and gain their anger?
0: நம்முடைய தேவன் அப்படி கிடையாது.
1: Our God is not like that.
0: நம்மை ஒவ்வொரு நாளும் கண்காணிக்கிறாரு.
1: Our God monitors us every day.
0: ஒவ்வொரு செயல்களையும் அவர் கண்காணிக்கிறார்.
1: He is also monitoring every act of our life.
0: ஒவ்வொரு காரியத்திலயும் நமக்கு ஆலோசனை சொல்றாரு.
1: He also counsels and advises in everything in our life.
0: நம்மை பல இடங்கள்ல சிட்சிக்கிறாரு.
1: He is disciplining us in many places.
0: ஏன் தெரியுமா?
1: You know why?
0: அவர் சொல்றாரு, இங்க பாருப்பா, அதை நீ பார்க்கும்போது நீ என்னுடைய பிள்ளை என்பதை நான் உனக்கு வெளிப்படுத்த.
1: So it shows that, see, when you see this, I reveal that you are my child.
0: yen nam sitchai kutpaduthapadugrom endral mudhal kaaranam nam nammudiyavargal alla nam avarudiyavargal.
1: So first reason why God disciplines us, because we are not our own but we are his own.
0: Kathure naamathukku mahime undavadaga.
1: Glory be to the name of the Lord.
0: Naan avarudiyavan.
1: I am God's.
0: Naan avarudiyavan.
1: We are his own.
0: Kathure naamathukku mahime undavadaga.
1: Glory be to the name of the Lord.
0: Nama solanum ennudaiya vaalkai
1: என்னுடைய
0: முன்னேற்றத்தில் அவர் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பார்.
1: Concern in my development and improvement.
0: Yenandra naan avarudeyavan.
1: Because I am his own.
0: Naan avarudeyavan.
1: Because I am his own.
0: Paarga neenga ungaludeyadu endru edavadhu ondra vechittingna adhil evlo kavanama irupinga theriyuma?
1: No, see, if you have something of your own, you will be more concerned about
0: or
1: it.
0: Or car park la 500 car nikkalam.
1: There might be 500 cars in a car park.
0: Ana unga car appadinumbodhu rendu moonu mura paathittu dhaan povinga.
1: But when it's your car, you will be looking at least two or three times.
0: Adhu eppadi irukkunu dhaan neenga gavanipinga.
1: You will only look at your car.
0: பக்கத்துல எத்தனை கார் நெளிஞ்சிருக்கலாம் உடைஞ்சிருக்கலாம் அதை பத்தி உங்களுக்கு கவலை கிடையாது.
1: You are not bothered if all of the cars which have dents or which have any other problems.
0: உங்க கார்ல ஒரு சின்ன கீறல் இருந்தா கூட போய் உத்து பாப்பீங்க.
1: But even if there's a small scratch in your car, you will go and see keenly into it.
0: ஏ
1: Why?
0: அது உங்க கார்.
1: It's because it's your car.
0: விலை கொடுத்த கார்.
1: It is a car bought with the price.
0: உங்களுக்கு சொந்தமானது அப்படினாலே அதன் மேல ஒரு விசேஷ கரிசனம் இருக்கும்.
1: So when something belongs to you, you have a special interest on it.
0: நீங்க ஊர்ல இருக்க எல்லா காரையும் கொண்டு போய் சர்வீஸ் கொண்டு போறது இல்ல.
1: You will not take all the cars in your place to your service center.
0: ஊர்ல இருக்க எல்லா காரையும் எடுத்துட்டு போயிட்டு நீங்க போய் பழுது பார்க்கிறது கிடையாது.
1: You will not take all the cars for repair.
0: உங்க கார்னா அதை மெயின்டெய்ன் பண்றீங்க.
1: So you maintain only your car.
0: அதுல ஒவ்வொரு சத்தத்தையும் நீங்க கவனி
1: You also look at every sound that come out of your car.
0: அப்ப அதுக்கு எவ்வளவு நீங்க டிசிப்ளின் பண்ண முடியுமோ அத செட்ரேட் பண்ண முடியுமோ அத வந்து அப்டேட்டடா கரெக்ட்டா வச்சிருப்போம்.
1: So we will try to keep it updated, set right the things and faults in it.
0: அத தினந்தோறும் மெயின்டெய்ன் பண்ணுவோம்.
1: We should maintain it every day.
0: நான் சொல்லுவேன் அதே போலதான் நாம் அவருடைய பிள்ளைகள் என்ற நிலையில நாம இருக்கிறதுனால தான் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார்.
1: So similarly I could tell since we are in a stage of calling of being called as God's children he disciplines us.
0: அப்ப நாம் அவருடையவர்களா இருக்கிறதுனால கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார்.
1: So the Lord disciplines us because we are his own.
0: இரண்டாவது ஏன் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார்?
1: Second why does the Lord discipline us?
0: எழுதி கொள்ளுங்க.
1: Write it down.
0: கர்த்தர் நம்மை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்.
1: God has his own plan about us.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நம்மை குறித்து தேவனிடத்தில் ஒரு திட்டம் இருக்கிறது.
1: God has his own plan about us.
0: அதனாலதான் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார்.
1: And therefore the Lord disciplines us.
0: ரோமருக்கு எழுதின நிருபம் 8 அதிகாரம் 28 29 வசனங்களை பாருங்க.
1: Romans chapter 8 verses 28 and 29.
0: அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம்.
1: And we know that all things work together for good to those who love God, to those who are the called according to his purpose.
0: தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவனாய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார்.
1: For whom you foreknew, he also predestined to be conformed to the image of his son, that he might be the firstborn among many brethren.
0: அவருடைய தீர்மானத்தின்படி நம்மை அழைத்தார்.
1: He has called us according to his purpose.
0: சகலமும் நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் நடத்துகிறார்.
1: And the Lord leads everything towards good.
0: அந்த நன்மை என்ன?
1: And what is that good?
0: வேதம் சொல்கிறது.
1: The Bible says,
0: தேவன் எவர்களை முன்குறி தாரோ அழைத்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறிச்சிருக்கிறார்.
1: So whomsoever the Lord purposed, he also predestined to be conformed to the image of his son.
0: அப்ப நம்ம மேல ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார்.
1: So the Lord has set a great plan upon us.
0: நாம எப்படியாயில் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பானவ மாறணும்.
1: So that we must look like his own son.
0: எப்படியோ வளர்ந்து எப்படியோ வளர் எப்படியோ இரு அப்படின் கிடையாது.
1: It's not that you just grow up as you like, you can be as you want.
0: அந்த பிள்ளையை குறித்து ஒரு அப்பாவுக்கு வந்து ஒரு சரியான திட்டம் தரிசனம் இருக்கும்னா அதே பாதையில பிள்ளையை நடத்திட்டே இருப்பார்.
1: If a father has a correct plan about his child, he will lead the child in that correct path.
0: உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு பிள்ளையை வந்து ஒரு கிரிக்கெட்டரா மாத்தணும் அப்படின்னு அப்பா நினைச்சிட்டாருனா,
1: For example, if a father has a plan to make his son a cricketer,
0: அந்த பிள்ளையை வந்து கோச்சிங் கொண்டு போவாரு.
1: He will take him to a coach.
0: அந்த பிள்ளையோட அந்த கேமை பாக்குறதுக்கு உட்காருவாரு.
1: He will also sit with the child to watch that game.
0: அந்த பிள்ளையை வந்து எங்கயாவது ஒரு இடத்துல டோர்னமெண்ட் நடந்தா உடனே கொண்டு போவாரு.
1: So if there's any tournament conducting, he will take the child to the tournament.
0: அவருக்கு அந்த பையனுக்கு வந்து கட்அவுட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாரு. எங்கெங்கெல்லாம் கிரிக்கெட் பத்தி நியூஸ் வருதோ எல்லாம் அவனுக்கு அப்டேட் பண்ணுவாரு.
1: He will also update and give the cutouts of all the news about this cricket.
0: அதுக்கு எவ்வளவு வேணா செலவு பண்ணுவாரு.
1: He will spend how much ever he can.
0: பாருங்க, ஒரு தகப்பனுக்கு வந்து தான் பிள்ளையை ஒரு ஒரு டாக்டரா மாற்றணும் அப்படின ஒரு தீர்மானம் பண்ணிட்டார் அப்படினா,
1: If a father has planned to make his son a doctor.
0: ஒரு பக்கம் பணத்தை சேமிப்பாரு.
1: On one side he will be saving money.
0: ஒரு பக்கம் கோச்சிங் கொடுப்பாரு.
1: On other side he will giving a coaching.
0: ஒரு பக்கம் போய் அங்கும் இங்கும் அலைந்து திரிந்து எப்படியாவது ரெக்கமெண்டேஷனை வாங்கி பிள்ளையை வந்து அந்த மெடிக்கல் சீட்ல கொண்டு உட்கார வச்சிரணும்னு அவங்க யோசிப்பாங்க.
1: And they will also make all kinds of efforts to find all kinds of recommendations and try to make them a doctor.
0: ஒரு பிள்ளையை குறித்து ஒரு திட்டம் ஒரு நோக்கம் ஒரு தாய் தகப்பனுக்கு இருந்தா இப்படி தான் இருப்பாங்க.
1: So if a father or a mother has a plan about their children, they will be in this way.
0: அதற்கு அவங்க எல்லாவற்றையும் கொடுத்து
1: They will give everything for that.
0: அவங்கள வந்து சீர்படுத்துவாங்க, அவங்கள சிட்சிப்பாங்க, அவங்கள கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வருவாங்க.
1: They will discipline them, they will set right their life and they will bring them into their control.
0: Yeah.
1: Why?
0: ஒரு திட்டத்தோட என் பிள்ளைய வளக்குறேன்.
1: Because I bring up my child with a plan.
0: ஒரு நோக்கத்தோட வளக்குறேன்.
1: I bring up my child with a plan.
0: ஆண்டவர் ஏங்க நம்மள சிட்சிக்கிறாரு?
1: Why does the Lord discipline us? ஏன்னா
0: அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு.
1: He has a plan.
0: என்ன நோக்கம் தெரியுமா?
1: You know what is the purpose?
0: நம்முடைய ஒரே பேரானாகிய இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய சாயலுக்கு ஒத்ததான ஒரு சாயல்ல நாம மாறணும்னு அவர் திட்டம் பண்றாரு.
1: He has a plan to make us look like his own son Jesus Christ.
0: பாருங்க அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்து எப்படி தேவன் நடத்தினார்.
1: So how did he lead his son Jesus Christ?
0: நீங்கள் எபிரேயர் 5 அதிகாரம் 8 வசனத்தை நீங்கள் வாசித்தால்,
1: If you read Hebrews chapter 5 and verse 8,
0: அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு அப்புறமா தான் பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார் என்று நாம 10 வசனத்துல வாசிக்கிறோம்.
1: So here we read, though he was a son, yet he learned obedience by the things which he suffered, and only then he was called as high priest in verse 10.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: எப்படி இவர் வந்து பிரதான ஆசாரியர் என்று அழைக்கப்பட்டார்?
1: How was he called as high priest?
0: எப்படி இந்த ஸ்தானத்திற்கு அவர் வந்தார்?
1: How did he come to that position?
0: இயேசு வந்து குமாரனா இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்னு போட்டிருக்கு.
1: Though Jesus was son, but he learned obedience by the things which he suffered.
0: அப்ப இயேசு மாம்சத்தில் இருந்தபோது பிதாவானவர் அவருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுத்தார்.
1: So when Jesus was in flesh, the Father taught him the obedience.
0: அப்போ அவர் எல்லாவற்றிலும் பிதாவுக்கு கீழ்படிய வேண்டியதா இருந்தது.
1: So he ought to obey his father in everything.
0: தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் அவர் சொல்லிக்கொண்டிருந்தது என்னன்னா, ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும்.
1: Until the last day of his life he was saying, Lord, it's not my will but let your will be done.
0: இயேசு தான் ஞானஸ்தானம். உண்மையா சொல்ல போனா இயேசு வந்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்ல.
1: Truly to say, it is not necessary for Jesus to be baptized.
0: யோவானே சொல்றாரு, நான் தான் உம்மட்ட ஞானஸ்தானம் எடுக்கணும், நீங்க என்கிட்ட எதுக்கு ஞானஸ்தானம் எடுக்கறீங்க?
1: John the Baptist himself said, it is I who should be baptized by you but you should not be baptized by
0: ஆனால் இயேசு ஏன் ஞானஸ்தானம் எடுத்தார்?
1: But why did Jesus baptize?
0: எல்லா நீதி நிறைவேற்றுவதற்காக.
1: To fulfill all righteousness.
0: இன்னொரு விதமாய் சொன்னால்,
1: in other words,
0: அதுலயும் ஒரு கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளணும்.
1: To learn obedience even in that.
0: தேவன் கொடுத்த கற்பனையை மற்றவங்க செய்யிறதுக்கு முன்பாக எல்லாருக்கும் முதற்பேறானவராக அவர் வந்து கீழ்ப்படிஞ்சு ஒரு மாதிரியை உண்டாக்கணும்.
1: So before other could follow the commandment of God, he as a firstborn should follow that and set an example for others.
0: அப்ப தேவன் வந்து இயேசுவையே கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வழி நடத்தினார் அப்படின்னா,
1: So when God himself has led Jesus to learn obedience,
0: அவருடைய பிள்ளைகளாக நம்மளை விட்டுருவாரா?
1: So will he spare us who are his children?
0: அதனால தான் வாசிக்கிறோம்.
1: That is why we read,
0: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ போல நம்ம மாறணும்ன்றது தேவனுடைய நோக்கம்.
1: So God's plan is that we should look like his own son Jesus Christ.
0: நாம் அவரை போல இருக்கணும்.
1: We should be like him.
0: பாருங்க அதனால தான் நீங்கள் எபிரேயர் 12:9 ல இருந்து 10 வாசிப்பீர்களானால்,
1: If you read Hebrews chapter 12 verses 9 and 10,
0: வேதம் சொல்லுகிறது நம்முடைய தகப்பன் நம்முடைய சரீரத்தின் படியான தகப்பன்மார் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா?
1: Furthermore, we have had human fathers who corrected us and we paid them respect. Shall we not much more readily be in subjection to the Father of spirits and live?
0: 10th வசனம் பாருங்க.
1: Verse 10 says,
0: அவர்கள் அதாவது நம்முடைய சரீர பிரகாரமான தகப்பன்மார் என்ன பண்றாங்கன்னா, தங்களுக்கு நலமென்று தோன்றியபடி சில காலம் சிட்சிக்கிறாங்க.
1: So for they, that is our human fathers, indeed for a few days chasten us as seem best to them.
0: இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களா இருக்கும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார்.
1: But he for a prophet that we may be partakers of his holiness.
0: பாருங்க என்ன அழகா ஆண்டவர் காரணத்தை சொல்றாரு பாருங்க.
1: How beautifully the Lord gives a reason.
0: யோசிக்கலாம், ஏன் ஆண்டவரே என்ன போட்டு சிட்சிக்கிறீங்க?
1: You may think, why the Lord is disciplining me?
0: ஏன் என்ன கடிந்து கொள்றீங்க?
1: Why are you rebuking me?
0: ஆண்டவர் சொல்ற, சும்மா ஏதோ எனக்கு வேலை இல்லாம உன்னை கடிந்து கொண்டில்லப்பா.
1: The Lord says, it is not that I don't have any job that I'm doing this.
0: ஏதோ உன்னை வேதனை படுத்தணும் நான் செஞ்சிட்டு இல்ல.
1: I'm not doing this just to cause some pain.
0: ஏதோ உன்னை ஒரு நொறுக்கிட்டே இருக்கணும், உன்னை யா சிட்சை பண்ணிட்டு உங்களுக்கு வேதனை கொடுத்துட்டே இருக்கணும் நான் செய்யல.
1: I'm not doing this just to crush you or just to give you a continuous pain.
0: உனக்காக ஒரு நோக்கத்தை நான் வச்சிருக்கேன்.
1: I have a plan and purpose.
0: உனக்கு ஒரு திட்டத்தை நான் வச்சிருக்கேன்.
1: I have set a plan for you.
0: உனக்குள்ள ஏதோ ஒன்றை நிறைவேற்ற விரும்பறேன்.
1: I want to fulfill something in you.
0: என்ன தெரியுமா?
1: You know what is that?
0: நீ வந்து என்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவ போல நீ மாறணும்.
1: That you should become like my son Jesus Christ.
0: அது மட்டும் இல்ல.
1: And not only that.
0: அவருடைய பரிசுத்தத்தில நீயும் பங்குள்ளவனா மாறிக்கணும்.
1: And you should also share his holiness.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: சும்மா பேர் நீ மகன் மகன் மகன் சொல்லி சும்மா பட்டம் எடுத்துட்டு சுத்துறதுக்கு இல்ல.
1: It's not that for namesake you call it as your child in a title alone.
0: நான் பரிசுத்தரா இருக்கறேன்.
1: I am holy.
0: நீ எப்படி இருக்கணும்னா பரிசுத்தனா இருக்கணும்.
1: Therefore you should also be holy.
0: நான் நீதி உள்ளவரா இருக்கறேன்.
1: I am righteous.
0: நீயும் நீதி உள்ளவனா இருக்கணும்.
1: Therefore you should be righteous.
0: எனக்குரியது எல்லாம் உனக்குரியதுன்னு சொல்லும்போது வெறும் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் மட்டும் இல்ல.
1: So when I say all my things belongs to you, it doesn't mean the blessings alone.
0: நான் சொல்லுவேன், நான் என்னுடையதெல்லாம் உன்னுடையதுன்னு சொல்லும்போது என்னுடைய சுபாவம், என்னுடைய குணம், என்னுடைய தன்மை அதெல்லாம் உனக்குள்ள உருவாகணும். அதுக்கு தான் சிரிச்சிக்கிறேன்.
1: When I say all my own is you, it means that my character, my attitudes, my attributes, everything should be changed.
0: நீங்க நிறைய பேர் இந்த ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கறாங்க.
1: Many people only pick up this fun part.
0: தேவனுக்குரியதெல்லாம் எனக்குரியது.
1: So all that belongs to God belongs to me.
0: அப்போ என்னது வெள்ளி என்னுடையது.
1: So it means that silver belongs to me.
0: பொன் என்னுடையது.
1: Gold belongs to me.
0: செல்வம் என்னுடையது.
1: All the wealth belongs to me.
0: ஐஸ்வர்யம் என்னுடையது.
1: The riches belongs to me.
0: ஞானம் என்னுடையது.
1: Wisdom belongs to me.
0: கனம் என்னுடையது.
1: Honor belongs to me.
0: மேன்மை என்னுடையது.
1: Greatness belongs to me.
0: மகிமை என்னுடையது.
1: Glory belongs to me.
0: உண்மைதான்.
1: It is true.
0: அவருடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் நம்மை பங்குள்ளவர்களா கர்த்தர் மாற்றி இருக்கிறார்.
1: The Lord has made us partakers of all his riches.
0: அவருடைய எல்லா நன்மைகளையும் நாம பகிர்ந்தளிக்கிறார்.
1: He also shares all his goodness to us.
0: நான் சொல்லுவேன், அவர் என்ன சொல்லுகிறது, நீங்க கேட்டா தம்முடைய கேட்டுக்கொள்ளுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் நன்மையானவைகளை கூடாது இருப்பாரோன்னு
1: கேட்டிருக்கு. So the Bible says if you ask will not God give what that is good to his children.
0: அவர் தகப்பனா என்ன பண்றாருன்னா எல்லா நன்மையும் கொடுக்கிறாரு.
1: As a father he gives all the goodness to his children.
0: அந்த பரம தகப்பன் வந்து இன்னும் ஆழமா சிந்திக்கிறாரு.
1: But heavenly father thinks more deeper
0: into it. நீ வெறும் ஏன் பொருளையும் செல்வத்தையும் என்னுடைய எல்லா நன்மைகளையும் அனுபவிச்சிட்டு நீ பாட்டுக்கு போறவனா இருக்க கூடாதுப்பா.
1: You should not be a person who just enjoy and experience only my goodness and my riches and my possessions alone.
0: நீ வந்து யாருடைய மகன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாயோ அந்த பெயருக்கேற்ற விதமாக நீ என்னுடைய சுபாவத்தையும் குணத்தையும் உனக்குள்ள நீ தரித்திருக்கணும்.
1: You should also clothe or inculcate my attributes and attitudes, my character, where you are being called as my child.
0: சும்மா சர்டிபிகேட்ல என் பேர் உன்னோட இருக்குன்றது மாத்திரம் இல்ல.
1: It's not that my name is along with you in the certificate.
0: நீ உண்மையாக உன்னுடைய சுபாவத்துல உன் சாயல்ல குமாரனுக்கு ஒத்த சாயலா நீ மாறணும்.
1: But in your image, but in your form, you should be like my son.
0: என்னுடைய பரிசுத்தத்துல நீ பங்குள்ளவனாய் மாறு.
1: You should become a partaker of my holiness.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஆகவே நமக்குள்ள இருக்கிற எல்லா தேவையற்ற காரியங்களை அவர் விலக்க விரும்புறாரு.
1: Therefore he want to remove all the unnecessary things from our life.
0: நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு பிரியமில்லாத எல்லாவற்றையும் நம்மை விட்டு நீக்குறாரு.
1: He just removes and chisels out all the wrongful things in our life.
0: அவருடைய சாயல் நம்மள வெளிப்படுவதற்கு ஒவ்வொரு நாளும் நம்மள உருவாக்கி கொண்டே இருக்கிறார்.
1: He is shaping us each and every day for his own form or image be seen in us.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: பல ஆண்டுகளுக்கு முன்பாக,
1: many years ago,
0: Michelangelo என்று சொல்லப்படுகிற உலக புகழ் பெற்ற ஒரு ஸ்கல்ப்டர், அதாவது இந்த சித்திரங்களை வடிவமைக்கிறவன், அவனை வந்து செய்கிறவன் வந்து இந்த சிற்ப கலைகள்ல ரொம்ப தேர்ச்சி பெற்றவன் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பேட்டி கேட்டுதாரான், ஒரு கேள்வி கேட்டாரான்.
1: So once they a person came to interview great Michelangelo who was a great sculptor.
0: அவர் வந்து அவர்கிட்ட போய் கேட்டாராம், எப்படி நீங்க இவ்வளவு அழகான வடிவங்களை நீங்க உருவாக்குறீங்க, எப்படி உங்களால இத வந்து செதுக்க முடியுதுன்னு கேட்டாராம்.
1: So he went and asked him how are you able to chisel out so beautiful statues.
0: அப்ப அவர் வந்து பக்கத்துல இருந்த ஒரு தேவதூதன போல் அவர் வடிவமைச்சிருந்த ஒரு சிற்பத்தை காமிச்சாராம்.
1: So he showed an angel, a statue like an angel which was beside him.
0: அப்ப பார்த்து சொன்னாராம்.
1: He looked at him and said,
0: இந்த கல்லுக்குள்ள வந்து இருந்த தேவதூதனை வெளிய கொண்டு வர வரைக்கும் அத வந்து செதுக்கிட்டே இருந்தேன்னு
1: சொன்னாராம். So I was chiseling out this marble until I brought the angel out of this marble.
0: நம்மலாம் பார்த்தா கல்லா தான் தெரிஞ்சது.
1: When we saw it were appearing like a marble.
0: நம்மலாம் பார்த்தா ஒரு பாறையா தெரிஞ்சது.
1: It was just like a rock when we saw.
0: ஆனா அவர் எப்படி பார்த்தாருன்னா அதுக்குள்ள ஒரு தேவதூதனை பார்த்தாரு.
1: But he saw an angel inside that rock.
0: அவர் சொன்னாராம், அந்த தேவதூதனை வெளிய கொண்டு வர வரைக்கும் அத நான் செதுக்கிட்டே இருந்தேன்னு சொன்னாரு.
1: He said I chiseled it until I set that angel out free.
0: இன்னொருத்தட்ட போய் கேட்டாங்களாம்.
1: So they asked another person.
0: எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி செதுக்க முடியுதுன்னு.
1: How are you able to sculpture so much?
0: அவர் சொன்னாராம்.
1: He said.
0: இது வந்து நான் ஒரு குதிரையா நான் வந்து செதுக்க விரும்பினேன்.
1: So I want to chisel this into an horse.
0: இந்த கல்லுல குதிரைக்கு சம்பந்தம் இல்லாத எல்லாத்தையும் நான் விலக்கிட்டேன்னு
1: சொன்னார். He said I knock everything off that don't look like a horse in this.
0: அழகா இருக்குல்ல.
1: It is very beautiful.
0: குதிரைக்கு சம்பந்தம் இல்லாதது ஒத்து வராத எல்லாத்தையுமே நான் எடுத்துட்டேன்னாராம்.
1: I knock everything off that don't look like a horse here.
0: நீங்க பார்த்தீங்கன்னா தேவன் இப்படி தான் நம்மள செதுக்கிறாரு.
1: Even a God also shape us like this.
0: ஒன்று அவர் நமக்குள்ள ஒரு தேவ தூதனை பார்க்கிறாரு. இன்னொரு விதமா சொன்னா அவர் நமக்குள்ள தம்முடைய குமாரனின் சாயலை பார்க்கிறாரு.
1: So on one side he sees the image of his son in us.
0: அந்த குமாரனுடைய சாயல் உருவாகிற வரைக்கும் நம்மள போட்டு செதுக்கிறார்.
1: So he chisels us until that image of his son is seen in us.
0: இன்னொரு விதமா சொன்னா,
1: in other words,
0: அவருடைய குமாரனுக்கு ஒத்து வராத எல்லாத்தையுமே நம்மள விட்டு ஆண்டவர் விலக்கிறதுக்கு செதுக்கிட்டே இருக்கிறார்.
1: He just knocks off all the other things which are not unnecessary things in our life to make us look like his son.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: நீங்க நினைச்சுக்காதீங்க கர்த்தர் ஏதோ சும்மா நம்மள வந்து இது பண்றாரு, நம்மள வந்து சிட்சிக்கிறார் நினைக்காதீங்க.
1: So don't ever think the Lord is simply disciplining us.
0: இல்ல இல்ல இல்ல இல்ல அவருக்கு ஒரு பெரிய நோக்கம்.
1: No, it is a great plan that he has for us.
0: ஆதியாக குமாரனுக்கு ஒத்த சாயல் இந்த பிள்ளைகிட்ட கொண்டு வந்துடணும்.
1: Somehow I want to make my child look like my own son.
0: என்னுடைய குமாரனுக்கு ஒத்து வராத சேராத எல்லாத்தையும் கழிச்சிடணும்.
1: I want to knock off the edges or the unnecessary things from his life.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு எண்ணம் இருக்கணும், ஒரு ஒரு ஒரு தரிசனம் இருக்கணும்.
1: Every day we should have an attitude and a vision in our life.
0: கர்த்தர் என்னை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்.
1: The Lord has a plan about
0: me. கர்த்தர் என்னை குறித்து ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார்.
1: The Lord has a purpose about me.
0: அந்த நோக்கத்தினால தான் என்ன ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சிட்சிக்கிறார்.
1: And therefore the Lord disciplines us for that plan.
0: ரெண்டு காரியங்களை கவனித்தோம்.
1: We saw two things.
0: முதலாவது நான் சொன்னேன்.
1: First I told you.
0: ஏன் தேவன் நம்மை சிட்சிக்கிறார் என்றால் நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் அவருக்குரிய பிள்ளைகளா இருக்கிறோம், அவருடையவர்களா இருக்கிறோம்.
1: Why would God discipline us? Because first we are his own children.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இரண்டாவது ஏன் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார்?
1: Second, why would God discipline us?
0: கர்த்தர் நம்மை குறித்து அவருக்கு ஒரு சொந்தமான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்.
1: God has his own plan about us.
0: என்ன திட்டம்?
1: What is that plan?
0: அவருடைய குமாரனுக்கு ஒத்த சாயல நமக்குள்ள கொண்டு வரணும்.
1: That he should make us look like his own son.
0: அவருடைய குமாரனுடைய பரிசுத்தத்தில் நாம பங்குள்ளவர்களா மாறிரணும்.
1: That we should share his holiness of his son.
0: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: மூன்றாவது ஏன் கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார்?
1: Third, why would God discipline us?
0: எழுதி கொள்ளுங்க.
1: Write it down.
0: நாம் இன்னும் பூரணராகவில்லை அல்லது நமக்குள்ளே தேவன் செய்கிற கிரியை இன்னும் நிறைவு பெறவில்லை.
1: So it's not over yet in our life.
0: நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நிறைவு வரல.
1: So it's not over yet.
0: எபிரேயர் 12:11 பாருங்க.
1: Hebrews 12:11.
0: 12:11.
1: 12:11.
0: எந்த சிட்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும்.
1: Now no chastening seems to be joyful for the present but painful. Nevertheless, afterward it yields the peaceable fruit of righteousness to those who have been trained by it.
0: அதுல முக்கியமான வார்த்தை என்னன்னா பிற்காலத்தில்.
1: So the important word here is afterward.
0: இன்றைக்கு தண்டனை கிடைக்குது.
1: Today we receive punishment.
0: இன்றைக்கு வந்து சிட்சை நடக்குது.
1: Today there's a discipline.
0: இன்றைக்கு திருத்துதல் நடக்குது.
1: Today there's a rectification.
0: இன்றைக்கு உருவாக்குதல் நடந்து கொண்டிருக்கிறது.
1: Today the shaping is happening.
0: ஆனால் பிற்காலத்தில்.
1: But afterward.
0: அது நீதியான சமாதான பலனை தரும்.
1: It is a peaceable fruit of righteousness.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அப்போ ஒன்னு ஆண்டவர் வந்து புரிஞ்சுகிறாரு.
1: So the Lord understand one thing.
0: நாம இன்னும் முழுவதுமா உருவாகல.
1: We are not yet made full.
0: தற்காலத்திலே நாம பூரணர் ஆகல.
1: We have not attained perfection in this present day.
0: பிற்காலம்னு ஒன்று இருக்கு.
1: There's something called a future.
0: அன்னைக்கு தான் அந்த நீதியின் பலன் வெளிப்படும்.
1: Only that day the peaceable fruit of righteousness will be.
0: அது வரைக்கும் என்ன இருக்கும்னா சிட்சை இருக்கும்.
1: Until then we will have discipline.
0: நல்லா கவனிக்கணும்.
1: Listen carefully.
0: ஏன் நம்ம சிட்சை அனுபவிக்கிறோம் அப்படினு கேட்டா,
1: why do we encounter discipline?
0: தேவன் நமக்குள்ள எதிர்பார்க்கிற பூரணத்தை நாம இன்னும் அடையல.
1: Because we have not attained the perfection that the Lord is expecting in us.
0: அந்த பூரணத்தை அடைஞ்சிட்டோம்னா அதுக்கு அப்புறம் சிட்சை கிடையாது.
1: Once we attain that perfection then there no more discipline.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இந்த சிறு பிள்ளைகளுக்கு ஒரு அழகான பாடல் ஒன்றை அவங்க வந்து ரொம்ப அழகாக தயாரித்து ஒரு சிடியாக போடுவாங்க. என்னுடைய மகன் ரொம்ப குழந்தையாக இருக்கும் போது அந்த சிடியை நாங்கள் வீட்டில் ப்ளே பண்ணுவோம்.
1: ஸோ தே யூஸ் டு ப்ரொடியூஸ் சாங்ஸ் ஃபார் சில்ட்ரன் அண்ட் கிட்ஸ். When my son was a small kid, he used to listen to those songs.
0: அது வந்து நான் அப்போ கவனிக்காவிட்டாலும் எனக்கு அது பின்பு தான் அதனுடைய அர்த்தங்கள் எனக்கு புரிந்தது.
1: தோ ஐ டிட் நாட் நோட்டிஸ் இட் தென் பட் ஒன்லி லேட்டர் ஐ பிகன் டு நோ.
0: அதில் ஒரு பாட்டு விதமாக வரும்.
1: ஒன் சாங் இஸ் ஓ
0: கிட்ஸ் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் மேபி த பெயிண்ட் இஸ் ஸ்டில் வெட். என் குழந்தை வந்து யாருன்னு சொன்னா, இன்னும் உருவாகி கொண்டிருக்கிற குழந்தை, அடித்த பெயிண்ட் இன்னும் கூட காயல.
1: Kids under construction, maybe the paint is still wet.
0: இந்த பிள்ளை வந்து இன்னும் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இன்னும் முழுவதுமாக வேலையை செய்து முடிக்கல.
1: Kids under construction, the Lord may not be finished yet.
0: நம்ம கூட உண்மையா பார்த்தா தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறோம்னா, இன்னும் வேலை நிறைவு செய்யப்படாத ஒரு குழந்தையா தான் நாம இருக்கிறோம்.
1: So even in the sight of God we are also like this kids under construction.
0: கர்த்தரே நாமத்துக்கு மகிமை உண்டாதா.
1: Glory be to the name of the Lord.
0: சில சைட்டுக்குலாம் போனீங்கனா ரோட்ல எல்லாம் போனீங்கனா careful under construction construction in progress அப்படினு போட்டுருப்பாங்க. இன்னும் இங்கே பணி நடந்து கொண்டிருக்கிறது, மேம்பால பணி நடந்து கொண்டிருக்கிறது, மெட்ரோ ரயில் பணி நடந்து கொண்டிருக்கிறது அப்படினு போட்டுருப்பாங்க.
1: So when you go to roads you can find in many places you have boards saying construction in progress, under construction, metro rail under construction.
0: நான் நினைக்கிறேன் நம்ம எல்லாருக்கிட்டையும் ஒரு டேக் ஒன்று தொங்க விட்டா நல்லா இருக்கும், ஒரு சைன் போர்டு தொங்க விடணும்.
1: So we should also hang around a tag board or tag or a sign board with us.
0: என்ன சைன் போர்டு அதுல?
1: You know what is that sign board?
0: Under construction.
1: It is under construction.
0: Under construction.
1: It is under construction.
0: நம்ம யாருமே இன்னும் பூரணப்படல.
1: We have not attained perfection so yet.
0: இன்னும் முற்றிலும் தேறல.
1: We have not become perfect yet.
0: நாமை ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறார்.
1: The Lord is shaping us each and every day.
0: ஒரு பழைய பாடல், ஆங்கில பாடல், பழைய பாடல் ஒன்று உண்டு.
1: There's an old English song.
0: சண்டே ஸ்கூல்ல அதெல்லாம் முன்னாடி சொல்லி கொடுப்பாங்க.
1: Earlier they used to teach in Sunday school.
0: பாடுற பிள்ளைங்க எவ்வளவு பேர் உணர்ந்து பாடுறாங்கன்னு தெரியல.
1: I don't know how many of kids know realize it and sing it actually.
0: ஆனால் ரொம்ப ரொம்ப அருமையான ஆழமான பாடல்.
1: But it is a very deep meaning.
0: அதுடைய பாட்டுடைய தலைப்பு வந்து He still working on me. ஆண்டவர் இன்னும் எனக்குள்ளே பணி செய்து கொண்டிருக்கிறார்.
1: That song is He still working on me.
0: நான் யாராக மாற வேண்டுமோ அதற்கு வேண்டிய வேலையை அவர் எனக்குள்ளே செய்கிறார்.
1: To make me what I need to be.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
1: Glory be to the name of the Lord.
0: அதுல சொல்லியிருக்கு
1: It says,
0: இந்த உலகம் முழுவதையும் ஆண்டவர் ஒரே வாரத்துல படைச்சு முடிச்சிட்டாரு.
1: So the Lord just made the entire world in one week.
0: அதாவது சூரியன், சந்திரன், யூபிட்டர், மார்ஸ் என்னென்ன இருக்கோ அத்தனை கிரகங்களையும் ஆண்டவர் ஒரே வாரத்துல செஞ்சு.
1: It took him just a week to make the moon and stars, the sun and the earth and Jupiter and Mars.
0: ஆனால் அவர் சொல்கிறாரு எவ்வளவு பொறுமையாவும் அன்பா இருந்தா இன்னைக்கு கூட என்னோட வேலை செஞ்சுக்கிட்டு என்னை இன்னும் உருவாக்கிட்டே இருக்கிறார்.
1: How loving and patient he must be because he's still working on me.
0: அவர் சொல்றாரு அந்த பாட்டில் வருது உண்மையாவே என்னோட இருதயத்துக்கு மேல ஒரு பலகை ஒன்னு எழுதப்படணும்.
1: So he says in the song there's really ought to be a sign upon my heart.
0: இதுல முடிக்கப்படாத ஒரு பகுதி இருக்கு, ஆகவே இன்னும் நீங்க வந்து நியாயம் தீர்த்துறாதீங்க.
1: Don't judge him yet, there's an unfinished part.
0: ஆனால் ஒரு நேரம் வருது ஆண்டவர் என்ன வந்து தம்முடைய திட்டத்தின்படி நோக்கத்தின்படி என்ன ஒரு நாள் பூரணமா சிருஷ்டித்து முடிச்சிருவாரு.
1: But I'll be better just according to his plan fashioned by master's loving hands.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: அதுல இன்னொரு வரியில இன்னொரு சரணத்துல வந்து அழகா வரும்.
1: In the next stanza it says
0: நான் வந்து அவருடைய வசனமாகிய கண்ணாடியில என்னுடைய பிரதிபலிப்பை நான் பார்க்கிறேன்.
1: In the mirror of his word reflections that I see.
0: அப்பதான் எனக்கு புரியுது ஆண்டவர் வந்து இன்னும் என்ன ஏன் கைவிடல அப்படின்னு இன்னைக்கு தான் புரியுது எனக்கு.
1: Makes me wonder why he never gave up on me.
0: அவர் சொல்றாரு இன்னைக்கு கூட நான் ஒவ்வொரு முறையும் நான் ஆண்டவர்ட்ட வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது அவர் என்னை நேசித்து இன்றைக்கு ஒரு குயவன் ஒரு களிமண்ண உருவாக்குறது போல என்ன உருவாக்கிட்டே இருக்கிறாரு.
1: But he loves me as I am and helps me when I pray. Remember he is a potter, I am the clay.
0: மறந்துடாதீங்க.
1: Don't forget that.
0: அவர் இன்றைக்கு நம்மை உருவாக்குகிறார்.
1: He is still shaping us.
0: நான் நினைக்கிறேன் இந்த 180 நாள் தியானத்துல நாமளும் உருவாகிட்டு இருக்கோம்.
1: I think even in this 180 devotions we are also being shaped by God.
0: அநேகர் சாட்சியா எழுதுறீங்க.
1: Many people give you a testimony.
0: பாஸ்டர் இது என்ன மாத்தி இருக்கு பாஸ்டர்.
1: Pastor this has really changed me pastor.
0: நான் சொல்றேன் நீங்க மாத்திரம்ல நானும் எவ்வளவு மாறி இருக்கேன்.
1: Actually not only you I am also changed a lot.
0: நானும் ஒரு பட்டறையில இருந்து தான் வரேன்.
1: I also come from a workshop.
0: என்னையும் ஆண்டவர் உருவாக்கி தான் கொண்டு வர்றாரு.
1: The Lord is also shaping me.
0: ஒவ்வொரு நாளும் இந்த தியானங்கள் எனக்கே பெரிய மாற்றத்தையும் பிரயோஜனத்தையும் உண்டாக்குது.
1: So these devotions are really bringing a transformation in
0: life. எத்தனையோ காரியங்களை கர்த்தர் அறிய பண்றாரு.
1: So the Lord is making me to know many things which I don't know.
0: எத்தனையோ பாதைகளை கர்த்தர் நடத்துறாரு.
1: The Lord is leading me in many other ways.
0: எத்தனையோ பாடங்களை சொல்லி தர்றாரு.
1: The Lord is teaching many lessons.
0: இதெல்லாம் படிக்கும்போது இதெல்லாம் நம்ம என்ன ஒண்ணுமே நம்ம இதுவரைக்கும் ஒண்ணும் படிக்கல போல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு.
1: When I read all these things I think that we have not learnt anything so far.
0: நான் முதல் முறை ஆண்டவர் என்னிடத்துல வந்து 180 நாட்கள்ல இந்த நீதிமொழிகள் தியானிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் ஆவியில வழிநடத்தின போது.
1: So first time when the Lord gave me a leading in my spirit that I should take this 180 devotion from Proverbs.
0: முதல்ல எனக்கு வந்த பயம் என்னன்னா 180 நாள் தொடர்ந்து நடத்த முடியுமா?
1: So first fear I had is that will I be able to continually conduct it for 180 days.
0: இரண்டாவது எனக்கு வந்த கேள்வி என்னன்னா 180 நாளுக்கு இந்த நீதிமொழிகள்ல என்ன இருக்கு?
1: So the second question I had is, what is there for 180 days from this Proverbs?
0: இப்ப நான் திரும்பி பார்க்கறேன்.
1: When I look back, இன்னைக்கு
0: 72வது நாள்.
1: Today is 72nd day.
0: கிட்டத்தட்ட 1/3 பக்கத்துல வர்றோம்.
1: Almost we are nearing 1/3.
0: இப்ப பார்த்தா 3 அதிகாரத்துல உட்கார்ந்திருக்கோம்.
1: We are still in the third chapter.
0: மொத்தம் 31 அதிகாரம் இருக்கு.
1: There are totally 31 chapters.
0: இப்ப எனக்கு என்ன பயமா இருக்குனா,
1: but now what do I fear?
0: 180 நாட்கள்ல இங்க இத முடிக்கிறது.
1: So how to complete this in 180 days?
0: அன்னைக்கு ஒரு நாள் திரும்ப இந்த நீதிமொழிகள் படிச்சிட்டு இருந்தேன்.
1: So that day I was again reading this Proverbs.
0: அப்ப எனக்கு தோணுச்சு.
1: That day I thought,
0: அடடா இது புதுசா இருக்கு.
1: This is something new here.
0: எது வார்த்தை வார்த்தையா பிரிச்சு வகுத்து எல்லாம் பேசின பிறகு இன்னும் புதுசா இருக்காது.
1: After reading and meditating on each and every word, now again it appears to be new to me.
0: நீங்க நினைக்காதீங்க இது புதுசா இப்பதான் தோன்றுச்சுன்னு.
1: So don't think that this actually appeared only now as new.
0: உண்மை என்னன்னா அந்த வார்த்தை நமக்குள்ள ஏதோ ஒரு புதிய பகுதியை செதுக்கி எடுக்குது.
1: The truth is that that word is really chiseling a new part in our life.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: எல்லாம் ஆண்டவர் உள்ள தான் வச்சிருக்கிறார்.
1: The Lord has set everything inside us.
0: ஆனா அன்றைக்குள்ள கிளாஸ் அன்றைக்குள்ள டிவோஷன் நம்ம லைஃப்ல ஏதோ ஒன்ன சிசில் பண்ணுது.
1: But that day's devotion chisels something in our life.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: இதுவரைக்கும் நாம் அறியாத ஒரு பகுதி, நம்ம பார்க்காத பகுதி, ஒரு தெரியாத பகுதி, ஒரு அழகு ஏதோ ஒன்று நம்மளை உருவாகுது.
1: So something, a part, a portion which we have not known so far, that is actually trying to chisel and shape us.
0: இன்றைக்கும் ஒரு குயவனை போல நம்மள உருவாக்குறாரு.
1: Even today like a potter he is shaping us.
0: ஏங்க கர்த்தர் நம்மை சிற்சிக்கிறாரு?
1: Why would the Lord discipline us?
0: ஏன் என்னை சிற்சித்துட்டே இருக்காரு?
1: You may think why the Lord is disciplining me.
0: மறந்துடாதீங்க.
1: Don't forget one thing.
0: நம்ம யாரும் இன்னும் finished product இல்ல.
1: We are not a finished product yet.
0: நாம உருவாய் கொண்டே இருக்கிறோம்.
1: We are still under construction.
0: பிலிப்பியர் 3 அதிகாரம் 12 ல இருந்து 15 வாசிக்கும் போது,
1: if you read Philippians chapter 3 verses 12 to 15,
0: பவுல் சொல்வாரு,
1: Paul says,
0: நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று நான் எண்ணாமல்.
1: Not that I have already attained or I'm already perfected.
0: பிலிப்பியர் 3:12. நான் என்ன செய்கிறேன்னா, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன்.
1: But I press on that I may lay hold of that for which Christ Jesus has also laid hold of me.
0: நான் அடைஞ்சிட்டேன் தேறிட்டேன் சொல்லல, தொடர்றேன்.
1: I don't say that I've already attained or already perfected, but I still press on.
0: 13 வசனம் பாருங்க.
1: Verse 13 says,
0: சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை.
1: Brethren, I do not count myself to have apprehended.
0: ஒன்றை நான் செய்கிறேன்.
1: But one thing I do.
0: பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன்.
1: Forgetting those things which are behind and reaching forward to those things which are ahead, I press towards the goal for the prize of the upward call of God in Christ Jesus.
0: அழகா இருக்கு பாருங்க.
1: How beautiful it is.
0: அவர் என்ன சொல்றாருன்னா, என் ஆண்டவர் உருவாக்கிட்டே இருக்கிறாரு.
1: So here he says, the Lord is shaping me.
0: ஒவ்வொரு நாளும் நான் தேறிட்டே இருக்கிறேன்.
1: I'm becoming perfect each and every day.
0: ஒவ்வொரு நாளும் நான் படைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன்.
1: I'm being made new every day.
0: ஏதோ ஒரு பகுதி எனக்குள்ளே சீர்படுத்தப்படுகிறது.
1: Any part in my life is being perfected every day.
0: நான் எல்லாத்துலயே பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் நான் வந்து அடைஞ்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன்.
1: It's not that I could say that I've already perfected or already attained everything.
0: என் ஆண்டவர் மாற்றி கொண்டே இருக்கிறார்.
1: The Lord is still working on me.
0: அந்த வேதத்தின் வெளிச்சத்தை பார்க்க பார்க்க தான், அடடா இதெல்லாம் இவ்வளவு குறையா இருக்கா நம்ம லைஃப்ல.
1: So as we see the light of this word, only then we will see we have so much of flaws in our life.
0: சில வேளைல சில பேர் சில பிரசங்கங்களை கேட்டோன்னு சொல்லுவாங்க.
1: Some people after listening to certain sermons they will say,
0: சார் இவ்வளவு நாளா நான் தான் உலகத்திலே பெஸ்ட் ஹஸ்பண்ட்
1: நினைச்சிட்டு இருந்தேன். So in schools you know the kids are taught how to draw a mouse.
0: நான் கூட வரைவேன் எலி.
1: Even I will also draw it.
0: எந்த எலினா அப்ப 3rd ஸ்டாண்டர்ட் சொல்லி கொடுத்ததுதான்.
1: So the one that was taught in 3rd standard.
0: கீழ நேரா ஒரு வரி போடணும்.
1: You have to draw a straight line.
0: மேல ஒரு கர்வ் போடணும்.
1: You have to draw a curve up.
0: பக்கத்துல ஒரு சின்ன ஒரு போட்டு ஒரு டாட் போட்டு பக்கத்துல ஒரு வால் ஒன்னு வரையணும்.
1: And small, and then you have to keep a dot and draw the tail.
0: நமக்கு தெரிஞ்ச எலிலாம் இதான்.
1: So that is the mouse that we know.
0: ஆனா ஒரு ஓவியன்ட்ட போனீங்கன்னா,
1: but if you go to an artist,
0: அவரை பாத்தீங்கன்னா அப்படியே தத்ரூபமா எலி இருக்கிற மாதிரியே காட்றாரு.
1: So he will show as if the mouse is appearing in real.
0: அதுக்கு ஒவ்வொரு முடியே அவர் வரையறாரு.
1: He draws each and every hair that was present.
0: எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்மளும் எலின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம்.
1: We also call it a mouse.
0: ஆனா அவரும் எலின்னு தான் சொல்றாரு.
1: He is also called it a mouse. house.
0: அதுல பாத்தீனா ஒரு நேர்த்தியை நீங்க பார்க்க முடியும்.
1: But you can see some perfection in that.
0: நேர்த்தியை பார்க்க முடியும்.
1: You can see a perfection.
0: நம்ம கூட கோபுரம்லாம் கட்டி இருக்கோம்.
1: We have also constructed towers.
0: நம்ம எல்லாம் பெரிய பெரிய அரண்மனை எல்லாம் கட்டி இருக்கோம்.
1: We have also constructed palaces.
0: எங்க?
1: Where?
0: Marina Beach ல.
1: In Marina Beach.
0: அந்த மணல்ல வச்சு நானும் கோபுரம் கட்டிட்டேன்.
1: We also construct the sand towers.
0: அதுக்கு போட்டோலாம் வர எடுப்போம்.
1: We also take photographs.
0: ஆனா உண்மையாவே கோபுரம் கட்டறவங்க இருக்காங்க.
1: But we have people who construct our towers truly.
0: என்ன நேர்த்தியா கட்டறாங்க.
1: How perfectly they do it.
0: வேற அளவுக்கு நாம சொல்லிக்கலாம்னா இப்படி ஆயிட்ட அப்படி ஆயிட்ட இப்படி ஆக்கும் நான் இப்படி ஆக்கும்.
1: We may say that we are like this, we have achieved this for namesake.
0: ஆனா உண்மையா அதல கற்க போனீங்கன்னா தெரியும் அதல எவ்வளவு நுணுக்கங்கள் இருக்குன்னு சொல்லி.
1: But only if you truly learn you will know the nuances that are present in it.
0: தேவனால் நம்ம சிட்சை பெற பெற பெற தான் அடடா இன்னும் தேற வேண்டியிருக்கோ.
1: So as we are disciplined by God we will come to know that we have to become more perfect.
0: இன்னும் வளர வேண்டியிருக்கோ.
1: There are more I have to be perfect.
0: இன்னும் நான் மாற வேண்டியிருக்கோ.
1: There are many thing that you should change.
0: ஓ இவ்வளவு இன்னும் ஆழங்கள் இருக்கோ.
1: So you have so much of depth in that.
0: அது எப்ப புரியுதுனா நான் சிட்சிக்கப்படும் போது தான்.
1: So I can understand only when I am disciplined.
0: கர்த்தருடைய நாம
1: பழையினவர்களுக்கு
0: நீதியான சமாதான பலன் ஒன்று வருகிறது.
1: Afterward it yields a peaceable fruit of righteousness to those who have been trained by
0: it. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: ஒரு பிள்ளையை சிட்சிக்கும் போது ஏதோ ஒரு நாள் வந்து அது பிள்ளைக்கு வேதனை கொடுத்துட்டு போகணும்னு கிடையாது.
1: So when the Lord disciplines a child it's not that he comes and gives a pain in one single day and leaves as such.
0: அதுக்கு அர்த்தம் என்னன்னா இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்.
1: It means that you have to long way to go.
0: நீ வந்து இன்னும் நிறைய செய்யணும்.
1: You have to do many more things.
0: நீ நிறைய மாறணும்.
1: You have to change a lot.
0: நீ நிறைய காரியங்கள்ல மேம்படணும்.
1: You have to improve in many things.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: சில வேளையில பாருங்க சில டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு சில வயதானவர்களை கொண்டு போய் ட்ரீட்மென்ட் கொண்டு போவாங்க.
1: Sometimes they will take very old people to doctors for treatment.
0: ஒரு முறை நம்மளுடைய சபையில ஒருவருக்கு 95 வயது.
1: Once in a church an old man was 95 years.
0: அவர் ஒரு முறை கீழே விழுந்து கால் உடைஞ்சு போச்சு அவருக்கு.
1: He fell down and had a fracture.
0: அப்போ அவரை வந்து ஹாஸ்பத்திரி கொண்டு போனாங்க.
1: Therefore they took him to hospital.
0: அப்ப அந்த மகன் அந்த ஹாஸ்பத்திரில உள்ள டாக்டர் கிட்ட சொன்னாரு.
1: His son told to the doctor in the
0: hospital. ஐயா, எங்க அப்பாவுக்கு வந்து ஆபரேஷன் பண்ணிடுங்க.
1: So doctor somehow do surgery to my father.
0: ட்ரீட்மென்ட் கொடுத்துருங்க.
1: You treat my father.
0: காலை சரி பண்ணிடுங்க.
1: You set right his feet. அப்ப
0: அந்த டாக்டர் சொன்னாராம்.
1: The doctor said.
0: அவருக்கு 95 வயசு ஆயிடுச்சு.
1: He is 95 years old now.
0: ஆபரேஷன் பண்ண சொன்னீங்கன்னா நான் பண்ணிடுவேன்.
1: I can do a surgery if you want.
0: ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா.
1: But the problem is.
0: அந்த ஆபரேஷன் வந்து அவருக்கு அதிக வேதனையை தான் தருமே தவிர அவரை குணமாக்காது.
1: That surgery will cause him more pain and that will not heal him.
0: அவே நான் என்ன பண்றத தெரியுமா?
1: Therefore what will I do?
0: அவருக்கு ஒரு கட்டு போட்டு விடுறேன்.
1: I will just
0: மரத்து போறக்கு ஒரு ஊசியை தரேன்.
1: I will inject him a injection.
0: ஒரு மாத்திரை கொடுத்துறேன்.
1: I will give him a medicine.
0: இத மட்டும் போடுங்க.
1: You just take only this.
0: அவர் அமைதியா நிம்மதியா போக விடுங்க.
1: So let him die peacefully.
0: அவரை வந்து வேதனை படுத்தாதீங்க.
1: Don't make cause him pain.
0: ஏன் அவர் வந்து சிகிச்சை செய்யல தெரியுமா?
1: Why did not treat him?
0: ஏன் அவரை சீர்படுத்தல தெரியுமா?
1: Why did not rectify that?
0: என்னங்க இனிமேல் 95 வயசுல நான் சீர்படுத்தி காலை சரி பண்ணி அவர் எழும்ப கூட முடியல பெட்ட விட்டு அவர் எங்க நடக்க
1: So he is not able to get up even from his bed at the age of 95 then where is going to walk again
0: இப்ப அவருக்கு இனிமேல் வந்து நடக்கற காலம் கிடையாது.
1: So it is not a time for him to walk anymore.
0: ஆனா யாருக்கு வந்து சிட்சைன்னு கேட்டிங்கனா.
1: But discipline is to whom
0: யாருக்கு சீர்திருத்தல் கேட்டா.
1: But the discipline is for whom
0: சீர்திருத்தி இந்த பிள்ளையை நடக்க வைக்கணும்.
1: So we want to set right this child and make it walk.
0: இது போக வேண்டிய தூரம் வெகு தூரம்.
1: It has a long way to go.
0: கர்த்தர் நம்மள இன்னும் சிட்சித்திட்டே இருக்கறாருன்னு அர்த்தம் என்ன தெரியுமா?
1: So if the Lord is continually disciplining us what does it mean
0: நம்மள பத்தி ஒரு திட்டம் இல்ல நோக்கம் இல்ல நம்பிக்கைலாம் விட்டுருவாரு.
1: So if he doesn't have any kind of hope or plan or purpose about it he will leave us as such.
0: ஆனா ஆண்டவர் பார்க்கறாரு.
1: But the Lord is looking.
0: நம்ம சிட்சித்தா இன்னும் பல வருஷங்கள் ਉਹ ஓட வைக்கலாம்.
1: If I discipline him I can make him run for many years.
0: இன்னும் ஓட வைக்கலாம்.
1: I can make him run for many years.
0: நம்ம சர்ச்சில் ஒரு வேன் இருக்கு.
1: There's a van in our church.
0: 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேன்
1: வாங்குனோம். We bought this van 20 years ago.
0: இன்னும் சிறப்பாக உழைக்கிறது.
1: It is still working very correctly.
0: அப்போ அவர் அந்த வேனுக்கு வந்து FC னு சொல்லுவாங்க பாருங்க. அதுக்கு வந்து ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாங்க ஓடுறதுக்கு ஓட விடுறதுக்கு. அதுக்கு வந்து ஒவ்வொரு முறையும் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டு போனோம்.
1: So they used to give this FC that is a permission for that van. Every time we have to paint it and take it for
0: FC
1: that.
0: இல்ல சொன்னாங்களா?
1: In the FC they said.
0: இந்த வண்டினோட லைஃப் டைம் வந்து 20 வருஷம் தான்.
1: The lifetime of this van is 20 years.
0: இத வந்து நீங்க டிஸ்ட்ராய் பண்ணிடுங்க.
1: You have to destroy this van.
0: வேற வண்டி வாங்குங்க.
1: You buy another van.
0: ஆனா மெக்கானிக் கிட்ட கொண்டு போனா.
1: But when we took to mechanic.
0: அவர் வண்டியை சோதிச்சிட்டு பார்த்து அவர் சொல்றாரு.
1: He tested this van and said.
0: Sir, fantastic condition ல இருக்கு சார் வண்டி.
1: So the condition of the van is very fantastic.
0: இன்னும் 10 வருஷம் கூட வண்டி வந்து நல்லா உழைக்கும் சார்.
1: This van will work even for another 10 years.
0: நீங்க இன்னும் கொஞ்சம் செலவு பண்ணா போதும்.
1: If you just spend little amount.
0: புது வண்டி வாங்கினா 15 லட்சம் ஆகும்.
1: If you buy a new van, it will cost 15 lakhs.
0: நீங்க ஒரு 60,000 ரூபாய் கொடுங்க.
1: You just give me 60,000.
0: ஒரு 1 லட்சம் ரூபாய் கொடுங்க.
1: You just pay 1 lakh.
0: அதுல முக்கியமான பார்ட்ஸ் மட்டும் மாத்திரலாம்.
1: We will change an important parts in that.
0: மற்றபடி வண்டி ஃபேண்டஸ்டிக் கண்டிஷன்ல இருக்கு சார்.
1: Otherwise the vehicle is in a very good condition.
0: என்ன பண்ணோம்?
1: What will you do?
0: அந்த 1 லட்ச ரூபாயோ 60,000 ரூபாயோ செலவு பண்ணோம்.
1: We spend 60,000 or 1 lakh for that.
0: பண்ணி வண்டியை நல்ல பக்கா கண்டிஷனுக்கு கொண்டு போறோம்.
1: Now the van is in very good condition now.
0: நேத்துக்கு அதை FC கொண்டு போனாங்க.
1: Yesterday they took it to FC.
0: அந்த வண்டியை பார்த்து டெஸ்ட் பண்ணிட்டு
1: when they tested that vehicle.
0: இன்னும் 5 வருஷத்துக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க.
1: They gave permission for another 5 years.
0: 5 வருஷம் ஓட்டுங்க.
1: You can take it for 5 years.
0: ஆண்டவர் நம்மள ஏன் டிசிப்ளின் பண்றாரு தெரியுமா?
1: You know why does the Lord discipline us?
0: அவர் பார்க்கறாரு.
1: He is looking at us.
0: இவனை திருத்துனா இன்னொரு 5 வருஷம் ஓடுவான்.
1: If you discipline him, he will run for another 5 years.
0: இன்னும் 10 வருஷத்துக்கு இவனை வச்சு நான் வேலை செய்யலாம்.
1: I can work through him for another 10 years.
0: இன்னும் எத்தனை 1000 பேருக்கு இவன் ஆசீர்வாதமா இருப்பான்.
1: He will be a blessing for many thousands.
0: என்னுடைய ராஜ்யத்துக்கு இவன் ரொம்ப பிரயோஜனமா இருப்பான்.
1: He will be very useful for my kingdom.
0: அத பார்த்த உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? சும்மா விடுறது இல்ல.
1: So when the Lord looks that he will not spare us.
0: ஆண்டவர் பார்க்கறாரு 20 வருஷமா ட்ரெயின் பண்றேன்.
1: So I'm training him for 20 years.
0: இது ஒண்ணு மாறவே மாட்டேங்குது.
1: He is not at all changing.
0: விட்டுறலாம் அப்படி நினைக்கிறாரு.
1: He just want to leave him.
0: ஆனா இன்னொரு பக்கம்
1: but on the other side.
0: இல்ல இது வந்து என்ன சரி பண்ண முடியும்?
1: See I can tune him and discipline him.
0: இன்னும் அதை உருவாக்க முடியும்.
1: I can shape him again.
0: இன்னும் பயன்படுத்த முடியும்.
1: I can use him.
0: நல்லா கவனிங்க.
1: Listen carefully.
0: கர்த்தர் நம்மள எல்லாம் உட்கார்ந்து எதுக்கு வொர்க்ஷாப்ல வச்சு வேலை செய்றாரு அப்படின்னா
1: why does the Lord working us and workshop?
0: இன்னும் நம்மள பத்தி அவர் நம்பிக்கை வச்சிருக்கிறார்.
1: Because he has a hope about us.
0: இன்னும் நமக்கு இன்னும் கொஞ்சம் காலத்தை வச்சிருக்கிறார்.
1: He has a time for us.
0: நம்மள இன்னும் பயன்படுத்த விரும்புறாரு.
1: He wants to use us more.
0: அல்லிக்கு என்றைக்கோ நம்மள ஸ்கிராப்பா மாத்தி இருப்பார்.
1: Otherwise he would have made us a scrap long time ago.
0: ஆண்டவர் ஏன் ஸ்கிராப்ல போடலன்னா
1: but why did
0: not இவனை பயன்படுத்த முடியும்?
1: It's because the Lord knows that he can use us.
0: இன்னும் கூட மாற்ற முடியும்.
1: I can change him many more.
0: இன்னும் கூட அதை வந்து பிரயோஜனப்படுத்த முடியும்.
1: I can make him more useful.
0: அன்பானவர்களே,
1: my dear ones,
0: கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் மாற்றுகிறார்.
1: The Lord is changing us each and every day. He is disciplining us.
0: இன்னும் நம்மை தூரமாய் கடந்து போகும்படி.
1: That we may go very far the places.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
1: Glory be to the name of the Lord.
0: சிற்ற நமக்கு பிரியமா இல்லாம இருக்கலாம்.
1: Maybe this disciplining may not be pleasant to us.
0: ஆனால் இதிலிருந்து ஒரு நற்கனி வெளியே வர
1: but there's going to come a good fruit out of
0: it. நமக்கு பிரயோஜனமா இருக்க போதே.
1: That is going to be very useful for us.
0: அநேகருக்கு பிரயோஜனமா இருக்க போதே.
1: It is also going to be useful for others.
0: தேவனுக்கு அது மகிமையா இருக்க போதே.
1: And that will be glorious to God.
0: அப்ப ஏன் கர்த்தர் சிட்சிக்கிறார்?
1: Why does the Lord discipline us?
0: மூணு காரணங்கள்.
1: Three reasons.
0: முதலாவது நாம் அவருடைய சொந்தமா இருக்கிறதுனால தான் நம்மள சிட்சிக்கிறார்.
1: First the Lord disciplines us because we are his own.
0: இரண்டாவது ஏன் சிட்சிக்கிறார்?
1: Second why does the Lord discipline
0: us? நாம கவனித்தோம் நம்மள வந்து ஆண்டவர் வந்து ஒரு திட்டத்தோட ஒரு நோக்கத்தோட கொண்டு போறார் அதுக்காக தான் சிட்சிக்கிறார்.
1: The Lord disciplines us because God has his own plan for us.
0: அவருடைய குமாரனை போல நம்மள மாற்ற விரும்புறார்.
1: That we should look like his own son.
0: மூன்றாவது.
1: Third.
0: ஏன் சிட்சிக்கிறார் என்றால்
1: the reason why the Lord disciplines us.
0: நம்மிலே ஆரம்பித்த அவருடைய கிரியை இன்னும் நிறைவாகவில்லை.
1: It's not over yet in our life.
0: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா?
1: Glory be to the name of the Lord.
0: இன்னும் உருவாக வேண்டியது இருக்கிறது.
1: There are still to be made perfect.
0: இன்னும் மாற வேண்டியது இருக்கிறது.
1: There are still some changes are to be made.
0: போக வேண்டிய தூரம் இருக்கு.
1: There's a long way to go.
0: இன்னும் நடத்த வேண்டிய கிரியைகள் இருக்கிறது.
1: There are works and deeds that ought to be completed.
0: இந்த ஆண்டவர் உங்களை சிட்சிக்கிறார் அப்படின்னே இன்னைக்கு நீங்க துக்கப்படாதீங்க, களி கூருங்க.
1: So if the Lord is disciplining you, do not worry about it but be happy.
0: நான் ஒரு அநாதை இல்ல.
1: I'm not an orphan.
0: நான் ஒரு கைவிடப்பட்டவன் இல்ல.
1: I'm not forsaken.
0: நான் துரத்தப்பட்டவன் இல்ல.
1: I'm not chased away.
0: தேவனுக்கு அந்நியன் இல்ல.
1: I'm not a stranger to God.
0: அவருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன்.
1: I'm his child.
0: ஒரு தகப்பனாய் என்ன சிட்சிக்கிறதுக்கா நன்றி ஆண்டவரே.
1: Lord thank you that you're disciplining me as a father.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: இரண்டாவது என்ன பத்தி ஒரு நோக்கத்தை வச்சிட்டே நீங்க சிட்சிக்கிறீங்களே.
1: Second Lord you are disciplining with a plan and purpose.
0: எனக்கு அது புரியல.
1: I don't understand
0: that. நீ உம்முடைய குமாரன போல என்ன மாற்றணும்னே நோக்கம் வச்சு செய்றீங்க.
1: But you have a purpose and plan to make me look like your own son.
0: மூன்றாவது.
1: Third
0: இன்னும் கூட நான் தூரம் போகணும்னு தானே ஆண்டவர் என்ன சிட்சிக்கிறீங்க.
1: Lord you are disciplining me that I may go a little more far.
0: நாளைக்கு என்ன அழிக்க போறீங்கன்னு சிட்சிக்க மாட்டீங்க.
1: You will not discipline me if you are going to perish me tomorrow.
0: ஆண்டவரே என்ன பற்றி ஒரு வெகு தூரத்து காலத்து செய்தி உம்முடைய மனதில இருக்கு.
1: But Lord you have a great message about a far distance about
0: you. மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கீங்க.
1: Lord you have a hope upon me.
0: எனக்காக திட்டங்களை வச்சிருக்கீங்க.
1: Lord you have set plans for me.
0: என்னை உருவாக்குறதுக்காய் நன்றி.
1: Thank you for shaping me Lord.
0: ஜெபிக்கலாமா?
1: Shall we pray?
0: ஆண்டவரே என்னை சிட்சிக்கிறமுடைய கரத்துக்காக நன்றி.
1: Lord thank you for the hand that is disciplining me Lord.
0: ஒரு குயவனை போல நீர் என்னை சிட்சிக்கிறீர்.
1: Lord you are disciplining me like a potter.
0: நான் என்னுடையவன் அல்லப்பா.
1: Lord I am not my own.
0: உம்முடையவன் அப்பா.
1: I am your Lord.
0: ஆண்டவரே உம்முடையவர்களாக எங்களை நீர் ஒவ்வொரு நாளும் உம்முடைய விருப்பத்தின்படி வணைகிறீர்.
1: Lord you just mold us according to your wish and will. We are your own Lord.
0: எங்களிலே உம்முடைய குமாரனுடைய சாயலை நீர் பார்க்க விரும்புகிறீர்.
1: Lord you want to see your son's image in us.
0: ஆகவே அதற்கு நேரா எங்களை நடத்துறீ.
1: So therefore you are leading us towards that.
0: அந்த குமாரனுடைய சாயல் எங்கெங்கெல்லாம் இல்லையோ அது எல்லாத்தையும் எங்களை விட்டு எடுத்து விடுகிறீ.
1: Lord you just removing and chiseling out things where your son of your image of your son is not.
0: எங்களால் ஒன்று புரிய முடிகிறது.
1: Lord we can understand one thing.
0: அவரே நாங்கள் இன்னும் தேறல.
1: Lord we have not become perfect.
0: நாங்கள் இன்னும் பரிபூரணப்படல.
1: We have not attained perfection.
0: எங்களிலே மாற வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது ஆண்டவரே.
1: Lord there are things that to be changed in our life.
0: நாங்கள் போக வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கிறது.
1: Lord there is a long way to go Lord.
0: எங்களை குறித்து எவ்வளவோ திட்டங்களை வைத்திருக்கிறீர்.
1: Lord you have many plans about us Lord.
0: ஆகவே தான் இன்றைக்கும் பொறுமையாய் எங்களை சிட்சித்துக் கொண்டே இருக்கிறீர்.
1: Lord that's why you are still Lord disciplining us patiently.
0: உம்முடைய கரத்திற்காக நன்றி.
1: Thank you for your hand Lord.
0: உம்முடைய அன்புக்காக நன்றி.
1: Thank you for your love Lord.
0: உம்முடைய திட்டங்களுக்காக நன்றி.
1: Thank you for your plans Lord.
0: உம்முடைய பொறுமைக்காக நன்றி.
1: Thank you for your patience Lord.
0: ஆண்டவரே எங்களை இன்னும் உருவாக்கும்.
1: Lord shape us more.
0: எங்களை இன்னும் பண்படுத்தும்.
1: Lord prune us Lord.
0: ஆசீர்வதியும்.
1: Bless us Father.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus name we pray.
0: Amen.
1: Amen.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: சுஜாவுக்கு வயது 12. இரவு படுக்க தன்னுடைய அறையில் வந்து கட்டிலில் உட்கார்ந்த அவளுக்கு கேள்வி மேல் கேள்வி வந்து கொண்டே இருந்தது. காரணம் என்ன தெரியுமா? அன்று காலையில் அறக்க பறக்க தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருந்த அம்மா காரணமில்லாமல் அவளிடத்தில் கத்தினார்கள். பள்ளிக்கு சென்ற பொழுது வீட்டுப்பாட நோட்டை திருத்திய ஆசிரியை யார் மேலோ இருந்த கோபத்தினால் அவளுடைய நோட்டை கிழித்தெறிந்தார்கள். மனபாரத்தோடு மாலையிலே வீட்டிற்கு வந்தபொழுது வேலை களைப்பில் வந்த அப்பா அவர் வீட்டில் வைத்திருந்த ஆபீஸ் ஃபைல் எதையோ காணவில்லை, அவள்தான் எங்கேயோ எடுத்து வைத்து விட்டாள் என்று அவள் மேல் சாடினார். இந்த பாரங்களையெல்லாம் சுமந்தவளாக படுக்கும் முன் அவள் உட்கார்ந்து சிந்தித்தாள். இந்த பெரியவர்கள் வாழ்க்கையில் கடினமான நாட்களை அவர்கள் சந்திக்கலாம், கஷ்டமான சூழ்நிலை வழியாய் கடந்து வரலாம், ஆனால் அவர்களுடைய பாரத்தை எல்லாம் இளைஞர்களாகிய எங்கள் மேல் ஏன் வீசுகிறார்கள் என்பதுதான் அவளுடைய கேள்வி. அடிக்கடி தங்கள் வாழ்க்கையில் இறுக்கமான நேரங்களையும் சூழ்நிலைகளையும் சந்திப்பவர்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய 3 காரியங்கள் உண்டு. முதலாவது, எதுவும் அறியாத இளைஞர்கள் மேல் நம்முடைய பாரத்தை எறியக்கூடாது. அடுத்து, விசுவாசிக்கிறவன் பதறான் என்ற வாசகம் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் செயல்பட வேண்டும். 3வதாக, அந்தந்த நாளின் பாரத்தை லகுவாக சுமக்க ஒவ்வொரு நாள் காலையிலும் கடவுள் பாதத்தில் உட்கார்ந்து பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாங்க முடியாத பாரம் வரும்பொழுது உடனுக்குடன் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, இந்த வாக்கியத்தை நினைவு கூர்ந்து கடவுள் மேல் பாரத்தை வைத்துவிட்டு மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமையட்டும்.

என் ஆண்டவர் தகர்த்தெறிவாராக. எல்லா எரிகோவின் கோட்டைகளை என் ஆண்டவர் தகர்த்தெறிவாராக. தடைகளை நீக்குகிறவர் இதோ உனக்கு முன்பாக, உனக்கு முன்பாக, உனக்கு முன்பாக. நீ மேற்கொள்ள விடாதபடி, நீ ஜெயிக்க விடாதபடி, உன்னை மேற்கொள்ள நினைக்கிற எல்லா கோலியாத்தின் கோஷங்கள் இதோ நிர்மூலமாகிறது, நிர்மூலமாகிறது, நிர்மூலமாகிறது. ஒரு அபஷகாதரம், ஒரு தேவ அபிஷேகம், ஒரு தேவ பலர் இந்த காலை நேரத்தில் உன்னத பலத்தினால் இடை கட்டுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ரபல சகதரபா முன்னேறு அவனை மேற்கொள்ள விடாதே. அவனுடைய நாமத்தினாலே ஜெயம் பெற்றுக்கொள். மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை. ரகபல சகதர ரிகபகதரதர. மகிமையாய் வெட்டி சிறந்த தேவனுக்கு, மகிமையாய் வெட்டி சிறந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். மேலான நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார், உனக்கு ஒப்பானவர் யார்? ரிபல சகதரா. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் போது எனக்கு விரோதமாக எழும்புகிறவன் யார்? ஆமென். நான் அவனை மேற்கொண்டேன் என்று சத்துருவை சொல்ல என் ஆண்டவர் விடமாட்டார். ஹல்லேலூயா. சகலவற்றின் மேலும் அதிகாரமுடைய நாமமுடையவர். நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், ஆராதனைக்குரியவரே. நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. நாமத்தை சொல்ல சொல்ல விடுகிறது. அவன் நாமத்தை அறிகிற பாக்கியத்தை தந்திருக்கிறான். ரிமாமா இயேசுவே.

ஹல்லேலூயா, ஆமென். 91:14, அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வைக்கிற தேவன், எது நிமித்தம் அவர் கொண்டு வைப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் என்றால், ஒரே ஒரு காரியம், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால். எத்தனை பேர் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்ட பாக்கியத்தை கிருபையாய் நான் பெற்றிருக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று இரவு நேரத்தில் ஆண்டவர் இந்த பூமியிலே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்டது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எனக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தில் முதன்மையானதும் பெரிதானதும் இந்த ஆசீர்வாதத்துக்கு இணையா வேற எதுவுமே கிடையாது, அதுதான் என் இயேசுவின் நாமத்தை அறிந்து கொண்டதுன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துக்க போகலாம். ஆமே. ஆண்டவர் சொல்றார், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில், தாழ்ந்திருக்கிற என்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு அவர் செய்த காரியம் தமது நாமத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். இதை வெளிப்படுத்தும்படியாய் அவர் செய்த பிரதானமான காரியம் என்னன்னா, உயர்ந்த இடத்திலிருந்து அவர் நான் இருக்கும் தாழ்ந்த இடத்திற்கு எனக்காய் இறங்கி வந்ததினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாமத்தை அறிந்து கொள்வதற்கே என் ஆண்டவர் எனக்கு செய்த காரியம் என்பது என்னால் கிரகிக்க முடியாதது. ஆமே, என்னால் கிரகிக்க முடியாது. அவர் இன்னும் சொல்லுகிறார், நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில். இயேசுவின் நாமத்தில் சொல்ற நாம் யார் என்பதை ஒரு நாளும் மறந்துடவே கூடாது. உலகம் உங்களை எப்படி வேணாலும் பார்க்கலாம், என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் தேவ பிள்ளையே நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள், நாமமுடைய நாமம் தரிக்கப்பட்ட சரங்கள் எனக்கானதை ஏற்ற காலங்களிலே என் தேவன் எனக்கு செய்து முடிக்க வல்லவர்னு விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஹல்லேலூயா இப்ப வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க.

உங்க சத்த கேட்கின்ற இயேசு நாமம், இயேசு மேலான மேலான எல்லா நாமத்திலும் எல்லாம் நாமத்தை அறிந்திருக்கிறவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறவர். நாமத்தை அறிந்தவர்களுக்கு ஒரு நிச்சயம் உண்டு, என்னை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வைப்பார். இன்னைக்கு உனக்கு இந்த காரியங்கள்லாம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டா, நான் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன்னு ஒரு தேவ பிள்ளை சொல்ல மாட்டாங்க. மாறா சொல்லுவாங்க, இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே, அந்த நாமம் ஒன்றே என்னை இன்று வாழ வைத்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்றவங்க, அந்த நாமம் ஒன்றே என்னை இன்று பிழைப்பூட்டி கொண்டிருக்கிறதுன்னு சொல்றவங்க, அந்த நாமம் ஒன்றே இன்றும் எனக்கு ஜீவனை தந்து கொண்டிருக்கிறது. அறிந்திருக்கிறவன் செய்ய வேண்டிய முதல் காரியம், யாரு என்ன கேட்டாலும் உங்களை அல்ல வெளிப்படுத்த வேண்டியது, கிறிஸ்துவை வெளிப்படுத்தும்படி கர்த்தர் விரும்புகிறான். அவருடைய நாமத்தை அறிந்தவன் தன்னை முன்வைக்க மாட்டான், தன்னுடைய எந்த காரியத்தையும் முன்வைக்க மாட்டான். எந்த கேள்விக்கும் அவன் வாயில வரக்கூடிய ஒரே நாமம் இயேசு என்கிற நாமம் மட்டுமே. இந்த நன்மை உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்டா, வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. எப்பா உன் பேர் இன்னைக்கு நிலை நிற்க காரணம் என்னன்னு கேட்டா, உடனே வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த பேர் இன்னும் கிறுக்கப்படாமலும் இன்னும் அழிந்து போகாமலும் இன்றும் என் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்க

하나 되셔. 예수배 예수배 나마메 멜라나데. 아멘. 엘라바트카고 நீங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். எபேசியர் 5:20 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள். நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், நாமத்தை அறிந்த ஜனங்கள் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏன்னா நாமம் உடையவர்கள், இயேசுவின் நாமத்தை உடையவர்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் தீமை அனுமதிக்க மாட்டார். அவர் சகலவற்றை நன்மை கேதுவாகவே செய்து கொண்டிருக்கிறார். எல்லாத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நாமத்தை அறிந்தவர் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்பார். எனவே தான் யோபு சொல்றார், அவன் எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம். அன்றைக்கு யோபுக்கு அந்த நாமம் அறிவிக்கப்படவில்லை. அந்த நிலைமையில அந்த யோபுவால ஸ்தோத்திரம் பண்ண முடியுமானா? அந்த நாமத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிற தேவ பிள்ளையே, ஏன் நம்மளால சொல்ல முடியாது? எல்லாவற்றிற்காக ஸ்தோத்திரம் சொல்லு. அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களை அவர் திக்கற்றவராய் விட மாட்டார். அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களை ஆபத்து காலத்தில் கைவிட்டுட்டு போக மாட்டார். அவர் நாமத்தை நம்பி இருக்கிறவங்களுக்கு தீமையை ஒரு நாளுமே ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார். ஆமே. எந்த சூழ்நிலையிலும் அவர் நாமத்தை சொல்லியே முன்னேறி கொண்டே இருங்கள். நாமத்தை சொல்லி நடக்கிறவன் வாழ்க்கை பின்வாங்காது, முன்னேறி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆமென். கோலியாத் வந்து நின்றதும் மொத்த சேனையும் பின்வாங்கும் போது நாமத்தை சொல்லி வந்த தாவீது பின்வாங்கவில்லை, முன்னேறி கொண்டே இருக்கிறா, முன்னேறி கொண்டே இருக்கிறா. உனக்கு முன்பாக எத்தனை பெரிய கோலியாத் வந்தாலும் நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனமே, உனக்கு ஒப்பானவன் இந்த உலகத்தில் ஒருவனும் இல்லை. உனக்கு எதிராய் நிற்க இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. எந்த செங்கடலும் தடுக்க முடியாது, எந்த எரிகவும் தடுக்க முடியாது, எந்த கோலியாத்தும் தடுக்க முடியாது. காரணம், மேலான நாமம் தரிக்கப்பட்டவன் வாழ்க்கை வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா. யார் கேட்டாலும் அவர் நாமத்தை சொல்லுங்க. யார் என்ன சொன்னாலும் அவர் நாமத்தை சொல்லுங்க. அவர் நாமத்தை நினைத்து எல்லாவற்றிற்கும் ஸ்தோத்திரம் செலுத்துங்க. அவர் நாமத்தை முன்வைத்து முன்னேறி கொண்டே இருங்கள். அவர் நாமம் தரிக்கப்பட்ட ஜனத்தை அவர் உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வந்து நிறுத்த வல்லவர். அந்த நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்த போகிறோம். மேலான நாமம் இயேசுவின் நாமம்.

எத்தனை பேர் நம்புறீங்க அந்த நாமத்தில் எனக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். யார் வந்து என்ன கேட்டாலும் ஃபர்ஸ்ட் அவரை சொல்லிருங்க, அவரை சொல்லிருங்க. அவரை சொன்ன பிறகுதான் உங்களை பத்தி நீங்க சொல்லணும். ஏன்னா அவர் இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு ஏதோ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. அந்த நாமம் மட்டும் இல்லாமல் இருந்திருக்குமானா, அந்த நாமத்தை மாத்திரம் நான் அறியாமல் இருந்திருப்பேன். ஆனா இன்னைக்கு இந்த பெயர் இந்த உலகத்துல இல்லைன்னு சொல்றவங்க மட்டும்

ஒரு விஷயம் கூட சேர்ந்து அகில உலகை அகில எல்லா நாமத்திலும் மேலானவர். அந்த நாமத்திற்கு இணையாக எந்த நாமமும்

அந்த நாமத்தை அறிகிற பாக்கியம். இந்த நாமத்தினாலே எல்லாவற்றையும் தாண்ட எனக்கு அவர் கிருபை செய்வார் என்று விசுவாசிக்கிறவர், இந்த நாமத்தினாலே சகலவற்றையும் ஜெயிக்க எனக்கு அவர் கிருபை செய்வார் என்று விசுவாசிக்கிறவர், நல்ல கைகளை தட்டி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம், அப்படி நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள். சகரபலகதரோ ரிமனதுரியதரா லேரியாத்துரோலரோ சகதரியதரா, நீ என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா நான் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே, யாரு சொன்னா உன்னை உயர்த்துறதற்கு யாரு இல்லைன்னு, யாரு சொன்னா உன் வழிகளில் நீ தனி என்று இல்லை. நாமம் தரிக்கப்பட்ட ஜனமே, நாமம் தரிக்கப்பட்ட ஜனமே, அந்த நாமத்தினாலே முன்னேறு, பின்வாங்காதே, காலடி முன்னாடி வை, உன் சூழ்நிலை உன்னை மேற்கொள்ளாது, கோலியாத் உன்னை மேற்கொள்ள விட மாட்டார், தடைகள் உன்னை மேற்கொள்ள விட மாட்டார், நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஆர்ப்பரி போனே. மேலானவரே, எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லோரிலும் பெரியவர், எல்லா நாமத்திலும் மேலானவர். நாம் தேடி வந்தவர்கள் அல்ல, நாம் தேடி கொள்ளப்பட்டவர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல கிடந்தோம், அதில் இன்று நம்மை அவர் திருப்பி இருக்கிறார். நான் அவரால் திருப்பப்பட்டவர், அவர் நாமத்தை அறிந்து கொள்ள காரணம் அவர் என்னை திருப்பினார்.

0: மே சபை சத்தம் மட்டும் கேட்கட்டும், சத்தம் உயர்த்தி சொல்ல, இயேசுவே
1: இயேசுவே
0: நாமமே மேலானதே. நம்பி செல்லுகிறது நான்

மகிமையாதரே, மகிமை மகிமையே. அந்த நாமத்தினால் நாங்கள் ஜெயிப்போம், அந்த நாமத்திலே இன்னும் நடப்போம். ரிகாலா ஷகதரா லீதரே யாதரே, நீ தண்ணீரல நடந்தால் அது உன்மேல் புரளாது, அது உன்மேல பாயாது. காரணம் உன்மேல் தரிக்கப்பட்ட நாமம், அது மேலான நாமம். ரகா ஷகதரா, யோர்தான் உன்னை கண்டு நடுகுமே அன்று நீ யோர்தானை கண்டு நடுக்க தேவையில்லை. காரணம் நீ பற்றி கொண்டிருக்கிற நாம வல்லமை உள்ள நாம. ரகலஷ்யாதராதரா, முன்னேறு சபையே, விசுவாசத்தில் முன்னேறுங்கள், ஆமே நம்பிக்கையில் முன்னேறுங்கள், பாதையில் முன்னேறுங்கள். தொட்டு போக மாட்டாய், குறுகி போக மாட்டாய். கர்த்தருடைய நாமத்தால் நமக்கு ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா, அந்த நாம மேலானது. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உடைய நாமத்தை அறிகிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும் அப்பா. ஆமென், ஆமென்.

இரண்டு சாமுவேல் அதிகாரம் 14. ராஜாவின் இருதயம் அப்சலோமின் மேல் இன்னும் தாங்கலாயிருக்கிறதை செரியாவின் குமாரன் யோவாப் கண்டு, அவன் தெக்கோவில் இருக்கிற புத்தியுள்ள ஒரு ஸ்திரியை அழைத்து, நீ இளவு கொண்டாடுகிறவளைப் போல துக்க வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு எண்ணெய் பூசிக்கொள்ளாமல் இறந்து போனவனுக்காக நெடுநாள் துக்கிக்கிற ஸ்திரியைப் போல காண்பித்து ராஜாவின் இடத்தில் போய் அவரை நோக்கி, இன்ன இன்ன பிரகாரமாக சொல் என்று அவள் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை யோவாப் அவள் வாயிலே போட்டான். அப்படியே தெக்கோவா ஊராளான அந்த ஸ்திரி ராஜாவோடே பேசப்போய் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, ராஜாவே இரட்சியும் என்றாள். ராஜா அவளை பார்த்து, உனக்கு என்ன வேண்டும் என்றதற்கு அவள், நான் விதவையானவள், என் புருஷன் சென்று போனான். உமது அடியாளுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இருவரும் வெளியிலே சண்டை பண்ணி அவர்களை விலக்க ஒருவரும் இல்லாதபடியினால் ஒருவன் மற்றவனை அடித்து கொன்று போட்டான். வம்சத்தார் எல்லாரும் உம்முடைய அடியாளுக்கு விரோதமாய் எழுந்து தன் சகோதரனை கொன்று போட்டவனை ஒப்பி, அவன் கொன்ற அவன் சகோதரனுடைய பிராணனுக்காக நாங்கள் அவனை கொன்று போடுவோம், சுதந்திர வாழனாயினும் அவனையும் அழித்து போடுவோம் என்கிறார்கள். இப்படி என் புருஷனுக்கு பேரும் நீதியும் பூமியின் மேல் வைக்கப்படாதபடிக்கு எனக்கு இன்னும் நீதியாயிருக்கிற பொறியையும் அவித்து போட மனதாயிருக்கிறார்கள் என்றாள். ராஜா அந்த ஸ்திரியை பார்த்து, நீ உன் வீட்டுக்கு போ, உன் காரியத்தை குறித்து உத்தரவு கொடுப்பேன் என்றான். பின்னும் அந்த ஸ்திரியை பார்த்து, நீ உன் வீட்டுக்கு போ, உன் காரியத்தை குறித்து உத்தரவு கொடுப்பேன் என்றான். பின்னும் அந்த தெக்கோவா ஊர் ஸ்திரி ராஜாவை பார்த்து, ராஜாவாகிய ஆண்டவனே, ராஜாவின் மேலும் அவர் சிங்காசனத்தின் மேலும் குற்றமில்லாதபடிக்கு அந்த பழி என் மேலும் என் தகப்பன் வீட்டின் மேலும் சுமரக்கடவது என்றாள். அதற்கு ராஜா, உனக்கு விரோதமாக பேசுகிறவனை என்னிடத்தில் கொண்டு வா, அப்பொழுது அவன் இனி உன்னை தொடராதிருப்பான் என்றான். இன்னும் அவள், இரத்த பழி வாங்குகிறவர்கள் அழிம்பு செய்து என் குமாரனை அதம் பண்ண பெருகி போகாதபடிக்கு ராஜாவானவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தரை நினைப்பாராக என்றாள். அதற்கு ராஜா, உன் குமாரனுடைய மயிரில் ஒன்றாவது தரையிலே விழுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரி, ராஜாவாகிய என் ஆண்டவனோடே உமது அடியால் ஒரு வார்த்தை சொல்ல உத்தரவாக வேண்டும் என்றாள். அவன் சொல்லு என்றான். அப்பொழுது அந்த ஸ்திரி, பின்னை ஏன் தேவனுடைய ஜனத்துக்கு விரதமாய் இப்படிப்பட்ட நினைவை நீர் கொண்டிருக்கிறீர்? துரத்துண்ட தம்முடையவனை ராஜா திரும்ப அழைக்காததினாலே ராஜா இப்பொழுது சொன்ன வார்த்தையினால் குற்றமுள்ளவரை போல் இருக்கிறார். நாம் மறிப்பது நிச்சயம், திரும்ப சேர்க்கக்கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரை போல் இருக்கிறோம். தேவன் ஜீவனை எடுத்து கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார். இப்போதும் நான் என் ஆண்டவனாகிய ராஜாவோடே இந்த வார்த்தையை பேச வந்த முகாந்தரம் என்னவென்றால், ஜனங்கள் எனக்கு பயமுண்டாக்கினதினால் நான் ராஜாவோடே பேச வந்தேன். ஒருவேளை ராஜா தமது அடியாளுடைய வார்த்தையின்படி செய்வாரென்று உமது அடியாளாகிய நான் நினைத்ததினாலும் வந்தேனே ஒழிய வேறில்லை. என்னையும் என் குமாரனையும் ஏகமாய் தேவனுடைய சுதந்திரத்துக்கு புறம்பாக்கி அழிக்க நினைக்கிற மனுஷனுடைய கைக்கு தமது அடியாளை நீங்களாக்கி விடும்படிக்கு ராஜா கேட்பார். ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய வார்த்தை எனக்கு ஆறுதலாயிருக்கும் என்று உமது அடியாளாகிய நான் எண்ணினேன். நன்மையும் தீமையும் கேட்கும்படி ராஜாவாகிய என் ஆண்டவன் தேவனுடைய தூதனைப் போல இருக்கிறார். இதற்காக உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றார். அப்பொழுது ராஜா அந்த ஸ்திரிக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னிடத்தில் கேட்கும் காரியத்தை நீ எனக்கு மறைக்க வேண்டாம் என்றான். அதற்கு அந்த ஸ்திரி, ராஜாவாகிய என் ஆண்டவர் சொல்வாராக என்றாள். அப்பொழுது ராஜா, இதிலெல்லாம் யோவாப் உனக்கு உட்கையாயிருக்கவில்லையா என்று கேட்டான். அதற்கு ஸ்திரி பிரதியுத்தரமாக, ராஜாவாகிய என் ஆண்டவன் சொன்னதற்கெல்லாம் வலது பக்கத்திலாவது இடது பக்கத்திலாவது விலகுவதற்கு ஒருவராலும் கூடாது என்று ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். மது அடியானாகிய யோவாப் தான் இதை எனக்கு கற்பித்து அவனே இந்த எல்லா வார்த்தைகளையும் உமது அடியாளின் வாயிலே போட்டான்.
நான் இந்த காரியத்தை உபமமாய் பேசுகிறதற்கு உமது அடியானாகிய யோவாப் அதுக்கு காரணமாயிருந்தான். ஆனாலும் தேசத்தில் நடக்கிறதையெல்லாம் அறிய என் ஆண்டவனுடைய ஞானம் தேவதூதனுடைய ஞானத்தைப் போல் இருக்கிறது என்றாள். அப்பொழுது ராஜா யோவாவை பார்த்து, இதோ இந்த காரியத்தை செய்கிறேன், நீ போய் அப்சலோம் என்னும் பிள்ளையாண்டானை திரும்ப அழைத்து கொண்டு வா என்றான். அப்பொழுது யோவாப் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி ராஜாவை வாழ்த்தி, ராஜா தமது அடியானுடைய வார்த்தையின்படி செய்ததினால் என் ஆண்டவனாகிய ராஜாவின் கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று இன்று உமது அடியானுக்கு தெரிய வந்தது என்றான். பின்பு யோவாப் எழுந்து கேசூருக்கு போய் அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வந்தான். ராஜா அவனின் என் முகத்தை பார்க்க வேண்டியதில்லை, தன் வீட்டுக்கு திரும்பி போகட்டும் என்றான். அப்படியே அப்சலோம் ராஜாவின் முகத்தை பார்க்காமல் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். இஷ்டவேலர் அனைவருக்குள்ளும் அப்சலோமை போல் சௌந்தரியம் உள்ளவனும் மெச்சிக்கொள்ளப்பட்டவனும் இல்லை. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாதிருந்தது. அவன் தன் தலைமை தனக்கு பாரமாயிருப்பதினால் வருஷாந்தரம் சிரித்து கொள்ளுவான். சிரிக்கும் போது அவன் தலைமையில் ராஜாவுடைய நிறையின்படி 200 சேக்கல் நிறையாயிருக்கும். அப்சலோமுக்கு 3 குமாரரும் தாமார் என்னும் பெயர் கொண்ட ஒரு குமாரத்தையும் பிறந்திருந்தார்கள். இவள் ரூபவதியான பெண்ணாயிருந்தாள். அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமலே 2 வருஷம் எருசலேமிலே குடியிருந்தான். ஆகையால் அப்சலோம் யோவாவை ராஜாவினிடத்தில் அனுப்பும்படி அழைப்பித்தான். அவனோ அவனிடத்திற்கு வரமாட்டேன் என்றான். 2 திசையும் அவன் அழைத்து அனுப்பினான், அவன் வரமாட்டேன் என்றான். அப்பொழுது அவன் தன் வேலைக்காரரை பார்த்து, இதோ என் நிலத்திற்கு அருகே யோவாவின் நிலம் இருக்கிறது, அதிலே அவனுக்கு வாக்கோதுமை விளைந்திருக்கிறது, நீங்கள் போய் அதை தீக்கொளுத்தி போடுங்கள் என்றான். அப்படியே அப்சலோமின் வேலைக்காரர் அந்த நிலத்தை தீக்கொளுத்தி போட்டார்கள். அப்பொழுது யோவாப் எழுந்திருந்து அப்சலோம் இடத்தில் வீட்டிற்குள் போய், என்னுடைய நிலத்தை உம்முடைய வேலைக்காரர் தீக்கொளுத்தி போட்டது என்னவென்று அவனை கேட்டான். அப்சலோம் யோவாவை பார்த்து, இதோ நான் ஏன் கேசூரில் இருந்து வந்தேன், நான் அங்கே இருந்து விட்டால் நலம் என்று ராஜாவுக்கு சொல்லும்படி உம்மை ராஜாவின் இடத்தில் அனுப்புவதற்காக உம்மை இங்கே வரும்படி அழைப்பித்தேன். இப்போதும் நான் ராஜாவின் முகத்தை பார்க்கட்டும், என்மேல் குற்றம் இருந்தால் அவர் என்னை கொன்று போடட்டும் என்றான். யோவாப் ராஜாவினிடத்தில் போய் அதை அவனுக்கு அறிவித்த போது அப்சலோமை அழைப்பித்தான். அவன் ராஜாவினிடத்தில் வந்து ராஜாவுக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான்.

சங்கீதம் 39:3 நான் தியானம் செய்கையில் அக்கினி மூண்டது, என் இதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன்.

கருணாகர் இயேசு லூக்கா 12:49 உண்மையிலே அக்கினியை பற்ற வைக்க வந்தேன், இப்பொழுதே எரிய வேண்டும் என்று ஏங்குகிறார். பலிபிடத்தில் அக்கினி அறியாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். லேவியர் 6:12.

அன்று பாலைவனத்தில் முட்செடியில் அக்கினியாய் வந்த ஆண்டவர் மோசே மோசே என்று அழைத்தார். என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை நான் அனுப்புகிறேன், வா.

இரக்கத்தினால் அன்று பாலைவனத்தில் ஜனங்களை கைவிடவே இல்லை. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே போக வேண்டிய பாதைக்கு வெளிச்சம் கொடுக்க அக்னி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவில்லை. இவ்வாறு ஜெபித்தார் நெகேமியா 9:19.

கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு தேவனுடைய வசனத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறோம். இந்த நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. விசேஷமாக இன்றைக்கு சங்கீதங்களின் புத்தகம் 34:19 வாசிக்கும் போது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆசீர்வதித்து தருவாராக. விசேஷமாக இன்றைக்கு சங்கீதங்களின் புத்தகம் 34:19 வாசிக்கும் போது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அருமையானவர்களே, இந்த வசனத்தை வாசிக்கும் போது நீதிமானுக்கு அநேக துன்பங்கள் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமானுக்கு துன்பம் வரலாமா? துன்மார்க்கனுக்கு தானே துன்பம் வர வேண்டும். அசுத்தமாய் பாவமாய் செய்கிற நடக்கிற மனிதனுக்கு தானே துன்பம் வர வேண்டும் என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழும்ப ஆரம்பிக்கலாம். ஆனால் வசனத்திலே வாசிக்கிறோம், நீதிமானுக்குத்தான் துன்பங்கள் அநேகம் உண்டு, நீதிமான்களுக்குத்தான் நெருக்கங்கள் அநேகம் உண்டு. உலகத்திலே பாருங்கள், உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். வேதத்தை வாசிக்கும் போது இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு

பரிசுத்தமாக்கப்பட்டு அவருக்கு சாட்சியாய் வாழ்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் இந்த உபத்திரவத்திலே இயேசு கிறிஸ்து கூட நின்று அற்புதம் செய்கிறார். இந்த வேதனையிலே பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து அற்புதம் செய்கிறார். தேவ பிள்ளைகளே, துன்மார்க்கருக்கு அநேக காரியங்கள் உண்டு, ஆனால் ஆண்டவர் அவர்களோடு இருக்க மாட்டார். அவர்களுக்கு எல்லாம் நன்றாய் நடக்கலாம், ஆனால் அவர்களோடு கூட ஆண்டவர் இருக்க மாட்டார். வேதத்தை வாசிக்கும் போது மத்தேயு 10 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷன் அல்ல. 16 அதிகாரத்திலே வாசிக்கிறோம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொன்னார். யோவான் 16:20 வாசிக்கிறோம், உலகமோ சந்தோஷப்படும், நீங்களோ துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருந்து பாடுபட்டால் அதி நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நீதிமான்களுக்கு அநேக உபத்திரவங்கள் உண்டு. நாம் ரட்சிக்கப்படும் போது எல்லாரும் சொல்லுவார்கள், சிலரே என்னிடத்திலே சொல்லியிருக்கிறார்கள், மிருக ரட்சிக்கப்படும் போது எல்லாரும் சொன்னார்கள், ஆண்டவரிடத்தில் வந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, எல்லா நன்மைகள் உண்டு, சரீர சுகம் உண்டு, எல்லாம் உண்டு, நாங்கள் வந்தோம், ஆண்டவர் எங்களை எங்களை ரட்சித்து சந்தோஷப்படுத்தினார், ஆசீர்வதித்தார், எங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாறிற்று, கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்தார், ஆனால் தொடர்ந்து எங்களுக்கு ஏதோ ஒரு போராட்டம் வந்து கொண்டே இருக்கிறது, பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறது, ஏன் என்று தெரியவில்லை. நாங்கள் உண்மையாய் நடக்கிறோமே, பரிசுத்தமாய் ஜீவிக்கிறோமே, நாங்கள் முன்பு இருந்த காலத்தை காட்டிலும் இப்பொழுது அநேக காரியங்களிலே சரியாய் நடக்கிறோமே, ஏன் எங்களுக்கு இந்த உபத்திரவம்? ஒன்றே வந்து, உங்களுக்கு கண்டிப்பாய் உபத்திரவம் உண்டு, கண்டிப்பாய் போராட்டம் உண்டு. ஏனென்றால் இந்த போராட்டங்கள் நம்மை அழிக்கிறதற்கல்ல, இந்த போராட்டங்களை நம்மை அவமானப்படுத்துகிறதற்கல்ல, இந்த போராட்டங்கள் நம்மை சிதைந்து போக பண்ணுகிறதற்கல்ல, இந்த போராட்டங்கள் நம்மை பிரயோஜனப்படுத்தி நித்திய ஜீவனிலே சேர்க்கும். ஒருவேளை இது கஷ்டமா இருக்கலாம், நீதிமான்களுக்கு துன்பங்கள் அநேகம் உண்டு, ஆனால் நீங்கள் நன்றாய் உணர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் போராட்டங்களிலே ஆண்டவர் இயேசு உடனிருந்து கூடவே இருந்து உங்களுக்கு அற்புதம் செய்ததை பார்க்க முடியும். என் நண்பர் ஒருவர் சொல்வார், எனக்கு தலைக்கு மேலே வெள்ளம் வருகிறது போன்ற ஒரு பிரச்சனை எனக்கு வந்தது பிரதர், என்னால தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஏன் ஆண்டவரே நான் உண்மையாய் ஜீவிக்கிறேன், ஏன் எனக்கு பிரச்சனைகள்? அந்த சகோதரன் சில நாட்களுக்கு பிற்பாடு சொன்னார், அதில் ஒன்றும் என்னை மேற்கொள்ளவில்லை, காரணம் என் இயேசு என்னோடு இருந்தார். தேவ பிள்ளைகள், அதுதான் உலகத்திலே தேவ பிள்ளைகளுக்கு உபத்திரவங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள் எல்லா இடங்களிலும், வேலை செய்கிற இடத்திலே, பல்வேறு இடங்களிலே வரலாம், ஆனால் இயேசு நம்மோடு நின்று கர்த்தர் அற்புதம் செய்வதை பார்க்க முடியும். நாம் சோர்ந்து போகக்கூடாது. இந்த உபத்திரவங்கள் நம்மை அழிக்கிறதற்கல்ல, நித்திய ஜீவனிலே சேர்க்கிறதற்காக தேவன் நமக்கு வைத்திருக்கலாம். ஐஸ்வர்யவான் லாசர் ஓமையை குறித்து நாம் வாசிக்கிறோம், ஐஸ்வர்யவான் பூமியிலே சம்பூர்ணமாய் சாப்பிட்டு எல்லாவற்றிலும் அவன் செழிப்பாயிருந்தான். ஆனால் லாசர் அப்படிப்பட்டவன் அல்ல, எதிர்மறையான உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்ந்து வந்தான். ஆனால் அவன் வறுமையில் இருந்தான். இரண்டு பேரும் மரித்து போனார்கள். லாசரு ஆபிரகாமனுடைய மடிக்கு கொண்டு போகப்பட்டான், ஐஸ்வர்யா நரகத்துக்கு கொண்டு போகப்பட்டான். ஒருவர் பூமியிலே எப்படி வாழ்கிறார்களோ அதன்படிதான் அந்த முடிவு இருக்கிறது. இந்த பூமியிலே நாம் கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, பாடுகளோடு கிறிஸ்துவை பின்பற்ற ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை நித்திய ஜீவனிலே ஆசீர்வாதமாக இருக்கும். பூமியிலே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதை பார்க்க முடியும். வேதனை இல்லாத பரிசுத்தவான்கள் இல்லை, சிலுவை சுமக்காத ஊழியர்கள் இல்லை. அப்போஸ்தலர்கள் தாங்கள் அவமானப்படுகிறதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நீங்கள் நீதிமான்களாய் இருப்பீர்களானால், உண்மையாய் தேவனுக்கு பயந்து நடப்பீர்களானால், உங்களுக்கு நெருக்கம் கண்டிப்பாய் வரும். ஆனால் இயேசு உங்களோடு இருக்கிறார். ஒரு மனிதனும் ஒரு கிரியையும் உங்களை நெருங்கவே நெருங்காது. இந்த அதிகாரத்திலே, சங்கீதம் 34 அதிகாரத்திலே மேலும் 2 வசனங்கள் நீதிமான்களுக்குரிய ஆசீர்வாதங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அதிலே சங்கீதம் 34:15 வாசிக்கிறோம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவர்கள் எங்கு சென்றாலும் அவர்களுக்கு உபத்திரவ நேரத்திலும் துன்பங்கள் நேரத்திலும்
கர்த்தர் அவர்களோடு நின்று பாதுகாக்கிறார், அவர்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதே சங்கீதம் 34:21 வசனத்திலே வாசிக்கிறோம், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள், தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த கிரியையும் மேற்கொள்ள முடியாது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவரோடு கூட நெருங்க ஆரம்பிப்போம். இந்த உபத்திரவம் எல்லாம் நம்மை உருவாக்கும், பாடுகள் எல்லாம் உருவாக்கும். தேவ கிராமத்துக்கு கடந்து போகிற வழியிலே அதன் ரோட்டு ஓரத்திலே சிலைகளை வடித்துக் கொண்டிருந்தார்கள் கருங்கற்களினாலே. அதில் முதலில் இருக்கிறவர் முழு பாறையை செதுக்கினார். கடைசியில கொஞ்சம் தள்ளி தள்ளி போக ஆரம்பிக்கும் போது அங்கு மிருகங்களுடைய உருவத்திலையும் பறவைகளுடைய உருவத்திலையும் அழகான தொட்டி உருவத்திலையும் அந்த கற்களை வடித்திருந்தார்கள். அதை பார்க்கும்போது அழகாயிருந்தது. ஆனால் அதற்கு முன்பு அந்த உளிகள் எல்லாம் அந்த கற்களை மிகவும் கொத்தி எடுத்த விற்பாடு தான் அது ஒரு அழகான உருவமாய் வந்ததை உணர முடிந்தது. தேவ பிள்ளைகளே, நம்மையும் தேவன் இந்த பூமியில நீதிமான்களாக வைத்து சில உபத்திரவங்கள் பாடுகளுக்குள்ளாய் நடத்தி நம்மோடு கூட இருந்து நம்மை மிக அழகாய் நித்திய ஜீவனிலே சேர்த்து கொள்ளவும் நம்மை ஆசீர்வதிக்கவும் சித்தமாயிருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், நம்பிக்கையோடு இருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய அற்புதம் செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வல்லமை உள்ள பிதாவே, நல்ல தேவனே, உபத்திரவங்களை கண்டு சோர்ந்து போகாமல் நீதிமான்களாகிய அன்பு சகோதர சகோதரிகள் மேலே தேவனுடைய இரக்கம் இருக்கட்டும். நீர் அவர்களுக்கு துணை நிற்கிறீர் என்பதை அவர்களுக்கு உணர்த்தும்படி கெஞ்சுகிற ராஜா, எந்த விதத்திலும் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர், எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு நிந்தைகள், எவ்வளவு நெருக்கங்கள் வந்தாலும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு ஜீவிக்க, உம்மோடு கூட நெருங்கி ஜீவிக்க உதவி செய்யுங்க. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜிஃபேன் எஃப்எம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்வுக்கூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளுக்கான தலையங்கம் தாயை போல. அதற்கான ஜீவ வார்த்தை, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் ஜெருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எசாயா 66:18. நம்முடைய தேவன் தாயை போல அன்புடைய தேவன். அவருடைய பெயர் எல்ஷடாய் என்பதாகும். எபிரேய மொழியிலே எல்ஷடாய் என்று சொன்னால் அதற்கு நான்கு அர்த்தங்கள் உண்டு. முதலாவது, பால் கொடுக்கிற தாயை போல மனதுருக்கமுள்ள தேவன். இரண்டாவது, பராக்கிரமமுள்ள தகப்பனை போன்ற சர்வ வல்லமையுள்ள தேவன். மூன்றாவது, நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிக அதிகமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். நான்காவது, நமக்காக ஜாவையும் செய்து முடிக்கிற தேவன். உலகத்தில் நண்பர்கள் பாராட்டும் அன்பு உண்டு, மனைவியிடமிருந்து கிடைக்கும் பாசமும் உண்டு. இனத்தவர்கள் உறவினர்கள் விசேஷ அன்பை பொழிகிறார்கள். ஆனால் இவை ஒன்றும் தாயின் அன்புக்கு ஈடு இணையானது இல்லை. நாம் எப்பொழுதுமே கர்த்தரை தகப்பனுடைய ஸ்தானத்திலே வைத்து பார்க்கிறோம். அதே நேரத்தில் அவர் தாயைப் போல பாசமுடையவர், நேசித்து அன்பு செலுத்தி அரவணைக்கிறார், ஆற்றி தேற்றி உற்சாகப்படுத்துகிறவர். ஆபிரகாமுக்கு 99 வயதான போது அவருக்கு தாயின் அன்பு தேவைப்பட்டது. எல்ஷடாய் தேவனாய் ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனம் ஆனார். உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று வாக்கு பண்ணினார். தாய் எப்படிப்பட்டவள்! அவள் ஒருபோதும் தன் பிள்ளையை மறப்பதில்லை. ஆகவே கர்த்தர் உரிமையோடு கேட்டார், ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எசாயா 49:15. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் ஜெருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எசாயா 66:13. ஆகவே தாவீது கத்தர் மேல் அளவில்லாத விசுவாசம் வைத்தார். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார் என்று சொன்னார். ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய இளமை பிராயத்திலே பயங்கரமான ஒரு காய்ச்சலுக்கு உட்பட்டு அவருடைய கை கால்களை முறிப்பது போல் இருந்ததாம். வாய் கசந்ததினால் ஒன்றும் சாப்பிட முடியவில்லை. வாலிபர்களோடு தங்கியிருந்த லாட்ஜில் தன்னை கவனிக்க ஒருவரும் இல்லையா? ஒரு இரவு தாங்க முடியாத ஜுரத்தினால் தன் சரீரம் தூக்கி தூக்கி போட்டதாம். அப்பொழுது தன் தாயை நினைத்து மிகவும் அழுதாராம். என் தாய் என் அருகில் இருந்தால் என் வாய்க்கு ஏற்றபடி அருமையாய் கஞ்சி வைத்து கொடுப்பார்களே என்று எண்ணினாராம். சில நிமிடங்கள் கடந்ததாம். கதவு பூட்டப்பட்டிருந்த போதும் கர்த்தர் தாயை போல வந்து தன் அருகில் அமர்ந்தாராம். அவருடைய கரம் தன்னை தொட்டு தடவி கொடுத்ததாம். நீண்ட நேரம் தன் அருகிலேயே உட்கார்ந்திருந்தாராம். மறுநாள் புதிய உற்சாகம் தன்னை நிரப்பியிருந்ததாகவும் ஜரம் எங்கு போனதோ தெரியவில்லை என்றும் அவர் கூறினார். கர்த்தர் அற்புதம் செய்து நல்ல சுகத்தை கொடுத்தார் என்று சொல்லி சாட்சி சொன்னார். ஒரு தாய் குழந்தைகளை பெற்றெடுப்பதை போலத்தான் கர்த்தர் உங்களை உருவாக்கி பெற்றெடுத்தார். ஆம், கர்த்தர் தாயை போல கரிசனை உடையவர். தாயை இழந்தீர்களோ கர்த்தர் உங்களுக்கு தாயும் தகப்பனுமாக இருப்பார். உங்களுடைய நினைவுக்காக அவர் தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஜோவான் 13:1. தேவ பிள்ளைகளே, இப்படியாக 24 மணி நேரமும் உங்கள் மனதுக்கினிய பாடல்களையும் தேவ செய்திகளையும் கேட்டு மகிழ நீங்கள் இணைய வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: செய்தியின் தலைப்பு, தேவ நம்மை கூர்மையுள்ள இயந்திரமாக மாற்றுவார். செய்தி வழங்குபவர் சகோதரன் ஜெபராஜா.
1: ஏசாயா 41 அதிகாரம் 15 வசனத்தை வாசிக்கலாம்.
2: இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய்.
1: என்னுடைய வேதாகமத்தில் அந்த வசனத்துக்கு பக்கத்தில் பதருக்கு ஒப்பாக்குவாய் என்கிறதுக்கு பக்கத்தில் தூள் கலப்பி விடுவாய் என்று நான் எழுதி வைத்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு தூசியா அழைக்கல, தூள் கலப்புற ஆட்களாக கர்த்தர் அழைத்திருக்கிறார். சொல்லுவோமே, ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஒரு மிஷினா மாற்ற போறேன். அதாவது என்னன்னா, ஒரு பெரிய காரியங்களை செய்யக்கூடிய ஒரு யந்திரமாக நான் உன்னை மாற்ற போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது கர்த்தர் என்ன அப்படி மாற்றுவாருன்னு? சாதாரணமான நம்மை அசாதாரணமான ஆட்களாக தேவனால் மாற்ற முடியும். பிசாசுடைய தந்திரம் என்னவென்றால், நாம் சாதாரணமானவர்கள் என்கிற எண்ணத்தை நமக்குள்ளே போட்டுக்கொண்டே இருப்பான். நீ அதிகமாக படிக்கலை, அதிகமாக உனக்கு அறிவு இல்லை, உனக்கு அனுபவம் இல்லை என்றெல்லாம் நம்முடைய காரியங்களையே நமக்கு காட்டி காட்டி உன்னால் ஒன்று முடியாது, ஒன்று முடியாது என்று சொல்லிக்கொண்டே இருப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உன்னை பார்க்காதே, நான் உன்னை எப்படி மாற்ற முடியும் என்று பார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீயாக இருக்கிறவரை நீ எப்படி இருக்கிறையோ

அப்படியேதான் இருக்க முடியும். சாகுற வரைக்கும் அப்படியே இருந்து ஒரு காரியமும் செய்யாம ஒரு சாதனையும் புரியாம உலகத்தான் சொல்லுவாங்கல்ல, வெந்ததை சாப்பிட்டு வெறுமனே வாழ்ந்து விதி வந்தா சாகலான். ஆண்டவர் அதற்காக உங்களை அழைக்கவில்லை. ஏதோ ஒரு காரியத்தை உங்களை கொண்டு செய்யத்தான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, உங்களையும் தேவன் பயன்படுத்த முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். 14 வசனத்துல யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பூச்சியே அநேக நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கை நசுக்கப்பட்ட வாழ்க்கையாகவே இருந்தது. இஸ்ரவேல் தேசத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் யாக்கோபுக்கு கையெழுத்த நாளிலிருந்து ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணினார், ஈசாக்கு வாக்கு பண்ணினார், யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினார். மோசேயின் மூலமாக எகிப்து தேசத்திலிருந்து மீட்கப்பட்ட ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டு வனாந்தரத்தில் பிரயாணமாய் வந்தார்கள். கீழ்ப்படியாதவர்கள் எல்லாம் பாதியிலே அழைக்கப்பட்டார்கள். எகிப்தை விட்டு விலகு புறப்படுவது முக்கியமல்ல, கானானில் போய் சேருவதுதான் முக்கியம். இன்னைக்கு எல்லாரும் நம்ம, நான் இந்துவா இருந்தேன், முஸ்லீமா இருந்தேன், நான் பாவியா இருந்தேன், வந்துட்டேன்னு சொல்றோம். கிளம்பினது முக்கியமல்ல, போய் சேர வேண்டியது முக்கியம். இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் ரெண்டு பேரை தவிர வனாந்தரத்தில் லட்சக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் அழித்து போட்டார். ஏனென்றால் பெறப்படும் போது சந்தோஷமா புறப்பட்டாங்க, ஆனா வழியில ஆண்டவட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. எதுக்கு எடுத்தாலும் ஆண்டவட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு தேவைன்னா சண்டை போடுவாங்க, ஒரு பிரச்சனைனா சண்டை போடுவாங்க. ஆண்டவரை நேசிக்கல. தேவ பிள்ளையே, நீ போகிற பாதை வனாந்தரமா இருக்கலாம், மேடுகள் பள்ளங்கள் இருக்கலாம், நீ ஆண்டவரோடு சண்டை போட்டு கொண்டே இருப்பாயானால் கானானை காண முடியாது. நீ ஆண்டவரை துதித்து கொண்டே இரு. உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இரு, ஒரு நாள் கானானை போய் சேருவாய். ஆனால் இந்த ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், சண்டை போட்டார்கள், ஆண்டவரிடத்திலும் சண்டை போட்டார்கள், ஊழியக்காரிடத்திலும் சண்டை போட்டார்கள். அதே சமயத்தில் அவர்கள் இச்சைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஆண்டவர் கோபத்தில் சொன்னார், ஒருவன் கூட கானானுக்குள்ளே போவதில்லை என்று. அவருடைய பிள்ளைகள் போனார்கள். அன்றைக்கு கொடுக்கப்பட்ட தேசம் கர்த்தருக்கு சோத்திரம். பல ஆண்டுகளாக தேவ பிள்ளைகளுடைய கையில இருந்தது. அப்பொழுதெல்லாம் சுற்றிலும் இருக்கிற பல ஜாதி ஜனங்கள் இந்த யாக்கோபை ஒரு பூச்சியாகத்தான் பார்த்து அதை நசுக்க பார்த்து கொண்டே இருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், நீ பூச்சி பூச்சிதான், ஆனால் என்றைக்கு நான் பூச்சி என்று என்னை சார்ந்து கொண்டு என் துணையை நாடுகிறாயோ, மற்றவர்கள் பார்வைக்கு பூச்சியா இருக்கிற உன்னை ஒரு புல்டோசராக நான் மாற்ற போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மற்றவருடைய பார்வையில் நீ பூச்சிதான், நீயும் உன்னை நான் பூச்சி என்று தாழ்த்த வேண்டும், ஆனால் நான் உன்னை ஒரு பெரிய யந்திரமாக மாற்றுவேன். எதற்காக? ஒருவேளை வயல்களிலே கதிர்களை அறுப்பதற்கு இயந்திரங்கள் இருக்கிறது, போரடிக்கிறதுக்குரிய இயந்திரங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன்னை நான் எப்படிப்பட்ட யந்திரமாக மாற்ற விரும்புகிறேன், ஏதோ ஒரு சின்ன சின்ன காரியங்களை செய்து ஏதோ ஒரு காரியத்தை செய்யக்கூடிய யந்திரமாக அல்ல, மலைகளையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு, மலைகளை எல்லாம் தவிடு பொடியாக்கக்கூடிய அளவுக்கு. ஆர்சி பைபிள் அப்படித்தான் போட்டிருக்கு, நீ என்ன செய்வாய், மலைகளை தவிடு பொடியாக்குவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை உன்னால் செய்ய முடியும் என்பதை நீ நம்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாழ்க்கையில நமக்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். அர்த்தத்தோடு வாழ்ந்து, ஆண்டவருக்காக வாழ்ந்து ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்க. ஜெர்மன் நாடு இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு காரணம் கர்த்தர் சோத்திரம். ஒரு காலத்தில் ரோம பேரரசனுடைய ஆதிக்கத்தில் தான் அது இருந்தது. ரோம ராயர்கள் தான் அதை ஆண்டு வந்தார்கள். ஐரோப்பாவில் இருக்கிற மற்ற எல்லா நாடுகளும் ரோமாபுரிக்கு பயந்து வந்தார்கள். மதத்தின் அடிப்படையிலும் சர்வாதிகாரத்தின் அடிப்படையிலும் அவர்கள் ஆளுகை செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் ஒரு மார்ட்டின் லூத்தர் அங்கே ஆண்டவரால் எழுப்பப்பட்டார். வசனத்தை விசுவாசித்தார். சாதாரண ஒரு மனிதன் தான், ஆனால் வசனம் அவருக்குள்ள கிரியை செய்ய கிரியை செய்ய ஆண்டவர் அவரோடு கூட பேச ஆரம்பித்தார். உன்னை கொண்டுதான் இந்த உலகத்தில் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன் என்று. இன்னைக்கு நீங்களும் நானும் புராட்டஸ்டன்ட் என்று சொல்லுகிறோமே, இந்த இயக்கத்துக்கு வித்திட்டவர் இந்த மார்ட்டின் லூத்தர். அந்த மார்ட்டின் லூத்தர் மூலமாகத்தான் ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிட்டார். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர், ஒரு கத்தோலிக்க குருவாக அவர் பட்டம் பெறுவதற்கும், அவர் ரோமாபுரியில போய் அங்கிருக்கிற போப்பையெல்லாம் பார்த்து தரிசிப்பது என் வாழ்க்கையில மேன்மை என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்தார்.
அவர் தன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் மேன்மை என்று நினைத்தாரோ அதெல்லாம் ஒன்றுமில்லை என்பதை தேவன் காட்டி, இதைவிட பெரிய காரியத்தை நீ சரித்திரத்தில் செய்ய போகிறாய் என்று ஆண்டவர் சொன்னார். ஒரு மார்ட்டின் லூத்தர் ஒரு வியாபாரியாக இருந்து அல்லது ஒரு கம்பெனியில வேலை செய்து நன்றாக சம்பாதித்து 4-5 சொந்த வீடுகள் கட்டி ஏராளமான கார்களுக்கு சொந்தமாகி கோடீஸ்வரனாக மறித்திருந்தா மார்ட்டின் லூத்தர் என்கிற ஒரு பெயரை இந்த சரித்திரம் சந்தித்து இருக்காது. ஆனால் அவைகளையெல்லாம் மேன்மையாக நினைக்காமல் தன்னை ரட்சித்த தேவனுக்காக வாழ வேண்டும் என்று வாழ்ந்தபடினால் இன்னைக்கு உலகத்தின் மூளை முடுக்குகள் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இந்த மார்ட்டின் லூத்தரை பற்றி தெரியும். ஏனென்றால் கத்தோலிக்க ஆதிக்கத்தின் அடிப்படையிலிருந்து அந்த மெய் சுவிசேஷத்தை வெளியே கொண்டு வர கத்தர் ஒரு மார்ட்டின் லூத்தரை பயன்படுத்தினார். எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே, நாம் ஒரு பூச்சியாக இருக்கலாம். பிரெய்லி எழுத்து முறையை கண்டுபிடித்த பிரெய்லி கத்தருக்கு சோத்திரம். அவர் ஒரு கத்தருடைய பிள்ளை. திடீரென்றவருடைய கண்கள் குருடாகிவிட்டது. என்னால் ஒன்றும் செய்ய முடியாதே என்று தத்தளித்துக் கொண்டிருந்தார். நான் ஒன்றுக்கும் லாயக்கற்றவன், எனக்கு ஒன்றுமே முடியாது என்று நினைத்தார். ஆனால் அவரை கொண்டுதான், அவர் அறிந்த வேத வசனங்களை அவரே படிப்பதற்காக அவர் தடவி பார்த்து எழுதக்கூடிய முறையிலே ஒரு எழுத்துக்களை கண்டுபிடித்தார். ஆண்டவர் அவருடைய கண்களை குருடாக்கினார் என்று சொல்வதை விட அவருடைய கண்கள் குருடாக்கினதை தேவன் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றினார் என்று சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில, நான் இப்படித்தான் இருக்க முடியும், என் வாழ்க்கை இப்படித்தான், என் தலையெழுத்து இதுதான், ஏதோ ஒரு கம்பெனியில வேலை செய்கிறேன், ஏதோ ஒரு சொந்த வீடு இருக்கிறது, ஏதோ ஒரு நல்ல வருமானம் இருக்கிறது, ஒரு லைஃபை செட்டில் பண்ணிட்டோம் என்று நினைக்காதீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு சரித்திரத்தில் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இல்லையா, சொல்லுவோமா? எனவே கர்த்தர் அதற்குத்தான் நம்மை அழைத்து இருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவ சபை சரித்திரத்தில் ஏராளமான நபர்களை நாம் பார்க்கிறோம். கால்வின் கொள்கை என்று ஒரு கொள்கை உண்டு. நீங்கள் பரிசுத்த வேதாமத்தில் நீங்கள் இந்த பெயரை பார்க்க முடியாது. ஆனால் சபை சரித்திரத்தை படிக்கும் போது கர்த்தர் சோத்திரம், இப்படிப்பட்ட கால்வின் போன்றவர்களை ஆண்டவர் ஏராளமாய் எழுப்பினார். ஒரு வில்லியம் கேரியை ஆண்டவர் எழுப்பினார். செருப்பு தைக்கிற தொழில் செய்தவர் தான் இந்த வில்லியம் கேரி. செருப்பு தைக்கிற தொழில் செய்து கொண்டிருந்தார். ஆனால் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய செருப்பு தைக்கிற கடையில இந்தியாவுடைய வரைபடத்தை மாட்டிவிட்டு அதை பார்த்து பார்த்து ஜெபித்துக் கொண்டே இருப்பார். ஆண்டவரே, இந்தியாவை ஆசீர்வதியும். அந்த நாட்களிலே இந்தியா இப்படிப்பட்ட வளர்ந்த நாடல்ல, ஒரு ஏழை நாடு, மிகவும் வியாதிகளும் வறுமைகளும் மரணங்களும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நாடு. உடன்கட்டை ஏறுதல், புருஷன் செத்துவிட்டால் உடனடியாக தீயிலே தானும் செத்துவிட வேண்டும். இப்படிப்பட்ட சட்டத்திட்டங்கள், சடங்காச்சாரங்கள், பாரம்பரியங்களுக்கு முக்கியத்துவம் ஒரு நாடாக இருந்தது. வில்லியம் கேரி ஆண்டவரிடத்தில் ஜெபித்துக் கொண்டே இருந்தார். ஆண்டவர் அவரை வெளியே கொண்டு வந்தார். ஆமென் சொல்லுவோமா? இந்தியாவுக்கு கொண்டு வந்தார். கல்கத்தாவிலே வந்து இறங்கினார். இன்னைக்கு கொல்கத்தா என்று சொல்கிறமே, அந்த கொல்கத்தாவிலே வந்து இறங்கி பல இடங்களிலே சுற்றி திரிந்து கத்துடைய ஊழியத்தை செய்தார். எவ்வளவோ நிந்தைகள், மனைவிக்கு பைத்தியம் பிடித்தது, பெத்த பிள்ளையை தானே குழி தோண்டி தானே தன்னுடைய கையினாலே புதைத்தார். ஏன்? அவர்களுக்கு வாழ தெரியவில்லையா? பைத்தியமா? இல்லை, ஆண்டவர் மேல் வைத்திருந்த அன்பு, தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை அவரை உந்தி தள்ளியது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. ஒரு பாஸ்டருடைய அனௌன்ஸ்மெண்ட் உன்னை நெருக்கி ஏவக்கூடாது, உன்னை ரட்சித்த தேவனுடைய அன்பு உன்னை நெருக்கி ஏவ வேண்டும். ஒரு ஊழியமானாலும் சரி, ஒரு ஜெபக்கூட்டமானாலும் சரி, ஒரு பைபிள் ஸ்டடி ஆனாலும் சரி, ஓடி ஓடி வருவதற்கு இங்கே கொடுக்கப்படுகிற அனௌன்ஸ்மெண்ட் அல்ல, கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களை நெருக்கி ஏவ வேண்டும். 1000 வேலைகள் இருக்கத்தான் செய்யும். யாருக்கு வேலை இல்லை? சாகரவரை வேலை இருந்து கொண்டுதான் இருக்கு. பிரச்சனை யாருக்கு இல்லை? சாகரவரை மனிதனுக்கு பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் இதன் மத்தியிலே சாதித்தவர்கள் ஏராளம் வேதத்தில் இருக்கிறார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாம், தரித்திரம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம். இதன் மத்தியில் தேவன் உங்களை ஒரு சாதனையாளராக மாற்ற முடியும் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக் கூடாது. கர்த்தருக்கு சோத்திரம். இருக்கிற இடத்தில் உங்களுடைய நிலையே நினைத்து நினைத்து வேதனைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார். என் தலையெழுத்து இப்படித்தான், என் வாழ்க்கை இதுதான், என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இதற்கு மேல் ஒன்றுமே செய்ய மாட்டார் என்கிற எண்ணத்துக்கு இடம் கொடுத்து, சோர்வுக்கு இடம் கொடுத்திருந்தால் இங்கே பக்கத்தில் ஒரு காசி வந்து உட்கார்ந்திருக்க மாட்டார். அதன் மத்தியிலும் தன்னுடைய கையில் ஒரு கொம்பை எடுத்துக்கொண்டு, பக்கத்து வீட்டில் என்னை போல நடக்க முடியாமல் ஒரு சகோதரன் இருக்கிறாரே, அவருக்கு போய் தேவனுடைய அன்பை சொல்லுவோம் என்று நடக்க முடியாமல் நடந்து போய் அன்பை சொன்னபடினால் இன்றைக்கு அவரால் 2 கால்களும் நடக்க முடியவில்லை. ஆனால் கர்த்தர் செய்வார் என்கிற நம்பிக்கையில் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் இருக்கிற இடத்தில் அமர்ந்திருந்தால் இன்னொரு குடும்பம் ஆண்டவரை அறிந்து கொண்டிருக்க முடியாது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நல்ல சுகத்தை, நல்ல பலத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். வில்லியம் கேரியுடைய மகன் இறந்தபோது
அந்த ஊர் ஜனங்கள் எல்லாம் வெள்ளைக்காரனுடைய பிள்ளையை புதைப்பதற்கு யாரும் உதவி செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் அவர் தன்னுடைய கைகளினாலே பள்ளம் தோண்டி தன்னுடைய பிள்ளையை புதைத்தார். இதை பார்த்த மனைவிக்கு பைத்தியம் பிடித்து விட்டது. அநேக முறை கத்தி எடுத்து அவரை கொலை செய்வதற்கு கூட மனைவி துணிந்தாள். அதன் மத்தியிலும் கடைசியில மனைவியை இழந்தார், எத்தனையோ காரியங்களை இழந்தார். ஆனால் என்ன சாதித்தார் தெரியுமா? இந்தியாவின் 37 மொழிகளிலே இந்த பரிசுத்த வேதாகமம் வெளிவருவதற்கு கத்தர் அவரை பயன்படுத்தினார். கரங்களை தட்டி கத்தோடி நாமத்தமைப்படுத்த. பாடுகள் இருந்ததையா, வேதனை இருந்தது, கண்ணீர் இருந்தது, பிரச்சனை இருந்தது. இன்றைக்கு நாமே பிரச்சனைக்குரியவர்களாக இருந்து விடக்கூடாது. வாழ்க்கையில் எவ்வளவோ சாதிக்க வேண்டிய காரியங்கள் இருக்கும்போது சின்ன சின்ன காரியங்களை எல்லாம் பெரிதுபடுத்தி நம்முடைய நேரத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறோம், நம்முடைய எனர்ஜியை வீணாக்கி கொண்டிருக்கிறோம், தரிசனத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். கத்திருந்த நாட்களில் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், உலகத்தின் பார்வையிலே நீ பூச்சியாக இருக்கலாம், அல்லது உன்னுடைய பார்வையிலும் நீ பூச்சியாக இருக்கலாம், ஆனால் நான் உன்னை எந்திரமாக மாற்ற முடியும். ஆமென் சொல்லுவோமா? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை நான் புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுகிறேன். அப்படி என்றால் ஆண்டவர் சொல்லுகிறது என்ன? உங்களுடைய வீட்டிலே ஒரு கத்தியோ அல்லது கத்தரிக்கோலோ அது மழுங்கி போய்விட்டால் உடனடியாக சாணை பிடிக்கிறவனை கூப்பிட்டு அது ரொம்ப ஷார்ப் ஆகும்படியாக சாணை பிடிப்பீர்கள். கத்த சொல்லுகிறா, மழுங்கி போயிருக்கிற ஒன்ன சாணை பிடிக்க போறேன். சொல்லுவோமா? ஒருவேளை உன்னுடைய ஜெப ஜீவியம் மழுங்கி போயிருக்கலாம், உன்னுடைய பரிசுத்த ஜீவியம் மழுங்கி போயிருக்கலாம், வேத வாசிப்பு மழுங்கி போயிருக்கலாம், பொருளாதாரம் மழுங்கி போயிருக்கலாம், படிப்பு மழுங்கி போயிருக்கலாம். எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு சாண பிடிக்க விரும்புகிறார், கூர்மையாக்க விரும்புகிறார். அல்லே சொல்லுவோமா? ஒரு பொருளை கூர்மையாக்க வேண்டும் என்றால் அதிலே பல விதங்களில் உராய்வு தன்மை வர வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நான் அடிக்கடி இங்கே சபையில வேலை நடக்கும்போது பாஸ்டர் ஆனந்த மித்திரனோடு கூட சேர்ந்து வேலை செய்திருக்கிறேன். சில நேரத்தில் இந்த மரத்தை அறுக்கக்கூடிய வாள் இருக்கிறதே, அது சரியாக அறுக்காவிட்டால் கை வலி வந்துவிடும். உடனே கையை உதறிக்கொண்டே இருப்பார், திடீரென்று ஒரு அறத்தை எடுப்பார். அந்த அறத்தை எடுத்து இடையில கொடுத்து கொடுத்து தேய்த்து தேய்த்து சில நேரத்தில் அது வந்து நெருப்பு பொறி கூட வரும். தேய்த்து தேய்த்து ஷார்ப்பாக்கி விடுவார். அதை செய்வதற்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதாவது நமக்கு நேரம் செலவழிந்து விடும் என்பதற்காக அந்த மழுங்கி போன வாளை தேய்த்து கொண்டே இருப்பீர்கள் என்றால் அங்கு வேலை நடக்காது, வேதனை தான் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் நேரம் எடுத்து அதை சாணை பிடிப்பதற்கு, அதை கூர்மையாக்குவதற்கு நேரம் எடுத்து அதற்கு பின்பு அந்த வாளை எடுத்து நறுக்கும் போது மிக அழகாக எளிதாக வேலையை செய்து முடிக்கும். தேவ பிள்ளையே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மனசாட்சி மழுங்கி போன நிலைமையில தேவனுக்காக வாழ்வு, ஆமா அதுக்கு வேற வேலை இல்லை, என் குடும்பத்தினுடைய பிரச்சனையே பெருசா இருக்கு, என் கம்பெனியை இழுத்து மூடலாமான்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் இதையே நினைத்து நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ பூச்சியாக இருக்க அழைக்கப்படவில்லை, நீ பூச்சி தான், ஆனால் பூச்சியாகவே இருக்க அழைக்கப்படவில்லை, உன்னை ஒரு யந்திரமாக நான் மாற்றப் போகிறேன், உன்னை என்னால் பயன்படுத்த முடியும், நீ உன்னை ஒப்பு கொடுத்தால். நீ யாராக இருந்தாலும் என்னால் பயன்படுத்த முடியும், உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தால். ஒரு வயதான தாயார் நடக்க முடியாமல் சக்கர நாற்காலியிலே அமர்ந்திருந்தார்கள். தன்னுடைய வாழ்க்கையை நினைத்து வேதனையோடு இருந்தார்கள். நன்றாக இருக்கும் பொழுது ஓடி ஓடி ஊழியம் செய்தவர்கள், இப்பொழுது நடக்க முடியவில்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை. தேவனுடைய அன்பு ஒரு பக்கம் ஏவிக்கொண்டே இருக்கிறது, உன்னால் முடியும், உன்னால் ஏதாவது செய்ய முடியும் என்கிற உணர்வு அவர்களை விட்டு தீரவே இல்லை. நடந்தது என்ன? ஒரு நாள் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து, எனக்கு தினந்தோறும் கொஞ்சம் வெள்ளை பேப்பரும் ஒரு பேனாவும் கொடுங்கள் என்று கேட்டார்களாம். அவர்களும் கொடுத்தார்கள். வீட்டினுடைய ஜன்னல் ஓரத்திலே, மாடியிலே, முதல் மாடியிலே ஜன்னல் ஓரத்தில் தன்னுடைய வீல்சேரிலே வந்து அமர்ந்து கொண்டு அங்கே யாராவது வருவது தெரிந்தால் ஏற்கனவே சில வசனங்களை எழுதி வைத்திருப்பார்கள். ஒரு வசனத்தை எழுதி கீழே அவர்களுடைய போன் நம்பரை எழுதி யாராவது வரும்பொழுது அவர்கள் கால்களுக்கு கீழே போட்டு விடுவார்களாம். வருகிறவர்கள் என்ன என்று பார்க்கும் பொழுது படிச்சு பாருங்கன்னு சொல்லுவாங்களாம். இவங்க அந்த வசனத்தை படித்து கொண்டே போய்விடுவார்கள். இப்படி பல ஆண்டுகள் செய்து கொண்டே இருந்தார்கள். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இவர்களோடு போனிலே தொடர்பு கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு அலையிலே சொல்லுவோமா? அவர்கள் எங்கும் போகவில்லை, ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு வாஞ்சை இருந்தது, கர்த்தர் இந்த நிலைமையிலும் என்னை பயன்படுத்த முடியும் என்கிற ஒரு எண்ணம். தேவப்பிள்ளையே, வாழ்நாள் குறுகினது, நேரத்தை வீணாக்காதே. டிவிக்கு முன்பாக அமர்ந்து உன்னுடைய நேரத்தை வீணாக்காதே. விளையாட்டு விளையாட்டு என்று உன் நேரத்தை வீணாக்காதே. மற்றவரோடு அமர்ந்து பேசுவதிலேயே உன்னுடைய நேரத்தை வீணாக்காதே. செல்போன்லே உன்னுடைய நேரத்தை வீணாக்காதே. கர்த்தர் உன்னை பயன்படுத்த காத்து கொண்டிருக்கிறார். ஒரு அல்லையே சத்தமா சொல்லுவோமா? உன்னை போரடிப்பதற்கு புதிதும் கூர்மையுமான இயந்திரமாய் மாற்றுகிறேன். கர்த்தர் எங்கே நம்மை சாணை பிடிக்கிறா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிஸ்டர் சொன்னாங்க அன்னைக்கு நேரத்தில் பாஸ் திட்டிருவாருன்னு. ஸ்தோத்திரம். அவங்களாம் திட்டம் வாங்கிட்டு
இன்னைக்கு நல்ல காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் திட்டமாட்டேன், கண்டிப்பேன். அதனால யாராவது தப்பா நினைக்காங்க இந்த பாஸ்டர் திட்டுற பாஸ்டர்னு, திட்டமாட்டேன், யாரையும் திட்டமாட்டேன், கண்டிப்பேன். நல்லே சொல்லுவோமா? அதாவது ஒரு பாஸ்டர் உங்களை கண்டிச்சு பேசுறாருன்னா என்ன செய்யறாரு, மழுங்கி போன உங்களை சேன பிடிக்கிறாருன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையில வர்ற உபத்திரவம், உங்க வாழ்க்கையில வருகிற உபத்திரவத்துலதான் அதை பயன்படுத்தி கர்த்தர் உங்களை கூர்மையாக்குகிறார். உங்க வாழ்க்கையில போராட்டம் வரும் பொழுது அந்த போராட்டத்தின் மத்தியில கர்த்தர் உங்களை சேன பிடிக்கிறார். நீங்க விட்டா தனியா ஓடிக்கிட்டே இருப்பீங்க, நேரமே இருக்காது. அதனால ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டிட்டு, ஐயா ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த நிலைமை, வேற ஒண்ணுக்கு இல்ல, நீ பூச்சியாவே இருந்து நசுக்கப்பட்டு போக கூடாது, உன்னை ஒரு புல்டோசரை மாத்த போறேன், அதுக்குதான் உன்னை சேன பிடிக்கிறேன். சொல்லுவோமா? உடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் கர்த்தரனை உருவாக்குறார். சில நேரத்தில் யாருமே இல்லாத ஒரு தனிமையின் நேரம் நம்முடைய வாழ்க்கையில வரும். சொந்த பந்தங்கள்லாம் இருப்பாங்க, விசாரிக்க ஆள் இருக்காது, தனிமை உணர்வுல வேதனையில இருப்போம். ஆண்டவரே உங்களை விட்டா வேற யாருமே இல்லைன்னு அவருடைய பாதத்துல விழுவோம். ஏன்னா சொந்த பந்தங்கள்லாம் நிறைய இருந்ததுன்னா ஆண்டவரை தேர்றதுக்கு நமக்கு நேரம் இருக்காது. வீடு வீடா சொந்த பந்தமா சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்போம். கடைசியில் அங்கங்க அடி வாங்க வைப்பார். இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க. ஆண்டவரே உங்க அன்பை போல ஒரு அன்பு இல்லை, வா இதுக்குதான் நான் காத்திருந்தேன், இப்பதான் நான் உன்ன சாண பிடிக்க போறேன். வேலையிலேயே சொல்லுவோமா? போராட்டத்தின் மேல போராட்டம், உபத்திரவம். ஆண்டவரே ஏன் இந்த உபத்திரவம், உன்னை சாகடிக்கிறதுக்காக இல்ல, மலையை உடைக்கிற ஒரு புல்டோசர் உன்னை மாத்துறதுக்காக நான் உருவாக்குறேன். உடைய வாழ்க்கையில உன்னை உபத்திரவம் வீணுன்னு நினைக்க வேண்டாம். அந்த உபத்திரவம், அந்த போராட்டம், கண்டிப்பு, சில பிரசங்கங்கள் உங்களுக்கு விரோதமா கண்டிப்பான பிரசங்கங்கள் வரும்போது உங்களை அழிக்கிறதுக்கு இல்ல, உங்களை சாண பிடிக்கிறதுக்கு. ரலிலே சொல்லுவோமா? என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ முறை கத்த சாண பிடிச்சுதான் இந்த அளவு கொண்டு வந்திருக்காரு. இன்னும் நான் புல்டோசரா மாறல, மாறி இருந்தா இன்னும் எவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சிருக்கலாம். இப்பதான் ப்ராசஸ்ல இருக்க, அடிக்கடி தோல்விகள், அடிக்கடி பலவீனங்கள், அடிக்கடி போராட்டங்கள், இதையெல்லாம் கடந்து வர்றோம். இதெல்லாம் எதுக்காக? கர்த்தர் நம்மளை சாணப்பிடிக்கிறார். மலைகளை மிதிப்பாய், குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்குவாய் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? உன்னுடைய தகுதிக்கும் உன்னுடைய அனுபவத்துக்கும் ஒத்து வராத காரியங்களை, அதாவது உன்னால் செய்ய முடியாத காரியங்களை செய்யக்கூடிய ஒரு ஆளாக நான் உன்னை மாற்ற போகிறேன். இங்க இருக்க யாராவது மற்றவங்களுக்கு சுகம் தர முடியுமா சொல்லுங்க? உங்களால யாருக்கா சுகம் தர முடியுமா? ஆனா கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தா உங்க மூலமா அவருடைய சுகம் அளிக்கிற வல்லமை கடந்து போகும். ஒரு யந்திரமா கர்த்தர் உங்களை மாத்துவார். அப்ப உங்களால முடியாத எத்தனையோ காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கிதியோனுடைய வாழ்க்கையிலே அவன் பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருந்தவன். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அவனுக்கு ஒரு பயம் வரும். வேதம் அப்படித்தான் சொல்கிறது. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொன்ன போது அந்த ஊராருக்கு பயந்தபடியால் அவை அதை பகலில் செய்யாமல் ராத்திரியிலே செய்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பயந்த சுபாவம், என்னால ஒண்ணு முடியாது என்று நினைத்தவன் தான். ஆனால் அவன் வேலை செய்கிற இடத்துல கர்த்தருடைய தூதன் வந்தார், வந்து பராக்கிரமசாலியா என்று சொன்னார். அவன் பயந்தாங்கொள்ளி என்று அவனை கூப்பிட்டு இருக்கணும், அவனை அழைத்திருக்க வேண்டுமானால் பயந்தாங்கொள்ளியே என்றுதான் அழைத்திருக்க வேண்டும். அவனுக்குள் பயம் இருந்தது. ஆனால் அந்த பயத்துக்கு பின்பாக அவனுக்குள் சாதிக்கக்கூடிய ஒரு காரியம் இருப்பதை அவன் காணவில்லை, தேவன் கண்டான். இன்னைக்கு உங்களை நீங்க பார்க்கறத விட வித்தியாசமா கர்த்தர் உங்களை பார்க்க விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வயசானதை பத்தி கவலையே படாதீங்க. மோசே எத்தனை வயசுல ஊழியத்தை ஆரம்பிச்சாரு சொல்லுங்க? ஹலோ, எத்தனை வயசுல? 80 வயசு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு, நல்ல சண்டை போட்டு, நல்லா படிச்சு படிச்சு, அறிவை பெருக்கி பலத்தை பெருக்கி 40 வருஷம் அரண்மனையில வாழ்ந்தார். வாழ்க்கையில அந்த அரண்மனை அனுபவத்தை வச்சு, படிப்பை வச்சு என்னத்தையாவது சாதிச்சிடலாம் நினைச்சாரு, தோத்துட்டார். இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, ஊரை விட்டே ஓடிடுவோன்னு போயிட்டாரு. அநேக விசுவாசிகள் சொந்த பலத்துல ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், இல்ல சொந்த பலத்துல ஒரு வியாபாரத்தை நடத்தணும், அல்ல சொந்த பலத்துல நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், சொந்த பலத்துல இதை சாதிக்கணும்னு முயற்சி பண்ணுங்க, நடக்கிற நிலைமை இதெல்லாம் ஒத்து வராது நினைக்கிறீங்க, வெட்டுறாதீங்க. உங்களை கொண்டே கத்த பெரிய காரியங்களை செய்வார். இவன் வனாந்தரத்துல ஓடிட்டான், நமக்கெல்லாம் இது ஒத்து வராதுன்ட்டு 40 வருஷம் ஆண்டவர் அமைதியா இருந்தார். ஏன் இந்த 40 வருஷம் என்ன பண்ணாரு சொல்லுங்க? உபத்திரவம், போராட்டம், தோல்வி. இந்த 40 வருஷத்துல வனாந்தரத்துல ஆடுகளை மேய்க்கும் போது கர்த்தர் அவனை கூர்மையாக்கிட்டே இருந்தார். எதுக்கு தெரியுமா? அங்கே பார்வோன் என்கிற மலை இருக்கிறது, அந்த மலையை தவிடுபடியாக்கி என் ஜனங்களை எல்லாம் வெளியே கொண்டு வருவதற்கு இந்த 40 வருடம் கர்த்தருனை கூர்மையாக்கி கொண்டிருக்கிறார். ஒருவேளை இதுவரைக்கும் ஆண்டவருக்கு அவன் ஒண்ணுமே சாதிக்கல நினைக்கலாம்,
உன்னை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே சாணை பிடித்துக் கொண்டிருக்கிறார். எதற்காக சொல்லுங்க? எதுக்காக? மலைகளை உடைப்பதற்காக. இந்த 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் சாணை பிடிக்கப்பட்டு அன்றைக்கு எந்த எழுத்திலிருந்து தலை குனிந்து தோல்வியின் மனப்பான்மையோடு மோசே வந்தானோ அதே எகிப்துக்குள்ளே வந்த வழியிலே தலை நிமிர்ந்து போகிறான். பட்டயம் கையில் இருந்த போது தோல்வி அடைந்தவனாக வந்தான். வெறும் கோலை எடுத்துக்கொண்டு வெற்றி பெறும்படியாக போய் கொண்டிருக்கிறான். இந்த பட்டயம் என்பது நம்முடைய பலம், நம்முடைய அறிவு, நம்முடைய அந்தஸ்து, நம்முடைய பணம், நம்முடைய பலம், இதெல்லாம் தோல்வியை கொண்டு வரும். ஆனால் தேவன் உன் கையில கொடுக்கிற ஒரு கோலாக இருந்தால் அந்த கோலை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சிறு பூச்சி என்று சொல்லாது, சிறு பூச்சியை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆனால் மற்றவங்கள்ட்ட போய் நான் புல்டோசர்னு சொன்னீங்கன்னா அடிச்சு போடுவான். கர்த்தர்ட்ட போய் என்ன செய்யணும்? நானு பூச்சி தான் ஆண்டவரே, நான் பூச்சி தாங்கிறத ஒரு நாள் மறந்துடக்கூடாது. ஹலோ, நம்ம யாரு? ஆகார். ஆகார்னா புரியுதா? அடிமை பெண். ஆண்டவருக்கு, பாவத்துக்கு அல்ல, உலகத்துக்கு அல்ல. நாச்சியாரை விட்டு ஓடி போறா, வயிற்றுல பிள்ளைய சுமக்கிறா. இப்ப ஆபிரகாமுக்கு மனைவி ஆயாச்சு. இப்ப தன்னுடைய எஜமாட்டி அற்பமா என்றா, அற்பமா எண்ணிட்டு கடைசியில் கொஞ்சம் கடுமையா நடத்தமே ஓடிட்டு போறா. தூதன் பார்த்து ஆகாரே என்று கூப்பிடவில்லை, சாராளின் அடிமை பெண்ணாகி ஆகாரே என்று தான் கூப்பிட்டார். வரலையா சொல்லுவா? நீ என்னதான் ஆபிரகாமுக்கு பிள்ளையை பெற்றாலும் நீ எய்த்து தேசத்தாளாகிய அடிமை பெண் தான் என்பதை சொன்னார். இதை போலத்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக, நீங்கள் நான் ஆண்டவர்கிட்ட போகும்போதுல, ஆண்டவரே நான் சாணை பிடிச்சி ரெடியா வந்திருக்கேன், நான் ஒரு புல்டோசர், என்னை பயன்படுத்துங்க அப்படின்னு சொன்னா தூக்கி போட்டுருவார். ஆண்டவரே நான் ஒரு பூச்சி, நான் ஒரு புழு, நீங்க என்ன பிடிக்க முடியும், என்ன பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொன்னா, நீ பூச்சி இல்லப்பா, நீ தான் புல்டோசர் அப்படிம்பாரு. இல்லையா சொல்லுவோமா? அநேக நேரங்களில் நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறோம். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், என் மேல் நம்பிக்கை வை. அல்லேலூயா. இந்த கிதியோனுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். அவன் தன்னுடைய வாழ்க்கையில பயந்து பயந்து வேலைகளை செய்து கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை சாண பிடிச்சார். ஆண்டவர் சொல்றாரு, நீ சாதாரணமான ஆள் தான், உன் குடும்பத்தில் நீ எளிய ஆள் தான், அது எனக்கு தெரியும். நீ சொல்லித்தான் தெரியுங்கிற அவசியமே இல்லை. ஒரு ஆள் கூட சண்டை போடுறதுக்கு தான் உனக்கு பலன் இருக்குன்னு எனக்கு தெரியும், போதும். ஆனா நான் உன் கூட சேர்ந்து உனக்கு துணை செய்யறதுனால நீ ஒரு ஆள் கூட சண்டை போடுற அந்த பலத்தை வச்சு ஒரு தேசத்தையே ஜெயிக்க நான் உன்னை பலப்படுத்த முடியும். இதுதான் பூச்சிய புல்டோசரா கத்தர் மாத்துறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என்னுடைய வாழ்க்கையில கத்தர் அப்படி செய்ய முடியும் என்று சொல்லு. அல்லேலூயா. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை உங்களுக்கு சாட்சியா சொன்னேன். இந்த நாட்கள் கடைசி நாட்கள், நாம் பூச்சியாகவே வாழ்வோமானால் நசுக்கப்பட்டு போயிடுவோம், வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்க வீடுகளில் ஒரு ஜபக்கூட்டத்தை ஆரம்பிங்க, பாஸ்டர் கூப்பிடுங்க, அல்லது ஊழியம் செய்யக்கூடிய தலைவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை வேண்டும் என்று கேளுங்கள். நான் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன். உங்களுடைய வீடுகள் பக்கத்தில் கூட்டங்களை நடத்துங்க, மற்றவங்களை கூப்பிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்டாக. ஏதாவது செய்து கொண்டே இருப்போம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறான். ஆமீன் சொல்லுவோமா? படிக்கிற பிள்ளைங்க கவனிங்க, மண்டையில் ஏற மாட்டேங்குது, மண்டையில் ஏற மாட்டேங்குது, மண்டையில் ஏற மாட்டேங்குது, என் தலையெழுத்து இப்படிதான் சொல்லாதீங்க. நீங்க ஒரு பூச்சியா கர்த்தருடைய கரத்துல உங்களை ஒப்பு கொடுத்தா கர்த்தர் உங்களையும் பெரிய ஞானியா கர்த்தர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். நீங்க ஆரம்பிச்ச பிசினஸ் சாதாரண நிலைமையில இருக்கு, இன்டென்சிவ் கேர்ல இருந்துகிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்க மனுஷன மாதிரி இழுத்து மூடலாமா வேண்டாமா, இந்த வியாபாரத்தை நடத்தலாமா வேண்டாமான்னு இழுத்து இழுத்துக்கிட்டே இருக்கு. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்தா அது நார்மல் வார்டு இல்லைங்க, வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவார். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? ஆமீன். அந்த அளவுக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவரா இருக்கிறார். நாட் ஓன்லி மினிஸ்ட்ரி பட் ஆல்சோ இன் யுவர் ஆமீன் ஸ்டடீஸ் அண்ட் யுவர் பிசினஸ். ஆமீன் சொல்லுவோமா? வெறும் ஊழிய காரியத்துல மட்டும் கர்த்தர் உங்களை பெரிய ஆளா மாத்திர, உங்களுடைய வியாபாரத்துல, உங்களுடைய படிப்புல, உங்களுடைய தொழில எல்லாத்திலுமே கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்படின்னு நான் என்ன செய்யணும்? நான் ஒரு பூச்சி ஆண்டவரே, நான் ஒரு புழு, ஆனால் நான் சாதிக்க முடியும். உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். என் வாழ்க்கை வீணாயிடக்கூடாது. கர்த்தருக்கு சோத்திரம்டாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் சோத்திரம். நம்முடைய தேசத்தில் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமான காரியம் என்னென்னா, எத்தனையோ பேர்களில் தெருக்கள் எல்லாம் இருக்குது, ஆனால் பல குறைகள் இருக்கலாம், பல நிறைகள் இருக்கலாம், சில தவறுகளை செஞ்சுருக்கலாம், தவறுகளை செய்யாமல் இருக்கலாம், அந்த ஊழியக்காரர் செஞ்ச காரியம் சில தவறாக இருக்கலாம், தவறாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் உன்னை சொல்கிறேன், இந்த தேசத்தில் ஆண்டருடைய அன்பை அதிகமாக வெளிப்படுத்தின காலஞ்சென்ற கத்துடைய ஊழியக்காரர் சகோதரர் டிஜிஎஸ் தினகரன், இன்னைக்கு அவருக்கு மரியாதை கொடுக்கும்படி நம்முடைய தமிழக அரசு டிஜிஎஸ் தினகரன் என்று சொல்லக்கூடிய ஒரு சாலையை வைத்திருக்கிறது.
ஆமென் சொல்லுவோமா? அவர் வாழ்ந்த தேசத்தில் தங்களுடைய கண்ணீரிலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். திரும்பவும் சொல்கிறேன், எவ்வளவு சூப்பர் ஊழியக்காரனா இருந்தாலும் எல்லாத்தையும் குறைகள் இருக்கத்தான் செய்யும். நம்ம பார்க்கும்போது எதை பார்க்கக்கூடாது? குறைகளை பார்க்கக்கூடாது. நிறைகள் எவ்வளவு இருக்குது, கர்த்தர் அவர்களை கொண்டு எவ்வளவு காரியங்கள் செய்திருக்கிறார். கர்த்தருக்கு சோத்திரம்டாக, கர்த்தர் சோத்திரம். சமீபத்தில் நான் ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எந்த ஊழியக்காரர், எந்த டிவி ஊழியக்காரராக இருக்கட்டும், எந்த மேடை பேச்சாளராக இருக்கட்டும், எதா இருக்கட்டும், எனக்கு கவலையே கிடையாது. என் கையில் இருக்க ஆத்மாக்களை நான் காப்பாற்றி கொண்டு போனால் போதும். அவங்க நல்லது செஞ்சாலும் சரி கெட்டது செஞ்சாலும் அவங்க யாருக்கு பலன் கொடுக்க போகிறாங்க? ஆண்டவர்கிட்ட கணக்கு கொடுக்க போகிறாங்க. சமீபத்தில் ஒரு காரியத்தை கேள்விப்பட்டேன், சபையும் அதை தெரிஞ்சுக்கிட்டால் நல்லது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வனாந்தரத்தில் வரும்பொழுது ஏராளமான பொன் வெள்ளி எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்தார். உண்மைதானா? எதுக்கு கொடுத்தாரு? எதுக்கு கொடுத்தாருங்க சொல்லுங்க, எதற்காக கொடுத்தார்? பொன் வெள்ளி எதுக்காக கொடுத்தார்? அவர்களை அனுபவிப்பதற்கு தான் கொடுத்தார். கொடுத்துட்டு எல்லாத்தையும் பிடுங்கல, மனப்பூர்வமா கொடுக்கிறவங்கள்ட்ட கேட்டு வாங்க, ஆசிரிப்பு கூடாத வேலைக்குன்னு ஆண்டவர் சொன்னார். கொடுக்கறதெல்லாம் உங்களுக்கு தான் கொடுத்தார். ஆனா இந்த ஜனங்கள் இந்த ஆசிரிப்பு கூடாரம், அதாவது தேவனுடைய சபை, தேவனுடைய ஊழியம், இதுல கவலை செலுத்தாம தங்கள்கிட்ட இருக்க நட்டு நகை போல்ட்டு எல்லாத்தையும் வச்சு தங்களுடைய வாழ்க்கைக்கே செலவழித்து தங்களுடைய வாழ்க்கைக்காகவே அவர்கள் வாழ்ந்தார்கள். வேதம் சொல்கிறது ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்தார்கள். எதுக்கு எந்திரிச்சாங்களா? அளவு சொல்லுங்க, தெரியாது உங்களுக்கு வசனம். புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து, தெரிஞ்சவங்க சத்தமா சொல்லுங்க, விளையாட எழுந்திருந்தார்கள். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சாப்பிட வேண்டியது, நல்லா உடுத்த வேண்டியது, அடுத்து ஜாலியா விளையாட வேண்டியது. வெளியே போய் விளையாட வேண்டியது இல்லை, இன்னைக்கு செல்போன்லயே கேம் விளையாட வேண்டியது. புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட, கம்ப்யூட்டர்ல எல்லாம் விளையாட்டு. ஆமீன் சொல்லுவோமா? நீங்க நிறைய செய்தியை கேட்கறதுனால பரிசுத்தவனா மாற போறதில்லை. நீங்க நிறைய செய்திகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால பெரிய சூப்பரா மாற போறதில்லை. நீ ஒரு மாசத்துல 200 செய்தி கேட்ட, அதனால நான் உனக்கு பரலோகத்துக்கு கூட்டு போவேன்னு ஆண்டவர் ஒரு நாள் சொல்ல மாட்டாரு. இந்த பூமியில எனக்காக என்ன செஞ்சேன்னு கேட்பேன். இன்னைக்கு விசுவாசிகளை பிசாசு எப்படி வஞ்சிக்கிறான், நிறைய செய்திகளை அப்படியே உட்காந்து கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு, பாஸ்டர் நாங்க சும்மா இல்ல, இப்ப கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். கேட்டு என்னத்தமா செஞ்ச? கர்த்தருக்காக ஏதாவது செய்தீர்களா? செயல்படுங்க. இன்னைக்கு டான்ஸ் ப்ரோக்ராம், கிரிக்கெட் டீம் எத்தனையோ வந்துருச்சு. ஏனென்றால் வேதம் சொல்கிறது ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்து விட்டார்கள். இது விளையாடுகிற நேரம் அல்ல, கர்த்தருக்காக செயல்படக்கூடிய நேரம். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு சோத்திரம். நல்ல கவனிங்க, வேலை செய்கிற இடத்துல நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருப்பதனால், பிள்ளையாக இருப்பதனால் உங்களை என்ன செய்யலாம், யாராக பார்க்கலாம், பூச்சியாக பார்த்து நசுக்க பார்க்கலாம். ஆனால் நீங்கள் பூச்சி தான் ஆண்டவரே, என்னை நசுக்க பார்க்குறாங்கப்பா அப்படின்னு ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுத்தீங்கன்னா மற்றவங்க முன்னாடி கர்த்தவங்களை பூச்சியாக காட்ட மாட்டார், ஒரு புல்டோசராக காட்டுவார். உங்களுக்கு விரோதமாய் வருகிற மலைகள், அந்த மலைகள்னா என்ன? உங்களை மலைத்து போக வைக்கக்கூடிய காரியங்கள். ஒருவேளை உங்கள் குடும்பத்தினுடைய கடன் உங்களுக்கு பெரிய மலையாக தெரியலாம். ஒருவேளை உங்கள் சரீரத்தில் இருக்க வியாதி ஒரு பெரிய மலையாக தெரியலாம். கர்த்தருக்கு சொத்து. ஊழியத்துக்கு போகும்போது சில ஏரியாக்கள் இருக்க தடைகள் பெரிய மலையா இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறா, மலைச்சு போய் நிக்காத, உடைக்கத்தான் உன்னை அழைச்சிருக்கேன். அது உடைச்சி உடைச்சி போட்டு திருவொற்றியூர் கடற்கரை ஓரத்துல, அந்த கடல் ஓரத்துல போடக்கூடிய பாறைகளா அதை உடைக்க கர்த்தர் அழைக்கலங்க, கிரஷரா. ஒரு அலையில சொல்லுவோமா, தவிடு பொடியாக்கக்கூடியது என்னது? கிரஷர். குவாரியில பார்த்துருக்கீங்களா? அதாவது அதாவது அந்த வெடிகுண்டு வச்சு அதை தகர்த்துக்கிட்டே இருப்பாங்க பாறைகளை. கர்த்தர் சோத்திரம். பாறைகளை வந்து யாரும் உடைச்செடுக்க மாட்டாங்க, வெடிகுண்டு வச்சு தகர்த்து எடுப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், குண்டுகளை தவிடு பொடியாக்குவாய். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொட்டன்ஷியல், அல்ல உனக்குள்ள இருக்க சக்தி, எவ்வளவு பெரிய பாறையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாறாங்களா இருந்தாலும், அதை ஒன்னால கிரஷ் பண்ண முடியும். ஆமீன் சொல்லுவோமா? அந்த அபிஷேகத்தை என மேல வச்சிருக்காரு, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்படியே முழங்கால் படிடுவோம். ஆண்டவரே, நான் ஒரு பூச்சி அல்ல, ஆனால் உம்முடைய சமூகத்தில் வரும்பொழுது நான் பூச்சி என்பதை ஒத்துக்கொள்ளுகிறேன். உலகத்தின் பார்வையில நான் ஒரு பூச்சியா இருக்கலாம், இந்த பூச்சியை கொண்டு பெரிய காரியங்களை நீ செய்ய முடியும். இந்த பூச்சியை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆண்டவரே, சரித்திரத்தில் சரித்திரம் படைத்த எத்தனையோ ஊழியர்களுடைய பெயரை நான் உங்களுக்கு சொன்னேன். அவர்கள்லாம் சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள், ஏழை குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள்,
படிக்க கூட வழி இல்லாதபடி அவர்கள் வாழ்ந்தவர்கள். ஆனால் கர்த்தருடைய கரத்திலே தங்களை ஒப்பு கொடுத்தபடியால் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் அவர்களை எடுத்து பயன்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. ஒப்பு கொடுத்துச்சோம் ஆண்டவரே. இனி என் காலங்களை நான் வீணாக்க மாட்டேன், என் நேரத்தை நான் வீணாக்க மாட்டேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா தேவ பிள்ளையே. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். உங்களுடைய வீடுகளில் நடக்கிற கூட்டத்தில் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். விழித்துக் கொள்ளுங்கள். இது தூங்குகிற காலம் அல்ல, இது விளையாடுகிற காலம் அல்ல. அல்லேலூயா. இது கர்த்தருக்காக சாதனை செய்யக்கூடிய காலங்கள். இருக்கிற கொஞ்ச காலத்துக்குள்ளே ஆண்டவருக்காக எதையாவது ஒரு காரியத்தை செய்து. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு கிதியோனை ஆண்டவர் எடுத்தார், கையில எடுத்தார். மீதியானியர்களை ஓட ஓட விரட்டுவதற்காக அவனுக்கு பயந்து ஒளிந்து ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்ன செய்துவதற்காக உன்னை கர்த்தர் அழைக்கல. அந்த தேசத்துக்கு விமோசனத்தை கொடுக்க கர்த்தர் அந்த கிதியோனை பயன்படுத்தினார். எந்த இடத்துல தோல்வியோடு மோசை வந்தாலும் கர்த்தர் அவனை சாணப்படுத்தார். உன் வாழ்க்கையில வருகிற உபத்திரமும், உன் வாழ்க்கையில வருகிற போராட்டம், உன் வாழ்க்கையில வருகிற தனிமை எல்லாம் எதற்காக? கர்த்தரை புதிதான கூர்மையுள்ள பற்களுள்ள எந்திரமாய் மாற்றுவதற்காக. நீ மனுஷனோடு மனுஷியோடு நேர செலவழிக்கிறத விட்டுட்டு தேவ சமூகத்தில் அதிகமா இருப்பாயானா கர்த்தர் உன்னை கூர்மையாக்கி கொண்டே இருப்பார். அவருடைய வேதத்தை வாசிக்க வாசிக்க, அவருடைய பாதத்தில் அமர்ந்து காத்திருந்து ஜெபிக்க ஜெபிக்க கத்தருடைய கூர்மையாக்கி கொண்டே இருப்பா. மலங்கி போன நிலைமையெல்லாம் மாறும், மலங்கி போன தன்மையெல்லாம் கத்தர் மாற்றுவா. நீ மனுஷனோடு நேரம் செலவழிக்கிறத விட்டுட்டு, ஆமென், அல்லேலூயா, கம்ப்யூட்டரோடு கூட நேரத்தை செலவழிக்கிறத விட்டுட்டு, ஓ செல்போனோடு கூட நேரத்தை செலவழிக்கிறத விட்டுட்டு கத்தருடைய பாதத்தில் அமர்ந்து, கர்த்தாவே நான் உம்முடைய பாதத்தில் அமர்கிறேன், என்னை சாணப்படுங்க ஆண்டவரே, என்னை கூர்மையாக்குங்க ஆண்டவரே. நீ கதறி ஜெபிப்பாயானா கத்தருடைய வல்லமை உண்மையில் இறங்கும், கத்தருடைய மகிமை உண்மையில் காணப்படும். ஓ இந்த நாளிலிருந்து கத்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் தேவனா இருக்கிறார். நீ கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். பிதாவே, நீ சொல்ல சொன்ன காரியத்தை நான் சொன்னேன். நான் ஒரு பூச்சி பூச்சி பூச்சி என்று மறைந்து மறைந்து பயந்து பயந்து வாழ்ந்த பிள்ளைகள் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டவர்களாக இன்றைக்கு விழிப்புணர்வை பெற்றுக்கொண்டவர்களாக எழும்பட்டும் ஐயா. நீர் எங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டிய வேலை பாக்கி இருக்கிறார். இதை ஒவ்வொருவரும் உணரட்டும். இங்க இருக்கிற சண்டே ஸ்கூல் பிள்ளைய கொண்டு கூட நீங்க பெரிய காரியத்தை செய்ய முடியும். நாகமானுடைய குஷ்டரோகி வீட்டில இருந்த ஒரு வேலைக்கார பெண்ணை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை உன்னால் செய்ய முடியுமானா ஆண்டவரே? நீர் பெரிய காரியங்களை உம்முடைய பிள்ளைகளை கொண்டு செய்வீராக. சும்மா அமர்ந்திருந்து தங்களுடைய நேரத்தை வீணாக்காதபடி ஆண்டவரே, வீட்டில் உட்காந்து டிவியே பார்த்து பார்த்து மற்றவங்க பக்கத்து வீட்டில் உட்காந்து உட்காந்து பேசி பேசி நேரத்தை வீணாக்காதபடி தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனுக்காய் கொடுத்த எனர்ஜி பலன் எல்லாவற்றையும் செலவழித்து பெரிய காரியங்களை செய்ய முடிய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க. எங்கள் சபையில் திருமணமாகாத பிள்ளைகளுக்கு சீக்கிரத்தில் திருமணங்கள் நடைபெறட்டும் அப்பா. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை கர்த்தர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். பொருளாதார நெருக்கடிகள் மாறட்டும், எல்லா கவலைகள் கண்ணீர்கள் போராட்டம்லாம் மாறுபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபை கூட இருக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம்.

0: சிந்திப்போம், செயல்படுவோம்.
1: ஜப்பானில் இருக்கும் ஒரு இந்திய ஆசிரியர் தன்னோட வேலை பார்க்கும் ஒரு ஜப்பானிய ஆசிரியரை பார்த்து, உங்க நாட்டுல ஆசிரியர் தினத்தை எப்படி கொண்டாடுவீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு அவரு, எங்க நாட்டுல ஆசிரியர் தினமெல்லாம் கிடையாதுன்னு சொன்னாரு. பொருளாதாரத்திலையும் அறிவியல்லையும் டெக்னாலஜிலையும் மிகவும் முன்னேற்றம் அடைஞ்ச ஜப்பான் ஏன் ஆசிரியர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க மாட்டேங்குதுன்னு இந்திய ஆசிரியர் ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. ஒரு நாள் ஜப்பானிய ஆசிரியர் இவரை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சாரு. ரெண்டு பேரும் மெட்ரோ ரயில பிரயாணம் பண்ணி போனாங்க. ரயில்ல ஒரே கூட்டம், நிக்க கூட இடம் இல்ல. கஷ்டப்பட்டு ரெண்டு பேரும் நின்னுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு வயதான முதியவர் எழும்பி தன்னுடைய சீட்டை இந்திய ஆசிரியருக்கு கொடுத்தாரு. இவர் எவ்வளவோ தடுத்தும் அவர் கேட்கல, கட்டாயப்படுத்தி இவரை உட்கார வச்சிட்டாரு. இறங்கின உடனே இவர் தன்னுடைய ஜப்பானிய நண்பர்கிட்ட அந்த முதியவர் அப்படி செஞ்சதற்கான காரணத்தை கேட்டப்போ, அவர் சிரிச்சுக்கிட்டே இவர் கழுத்துல போட்டிருந்த அடையாள அட்டையை காட்டினாரு. நீங்க ஒரு ஆசிரியர்னு உங்க ஐடி கார்டை பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட அந்த முதியவர் தன்னுடைய மரியாதையை காமிக்க எழும்பி நின்னு தன்னுடைய இருக்கையை உங்களுக்கு கொடுத்தாருன்னு சொன்னாரு. ஆசிரியர்களுக்கு ஜப்பானியர் இவ்வளவு மதிப்பு கொடுப்பாங்களான்னு இவர் கேட்க, அதுக்கு அவர், ஆமா, எங்க ஊர்ல ஆசிரியர்களுக்குன்னே சில கடைகள் இருக்குது. அங்க ஆசிரியர்கள் மலிவான விலையில எல்லா பொருட்களையும் வாங்கலாம். ஜப்பான்ல ஆசிரிய பணி ரொம்ப மதிப்பிற்குரிய பணி. கடை முதலாளிகள் தங்களுடைய கடைகளுக்கு ஆசிரியர்கள் வர்றத மரியாதைக்குரிய விஷயமா கருதுறாங்க. ஆசிரியர்களுக்குன்னு மெட்ரோ ரயில்ல ஸ்பெஷல் சீட்ஸ் இருக்குது. அப்புறம் எங்க போகணும்னாலும் ஆசிரியர்கள் வரிசையில நின்னு டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாரு. அவர் சொல்ல சொல்ல இந்திய ஆசிரியர் மனசுக்குள்ள நினைச்சாரு, ஜப்பான்ல ஆசிரியர் தினத்தை கொண்டாட வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா இங்க எல்லா நாளுமே ஆசிரியர்களுக்கு கொண்டாட்டம்தான். ஆசிரியர்கள் மட்டும் இல்ல, நாம எல்லாருமே மத்தவங்க நம்மளை மதிக்கணும்னு நினைக்கிறோம். அவங்க மதிக்காட்டி நாம வருத்தப்படுறோம். வீணா கவலைப்படாதீங்க, நம்மளை படைச்ச நம்முடைய ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு, கனம் பண்றாரு. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் சொல்றத கேளுங்க. பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். வேற யாரும் நம்மளை மதிக்க வேண்டாம், கடவுள் நம்மளை கனம் பண்றாரு, அது போதும், சந்தோஷமா இருப்போம்.

அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாய் எண்ணுகிறேன். எனக்காக சிலுவை சுமந்தவரை உமக்காக நான் வாழுவேன்.

எந்த நெருக்கத்தின் பாதையில போயிட்டு இருக்கிறீங்க? என்ன கண்ணீரின் பள்ளத்தாக்கில நடந்துட்டு இருக்கிறீங்க? யாருக்கும் தெரியாத ஒரு பயங்கரமான இருளுக்குள்ள, ஒரு கவலைக்குள்ள, ஒரு சோகத்துக்குள்ள இருக்கிறீங்களா? அது எல்லாத்துக்குமே வரும். அது வாழ்க்கையின் ஒரு கட்டம், அது கடந்துதான் போகணும். ஆனா பைபிள் அழகாய் சொல்லுது, நமக்கு தெரிந்த வசனம் தான், மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படு, உங்க கூட ஒருவர் இருக்கிறார், அதை நீ கடந்து போறதற்கு உதவி செய்வா. அந்த வருஷம் முழுவதும் உங்களை நடத்திருக்கிறாரா? உங்க ஆயுசு தான் இப்ப என்ன வயசு? உங்களுக்கு இந்த வயசு வரைக்கும் உங்களை சாகடிக்கல, உங்களை கத்தர் எந்த தீமைக்கும் ஒப்பு கொடுக்கல, நடத்தி நடத்தி ஒவ்வொரு ஸ்டேஜா கூட்டிட்டு வந்திருக்கிறார்ல, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் கடக்க உதவி செய்வார். இந்த பள்ளத்தாக்கு நீ கடப்பீர்கள், இதுவும் வாழ்க்கையில கடந்து போகும். சிலதெல்லாம் கடந்து போனாதான் நீங்க உங்க வாழ்க்கையினுடைய சில காரிய உயரங்களுக்கு போக முடியும். சில காரியங்களை அது உங்களை விடும், நீங்களும் விட்டு போகணும், பள்ளத்தாக்க விட்டு போகணும், சில நபர்களை விட்டு போகணும். கர்த்தர் இம்மட்டும் நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். இந்த பள்ளத்தாக்க கடக்க இயேசு உதவி செய்வார்னு எத்தனை பேர் நம்புறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இதை நான் கடந்து போவேன், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். காரணம் தேவன் எங்கூட இருக்கிறார்ப்பா, சர்வ வல்லமையுள்ள இயேசு எங்கூட இருக்கிறார், நான் ஏன் பயப்படணும்? கைத்தட்டி எங்கூட சேர்ந்து பழைய பாடலை எங்கூட சேர்ந்து பாடுறீங்களா?

ஆமே கடப்பீங்க, இதையும் கடப்பீங்க. இது ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த கண்ணீர் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த போராட்டம் ரொம்ப நாள் நிலைக்காது, இந்த பள்ளத்தாக்கு அனுபவம் ரொம்ப நாள் நிலைக்காது. கடப்பீங்க. வாழ்க்கை நாளே சிலதை கடந்து போறதுதான் வாழ்க்கை. இன்னைக்கு கடந்து நாளைக்கு போறது இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த போராட்டத்தை கடந்து நீங்க போவீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவன் என்னோடு இருக்கிறார், அது மட்டும் போதும். நான் நின்னால் இருக்கிறாரு, நடந்தால் இருக்கிறாரு, கண்ணீர் சிந்துனால துடைக்கிறதுக்கு இருக்கிறாரு. இந்த பள்ளத்தாக்கம், இந்த பேட் ஃப்ரேஸும் என் வாழ்க்கையிலிருந்து கடந்து போகும். கடந்து போக கர்த்தர் உதவி செய்வா நான் நம்புறேன். இத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கைகளை தட்டி கடப்பேன்னு சொல்லுங்க, கடந்து போவேன்னு சொல்லுங்க, இயேசு கடக்க வைப்பார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நெருக்கம் பெருக பெருக அந்த அளவுக்கு பெருக்கத்தும் வாழ்க்கையில கொடுக்க போறேன். இஸ்ரவேலின் ஜனங்களை ஒடுக்க ஒடுக்க பெருகிட்டு இருந்தாங்க. உங்க வாழ்க்கையில எவ்வளவுக்கு எவ்வளவு நெருக்கம் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த நெருக்கத்துக்கு ஏத்த வண்ணமா நீங்க பெருகுவீங்க. அவ்வளவுதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, ஐயோ இந்த நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த வியாதி நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சு, இந்த ரிலேஷன்ஷிப் நெருக்கத்திலேயே முடிஞ்சிருச்சுன்னு உங்க எல்லைய அந்த நெருக்கத்துல முடிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல அங்கதாயா நான் உனக்கு ஒரு பெருக்கத்தையே வைத்திருக்கிறேன். நெருக்கத்துல கத்தரை நோக்கி கூப்பிட்டேன், நான் நெருக்கத்துல கூப்பிடுறேன்னு அவருக்கு தெரிஞ்ச உடனே நான் கூப்பிட்ட என் சத்தத்தையே விசாலத்துல வச்சு ஏற்றுக்கொண்டாராம். எவ்வளவு சூப்பர்ல ஆண்டவர், நீ முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிற இடத்துல உனக்கு ஒரு ஆரம்பத்தை. அவ்வளவுதான், இங்க எல்லாம் முடியுது, நெருக்கத்துல இந்த இடத்துல எல்லாம் முடியுதுன்னு நினைக்கும் போது அந்த எல்லையில, முடிஞ்ச எல்லையில தான் உங்களுக்கு ஒரு ஆரம்பத்தையே வைக்கிறார். ஆவின் சொல்றீங்க, என் இயேசு அதே போலதான் வாழ்க்கை ஆசை. நெருக்கத்தை கண்டு கவலைப்படாதீங்க, எனக்கு ஒண்ணு தெரியும், அந்த நெருக்கத்துல அவர் என்ன சுமக்கிறாரு, அவர் தோள் மேல இருக்கிற பயமே இல்ல, எனக்கு நெருக்கமே இல்ல. ஒண்ணு மட்டும் தெரியும், அவர் தோள்லன்னா போய்கிட்டே இரு. மேலையில என் கூட சேர்ந்து ஒரு பாடல் சந்தோஷமா பாடணும், நெருக்கத்தெல்லாம் தூக்கி குப்பையில போட்டு பெருக்கத்தை மட்டும்தான் என் வாழ்க்கையில இயேசு வைப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறது தான் அவர் விருப்பம், பெருக செய்யறது தான் அவர் விருப்பம். எங்கூட சேர்ந்து பாடுவீங்களா?

சொல்றாரு, அவளை போல நெருக்க வந்தாலும் கவலைப்படாத. ஆமீன் சொல்றீங்க. கவலை வந்தாலும் கண்ணீர் விடாது. அதான் நான் சுமக்கிறேன்ல, அதான் நான் தோள்ல வச்சிருக்கேன்ல, ஏன் கவலைப்படணும்? அந்த நெருக்கத்தின் பாதையில கூட உன்னை சந்தோஷமா சுமக்கிறேன்ல. கவலை படாத, நீ வாழ்க்கையை கூட சேர்ந்து டிராவல் பண்ணு. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட மாட்டேன்னு சொல்லி

பணம் இல்லாம போகும், நெருக்கம் அதுலயும் நீ குருவி போக மாட்ட, நெருக்கம் வர மாதிரி இருக்கும், தாக்கிற மாதிரி இருக்கும் அன்று சொன்னாரு.

வியாதி நெருக்குதா சோர்ந்து போயிடாதீங்க. வியாதி வந்து தெரிஞ்சோன்ன அதுவே உங்களுக்கு பாதி வாக்குவிலத்தை கொடுத்துரும். ஆண்டு சொல்றாரு, இருக்கிறமா படுக்க என்று எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்ன வந்தேன் விஷ்ணவங்கையும் பார்த்து கை நீட்டினோன்ன விஷ்ணவ சரியாச்சு இல்ல. அந்த அற்புதம் செய்த இயேசோட தோல் மேலதான் இருக்கிறீங்க. அப்புறம் வியாபார பாடணும் அப்பாவை நினைச்சு நான் தோல்ல சாஞ்சி நடப்பேன். அவர் சுமக்கிறதுக்கு ரெடி, நான் சாயறதுக்கு ரெடியா இருக்கிறதா யோசிக்கிறேன்.

நெருக்கத்தை கண்டு சார்ந்து பயிராதீங்க. அந்த நெருக்கம் தான் உங்க பெருக்கத்துக்கு ஒரு வழி, அந்த நெருக்கம் தான் உங்க ஆசீர்வாதத்துக்கு ஒரு வழி. தைரியமா சொல்லுங்க, நெருக்கத்தை நான் மேன்மையாய் கருதுகிறேன். இந்த நெருக்கம் எனக்கு பெருக்கத்தை தான் கொடுக்கும், இந்த நெருக்கம் எனக்கு ஆசீர்வாதத்தை தான் கொடுக்கும். என்ன இயேசு என் சத்தத்தை விசாலத்துல வைத்து ஏற்றுக்கொள்வார். இன்னுமே உங்க வாழ்க்கையில எல்லாம் இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆனா இயேசு உங்க ஜபத்தை எல்லாம் கேட்டு, உங்களுடைய அவமானத்தை எல்லாம் பார்த்து, இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்தானத்துல உங்களை உட்கார வச்சிருக்காருல்ல, அதை ஏன் நினைச்சு பாக்குறது இல்ல? வீடு கொடுத்திருக்கிற அதையே நினைச்சு பாக்குறது இல்ல? ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிற அதையே நினைச்சு பாக்குறது இல்ல? நம்ம நம்மளாவே வந்தோம், நம்மளாவே முன்னேறணும், நம்மளாவே பண்ணோன்னு யோசிச்சிருக்கீங்க, யோசிக்கிறீங்க. நமக்கு நம்மளே பெருமை பேசுகிறது, நான் பண்ணேன், நான் பண்ணேன். இயேசு மட்டும் இல்லாம இருந்திருந்தா, இயேசு மட்டும் அந்த போராட்டத்துல உங்களை காப்பாத்தாம இருந்திருந்தா, அந்த எதிரிய இயேசு உங்களுக்கு கையோங்க விட்டுருந்தா, ஏன் எல்லாம் நானே, நான் பண்ணேன், நான் ஏசப, நான் சம்பாதிச்சாத்துமா, எல்லாம் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய இயேசுவை பின்பற்றவங்களா இருங்க சொல்றாங்க. எல்லாம் பெரிய பெரிய ஆளுன்னு சொல்றாங்க, எனக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குன்னு சொல்றாங்க. இயேசு இல்லாம வந்திருக்குமா? இயேசு இல்லாம ஆசீர்வாதம் வந்திருக்குமா? இயேசு இல்லாம புகழ் வந்திருக்குமா? இயேசு இல்லாம பேர் வந்திருக்குமா? எப்போதுமே கடந்து வந்த வாழ்க்கைய திரும்பி பார்த்து ஆண்டவர் நன்றி சொல்லணும். ஆண்டவரே, நீங்க மட்டும் கொடுக்கலன்னா, நீங்க மட்டும் வரலன்னா, நீங்க மட்டும் எனக்கு தரலன்னா, யோசி எங்கிருந்து வந்துச்சு? எல்லாம் இயேசு கொடுத்தது. நமக்கு ஒரே பேரான குமாரனை நமக்காக அனுப்பி வைத்தார். அதை நினைச்சு பார்த்து சொல்லுங்க, இயேசப்பா அதுதான் நன்றியில் இருந்தேங்க. நீங்க கொடுத்தது ஆண்டவரே, குடும்பம் நீங்க கொடுத்தது, வீடு நீங்க டெய்லி சாப்பிடுற சாப்பாடு, டிரெஸ் கூட நீங்க கொடுத்ததுப்பா. நீங்க மட்டும் அதெல்லாம் கொடுக்காம இருந்தா என்ன எவ்வளவு ஏளனமா பேசியிருப்பாங்க, என்ன என்ன மாதிரி ட்ரீட் பண்ணிருப்பாங்க. நீங்க கொடுத்தது டாடி அப்படின்னு சொல்லி என் கூட சேர்ந்து கையை உயர்த்தி

தருவார். இது மட்டும் நடத்தி வந்ததில்லை, இனிமேலும் நடத்துவார், இனிமேலும் சுமப்பார், இனிமேலும் ஜீவன் தருவார், நீடித்த ஆயுசு தருவார், நீடித்த பலன் தருவார், சுகம் தருவார், எல்லா தேவைக்கேற்ற ஆசீர்வாதங்களை உனக்கு கொடுத்து இனிமேல உன ஆசீர்வாதம் நினைச்சு மாட்டீங்கல்ல, அது உணர்ந்துட்டீங்கல்ல, இயேசுதான் கொடுத்தாரு, உங்களுக்கு உணர்வு வந்துருச்சுல்ல, அப்புறம் என்னங்க, இனிமேல அதுக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாம் இயேசு, அவரை தேடுறதுனால எனக்கு குறைவில்லை, அவரை பிடிச்சதுனால எனக்கு குறைவில்லை, ஆகையா அவரை நான் பிடிக்கிறேன், நடக்கிறேன், தொடர்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென்.

இயேசுவே, இந்த கடைசி நாட்களில் எங்கள் இந்திய தேசம் இயேசுக்காக மாறட்டும்பா. நாங்கள் ஒருவரும் அழிந்து போகாதபடி எங்கள் மேல் நீ கண்ணோக்கமாயிரும். ஒரு மாற்றத்தை என் தேசத்திற்கு தாரும். இதுவே எங்கள் வாஞ்சை, இதுவே எங்கள் ஜெபம். என் தேசத்தின் மீது தேவனாயிரும்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் உங்களின் மன விருப்பங்கள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை நிறைவேற்றி ஆசிர்வதிக்கிற நாளாய் உண்டு பண்ணியிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்த விருப்பங்கள் இருக்கும். அதை பெற்றுக்கொள்ள வேண்டி நீண்ட நாட்களாய் வேண்டுதல்களையும் ஏறெடுத்து வருகிறவர்களும் உண்டு. அவைகள் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்தோ, உங்களின் வாழ்க்கை துணையை குறித்தோ, வேலைக்காக, குழந்தைக்காக நீண்ட நாட்கள் வேண்டுதல்களை செய்தும், குடும்ப உறவுகள் சீர்பொருந்தவும், சமாதானத்திற்காக பொருளாதாரம், வீடு வாசல், புதியவற்றை வாங்க மற்றும் சரீர பலவீனம், தீராத வியாதி போன்றவற்றிலிருந்து குணமடைந்து முன்பிருந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள் பிரவேசிக்க, இப்படிப்பட்ட விருப்பங்களை இன்றைக்கு கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிறார். காலதாமதமானாலும், தடைகள் காணப்பட்டாலும், வழியே இல்லாத நிலை தோன்றினாலும், கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியோடு காரியங்களை ஜெயமாய் முடித்து தருகிறவரிடத்தில் விசுவாசமாய் இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் உங்களின் மன விருப்பங்களை 3 நிலைகளில் நிறைவேற்றி ஆசீர்வதிக்கிறார். முதலாவதாக, மரித்தவைகளை உயிர்ப்பிக்கிறார். யோவானின் புஸ்தகம் 11 நாம் வாசிக்கையில், அங்கே மரியாள் மார்த்தாளின் சகோதரனாகிய லாசருவை குறித்து பார்ப்போமானால், அவன் மரணத்திற்கு ஏதுவான வியாதியாயிருந்து மரித்து போகிறான். இதை கேள்விப்பட்ட இயேசு அங்கே வந்து விசாரிக்கையில், மார்த்தாள் இயேசுவிடம், நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று விசுவாசித்து தன் மன விருப்பத்தையும் வேண்டுதல்களையும் கூறுகிறாள். உடனே இயேசு மார்த்தாளின் மன விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு கல்லறையின் இடத்திற்கு சென்று அடைத்து வைக்கப்பட்ட கல்லை புரட்டி போட செய்து, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். மரித்தவன் வெளியே வந்தான் என்று வாசித்து அறிகிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக விருப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாம் செயல்படாமல் நீண்ட நாட்களாய் கல்லறைக்குள் அடைக்கப்பட்ட லாசருவை போல காணப்படுகிறதே என்றும், இனிமேல் இவைகள் வாய்க்குமா, காரியங்கள் ஜெயமாய் முடியுமா, நம்முடைய காத்திருப்புகளுக்கு பதில் கிடைக்குமா என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறவர்களே, இன்றைக்கு மார்த்தாளை போல இருதயத்தில் விசுவாசியுங்கள். நாவினால் லாசரு பிழைத்திருப்பான் என்று அவள் அறிக்கை செய்தது போல, உங்கள் சூழ்நிலைகளின் மீது மரித்து போய் அசைவற்று இருக்கிற காரியங்களின் மீது ஜீவனை பேசுங்கள். இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் ஜீவனை தரவும் அது பரிபூரணப்படவும் வந்தவர். அதனால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் தடையாக காணப்பட்ட கற்கள் புரட்டப்படுகிறது. கல்லறைக்குள் அடைத்து வைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு திறக்கப்படுகிறது. நீங்கள் விரும்பினவைகள் வெளிப்பட்டு ஜீவன் பெற்று சாட்சிகளாய் காலமெல்லாம் பேசும்படி உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவதாக, மறுவாழ்வு தருகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28 வாசிக்கையில், அங்கே யாக்கோபை குறித்து பார்ப்போமானால், அவன் தன் உறவுகளை பிரிந்து ஒன்றுமில்லாதவனாய் வெறுங்கையோடு புறப்படுகிறான். வழியிலே அவன் தன் மன விருப்பங்களை கர்த்தரிடத்தில் விசுவாசத்துடன் தெரிவிக்கிறான். இப்படியாக, தேவனே, என்னோட இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் தந்து என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடே திரும்பி வரப்பண்ணும் என்கிறான். கர்த்தர் யாக்கோபின் மன விருப்பத்தை நிறைவேற்றி இரு பரிவாரங்களுடன் ஆசிர்வதித்ததை வாசித்தறிகிறோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கெல்லாம் வெறுமையாக வெற்றிடங்களாக காணப்படுகிறதோ அவற்றை கர்த்தர் இன்றைக்கு நிரப்புகிறார். அதோடு மட்டுமல்லாமல், உங்களை சத்ரு எந்தெந்த இடங்களிலெல்லாம் வெக்கப்படுத்தி ஒன்றுமில்லாது செய்து உறவுகளை இழக்கச் செய்து பிரிவினைகளை உண்டாக்கி மனதளவிலும் சரீரத்திலும் விடாய்த்து போகும்படி செய்தானோ, அவற்றில் இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மன விருப்பங்களாகிய உறவுகளோடு சீர்பொருந்துதல், பிரிந்த உறவுகள் இணைக்கப்படுதல், பற்றாக்குறைகளை நிறைவடைய செய்து கண்ணீர் கவலைகளை மாற்றி நிறைவேற்றி மறுவாழ்வை தந்து ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக, மகிழ்ச்சியை தருகிறார். லூக்காவின் புஸ்தகம் 1:5-14 உள்ள வசனங்களை நாம் வாசிக்கையில், அங்கே தேவனுக்கு ஆசாரிய ஊழியம் செய்கிற சகரியா என்பவரை குறித்து பார்ப்போமானால், அவர் தினந்தோறும் தேவாலயத்தில் அநேகருடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்களுக்காக கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்கிறவர். சகரியாவும் அவர் மனைவி எலிசபெத்தும் வயது சென்றவர்களாயும் குழந்தை இல்லாதவர்களாயும் காணப்படுகின்றனர்.
அங்கே இவர்களின் மனநிலையை குறித்து பார்ப்போமானால் அனைவரும் இப்படியாக பேசியிருப்பர். எல்லாருக்கும் வேண்டுதல் செய்கிறான், தனக்கு ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ளவில்லையே என்று. அதனால் மனமுடைந்தவனாய் கர்த்தரிடத்தில் தன் மன விருப்பத்தை, வேண்டுதலை விசுவாசத்துடன் தெரிவிக்கிறான். சகரியாவின் மன விருப்பத்தை கர்த்தர் நிறைவேற்றும் பொருட்டு தூதனை அனுப்பி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவி ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அவன் பிறப்பின் நிமித்தம் உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று ஆசீர்வதிக்கிறதை வாசித்தருகிறோம். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையிலும் நீண்ட நாட்களாய் தேவ சமூகத்தில் நீங்கள் வேண்டுகிற விண்ணப்பித்த காரியங்கள் நடைபெறாமல் தடைப்பட்டும், பிறரின் அவச்சொற்களால் மனமுடைந்தும், வெளியில் சொல்ல முடியாத மனவேதனைகளோடு சந்தோஷம் சமாதானத்தை இழந்தவர்களாய், அது ஒருவேளை உங்கள் சரீரத்தில் காணப்படுகிற வியாதியை குறித்தோ, பிள்ளைகளை குறித்தோ, ஊழியத்தை, உறவுகளை, இப்படி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, தடைப்பட்ட காரியங்களை, மரித்து போன சூழ்நிலைகளை மாற்றி சந்தோஷம் சமாதான மகிழ்ச்சியை தந்து ஆசிர்வதிப்பேன் என்கிறார். இன்றைக்கும் என கருமையானவர்களே, உங்களின் வாழ்க்கையில் காணப்படுகின்ற எத்தனை கடினமான துன்பமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவற்றில் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள். உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை விசுவாசித்து தேவ சமூகத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையில் தாமே உங்களில் யாரேனும் மகிழ்ச்சியை, சந்தோஷம் சமாதானத்தை இழந்தும், உங்களின் மன விருப்பங்கள் யாவும் நிறைவேறாமல் ஆத்துமாவிலே சோர்ந்து போய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு இயேசுவிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஆசிர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

கலாத்தியர் 2 அதிகாரம். 14 வருஷம் சென்ற பின்பு நான் தீத்துவை கூட்டிக் கொண்டு பர்னபாவுடனே கூட மறுபடியும் எருசலேமுக்கு போனேன். நான் தேவ அறிவிப்பினாலே போய் புறஜாதிகளிடத்தில் நான் பிரசங்கிக்கின்ற சுவிசேஷத்தை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தேன். ஆயினும் நான் ஓடுகின்றதும் ஓடினதும் வீணாகாத படிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன். ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாயிருந்தும் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீன உளவு பார்த்து நம்மை நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படியாயிற்று. சுவிசேஷத்தின் சத்தியம் உங்களிடத்திலே நிலைத்திருக்கும்படி நாங்கள் ஒரு நாழிகையாகிலும் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து இணங்கவில்லை. அல்லாமலும் எண்ணிக்கை உள்ளவர்களாயிருந்தவர்கள் எனக்கு ஒன்றும் போதிக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. தேவன் மனுஷரிடத்தில் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. அதுவுமல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலனாயிருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாயிருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டதென்று அவர்கள் கண்டு எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்து போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புற ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியோந்திய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன். மேலும் பேதுரு அந்தியோக்கியாவுக்கு வந்தபோது அவன் மேல் குற்றம் சுமத்ததினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். எப்படியெனில் யாக்கோபினிடத்திலிருந்து சிலர் வருகின்றதற்கு முன்னே அவன் புறஜாதியருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனுடனே கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபோது எல்லாருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாயிருக்கின்ற நீர் யூதர் முறைமையாக நடவாமல் புறஜாதியர் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியரை யூதர் முறைமைக்கு நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? புறஜாதியரில் பிறந்த பாவிகளாயிராமல் சுபாவத்தின்படி யூதராயிருக்கின்ற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று அறிந்து நியாய பிரமாணத்தின் கிரிகைகளினாலல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகளானோம். நியாய பிரமாணத்தின் கிரிகைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லையே. கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கும்படி நாடுகின்ற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் கிறிஸ்து பாவத்திற்கு காரணரோ அல்லவே? நான் இடித்து போட்டவைகளையே நான் மறுபடியும் கட்டினால் பிரமாணத்தை மீறுகின்றவன் என்று காணப்படுவேன். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாய பிரமாணத்தினாலே நியாய பிரமாணத்திற்கு மறித்தேன். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கின்றார். நான் இப்பொழுது மாமிசத்தில் பிழைத்திருக்கின்றதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கின்றேன். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகின்றதில்லை. நீதியானது நியாய பிரமாணத்திலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும், கற்பலகைகளில் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3:3. சண்டே ஸ்கூல் டைம்ஸ் என்ற பத்திரிகையில் ராய் என்ற கடத்தல்காரர் ரட்சிக்கப்பட்ட விதத்தை பற்றிய செய்தி வெளிவந்தது. அவர் 12 வருடங்களாக கடத்தல்காரர்களின் கூட்டத்திலே இருந்தவர். அவர் கைது செய்யப்பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டார். அந்த சிறைச்சாலையில்தான் அவர் இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து அவரிடம், நான் வந்து உன் உள்ளத்திலே வாசம் பண்ணுவேன், நாம் இருவரும் சேர்ந்து இந்த தண்டனை வருடங்களை கழிப்போம் என்றார். அதே போல அவர்கள் இருவரும் அந்த ஆண்டுகளை கழித்தனர். அவர் சிறையில் இருந்து விடுதலை பெற்று வெளியே வந்தபோது அவரிடம் 2 பக்கங்கள் கொண்ட ஒரு கடிதம் ஒப்படைக்கப்பட்டது. அதை இன்னொரு சக கைதிதான் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: நான் இந்த சிறைக்குள் வந்தபோது சிறைச்சாலைக்கு ஊழியத்திற்கு வந்த போதகர்களை வெறுத்தேன், பைபிளை வெறுத்தேன். நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டாய் என்று நான் கேள்விப்பட்டவுடன் பரோலில் வெளியே வர வேண்டும் என்பதற்காக இவன் இவ்வாறு நடிக்கிறான் என்று நான் சொன்னேன். ஆனால் ராய், நீ வெளி முற்றத்தில் உடற்பயிற்சி செய்யும் போது உன்னை கவனித்திருக்கிறேன். நீ உனக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை செய்யும் போது உன்னை பார்த்திருக்கிறேன். நாம் இருவரும் சேர்ந்து சாப்பிட்ட போதும், மீண்டும் ஜெயில் அறைக்கு செல்லும் போதும் அநேக முறை உன்னை கவனித்திருக்கிறேன். உன்னில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றத்தை பார்த்து நானும் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டுள்ளேன். உன்னை இரட்சித்த இயேசு கிறிஸ்து என்னையும் இரட்சித்து விட்டார். நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு ஒரு முறை கூட உன் நல்லொழுக்கத்தில் இருந்து தவறியதை நான் பார்க்கவில்லை என்று எழுதியிருந்தார். சிறைச்சாலையில் இருந்து வெளியே வந்த ராய், நான் அந்த கடிதத்தை வாங்கி வாசித்த பின்பு மிகுந்த மனமகிழ்ச்சியோடு வெளியே வந்தேன். ஒருவேளை நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகும் மீண்டும் பழைய பாவங்களை தொடர்ந்து செய்திருந்தால் அந்த நண்பர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார் என்று கூறினார். ஆம் பிரியமானவர்களே, வார்த்தைகளினால் இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதை விட நம் வாழ்க்கையினால் இயேசு கிறிஸ்து அறிவிக்கப்படுவாரானால் அது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தும், பலன் அதிகமாக இருக்கும். பவுல் அப்போஸ்தலன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு கிறிஸ்தவர்களை அடிக்கிறவராகவும் தூஷிக்கிறவராகவும் துன்பப்படுத்துகிறவராகவும் இருந்தார். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கை முற்றிலும் மாறியது. தான் எதிர்த்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராக மாறினார். இருந்த போதிலும் சீஷர்கள் அவரை ஏற்றுக்கொள்ள பயந்தனர். ஆனால் அவர் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றத்தை பார்த்து அவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். வாழ்க்கை மாற்றத்திற்கு பின்பு அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்ததை கேட்டு அநேகர் ரட்சிக்கப்பட்டனர். ஆம் பிரியமானவர்களே, நாமே இயேசு கிறிஸ்துவின் நிருபங்களாயிருக்கிறோம். அந்த நிருபம் மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும், கற்பலகைகளில் அல்ல, இருதயமாகிய சதையான பலகைகளிலேயும் எழுதப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிற வசனத்தை போல நாமே அநேகர் வாசிக்கும்படியான நிருபங்களாயிருக்கிறோம். ஆகவே அநேகர் நம் வாழ்க்கையை பார்த்து ரட்சிக்கப்படும்படி நம்முடைய நல்ல நடத்தையை காத்துக்கொள்வோம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு மத்தேயு 8:5-10 வரைக்கும் நாம் வாசித்தோம் என்றால், இயேசு கபர்நகூமில் பிரவேசித்த போது 100 அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். 100 அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, அப்பொழுது என் வேலை சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டிருந்தவனாயிருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றவனை வா என்றான் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்ய என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தனக்கு பின் செல்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அன்பாலே, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த 100 அதிபதி என்ற ஒருவனை குறித்து சர்டிபிகேட் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே. இன்னைக்கு விசுவாசத்தினுடைய உச்ச நிலைமையிலே இருக்கிற ஆண்டவர் வாயால சர்டிபிகேட் வாங்கின ஒரு மனுஷன் என்று நாம் பார்க்கிறோம். அன்பாலே, இந்த பகுதியிலிருந்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியம் என்ன என்று பார்க்க போகிறோம். ஒன்று, ஃபஸ்ட்டு காரியம் அன்பு, ரெண்டாவது காரியம் தாழ்மை, மூணாவது காரியம் விசுவாசம். அவன் ஒரு 100 அதிபதியாக இருக்கிறான், என் வேலைக்காரன் வீட்டிலே திமிருவாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவனை வேண்டிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு அன்பு இந்த வேலைக்காரனுக்கு அதிகமாய் ஊற்றப்பட்டதுனால, அந்த எஜமான் ஆகிய 100 அதிபதி ஊற்றப்பட்டதுனால வேலைக்காரனை குறித்து ஒரு அக்கறை உள்ளவனாக இருந்தான். அன்பால், இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? சுயநலத்தில் இருக்கிறோம். வேலைக்காரர்கள் எப்படி போனால் என்ன, அடிமைகள் எப்படி போனால் என்ன, யார் எப்படி போனால் என்ன, நான் நல்லா இருக்கிறேன்னா அப்படின்ற நம்முடைய சுயநலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே இந்த 100 அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் மிகவும் அவஸ்தைப்படுகிறதை குறித்து அவன் கரிசனை உள்ளவனாய், அன்புள்ளவனாய், ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு அவரிடத்திலே வந்து அந்த வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். அதிலிருந்து அவனுடைய அந்த 100 அதிபதியினுடைய குணத்திலே இருக்கிற அன்பு வெளிப்படுகிறது. இரண்டாவது கட்டமாக, ஆண்டவர், நான் வந்து அவனை சுவஸ்தப்படுத்துகிறப்பான்னு சொல்லி புறப்படுறாரு. அவன் சொல்கிறான், 100 அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. எவ்வளோ பெரிய தாழ்மை! அன்பான், அவன் 100 அதிபதி கெத்தாக இருக்கலாம், ஒரு தளபதிக்கு ஈக்குவலாக இருக்கிறான், சரி வாங்கன்னு சொல்லலாம், கொண்டு போகலாம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வர்ற அளவுக்கு நான் ஒரு பாத்திரன், நான் தகுதியற்றவன், நான் ஒரு பாவி, என் வீட்டில் உன் காலடி படுறதுக்கு என் வீடோ நானோ தகுதியல்லாதவர்கள் என்று சொல்லி ஆண்டவரை அங்கிருந்தே நில்லுங்க அப்படின்றான். என் வீட்டுக்கு நீங்கள் வர வேண்டான்றான். அவனுடைய தாழ்மையை அவன் வெளிப்படுத்துகிறான் பண்ணலே. அதோடு இல்லாமல், நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல என்று தாழ்த்தின பிறகு அடுத்து ஒரு படி சொல்லிட்டான், ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுகமான். நீ இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், நீ வந்து என் வீட்டில் வந்துலாம் நீ சுவஸ்தப்படுத்தணுன்ற அவசியமே இல்லை. நீ நின்ன இடத்துலேருந்து ஒரு வார்த்தை, வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அன்பாவிலே, இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை அறிந்து வைத்திருக்கிறதை விட 100 அதிபதி ஆண்டருடைய வல்லமையை அறிந்து வைத்திருந்தான் என்று தான் நாம் பார்க்கிறோம். அதனால்தான் அவன் சொல்கிறான், நீர் இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லு, அப்போ என் வேலைக்காரன், வார்த்தைக்கு வல்லமை உண்டு. கேட்கிற அன்பானவர்களே, நாம் இயேசுவை எப்படிப்பட்டவராய் பார்க்கிறோம்? இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாம் எப்படியாக ஆண்டவரை என் வீட்டுக்கு வாங்க, எவ்வளோ வேதத்தில் பார்க்கிறோம். ஜபாலய தலைவர்கள், என் வீட்டுக்கு வாங்க, என் பிள்ளை மேலே கையை வைங்க, என்னை தொடுங்க, இப்படிலாம் சொல்லி சுகமானவங்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் இவன், நீ இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, உன் வார்த்தைக்கு வல்லமை இருக்குது என்று சொல்லி, ஆண்டுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்றது இந்த உலகத்துக்கு நிரூபித்தவன் இந்த 100 அதிபதி தான். ஆனால்தான் ஆண்டவர் அவனை குறித்த ஒரு பத்தாவது வசனத்தில், இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன் என்று மெச்சிக்கொள்கிறான். அன்பானே, ஆண்டவர் மெச்சிக்கொள்கிற அளவுக்கு அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் வெளிப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, ஆண்டவருடைய வல்லமையை அவன் உலகுக்கு காண்பிக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தை, ஒரு வார்த்தை, அவர் வந்து வார்த்தையாகவே இருந்தார். ஆதியிலே அவர் வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை தான் மாம்சமானார். அந்த வார்த்தையின் மூலமாக தான் இந்த உலகமே படைக்கப்பட்டது. சிருஷ்டிப்பு அனைத்து சிருஷ்டிகளும் அவருடைய வார்த்தையினால தான் உருவானது என்பதை அவன் நிரூபித்து அவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்குன்னு சொன்னான். அன்பானே, இதை கேட்கிற நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது என்று விசுவாசித்து அவரை நாம் மிகவும் உன்னதத்திலே உயர்த்த வேண்டும். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொல்ல, அந்த சராசரத்தையும் படைத்த வார்த்தையால் படைத்த அந்த தேவனுடைய வார்த்தைக்கு எவ்வளோ பெரிய மகத்துவம் மகிமை இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தினவனே இந்த நூற்று கருவி தான். அவன் அன்புள்ளவனாக இருந்தான், அவன் தாழ்மை உள்ளவனாக இருந்தான், அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்தான். விசுவாசம்னா கொஞ்ச நெஞ்ச விசுவாசம் இல்லைங்க. இது அவனுக்கு இருந்த விசுவாசம் போல இன்னைக்கு நமக்கு இருக்கிறதா நாம் ஆராய்ந்து பார்க்கும். அவனுக்கு இருக்கிற அந்த அன்பு போல நமக்குள்ள இருக்கிறதா, அவனுக்குள்ள இருக்கிற தாழ்மை போல நமக்குள்ள அந்த தாழ்மை இருக்கிறதா, இந்த மூன்று காரியத்தினை கற்றுக்கொண்டு நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்னின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே நீர் கொடுத்த இந்த 8வது அதிகாரம் மத்தியில நீர் வெளிப்படுத்தின இந்த சத்தியத்துக்காய் நன்றி. இந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய ஆண்டவரே கதையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், மற்றவர்களையும் நாங்கள் நேசிக்க வேண்டும், என்னை நேசிக்கிறது போல மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும் என்ற அந்த அன்பு எனக்குள்ளே எங்களுக்குள்ளே இதை கேட்குற ஒவ்வொருக்குள்ளே அந்த ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. அந்த தாழ்மை, அவன் எவ்வளோ பெரிய ஹை போஸ்ட்டில் இருந்தாலும் ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லை, என் வீட்டுக்கு வர்றது கூட நான் அபகத்தரன் என்று சொல்லி தன்னை தாழ்த்தினான் ஆண்டவரே. அதே போல எங்களை தாழ்த்த நாங்கள் ஒன்றுமே இல்லை சுவாமி. உம்முடைய உம்முடைய சமூகத்தில் உம்முடைய உமக்கு எதிராக நாங்கள் ஒரு மண்ணும் தூசும் புழுவுமாக இருக்கிறோம் என்பதை நாங்கள் தாழ்த்த கற்றுக்கொடுத்து நன்றியோடு துதிக்கிறோம். அவனுக்குள்ளே இருந்த விசுவாசம், நீர் ஒரு வார்த்தை சொல்லு என்று ஆண்டவருடைய வார்த்தையின் மேலே அவ்வளோ நம்பிக்கை வைத்திருந்தான், அவ்வளோ வல்லமை இருக்கின்றதை அவன் நம்பினான் ஆண்டவரே. அப்படிப்பட்ட நம்பிக்கை, அப்படிப்பட்ட விசுவாசத்தை எனக்கு எங்களுக்கு தாங்க. இதை கேட்குற ஒவ்வொருவரும் இந்த மூன்று அம்சங்களை நாங்கள் பெற்று அந்த நூற்றுக்கு அதிபதி போல உம்மிடத்திலிருந்து நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்க, பாராட்டுதலே வாங்க, என்னை எங்களையும் ஒப்பு கொடுக்குறோம். நீர் அப்படியாகவே செய்யுங்க அப்பா. அந்த நூற்றுக்கு அதிபதிக்குள்ள இருந்த அந்த ஆண்டவரே கிருபை, அந்த இரக்கம், அன்பு எனக்குள்ளே ஊற்றப்படட்டும், தாழ்மை ஊற்றப்படட்டும், விசுவாசம் ஊற்றப்படட்டும், அன்பு ஊற்றப்படட்டும். அப்படியா செய்ய போறீங்க. நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் ஜூன்ல தகப்பனே. ஆமென். காட் பிளஸ் யூ அன்பானே. தேங்க்யூ.

0: சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
1: சகோதரன் ஆரோன் பாலா அவர்களுடைய சாட்சியை இப்பொழுது கேட்போம்.
2: காலம் கடைசி காலமா இருக்கிறபடியால் கர்த்தர் நம்முடைய ஊழியத்தை செய்யும்படி இளம் வாலிபர்களே இந்த நாட்களில பயன்படுத்தி வர்றாங்க. அப்படி இளம் வாலிபராகிய ஒரு சகோதரர் நம்ம சந்திக்க போறோம். சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், அவர் பிரபுக்குள்ளே உட்காரவும் பண்ணுகிறார் அப்படின்னு நம்ம ஒன்னு சாமுவேல்ல வாசிக்கிறோம். இந்த வசனத்தின்படி கர்த்தர் ஒரு சகோதரர் எழுப்பியிருக்காங்க, சோ அவரோட நம்ம பேசலாம். பேசலாம் பிரதர்.
3: சொன்ன வசனத்தபடி அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அப்படின்ற சொன்ன வசனத்தின் பிரகாரமாய் ஆண்டவர் அந்த வசனத்தை நான் சொல்ல முடியும். அவர் எனக்காகவே எழுதின அந்த வசனம் சொல்லிட்டு, ஏன் அப்படின்னா எங்களுடைய ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏசுவை அறியாத ஒரு புறஜாதியிலேருந்து தான் நாங்கள் பிறந்தோம். எங்கள் அப்பா, எங்கள் அம்மா இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏசுவை அறியாத ஜனங்கள் தான். எனக்கு சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருந்தாங்க. நான் வந்து சிறு வயதில் நாங்கள் டெல்லியில் தான் நான் பிறந்தது. எனக்கு 5 வயசு ஆன உடனே எங்கள் அப்பா அம்மாலாம் எங்கள் கள்ளக்குறிச்சி தான் எங்களுடைய நேட்டிவ் பிளேஸ். ஆனால் கள்ளக்குறிச்சியில் இல்லாமல் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் டெல்லியில் போயிட்டாங்க. ஸோ அவங்க போய் அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னை வந்து பெரியம்மா வீட்டில் தங்கி படிக்க வச்சாங்க. சின்ன வயசில் 5 வயசு முடிஞ்சோடனே 6வது வயசில் எனக்கு வந்து ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க.
2: அம்மா அப்பாவை பிரிஞ்சு வந்து இங்கே படிக்க நிலைமைக்கு
3: 5 வயசில் சின்ன வயசில் எனக்கு பிரிஞ்சு வந்துட்டேன். ஸோ அப்பா அம்மா அப்பா கூட எனக்கு விவரம் தெரிஞ்சது கிடையாது. பெரியம்மா வீட்டில் வந்து 5 வயசுலேருந்து தங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டேன். 5 வயசு முடிஞ்ச உடனே 6வது வயசில் எனக்கு வந்து எனக்கு ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க எங்கள் அப்பா அம்மா. சேர்த்துட்டு மறுபடியும் அங்கே
2: போயிட்டாங்க.
3: எனக்கு அவங்க போனது தெரியாது. நைட்டோட நைட்டாக காலி பண்ண எனக்கு விடிஞ்சது பார்த்தா எனக்கு அம்மா இல்லை அந்த இடத்துல. அப்போ நான் அழுத நாட்கள் இருக்குது. அப்புறமா சரி, ஆனால் மறந்துட்டேன். கொஞ்சம் நாட்கள் ஆக ஆக மறந்துட்டு நான் ஸ்கூல் கவனம் செலுத்த ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4வது 5வது அந்த மாதிரி படிக்கும் பொழுது எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவிழாலாம் போடுவாங்க.
2: திருவிழா
3: போடுவாங்க. அப்போ திருவிழா போடும்போது அங்கே வந்து இந்த பாட்டுலாம் பாடி அவங்க நல்லா இது பண்ணும்போது நான் அந்த திருவிழாவுக்கு நல்லா இன்வால்மெண்ட் போய் பார்ப்பேன். உட்காந்து பார்ப்பேன் அவங்க பாடுறது. ஸோ அவங்க எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு மனசில் அப்படியே பதிஞ்சிடும். சின்ன வயசில் நிறைய கடவுள்களை நான் தேடின நாட்கள் இருக்குது. ஸோ வேதத்தில் சொல்லப்படுறது போல பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் அப்படின்ற வசனத்தின் படி நான் சின்ன வயசில் அநேக கடவுள்களை தேடியிருக்கேன். 5வது அந்த படிக்கிற அந்த டைமில் வந்து நான் அவங்கள மாதிரி நானும் மாறணும் அப்படின்ற அந்த ஈர்ப்பு எனக்குள்ளே வந்துச்சு. அவங்க எப்படி பாடுவாங்க, எந்த துணியில் பாடுவாங்க, அப்படி மாறணும் என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஒரு சில பெரியவங்கள்ட்ட ஆலோசனை கேட்கும்போது அவங்கலாம் சொல்லியிருக்காங்க, வேப்பிலலாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த கிருபை நமக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி அந்த வேப்பிலோட நுனி வேப்பில் காலையில் இருந்து சாப்பிடும்போது அவங்களுடைய அந்த ஆவி நமக்குள்ளே வந்துடும், நம்மளும் அந்த மாதிரி பாடலாம்
2: அப்படின்னு
3: சொல்லி கொடுத்தா நானும் காலையில் எழுந்து அதிகாலையில் எழுந்து போயிட்டு அந்த வேப்பிலில் அந்த பனித்துறையெலாம் இருக்கும்ல, ஸோ அந்த நுனி வேப்பிலையோட என்ன பண்ணும் அப்படியே
2: சாப்பிட்டு அந்த 4வது படிக்கும்போதே அந்த மாதிரி
3: 4வது 5வது படிக்கும்போது படிக்க அந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. சின்ன வயசில் அப்படி இருந்தாலும் எனக்கு நான் எதிர்பார்த்த அன்பு வந்து கிடைக்கல. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், அம்மா வீட்டுக்கும் மற்றவங்க வீட்லேயும் தங்கி படிக்கிறதுக்கு வித்தியாசத்தை காண்பிப்பாங்க. எனக்கு வந்து மாடு அங்கே எங்கள் வீட்டில் வந்து கிராமன்றதில் மாடுலாம் வளர்ப்பாங்க. ஸோ அந்த மாட்டோட சாணி நான் டெய்லி அள்ளணும், அதை

0: நிறைய கஷ்டப்பட்டு இந்த சாப்பாடு வடிச்ச தண்ணிலாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த தண்ணியில எல்லாம் உப்பு போட்டு நான் குடிச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா ஸ்கூல் சாப்பாடுலாம் எத்தனை பேர் சாப்பிட்ருக்காங்கன்னு தெரியாது, அதில் வந்து எந்த டேஸ்ட்டுமே இருக்காது, ஆனால் பசி மட்டும் வரும். அதே சாப்பிட்டு வச்சு அதை வாங்கிட்டு அப்படி நைட்டில் வச்சு அதை சாப்பிட்ட நாட்கள்
1: மத்தியானம் வாங்கிட்டு நைட்டு வச்சு சாப்பிட்டுக்குவீங்க.
0: மற்றவங்க சாப்பிட மாட்டாங்க, பட் அவங்களுக்கு இவங்களுக்கும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆளக்காடி நாங்கள் வாங்கி
1: சாப்பிடுவோம்.
0: சாப்பாட்டுக்காக மெயினாக நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் சின்ன வயசில், அன்புக்காக. எங்கள் அம்மா அப்பா பார்த்தது இல்லையா, சின்ன வயசில் பிரிஞ்சிட்டோம் அப்படின்றதால எங்கள் அம்மாவுடைய அப்போ ஃபோன்ஸ்லாம் கிடையாது, ஒரு சின்ன லெட்டர் தான், அதை எழுதி அனுப்புவாங்க. இங்கேருந்து அனுப்புறது அங்கே போகிறது ஒரு வாரம் ஆகும், அதை படிச்சுட்டு மறுபடியும் அவங்க அனுப்புறதுக்கு ஒரு வாரம் ஆகும். இவ்வளோ இன்லைன் லெட்டர் கேள்விப்பட்டிருக்கேன் நினைக்கிறேன், அதில் அது நிறைய விஷயம் எழுத முடியாது. அப்போ அம்மாவுக்கு அந்த அன்புக்காக ஏங்குவோம். நம்ம என்ன
1: விட்டுட்டு போன பிறகு அம்மா திரும்ப வரவே இல்லை அவங்களை பார்க்கறதுக்கு?
0: வருவாங்க, எப்பயாவது வருவாங்க, இடையில வந்துட்டு அவங்களுடைய வேலை அதுதான் இல்லையா. அப்போ எப்பயாவது வருவாங்க, வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வருவாங்க, வருஷத்துக்கு வந்து ஒரு டைம் வந்துட்டு போயிடுவாங்க. மற்றபடி நாங்கள் நெருக்கம் கிடையாது, நான் அதிகமாக வளர்ந்து எனக்கு தெரிஞ்சு பெருமை வீட்டில்
1: அவங்க அம்மா அப்பா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க?
0: எங்கள் அப்பா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, இடையில வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, நான் செகண்ட் படிக்கும்போது எங்கள் அப்பா எங்கள் அம்மா கிட்ட கோச்சிட்டு
1: போயிட்டாங்க.
0: கோச்சிட்டு நான் படிச்சுட்டு இருக்கும்போது என்னையும் என் தம்பியும் கூட்டின்னு டெல்லிக்கு போயிட்டாங்க. எங்கள் அம்மா வந்து ஊரில் இருந்தாங்க, எங்கள் அப்பா பயங்கரமாக குடிப்பாங்க, அந்த குடியினுடைய வேதனை எனக்கு தெரியும், பயங்கரமாக குடிப்பாங்க. ஸோ நான் படிச்சுட்டு இருந்த என்னை வந்து ஸ்கூல் வந்து கூட்டின்னு போயிட்டாங்க. இங்கேருந்து டெல்லிக்கு போகும்போது ட்ரெயினில் வித்தவுட்டில் தான் போகணும். அந்த பாத்ரூம் பார்த்துருக்கோம், இந்த பக்கம் பாத்ரூம் இந்த பக்கம் பாத்ரூம் நடுவில் தான் நாங்கள் படுத்துருக்கோம். ரெண்டு நாள் கிட்டத்தட்ட ட்ராவல் பண்ணணும். ஸோ அந்த ரெண்டு நாள் அப்போ போய் 6 மாதம் அங்கே வச்சுருந்தோம். எங்கள் அப்பா என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, குப்பை பொறுக்கிற வேலை தாங்க
1: செஞ்சுருந்தோம்.
0: எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் ஃபேமிலி, எங்க ரெண்டு தங்கச்சி, என் தம்பி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குப்பை பொறுக்கிற வேலை
1: தான். துப்புரவு தொழிலாளர்
0: தான். இல்லை நீங்கன்னா அது வந்து வேற, துப்புறதுனா குப்புற அழுறாங்க பார்த்தீங்களா. அது இது வந்து குப்பி பொறுக்கி அதை கடையில் போடுவாங்க பார்த்தீங்களா, அதை போட்டு சாப்பிட்றவங்க. அப்போ மறுபடியும் வந்து நான் அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் வந்து எங்கள் பெரியமா வீட்டில் விட்டுட்டு எங்கள் அப்பா போயிட்டாங்க. எங்கள் அப்பா அம்மா சமாதானமாகி போயிட்டாங்க. மறுபடியும் நான் தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். இப்போது 7வது படிக்கும் பொழுது பக்கத்து வீட்டில் இருக்கவங்க வந்து புரஜாதி தான், எப்படியோ நான் வந்து கூட்டின்னு போனாங்க
1: சபைகளுக்கு.
0: அப்புறம் சண்டே கிளாஸ் போகும்போது ஒரு நாள் நைட்டில், அப்போ வந்து அவங்க ஏசு பற்றி நிறைய ஸ்டோரிகள் சொல்ல ஆரம்பித்தார். ஏசு தான் அந்த உலகத்தெலாம் படைச்சார், எப்படி நோவா வந்து பேழை செஞ்சார், இப்படி நிறைய கதைகள்லாம் சொல்லும்பொழுது அது அப்படியே மனசில் பதிஞ்சிருச்சு.
1: ஸோ ஆனால் வந்து இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நீங்கள் பூசாரி ஆகணும் அப்படிங்கிறதா உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சு, நீங்கள் சில காரியங்கள் செய்து வந்தீங்க. ஸோ இவங்க சபைக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு உங்களுக்கு அந்த ஆசையெல்லாம் மறந்து நீங்கள்
0: மறக்கலாம் இல்லை, அதுவும் அப்படியே தான் இருந்துச்சு. 10/11 ஏசு இவரோட கடவுள் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பித்தேன். பட் நாட்கள் ஆக ஆக பைபிள் ஒரு வசனம் இருக்கு, ஆடுகளுக்கு பின்னாக தெரிந்த தாவீதை ஆண்டவர் என்ன பண்ணாரு, அபிஷேகம் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி என்னையும் என்ன பண்ணாரு, அவர் முன்குறிச்சிருக்காருன்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்ப எப்படி விசுவாசிக்கிறேன்னா, குப்பை குப்பையா அலைஞ்ச என்ன ஆண்டவர் முன்குறிச்சார் நான் விசுவாசிக்கிறேன். அப்போ 7th படிக்கும்போது அவங்க சொன்ன ஒரு 1 இயர் 7th அந்த 7th ஃபுல்லாவே நான் சர்ச்சுக்கு போனேன். இப்போ போகும்போது பெர்க்மன் சையோட பாட்டு,
1: நீங்க சபைகளுக்கு போகும்போது உங்களுடைய பெருமா அவங்கள எதுவும் கண்டிக்கலையா, எதுவும் சொல்லலையா?
0: இல்லை, அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்போ அது எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்போ அப்போ அந்த பெர்க்மான்ஸுடைய பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. தண்ணீர்கள் கடக்கும்போது நாதவம் திருக்காத்து ஒரு சில பாடல்கள் எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. அப்போ அப்போ பைபிள் புதிய ஏற்பாடு என்கிட்ட கொடுத்தாங்க. அப்போ சபைக்கு போக ஆரம்பிக்க சபையில பேசுகிற அந்த ஊழியக்காரங்க பேசுகிற வார்த்தை எனக்காக பேசுகிற மாதிரியே இருக்கும். ஏதோ நான் கஷ்டம் ஏதோ ஒரு கஷ்டத்தில் போகும்போது அது எனக்காக பேசுகிற மாதிரியே இருக்கும் அந்த. ஸோ அப்போ இன்வால்மெண்ட் நிறைய அதுக்கு ஆரம்பிக்கப்படுது. ஸோ 11வது இடத்துல இந்த இயேசு 10, 9 இப்படி கிட்ட மாறி மாறி வந்துட்டு இருந்தாரு. ஆனாலும் இயேசு நம்ம முழுமையை ஏற்றுக்கொள்ள, என்னதான் இருந்தாலும் நாங்கள் இந்து அப்படின்றதால எங்கள் அம்மாவும் பயங்கரமாக பக்தி, ஸோ பயங்கரமான பூஜைலாம் நல்லா பண்ணுவாங்க, நல்ல பக்தியாக இருப்பாங்க. அதனால் எங்களை கிறிஸ்துவுக்குள்ளே போயிட்டு போகிறோம் அப்படின்ற ஒரு பயத்தில் நல்லா நிறையவே விடலாங்க. அதுக்கப்புறமா நான் 9th படித்து முடிச்சுட்டு அதுக்கு மேலே எனக்கு படிப்பு வரல, படிப்பு வரலன்னா நான் நல்லா படிப்பேன், பட் சூழ்நிலை அதுக்கேற்ற மாதிரி இல்லை. 9th ஒரு இந்த டீனேஜ் மாதிரி போயிடுவோம். ஸோ உலக பிரகாரமாக நிறைய காரியங்கள் போனதால் நானும் எங்கள் அம்மா அம்மா கூட
1: போயிடுறேன்
0: போயிடுறேன்னு சொல்லிட்டு டெல்லிக்கே போயிட்டேன்.
1: போயிட்டீங்க?
0: ஆமாம், டெல்லிக்கு போய் 9th வரைக்கும் தான் நான் படித்தேன். அதுக்கு மேலே நான் படிக்க 9th பாஸு. ஸோ அடுத்தது 10th போகலாம், பட் எனக்கு படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் இந்த
1: நான்
0: எனக்கு எதிர்பார்த்த அன்பு கிடைக்கல அப்படின்ற அந்த டைம் வந்து நல்லா சாப்பிட்ணும், 9 படிக்கும் நல்லா சாப்பிட்ணும் நம்ம கிடைக்காது. கடையில் நல்லா வாங்கி சாப்பிட்ணும், நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய சாப்பிடுவோம், என்கிட்ட கிடையாது.
1: ஆமாம்,
0: தீபாவளி வந்துச்சு அப்படின்னு

0: பத்து ரூபாய் கொடுப்பாங்க, அதை மூணு ரூபாய் மூணு பேர் இருப்பாங்க, அதை பத்து பேர் பத்து ரூபாய் மூணு பேர் பிரிச்சுக்கணும். அது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு துப்பாக்கி வாங்கினா கூட அந்த டைம்ல ரெண்டாயிரம் ரூபாய், அப்ப மூன்று ரூபாய் லட்சம் ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா. அவங்களுக்கு குறை சொல்லல, ஆண்டவரை நடத்தினு இப்படிதான் எங்களோட வாழ்க்கை இருந்துச்சு. ஒரு இட்லி தோசை சாப்பிடணும்னா கூட எப்படின்னா வில்லேஜ்ல ரொம்ப அபூர்வம். நம்ம சென்னையில நார்மலா பண்றோம் இல்லைன்னா, அப்போ தீபாவளி பொங்கல் வரைக்கும் வெயிட் பண்ணணும்.
1: நினைக்கிறேன்
0: நம்ம போகும்போது பார்க்கலாம், ஒரு பைத்தியக்கார மாதிரி பரதேசி மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் நாங்களும் ஒரு மாசத்துக்கு ஒரு வாடி தான் நம்ம குளிப்போம். ஆமாம், ஏன்னா எங்களுக்கு வந்து எங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்லை. பட் என்ன அப்படின்னா, பரதே வீடு எங்களுக்கு கிடையாது, கூடாரம் தான்,
1: டென்ட் போட்டு
0: அப்போ அந்த டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தால் அப்போ இங்கே போகணும்னா நம்ம உறவினர்கள் நம்மளை ஒரு மாதிரி நினைப்பாங்கன்றதாக தான் டெல்லிக்கு போய் பண்ணுறாங்க.
1: அதனால்
0: டென்ட் அந்த அந்த ஊருடைய குப்பெல்லாம் ஒரு இடத்துல போட்டுவாங்க பார்த்தீங்களா, சிட்டியோட குப்பை, அந்த இடத்துக்கு அது ஓரமாக அதுக்கு ஒதுக்குப்புறமா தான் எங்களுக்கு வீடு கொடுத்தாங்க. டென்ட் மாதிரி போட்டு அதை தான் நானும் எங்கள் தம்பி ரெண்டு தங்கச்சி அப்பா அம்மா இது
1: டென்ட்டில்
0: தான் இருந்தோம். நிறைய மழை அடிக்கும், நிறைய புயல், அங்கே வந்து குளிர் அதிகம். டெல்லியில் காஷ்மீர் பக்கத்துல நிறைய குளிர் அங்கே அதிகம். ஸோ அந்த டென்ட்டில் தான் எங்களுடைய வாழ்க்கை ஓடிச்சு. எனக்கு விவரம் தெரிஞ்சு நாலு வருஷம் நான் அங்கே இருந்தேன்.
1: ஸோ நீங்கள் அம்மா அப்பா கிட்ட போனவும் நீங்கள் இதே தொழில தான் செய்ய ஆரம்பிச்சீங்க?
0: வேற வேலை வேலை அங்கே கிடையாது, இதே தொழில் தான். அவங்களுக்கும் மனசு இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, அவங்களுக்கு ஃபேமிலி இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ண மாட்டோம், மதிக்க மாட்டோம். அதுக்கேத்த மாதிரிதான் அவங்களும் இருப்பாங்க. இப்ப என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கலாம் பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் பாக்கலாம். அந்த குட்கா நார்த் இந்தியால வந்து அந்த குட்கா நல்லா பல்லுலாம் பாத்தீங்கன்னா காரகாரம் இருக்கும். அந்த மாதிரி தான் நைட்ல ஆனால் போதை ஃபுல்லாக பயங்கர போதை இல்லை. அந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே இருப்பாங்க. பட் ஆனால் என்ன மட்டும் ஆண்டவர் காத்துக்கிட்டே தான் சொல்ல முடியும். இது வரைக்கும் நான் குட்காவும் போடுறதில்லை, அந்த கெட்ட படத்துக்கு நான் போனதில்லை. ஸோ ஆண்டவர் அதான் முன்குறிச்சிடான்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இப்படி இருந்த காலத்தில் அங்கேயும் சாப்பாடு பிரச்சனை தான். அங்கேயும் நாங்கள் போய் பிச்சை எடுப்போம். போன புதுசுலேருந்து நான் அங்கேருந்து போன புதுசில் எனக்கு அது புதுசு தான். என்ன தொழிலில் இருந்தாலும் அஞ்சு வயசு நான் அப்பா அம்மா வீட்டு வந்துட்டேன், அதனால எனக்கு அது தெரியாது. பட் எங்கள் தம்பி எங்கள் தங்கச்சிகளும் நல்லா எக்ஸ்பெக்ட் அதில், எங்கே போனால் நிறைய கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய அவங்க எக்ஸ்பெக்ட். அதனால ஒரு வீட்டுக்குள்ளே கூட்டின்னு போவாங்க, அங்கே போய் என் தம்பி பிச்சு எடுத்துன்னு வந்துடுவோம். அவங்க சப்பாத்தி வச்சு அதில் ஊருக்கா வச்சு கொடுப்பாங்க, நான் வந்து ஓரமாக ஒரு இடத்துல உட்காருவேன். ஏன்னா எனக்கு அதில் பழக்கம் இல்லை. இன்னொன்று வந்து நான் ஒன்பது வரைக்கும் படிச்சிருக்கேன், அந்த ஏரியாலேயே நான் தான் நிறைய படிச்சிருக்கேன், வேறையா ஸ்கூலுக்கு போனது கிடையாது. ஆமாம், அப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு இது, அங்கே எதாவது லெட்டர் எழுதுனா கூட என்ன தாங்க எழுத சொல்லுவாங்க. நான் ஒன்பது வரைக்கும் படிச்சேன்றதால அதனால் நான் என்ன பண்ணுவோம், பிச்சை எடுக்க மாட்டேன். என் தம்பி எட்டுன்னு கொடுக்க ஆரம்பிக்கும் போது நான் என்ன பண்ணுவேன், அதை சாப்பிடுவேன். நாட்கள் ஆக ஆக எல்லா டைமும் என் தம்பி கூட வந்துட்டு இருக்க மாட்டேன், நானும் பிச்சை எடுக்க
1: கற்றுக்கிட்டேன்.
0: ஆமாம், இப்போ நானும் பிச்சை எடுப்பேன். ஸோ பிச்சை எடுக்கிறதுலாம் ஈஸியாக எனக்கு வந்துடும். எப்படி கேட்டால் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் ரம்ஜான் பக்ரீத் அந்த மாதிரி டைமில் போயிட்டு பள்ளிவாசலில் பிச்சை எடுக்கும். வேலைக்கிழமான சாய்பாபா கோயில பிச்சை
1: எடுக்கும். மறந்துட்டீங்களா இல்ல சாப்பாடே கிடைக்கலையே, மறுபடியும் வேலைகளை செய்யணுமே சம்பாதிக்கணுமே அப்படிங்கறதுல நீங்க எப்படி
0: மாத்திட்டீங்க? சின்ன வயசுல நாங்க அங்க போனாலும் நாங்க நான் தனியா ஜெபம் பண்ணிருக்கேன்,
1: பண்ணிட்டு இருந்தீங்க.
0: ஆமா, எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் வந்து ஒரு கூடாரம் மாதிரி போட்டு இந்த பாட்டு புக்ல என்கிட்ட அந்த செவன்த் படிக்கும் போது கொடுத்தாங்க இல்லையா, அது என்கிட்ட பத்திரமா இருந்துச்சு. இந்த ஜெபத்தோட ஜெயகீதங்கள் அப்ப 21 வால்யூமா வந்துட்டு இருந்துச்சு. நான் சொல்ற 2006 அந்த டைம்ல இப்ப சின்ன பைபிள் கிழிஞ்சு போயிருக்கும் அது என்கிட்ட இருந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ண, ஒரு ஏசப்பாவுடைய படத்தை வாங்கிட்டு அவங்க வச்சு சின்ன சின்ன பசங்க எல்லாம் கூட்டி நான் ஆராதனை நடத்திருக்கேன். எனக்கு தெரியாது
1: போன பிறகு இதெல்லாம் செய்யுது.
0: ஆமா ஆமா, எனக்கு தெரியாது. எங்கள் சர்ச்சில் எங்கள் பாஸ்ட் என்னெல்லாம் பண்ணுறாரோ அதை நான் பார்த்துருக்கேன் சின்ன வயசில். அது எனக்கு மனசில் பதிஞ்சிச்சு. இப்போ ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா ஏசப்பா தான் நம்புவேன். கிறிஸ்மஸ் ஆனால் சர்ச்சுக்கு போவேன். பட் ஆனால் இந்து கடவுளையும் நாங்கள் விடலை.
1: அதுவும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க?
0: ஆமாம், பண்ணிட்டு தான். எங்களுக்கு முழுமையாக தெரியாது, சொல்லிக் கொடுக்குறதுக்கு யாரும் இல்லை. சின்ன வயசில் சண்டே கிளாஸ் மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க, அதனால எங்களுக்கு தெரியாது.
1: எங்களுக்கு
0: அந்த மெச்சூரிட்டி வர வரும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஊர்ல இருக்க மாதிரி எல்லாம் கிடையாது. அங்க வந்து ஒரு பக்கம் பண்ணி வந்து தன்னுடைய அதுக்கு என்ன தேவையோ அது என்ன பண்ணும், அதை தேடி ஒரு பக்கம் நாய் வந்து அந்த குப்பையில் தேடின்னு இருக்கும். நாங்கள் அதை ரெண்டையும் வேட்டி விட்டு நாங்கள் போய் எது எங்களுக்கு தேவையான நாங்கள் எடுப்போம். நிறைய நாட்கள் நாயில எங்களை பின்னாடி துரத்தும். ஏன்னா அந்த பஜாரில் இருக்கிற நாய்களை என்ன பண்ணும், எங்களை பார்த்தா போய் குலைக்கும்.
1: ஏன்னா
0: நாங்கள் அப்படி தான் இருப்போம், பைத்தியக்கார மாதிரி தான் இருப்போம். இந்த காலில் ஒரு செப்பல், இந்த காலில் வேறு செப்பல், செப்பல் வாங்க முடியாதுனால. ஏன்னா நாங்கள் அது குப்பையில் கிடக்கிற செப்பல் தான் எடுத்து போடுவோம். இப்போ ரெண்டு காலுமே நல்லா இருந்தால் குப்பையில் போட மாட்டாங்க, ஒரு கால் பிச்சிச்சுன்னா குப்பையில் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஷூ வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட விதவிதமான ஷூஸ் இருக்கும். ஏன்னா எல்லாமே குப்பையில் கிடக்கிறது தான், நாங்கள் எடுத்து சேமித்து வச்சுருப்போம். ஒரு நாளைக்கு ஒன்று போட்டுருப்போம். அந்த மாதிரி டோட்டல் அண்ட் டோல் ஃபுல் அண்ட் ஃபுல் பைத்தியக்காரங்க மாதிரி தான் இருப்போம். எங்களுடைய வாழ்க்கை அந்த மாதிரி தான். சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா செய்வாங்க, அதை நைட்டு வச்சுருவாங்க. காலையில் பார்க்கும்போது அந்த சாப்பாடுலாம் அந்த நைட்டில் எலியெலாம் சாப்பிட்டு போயிருக்கோம். அது வந்து பனிக்காலம் அப்படின்றதால அந்த எலியில் நிறைய வந்து சாப்பிட்டு போகும். இல்லை மேலே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பாக இருக்கும், அதெல்லாம் சுரண்டி போட்டுட்டு நாங்கள் சாப்பிட்ட நாட்கள்
1: சாப்பிடுவோம்,
0: கீழே சாப்பிடுவோம். ஸோ அந்த நாட்கள்லாம் எனக்கு ஞாபகத்தில் இன்னமும் இருக்கு. அதை நினைச்சு நிறைய வாட்டி நான் எழுதியிருக்கேன்.
1: இப்போ ஓகே பிரதர், இவெல்லாம் உங்கள் வாழ்க்கை நீங்கள் எவ்வளவு துன்பத்தை அனுபவிச்சிங்க, ஒருவேளை சாப்பாடுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு கூட நம்ம இந்த நாட்களில் கூட நாங்கள் எல்லாம் வெளியில் பார்ப்போம், இந்த மாதிரி குப்பை எடுக்கிறவங்களை நம்ம பார்த்துருக்கோம். அவங்கள பார்த்தா ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு ஒரு மாதிரி தலையெல்லாம் பட்ட தலையோட அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் அவங்க ரோட்டில் போவாங்க. சில பேர் அவங்க பார்க்கும்பொழுது அவர் அருவறுப்பாக கூட பார்ப்பாங்க, அவங்க கிட்ட பேசுறதுக்கு யோசிப்பாங்க, ஏதாவது பொருளை கையில் நீட்டி வாங்குறது கூட யோசிப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ளேயும் ஒரு மனசு இருக்குது, அவங்களுக்குள்ளேயும் சில காரியங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க மூலயமா நாங்கள் தெரிஞ்சிருக்கோம். இன்னும் சொல்லுங்கள், இன்னும் அவங்க அவங்களோட ஃபீலிங்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள்.
0: அவங்களோட ஃபீலிங்ஸ் அப்படின்னா நம்ம பார்க்குற ரோட்டில் பார்க்கும்போது நமக்கு அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு பைத்தியக்காரங்க இல்லை அந்த மாதிரி தான் தெரியும். நான் சொல்கிறது எப்படின்னா அவங்களுக்கும் ஒரு லைஃப் இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா எங்கள் இந்த வேலை செஞ்சதால் எங்கள் அம்மாவை பார்த்துருக்கேன் சின்ன வயசில். எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா பயங்கரமாக குடிப்பார். இப்போ குடிக்கும் பொழுது இந்த வேலை செஞ்சுட்டு வந்து எங்கள் அம்மா அதில் வர காசை சேர்த்து வச்சுட்டு என்னை அனுப்பிச்சு படிக்க வச்சாங்க. அவங்க அனுப்பி ஒரு வீடு வாங்கியிருக்காங்க, வீடு வாங்கி எங்கள் கட்டியிருக்காங்க எங்கள் அம்மாவோடைய உடைப்பில் மட்டும். எங்கள் அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னா இதில் போயிட்டு சம்பாரிச்சுட்டு வந்து குடித்து வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்றுருவார். ஸோ இதெல்லாம் பண்ணுவார். அடிக்கடி காசு கேட்டு எங்கள் அம்மாவை அடிப்பார். குடிக்கிற நிலைமை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ எங்கள் நாங்களாம் கேட்டு நிறைய வாட்டி எங்கள் அப்பா கிட்ட அடி வாங்கியிருக்கோம். ஸோ அது மாத்திரம் இல்லாமல் அவர் இந்த லாட்ரி சீட்லாம் போயிட்டு நிறைய காசு விற்றுவார். எதுக்காக இதை சொல்ல வர அப்படின்னா ஒவ்வொரு நாளும் எங்கள் அம்மா அழுவாங்க, அழுவாங்க நைட்டில். எப்படியாவது நாலு பசங்க இல்லைங்களா, ரெண்டு பொம்பளை பசங்க, என் பசங்கள்லாம் எப்படி பண்ண போகிறேன், ஏன் அப்படின்னா அவங்களுக்கும் மனசு இருக்குது அப்படின்னு நான் சொல்ல வரேன். நம்ம பார்க்கறது மாதிரி இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் நம்புறது எப்படின்னா அவங்க எங்கேருந்து தான் இங்கே வந்திருப்பாங்க. சென்னையில இருந்து யாரும் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய வயிற்று பொழப்புக்காக இல்லை குடும்ப சூழ்நிலைக்காக தான் எங்கே யாரும் பார்க்காத கண்காணாத இடத்துல போய் இது பண்றேன்னு சொல்லுவாங்க தெரியுமா. யாரும் அவங்களை பார்த்து கேள்வி பண்ண போறது கிடையாது.
1: அங்கே தெரியாத முகங்கள் தான், அங்கே போயிட்டு. ஆமா,
0: எங்க இப்படி குப்பை பொறுக்கிற எங்க அப்பா அம்மா ஊருக்கு வரும்போது அவங்க வரும்போது வர லெவல வேற மாதிரி இருக்கும். புது ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி நேரம் நம்ப மாட்டாங்க, யாருக்கும் தெரியாது. நாங்கள் கேட்கும்போது சொல்லுவோம் நாங்கள் அங்கே வேற வேலை செய்யறோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த மாதிரி தான் நானே நம்புறேன். இவங்க ஊருக்கு போனா கூட இவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க நான் நம்புறேன். நான் அங்க இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கு. இவங்களுக்குள்ள சீட்டு கட்டுவாங்க பாத்துருக்கீங்களா. சீட்னா காசு மாசம் மாசம் சேர்த்து ஒருத்தவங்களுக்கு கொடுத்து அவங்க ஊருக்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி செய்யற வேலை தான் இருந்தாலும் மத்தபடி அவங்களோட வாழ்க்கை முறை சராசரியா
1: எல்லாரோட வாழ்க்கை மாதிரி இருக்கும். பட் நாம தான் பார்க்கும் பொழுது அந்த கண்ணோக்கத்துல பாக்குறது இல்ல, அவங்கள வந்து ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு தீண்ட தகாதவர்களா நம்ம பாத்துட்டு இருக்கோம் இல்லைங்களா.
0: இப்போ ஒரு வேலைக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குன்னு வச்சுருக்கீங்களா, அந்த வேலைக்கு அந்த யூனிஃபார்ம். நிறைய வாட்டி கையெல்லாம் வந்து இங்கே இருக்கிற மாதிரி குப்பை கிடையாது. அங்கே அங்கே வந்து லெட்டின் எல்லாமே பாத்ரூம் எல்லாமே அந்த குப்பையில் தான் கொட்டுவாங்க. ஸோ அப்போ அதில் உள்ளதான் எல்லாமே கிடக்கும், எல்லாமே இருக்கிறது எல்லாமே அதில் தான், திங்ஸ் எல்லாமே அதோட மிக்சிங் ஆகி தான் இருக்கும்.
1: இப்போ
0: நாங்கள் போய் எடுக்கும்பொழுது எத்தனையோ வாட்டி எங்களுடைய இந்த கை அந்த லெட்டின் எத்தனையோ வாட்டி பட்டுருக்கு. அங்கே தொடச்சி கழுவி பட் சாப்பிடும்போது அந்த இடத்துல எப்படி சாப்பிட முடியும், கழுவிட்டுலாம் சாப்பிட முடியாது, தண்ணி கிடைக்காது. எங்கேயாவது கழுவிட்டு
1: பட் தொடச்சிக்கிட்டு கையை
0: அப்படி தான் சாப்பிட முடியும். ஏன்னா வேஸ்டானதெல்லாம் கொடுப்பாங்க, எங்களை கூப்பிட்டு கூட்டு கொடுப்பாங்க வேஸ்டானது. அதெல்லாம் நாங்கள் சாப்பிடும்போது அந்த இடத்துல நாங்கள் போய் சோப் போட்டோ இல்லை இன்னைக்கு இருக்கிற டேட்டெல்லாம் போட்டு கழுவ முடியாது. அப்போ எங்களுக்கு அது வயசு அந்த 17 வயசு அரீச் பண்ணும்போது எங்களுக்கு எனக்கு அது பிடிக்கல.
1: நான்
0: எங்கள் அப்பா அம்மாவுக்கு அது பழகிடுச்சு. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா அவங்க அம்மாவிலேருந்து அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. என் தம்பி என் தங்கச்சி எல்லாத்துக்குமே பழகினால எனக்கு அது பிடிக்கிறதுல நான் இல்லை நான் ஊருக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சென்னைக்கு வந்துட்டேன் கேரளாவில் போய் ஒர்க் பண்ணேன்.
1: நீங்கள் சொல்லலையா அம்மா அப்பா கிட்ட உங்களுக்கு அந்த நினைப்பு வந்திருக்கு, இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு நினைப்பு வந்திருக்கு. அம்மா போயிட்டு உங்களுக்கு சொல்ல
0: எங்களுக்கு வேற இங்க வழியில இல்ல, ஊர்ல வந்தா அதாவது எங்க பெரியம்மா சொல்லியிருக்காங்க டெல்லியில இருந்தா மட்டும்தான் உங்களை பிழைக்க முடியும், இங்க வந்தா பிழைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எனக்கு சின்ன வயசு சொன்னதுல பதிஞ்சிச்சு. அதனால நான் உங்களுக்கு கம்பல் பண்ணல, நான் மட்டும் வந்து
1: சரி ஓகே
0: நான் மட்டும் வந்துட்டதால. இன்னொன்னு எங்க ஊர்ல வந்தா எங்க அப்பா அம்மாவுக்கு வேற தெரியாது, இங்க மத்தவங்கள மாதிரி போய் வயல்ல செஞ்சோ இல்ல வேற எதாவது வேலை செஞ்சோ அவங்களுக்கு தெரியாது, படிப்பும் இல்ல. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் குப்பை பொறுக்கிறது
1: மட்டும்தான்.
0: சோ நான் வந்து கேரளால போயிட்டு ஒரு ஒரு வருஷம் அங்க ஒர்க் பண்ணிருக்கேன். அந்த காசுலாம் நான் அனுப்புவேன் எங்க அப்பா அம்மா.
1: ஆமா அனுப்புவேன்.
0: அடுத்தது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த வேலை. படிக்குது அவனுக்கு படிக்கதான் முடியல, ஏன்னா தொழில் கத்துக்கோ அப்படின்னு இந்த பேக்லாம் டிச் பண்ணுவாங்கல்ல அந்த வேலை. ஸோ அந்த வேலையை நான் வந்து அந்த ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுவும் பிடிக்கலன்னு சொல்லிட்டு சென்னைக்கு
1: வந்துட்டேன்.
0: ஒன் இயர் இருந்துட்டேன் சென்னை. எங்க அப்பா அம்மா வீடு கட்டின அந்த சமயம் வீடு அங்கே டெல்லியிலேருந்து வீடு கட்டினாங்க எங்க. அந்த டைம்ல வந்து நான் கோச்சிக்கிட்டு அந்த வயசுல நிறைய கோவம் எதுக்கத்தாலும் கோவம் இருந்தாலும் கோச்சின்னு சென்னைக்கு வந்துட்டேன். பொருள் ட்ரெஸ்ஸோட தான் சென்னைக்கு வந்தேன். அப்போ எனக்கு எனக்கு வந்து அப்படின்னா சின்ன வயசுல நான் நல்லா பாடுவேன், சினிமா பாட்டு நிறைய பாடுவேன். இப்போ வந்து சென்னையில வந்து எப்படியாவது போய் சினிமா பாட்டு எழுதி ஒரு பாடல் ஆசிரியர் ஆகணும், நாம் முத்துக்குமார் என்னோட ரோல் மாடல், அவர் மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய சாங் நான்
1: எழுதிருக்கேன்.
0: சினிமாக்காக நிறைய சாங் எழுதியிருக்கேன். சென்னைக்கு வந்து முகப்பேர்ல ஒரு ஒரு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ சென்னையில் வந்து இந்த கோடம்பாக்கம் அதான் சினிமாக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. எப்படியாவது இந்த கோடம்பாக்கத்தை நம்ம போய் அங்கே ரீச் பண்ணி அங்கே கண்டுபிடிச்சிடணும் அப்படின்றது அந்த ஒரே நோக்கத்துக்காக தான் நான் சென்னைக்கே வந்தேன். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது எங்கள் ரூமுக்கு ஆப்போசிட்டில் சர்ச்சு போட்டுக்க ட்ரெஸ்ஸோடு வந்து நான் ஊருக்கு வந்ததால் ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ சின்ன வயசு சரிக்குத்தெல்லாம் மனசில் இருக்குது. இப்போது வந்ததால் எனக்கு சோப்பு சீப்பு அது எதுவுமே கிடையாது.
1: என்ன பண்ணீங்க?
0: ஒரு ஹோட்டலில் வேலை செஞ்சதால் ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சதால் அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க கொடுத்துட்டாங்க ரூம் மட்டும் தான், வேறு எதுவும் கிடையாது. நான் டீ குடிக்கணும் அப்படின்னா கூட என்கிட்ட காசு வேணும் இல்லை, மாத சம்பளம் தான் தருவாங்க, அதுவும் அக்கௌண்ட்டில் போடுவாங்க. அப்போ வந்து நான் இப்போ முன்னாடி 5 மணிக்கு எழுந்துச்சு நம்ம ஒரு சர்ச்சில் ஜெபம் பண்ணுறேன். அந்த ஃபாஸ்ட்டாக ஜெபம் ஜெபிச்சுட்டு இருக்காரு எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில். எனக்குள்ளே ஒரு ஏதாவது சரி நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஜெபம் பண்ணிட்டு நான் வெளியே வரும்போது ஒரு வசனம் நான் பார்த்தேன். நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி வசனம். ஸோ என் கூட ஏசப்பா பேசுறாருன்னு நான் உணர்ந்தது ஃபஸ்ட்டு அந்த டைம். அந்த அந்த வசந்த நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், பட் எனக்கு அது இது அந்த டைம் நான் உணர்ந்தேன். இப்போ நான் வரும்போது கரெக்டாக ஒரு 11 மணி இருக்கும். ஒரு அக்கா என்னை வந்து தேடுறாங்க, தேடி இந்த மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் காசு கொடுக்கணும் போன தான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட 200 ரூபாய் கொடுத்தாங்க. அப்போ 200 ரூபான்றது அதிகம் டிப்ஸாக கொடுத்தாங்க. ஏன்னா எங்கிட்ட எங்கிட்ட சுத்தமாக காசில் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அப்போ அவங்க அவங்க எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 40-50 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க என்ன தேடுறாங்க சொல்கிறேன், நான் ஒன்று தான் பார்த்து தேடிட்டு இருந்தேன் அப்படின்னா எதுக்கு அப்படின்னா இந்த காசு உண்டு கொடுக்கணும், அவங்க நீங்கள் டிச்சார்ஜ் ஆகி போகிறாங்க. அப்போ அவங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆச்சு. ஏன்னா நம்ம அன்றைக்கி தான் ஜெபம் பண்ணோம், டிப்ஸ் வாங்கின அனுபவமும் கிடையாது. வெள்ளக்காக நான் டிப்ஸ் வாங்கினேன் எங்கள் ஆஃபீஸில் திட்டுவாங்க அப்படின்னு. நீ என்ன சொல்ல போறியான்னு கேட்டாங்க. இல்லை நான் யார்ட்டும் சொல்ல மாட்டேன், நானும் யார்ட்டும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி என் கையில் கொடுத்துட்டாங்க. எனக்கு செஞ்ச ஃபர்ஸ்ட் அற்புதம் எனக்கு தெரிஞ்சு
1: அதுதான்.
0: 200 ரூபாய்
1: எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் உங்களோட நேரத்தில். ஏன்னா ஒரு வேலை டீக்கு கூட உங்களுக்கு காசு எல்லாம் சொல்லுங்க.
0: ஆமா,
1: அவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அது பெரிய அமௌண்ட் தான் இல்லையா?
0: ஆமா கண்டிப்பா.
1: அந்த அமௌண்ட் கிடைக்கும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு?
0: ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏசப்பா எனக்கு செஞ்ச முதல் அற்புதம் வந்து
1: நிறைய பேருக்கு எனக்கு
0: கிடைச்சதுன்னு அவரு அந்த வசனம் பேசினாரு. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது எனக்கு பெட்ஷீட் கிடையாது. பெட்ஷீட் கிடையாதால அந்த அந்த ஹோட்டலில் பாத்திரம் கலவுற அந்த அம்மா கவர்மெண்ட்ல செலவு கொடுப்பாங்க இல்லையா, அதை எடுத்துருந்து கொடுத்தாங்க. அதுவும் நான் ஜெபிக்கும் போது கிடைச்சது. ஸோ இது எனக்கு 2வது அற்புதம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில அற்புதங்கள் மூலியமா ஆண்டவர்
1: ஜெபிக்க ஜெபிக்க இப்போ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சுட்டே காரியங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க.
0: ஆமா ஓகே. அதுக்கப்புறமா நான்
1: எப்பயுமே வந்து நீங்க வந்து ஆண்டவரையும் இன்னொரு கடவுளையும் இணைத்து தான் வச்சிருக்கீங்களா, இல்ல ஆண்டவரை முழுமையா ஏற்றுக்கொண்டிருக்கீங்களா?
0: ஆமா, இப்போ அற்புதங்களை பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க இந்த கடவுள் என்னை விட்டு முழுமையா போகல. பட் ஏசு எனக்குள்ள உயிர ஆரம்பிச்சிட்டா. ஆனால் சினிமாவுக்காக தான் என்னோட நிறைய சந்தேகம்லாம். நான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர்ல பாட்டத்துல ட்ரை பண்ணியிருக்கேன். மனோஜ் சார் எப்படியாவது பிடிச்சி எங்க ஹோட்டலுக்கு வந்தார் ஒரு நாள். ஸோ அப்போ அவர் எப்படியாவது போய் சான்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது சினிமாவில் வந்து பாடல சரி ஆயிடணும் அப்படின்றது அந்த அந்த 19-20 வயசுல எனக்கு கனவு. ஒரு நாள் பஸ்ஸில் போகும்போது கோடம்பாக்கத்தை பார்த்துட்டேன். டி நகர் போகும்போது இதுதான் கோடம்பாக்கம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ கோடம்பாக்கத்தில் எதனா வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணிருக்கும்போது அதேமாதிரி கோடம்பாக்கத்தில் எனக்கு ஒரு வேலை கிடச்சிச்சு. ஹோட்டலில் தான், ஹோட்டலில் சப்ளை வேலை தான். அங்கே கிடைக்கும் பொழுது நான் அங்கேருந்து அந்த வேலையை விட்டுட்டு இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டேன். இங்கே வந்து ஜாயின் பண்ணோன்னே அதை விட எனக்கு பெஸ்ட்டாக எங்கள் சேலரி கொடுத்தாங்க. 4000 கொடுத்தாங்க, இங்கே 6000 கொடுத்தாங்கிறதுல கோடம்பாக்கத்தில் ட்ரை பண்ணேன். அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணிட்டு நிறைய அந்த கேக்க நகர் சாலிகிரமம் கோடம்பாக்கம் இப்படி நிறையா சினிமா கம்பெனிஸில் சின்ன சின்ன கம்பெனிலாம் சேமத்தவங்க அவங்களை நாங்கள் போய் என்ன பண்ணியிருக்கோம், என்னோடய சாங்ஸ்லாம் கொடுத்து பாருங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கோம், சான்ஸ்க்காக ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க எல்லாமே எதிர்பார்த்தது காசு தான், எப்படி நம்ம காசு வாங்கிட்டு அனுப்பலாம் அப்படின்றத எதிர்பார்த்தாங்க. அது நாளடைவில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் எனக்கு சினிமாவில் என்ன போகணும் அப்படின்றது
1: பெரிய கனவாக
0: கனவாக இருந்துச்சு. எப்படியாவது நம்ம பார்க்கணும்,
1: அதுக்குள்ளதான் போகணும்.
0: நான் முத்துக்குமாரி மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த டைம் நான் ஹோட்டலில் ஒர்க் பண்ணும்போது எனக்கு திருமண காரியம் நடக்க ஆரம்பிச்சு. எனக்கு 21 வயசில் கூடம்பாக்கத்தில் என்னோடய ஒய்ஃப் வந்து கூடம்பாக்கம் தான். ஸோ அவங்களே நான் மேரேஜ் பண்ணுற அளவுக்கு சூழ்நிலை வந்துச்சு. நாங்கள் அப்புறம் இங்கேருந்து எங்கள் ஊருக்கு போயிட்டோம்,
1: கள்ளக்குறிச்சிக்கு போயிட்டீங்க.
0: கனவு கலையிலாம் இருந்துச்சு, ஆனால் வேறு வழி இல்லை, ஊருக்கு தான் போயாகணும்னு சொல்லிட்டு. வேறு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட நான் லைஃப்பில் செட்டில் ஆகலை, எந்த பேக்ரவுண்டும் இல்லாத போது நான் மேரேஜ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ண போகணும்னு எனக்கு தெரியாது. நான் நானஸ்தானி 2011
1: எடுத்துட்டேன்.
0: கல்யாணத்துக்கு முன்பதாக நானஸ்தானி
1: எடுத்துட்டேன்.
0: ஆனாலும் நானஸ்தானி எடுத்ததுக்கப்புறம் என்னோட பழக்க வழக்கங்கள்லாம் மாறல. எப்படின்னா சின்ன வயசில் கேட்டதால அந்த ஒன்று ஈடுபாடு, இன்னொன்று நானஸ்தானி எடுத்ததான் சொர்க்கத்துக்கு போவோம் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லி சொல்லி வளர்த்துட்டாங்க. அதனால எப்படியா நானஸ்தானி
1: எடுத்துட்டோம்.
0: எடுத்ததுக்கு அப்புறமா நான் இந்து கோயில் தான் கல்யாணம் பண்ணேன். இந்து கோயில கல்யாணம் பண்ண ஞானஸ்தானம் எடுத்துட்டு முழுமையான ரட்சிப்பு கிடையாது, ஏதோ பேருக்காக தான் எடுத்தேன். இந்து கோயில கல்யாணம் பண்ணதால ஊர்லயே நாங்க போய் செட்டில் ஆயிட்டோம். அதுக்கப்புறமா தான் நாங்க ரெகுலரா சண்டே சண்டே பக்கத்துல சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சோம்,
1: சேர்ந்து
0: போக ஆரம்பிச்சோம். 2012 ஜூன் மாசத்துல இருந்து நாங்க சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி எப்பயாவது போவோம், இல்லைன்னா போட பேச்சுலர் இருக்குமா சார், மேரேஜ் ஆனதுக்கப்புறம் கண்டினியூவா போக ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் பேச ஆரம்பித்தார், இடிபட ஆரம்பித்தார். எனக்கு மொபைல் ஷாப் வந்து எங்கள் அம்மா நகையை வச்சு வச்சு கொடுத்தாங்க ஊரில். ஆமாம், அந்த ஊரில் வச்சு கொடுத்த உடனே நிறைய கடன் ஆயிடுச்சு அந்த மொபைல் ஷாப்பில். நான் வந்து ஒழுங்காக ரன் பண்ணல, இப்போ நிறைய கடன் ஆனிருந்தால அந்த மொபைல் ஷாப்பை நான் ரன் பண்ண முடியல. அப்போ நிறையா கஷ்டப்பட்ட நாட்கள் இருக்கிறது. ரெகுலராக போக ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் எங்கூட இடைப்பட்ட ஒரு வில்லேஜில் வந்து சண்டே கிளாஸ் எடுக்கிற ஊழியத்தை ஆண்டு ஏசப்பா எங்கள் போதகர் மூலிமா எங்கிட்ட கொடுத்தாரு. இப்போ அந்த ஊழியத்தை நான் வந்து 4 வருஷம் சண்டே கிளாஸ் ரெகுலராக செஞ்சுருக்கேன். விபிஎஸ்ஸு இந்த மாதிரி கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமு அப்புறம் சண்டேஸில் ரெகுலராக அந்த ஊழியத்தை நான் செய்ய ஆரம்பிக்கும்போது இன்னும் ஆவியானவர் எனக்குள்ளே நிறைய இடைப்பட ஆரம்பிச்சு. 2016 பேசினார் அவங்கிட்ட, நீ முழு நேரமாக ஊழியத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டைமில் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையும் எங்களுக்கு வர்ற மாதிரி அமையல, எல்லாம் ஆப்போசிட்டாக தான் இருக்குது. நான் இருக்கிற இந்த பலத்தோட போ அப்படின்றத எங்கே பேசுறதை நான் உணர்ந்தேன். ஒன்று அனுப்புகிறது நானும் இல்லைவா, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் கீழ்படியில் 2016 நான் கீழ்படியாது இருக்கும்போது இன்னும் நிறைய கடன் ஆரம்பிச்சிச்சு. என்னோடய மொபைல் ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் சரியாக நடக்கலை, தண்டலில் அவங்க பார்த்துருக்கீங்களா டெய்லி கட்டுறது. ஸோ அந்த மாதிரி வாங்கி வாங்கி வாங்கி நிறைய லாஸ் ஆகிட்டோம்,
1: கடன் நிறைய ஆகிடுச்சு.
0: ஆமாம், அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்போ வந்து 2016 மே மாதம் வந்து அபிஷேகம் பெற்றுக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி அபிஷேகம் எனக்கு கிடையாது. அபிஷேகம் பெற ஆரம்பித்தோடனே இன்னும் பாரம் எனக்கு நிறைய ஆரம்பிச்சிச்சு. எப்படியாவது நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், ஆண்டவர் என்ன எங்கே போனாலும் எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி ஊழியத்துக்கு வாண்ட பிரசங்க தான் எங்கள் காதில் கேட்கும்.
1: பட் இப்போ வந்து ஆண்டவருக்குள்ள அதிகமாக இடைப்பட ஆரம்பிச்சிட்டிங்க, இந்த உங்களோட கனவு என்னாச்சு, அதை அப்படியே மறந்துட்டீங்களா?
0: ஆமாம்,
1: இல்லை அதுவும் இந்த
0: அந்த டைமில் வந்து எங்கள்கிட்ட ஆண்டவர் நிறையா இது பேச ஆரம்பிக்கும் பொழுது நான் அந்த பாட்டை அப்படியே கிழிச்சு போட்டேன்
1: எல்லாத்தையுமே.
0: ஆமாம், எனக்கு ஏசு மட்டும் போதும், இது எனக்கு தேவையில்லை. இது என்னோடய ஆவிக்குரிய நண்பர்கிட்ட நான் அந்த பாட்டெலாம் காட்டினேன். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் இயேசுக்காக நிறைய பாட்டு எழுதுங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அது விருப்பமே கிடையாது, உலகத்தில் பாட்டு எழுதுனா ஃபேமஸ் ஆகலாம், அந்த வயசில் கனவு அப்படி தானே இருக்கும். இயேசுக்காக பாட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், அது எழுதுறது தான் பெருக்கு.
1: ஆமாம்,
0: அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போ எனக்கு பாட்டுலாம் எழுதி இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பட் இன்னைக்கு நான் நம்புறேன் இயேசு அப்பா எனக்கு பாட்டு எழுதி வச்சிருக்காரு, பாட்டு ரிலீஸ்
1: பண்ணிருக்கீங்க.
0: ஆமாம், நிறைய
1: பாடல் பாடி எழுதி பாடிருக்கீங்க,
0: பாடியிருக்கேன். அப்போ அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறமா ஆண்டு நிறைய என்கூட இடைப்பட ஆரம்பிச்சார். அந்த கடனால அடுத்து என்ன எந்த அப்பா அம்மா ஹெல்ப் பண்ணுறவங்களுடைய அப்பா அம்மா ஸ்டாப் பண்ணார், ஹெல்ப் பண்ணுறது அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்ற ஸ்டேஜுக்கு நாங்கள் போயிட்டோம். வேறு வழியே இல்லாமல் நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம்,
1: திரும்ப அங்கேருந்து வந்து
0: சென்னைக்கு வந்துட்டோம். ஆமாம், ஊர்லேருந்து எதுவும் பண்ண முடியாது, சென்னையில் போனாவே எதனா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வேலை செஞ்சு நம்ம இந்த
1: கடன் கடன் கொடுத்ததெல்லாம் உங்களை
0: ஃபோன் பண்ணி நான் பேசிட்டேன். வரதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இந்த மாதிரி நான் சென்னைக்கு போகிறேன், உங்கள் கடன் அடைச்சிடறேன்னு சொல்லிட்டு. அப்போ சென்னைக்கு வந்துட்டோம், ஒரு சின்ன வீடு தான் சென்னைக்கு வந்து. இப்போ நாங்கள் தங்கும்போது ஒரு சின்ன வீடு, 10,000 ரூபாய் அட்வான்ஸு, 2,500 ரூபாய் வாடகை. ரொம்ப பெருசாக இருக்காது, கால் நீட்ட முடியாது அந்த மாதிரி, ரொம்ப சின்னது. அந்த ஒரே ஒரு ரூம் தான், அதை தடுத்து பக்கத்தில் கிச்சன் இருக்கும், நைட்டில் எலியெலாம் வரும் அந்த வீட்டுக்குள்ளே. ஒரு நாள் என்ன ஒரு நாள் கிடச்சிருக்கு, அந்த எலி ஒரு நாள் எங்கள் ஒய்ஃபு கிடச்சிருக்கு, குழந்தைங்களாம் இருக்கு இல்லையா, ஸோ ரொம்ப கதவு மழை பெஞ்ச தண்ணி உள்ள வரும் அப்படி சின்ன
1: அந்த எளிமையான ஒரு வீடு.
0: வீட்டுல 2 வருஷம் ஆண்டவர் எங்களை அனுமதிச்சாரு, நான் அதான் நம்புறேன், ஆண்டவர் தான் அனுமதிச்சாரு.
1: சென்னைக்கு
0: வரும்போது ஃபர்ஸ்ட்ல ஹோட்டல் வேலைக்கு போனேன், ஹோட்டல்ல சப்ளையரா வேலைக்கு போகும்போது அப்படி சின்ன சின்ன வேலை கிடைக்கிற வேலையை செய்ய ஆரம்பிச்சேன். ஒரு ஸ்டேஜில் வந்து ஊரில் இருக்கிறவங்க வந்து கடன் சொல்லிட்டு வந்து பார்த்திங்களா, அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க எனக்கு காசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, 15,000 ரூபாய் தரணும். சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா ஆண்டவர் பண்ண அற்புதம், அப்போது என்ன பண்ணுறதுன்னு தெரில, கடன் தரல நான் அவங்க வீட்டில் போய் கேட்பேன், தெரியாது அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியாது, அப்போ தெரிஞ்சிச்சுன்னா ஊருக்கே அசிங்கமாகிடும்ல. அப்போ நான் வேறு வழி ஒன்றுமே இல்லை, ஜவம் பண்ணிட்டு தான் முட்டி போட்டு நான் அழுது யாருக்கும் தெரியாது. அப்போது ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்ன வசனம், நான் ஒன்று உள்ளம் கையில் வரைஞ்சிருக்கேன் அப்படின்னும்போது நான் அழுகிறது நீங்கள் பார்க்கலையே ஏசப்பான்னு ஏசப்பாட்டு கேட்டேன். அப்படி கேட்கும்போது அந்த டைமில் வந்து ஏசப்பா வந்து எனக்கு ஒரு பாட்டு புது பாட்டு கொடுத்தாரு. அதாவது நான் நம்புறது என்ன அப்படின்னா, எனக்கு காசு பண்ண விட ஆண்டவர் எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா என்னோடய அழைப்பு அதுதான் அப்படின்றத நான் நம்புறேன்.
1: புரிஞ்சுக்கிட்டீங்க, ஸோ இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்தீங்க, இப்போ அதுதான் வந்து உங்களுக்கு மெயின்.
0: ஆண்டவர் என்னைய அறியாமல் எனக்கு நிறைய பாடல்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் சும்மா எதாவது ஒன்று எழுதுவேன், பார்க்கும்போது அது நிறைய பேர் கண்ணீர் துடைக்கும், நான் பார்த்துருக்கேன். அப்படி கொடுத்த ஒரு பாட்டு தான், ரெண்டு லைன் மட்டும் பாடலாம்.
1: கண்டிப்பா பாடலாம்.
0: தாயின் கருவிலே உன்னை அழைத்த தேவன் மறக்க

நிலையா சொந்த பந்தம் உதவலையா நான்கு பக்கம் தடைப்பட்டாலும் நம்பினவர் கைவிட்டாலும் நான்கு பக்கம் தடைப்பட்டாலும்

0: ஸோ இப்படி இந்த ஆறுதலான பாட்டை கொடுத்து நான் ஃபுல்லாக எழுதிட்டேன். மூணு சரணம் கொடுத்து அழகாக எழுதிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா அடுத்த நாள் அந்த 2000 பழம் செல்லாத, அந்த 1000 பழம் செல்லாத சட்டம் வச்சுட்டேன். அந்த டைம் அப்போ இப்போ ஒருத்தர் வந்து அந்த 1000 பழம் செல்லாத காசு அப்போ வாங்கிட்டு 15000 ரூபாய் கொடுத்துட்டு, அந்த 1000 ரூபாய் தலை அவன் 15 காசு கொடுத்துட்டு, நீ யார்ட்டையும் சொல்லாதப்பா எனக்கு திருப்பி தரவானு சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா அவரை மாற்ற முடியாது.
1: இப்போ நான்
0: என்ன பண்ணேன், அந்த பேங்க்ல போய் அந்த கடனை அடைச்சேன். ஸோ அது எனக்கு பெரிய அற்புதம்.
1: ஆமாம்,
0: கஷ்டப்படும் போது எனக்கு ஒரு பாட்டு கொடுத்தாரு, அதுதான் எனக்கு பெஸ்ட். ஸோ அந்த பாட்டு நான் பாடும்போது நிறைய பேர் இன்னைக்கு நிறைய நான் போற சபையில பாடுவேன், நிறைய பேர் அழுவாங்க அந்த பாட்டை கேட்டு.
1: நீங்க பாடும்போது எங்களுக்கே அப்படிதான் இருந்தது. ரொம்ப அருமையான வார்த்தைகள் அப்படி அழகா அமைஞ்சு போட்டிருக்கீங்க. சூப்பர். அப்ப இன்னும் நிறைய உங்களுக்கு பாடலை கொடுத்து நிறைய பேரோட கண்ணீரை துடைக்கணும்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். இப்ப மேற்கொண்டு சொல்லுங்க, இன்னும் என்னென்ன உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திச்சீங்க?
0: அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, 2 வருஷம் இந்த ஊர்ல சென்னையிலுடைய பழக்க வழக்கம், சென்னை எனக்கு பிடிக்காது ஆரம்பத்துல. ஹோட்டலில் வேலை செஞ்சோம், அங்கே நீட்டாக இருக்கும், ரூம் போயிடுவோம். பட் சராசரியாக வாழ்றது வந்து பிடிக்காது. ஏன்னா 2500 ரூபான்னு போது நல்ல வீடெலாம் கிடைக்காது, அந்த ஸ்லம் ஏரியா போ அந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போது அந்த 2 வருஷத்தில் நான் பழக்கப்படுத்திக்கிட்டேன், நிறைய பேர்த்துடைய லிங்க்கு கிடச்சிச்சு, நிறைய ஊழிய அனுபவங்கள் கிடச்சிச்சு. அந்த 2 வருஷத்தில் நாங்கள் தெருப்பரசங்கள்லாம் போவோம்.
1: ஓகே.
0: அப்போ போகும்போது நிறைய பேர், நிறைய ஊழியக்காரங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நிறைய பேர் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க, ஏன்னா அந்த வீடு சின்னது, எங்கள் ரிலேஷன்லாம் வரமாட்டாங்க. வந்தாலே வெளியே நினைப்பாங்க, சின்ன வீடு உட்காரத்துக்கு இடமே கிடையாது, எங்கள் வீட்டில் நாங்கள் ப்ரேயரே வைக்க மாட்டோம். அப்போ வந்து நாங்கள் கேட்டிருக்கோம், சப்பா எனக்கு வேறு வீடு கொடுங்க, சப்பா ஊரில் நல்ல வீடு இருக்குது, பட் அதை விட்டுட்டு தான் நாங்கள் இங்கே வந்தாலும் சின்ன வீடு, சப்பா எங்கள் வேறு வீடு கொடுப்போம்.
1: கடன் தான் தீர்ந்துச்சுன்னா நீங்கள் ஊருக்கு போகலாமே, அவங்க நீங்கள் யோசிக்கலையா? வந்துட்டீங்க, ஸோ இப்போ கடன் தீர்த்துட்டீங்க, இப்போ ஊருக்கு போகலாமே அப்படின்ட்டு.
0: எப்படின்னா ஒரு நாள் வந்து 2017 நியூ இயர் அன்னைக்கு நைட்டு வந்து ஆண்டூர் பேசினார், கடனுக்காக வந்து 2 மாதத்தில் போயிடலாம் அப்படின்ற பிளான்லாம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி. ஆனால் அந்த நியூவரில் சர்ச்சில் நைட்டில் பேசும்போது ஆண்டவர் என் கூட பேசினார், இது ஒன்று இந்த இடத்துல கூப்பிட்டு வந்து நான் தான் அப்படின்னு என் கூட. அதுக்கப்புறமா அந்த தாட்டு மாறிடுச்சு, நான் ஊருக்கு போகலாம் அப்படின்ற பிளான் தான் இருந்தால் மறுபடியும் போய் நல்லா பெருசாக கடை வைக்கலாம், எந்த இடத்துல நம்ம கடனாலுமோ அதே இடத்துல நம்ம உயரலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஆண்டவரோட பிளான் வேறு மாதிரி, நான் பேச ஆரம்பித்தேன். ஒரு ஃபாஸ்ட் வந்து சொன்னார், இது நீ நினைக்கிற உன்னோட கடனால் அங்கே போயிட்டே இல்லை, உன்னை ஆண்டவர் தான் அங்கே கூட்டின்னு
1: போனார்,
0: அங்கே கூட்டின்னு போனார், அங்கே உனக்கு வனாந்தரத்தின் பாதையில் நடத்திட்டு இருக்காருப்பா, இது மூலியமா ஆண்டவர் நிறைய கற்றுக் கொடுப்பாருன்னு சொல்லி ஃபோனில் சொன்னார். அது எனக்கு லைட்டாக தெரிஞ்சிச்சு. ஆனால் நைட் அந்த நைட் ப்ரேயரில் ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் என்னோட தாட் மாறிச்சு, எத்தனை கஷ்டம் வந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு ஒரு ஊழியத்தை தருவார். என்னென்னா நான் சினிமாவில் எப்படியாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் சென்னை வந்தேன், கோடம்பாக்கத்துக்கு தானே. நான் ஆண்டவர் கோடம்பாக்கத்தில் தான் எனக்கு ஊழியத்தை கொடுத்துருக்காங்க.
1: ஸோ
0: நான் எதிர்பார்க்கல, என்னுடைய ஒய்ஃப் கூட கோடம்பாக்கம் தான், நான் ஆரம்பித்த ஊழியமும் கோடம்பாக்கம் தான். ஸோ இது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் நினைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வீடு, வேறு வீடு போகணும். இந்த 1.5 லட்சம் ரூபாய் எனக்கு அந்த கடன் என்ன பண்ணிட்டு அடைச்சிட்டேன். அடைச்சிட்ட உடனே மறுபடியும் எனக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு, மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததால் நான் என்ன பண்ண, ஆஃபீஸ் ஊழியத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு
1: சப்பிட்டேன்.
0: ஆமாம், உண்மை. அப்போ நான் ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். அப்போ ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணும்போது ஒரு பொருத்தனை பண்ணேன், என்ன அப்படின்னா, ஏசப்பா இந்த மாதிரி நான் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறேன், இதில் வர வருமானத்தில் நான் ஒரு சில ஊழியக்காரங்களை தாங்குறேன், எனக்கு ஊழியம் வேணாம் ஏசப்பான்னு சொல்லிட்டு நான் அந்த ஆஃபீஸ் ஆரம்பிச்சேன். டெலிகாலிங் ஆஃபீஸ், இந்த லோன் தருவாங்க இல்லைங்களா, அதில் ஒரு 7 பொண்ணுங்களை போட்டு அந்த ஆஃபீஸ் ரன் பண்ண ஆரம்பிச்சேன். ஆமாம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபீஸ் கூட அட்வான்ஸ் இல்லாமல் தான் கிடச்சிச்சு, இந்த மாதிரி எல்லா காரியமும். அப்போ அந்த ஆஃபீஸ் ரன் பண்ணும்பொழுது 3 மாதத்தில் மறுபடியும் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கடன்
1: ஆயிடுச்சு.
0: ஆமாம், 3 மாதத்தில் நான் நினச்சி கூட பார்க்கல, அதாவது நான் நிறைய சம்பாதிச்சு மற்ற ஊழியக்காரங்களை தாங்கலாம்னு நான் எதிர்பார்த்தேன்னா மறுபடியும் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் அதே வீடு, 2500 ரூபாய் வீடு அதே வீட்டில் தான் இருக்கும். இப்போ அதை விட பயங்கரமான கஷ்டம், ஏன்னா ஃபஸ்ட்லேயே ஓரளவுக்கு இருந்துச்சு, இப்போ வேலையே கிடையாது. ஃபஸ்ட்லேயே வேலைக்கு போய்ட்டு இருந்தோம், இப்போ வேலையே கிடையாது. அந்த 1.5 லட்சம் ரூபாய் நிறைய அசிங்கப்பட்டிருக்கு என்னோடய வாழ்க்கையில். 2018 மே மாதத்துக்கு அப்புறமா நான் ரொம்ப என்னோடய வாழ்க்கையில் ஏன் இந்த வருஷம் நான் உயிரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் என்னை ரொம்ப உருவாக்குன ஒரு வருஷம் நான் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய அவமானங்கள் பட்டிருக்கு. வேலை செய்கிற பொண்ணுங்க வீட்டுக்கே வந்து சம்பளம் தரமாக சண்டை போட்டு போவாங்க, எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாது. அந்த டைமில் தான் நம்ம சொந்தக்காரங்களாம் யார், ஏன்னா எங்கள் மாமியார் வீடெலாம் இந்த சைடில் இங்கே தான். அப்போ தான் நம்ம மாமியார், நம்ம நான் எதுக்காக ஆஃபீஸாக ரன் பண்ண அப்படின்னா எப்படியாவது நம்ம ஃபேமிலி முன்னுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்குது. தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா பக்கத்தில் கூட இருக்கிறவங்களே நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும்னு நம்ம நினச்சவங்களே நமக்கு அகெயின்ஸ்ட் மாறிட்டாங்க. வயசப்பா காமிச்சிருந்தா நான் சொல்லுவேன், இவங்கெல்லாம் பாரு நம்ம அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம், ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அகெயின்ஸ்டாக மாறிட்டாங்க. இப்போ நிறைய மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைம் அந்த ஆஃபீஸ் ஆரம்பிச்ச அதே ஸ்டேஜில் ஒமேகா ஊழியமாக ஆண்டர் கொடுத்தாரு. அப்பயே நாங்க ஒமேகா ஒழித்து நாங்க ஆரம்பிச்சோம்.
1: சோ இப்ப கடன்ல இருக்கும் பொழுது
0: வேலை கடன் இல்ல, ஆபீஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் மாசம் ரன் பண்ணிட்டு இருக்கும் போது ஊழியம் ஆரம்பிச்சிட்டோம். இப்ப ஊழியம் ஆரம்பிக்கும் பொழுது நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சார், ஊழியத்திலையும் செஞ்சார். ஆனா அங்க லாக் ஆயிடுச்சு. இப்போ ஊழியமும் செய்யணும், பிஸ்னஸும் செய்யணும் போது பிஸ்னஸில் கொஞ்சம் ரொம்ப நஷ்டம் ஆச்சு. அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ எல்லாமே அகேன்ஸ்டாக மாறிட்டாங்க. பொண்ணுங்க எல்லாம் வீட்டில் வந்து அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. எனக்கு வீட்டில் போக பிடிக்காது, ஏன்னா எல்லாருமே இருக்காங்க இல்லைங்களா. பைபிள் தூக்கி நாங்கள் ஊழியம் வேறு பண்ணுறோம். அப்போ வந்து எனக்கு வீட்டுக்கு போக பிடிக்காது, நான் தெரு ரூபா சுற்றுவேன். ஒரு 10 ரூபா பிஸ்கெட் வாங்குறதுக்கு என் பொண்ணுங்களுக்கு காசு இருக்காது. இங்கே கீழே கிடக்குமா 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உண்மையாக சொல்கிறேன். தெரு ரூபா சுற்றுவேன். ஒரு பரதேசி போல் எங்கேயாவது 10 ரூபா கீழே கிடந்தேன் பசங்களுக்கு பிஸ்கெட் வாங்கிப்பாங்க. எனக்கு காசு எல்லாம் உண்மையாக மதிக்க மாட்டாங்க. ஏன்னா பசங்களுக்கு வேறு வழியும் கிடையாது. நான் ஆஃபீஸில் இவ்வளோ நஷ்டம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இப்போது ரொம்ப அப்போ பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ இன்கம் இல்லைனாவே அங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக வந்துருக்கும். பசங்க ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸ்கூல் பசங்கள் கூட நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்க முடியாது ஒரு நிலைமை. நாங்கள் நிறைய கனவுலாம் நம்ம பசங்க, நம்ம தான் இப்படி கஷ்டப்பட்டு நம்ம பசங்களை என்ன பண்ணலாம், ஆகா ஓகன் படிக்க வைக்கலாம்னு நம்ம நினச்சோம். ஆனால் நம்ம சூழ்நிலை நம்ம படித்து அதே ஸ்கூலில் தான் அவங்க படிக்கிறாங்க அப்படின்ற ஒரு இது இருந்துச்சு எனக்கு. என் பொண்ணுங்க வந்து கவர்மெண்ட் யூனிஃபார்ம் போடும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நான் தப்போ சொல்லலை, பட் நம்ம எதிர்பார்த்த வேலை இல்லைங்களா. ஆனாலும் என் பொண்ணு அந்த ரெண்டு வருஷம் அந்த ஸ்கூலில் படி. அப்போ ஒரு நாள் நைட் நான் எழுதி வச்சேன், இந்த டைரி எழுதுனேன் ஏசப்பா கிட்டே, ஏசப்பா இந்த மாதிரி நான் இன்றைக்கி நைட் பட் ஏன்னா நம்ம ரசிக்கப்பட்ட நானும் சார் எடுத்து நமக்கு தெரியும் சூசைட் பண்ண மாறணும் அப்படி தானே நரகம். ஆமாம், அதனால் வந்து நாங்கள் சூசைட் பண்ண மாட்டோம் ஏசப்பா. நான் இன்றைக்கி நைட் படுக்கிறேன், காலையில் நான் எழுந்திருக்கும் போது உயிரோடு இருக்கக்கூடாது சப்பா, என் உயிரை எப்படி இருக்கக்கூடாது, நீங்கள் எப்படியாவது எடுத்துங்க, இது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அப்படி சொல்லிட்டு
1: சூசைட் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை மர்டர் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி.
0: ஆமாம், நான் எழுதி டைரியில் எழுதி வச்சிட்டேன். டைரி நான் இன்னும் இருக்கேன், அந்த எழுதி வச்ச டேட்டில் கூட இன்னும் நான் இருக்கு. அப்போ எழுதி வைக்கும்பொழுது காலையில் இருந்த பார்த்து நான் உயிரோடு தான் இருந்தேன். ஆனால் நம்புறேன், 100க்கு 100 நம்புறேன் நிச்சயமாக. ஏன்னா அந்தளவுக்கு கஷ்டம், மன வேதம், மன அழுத்தம். 3 மாசமாக வந்து பார்த்தீங்கன்னா முகத்தில் ஒரு நிம்மதியே இல்லை. எழுதி வச்சுட்டேன் அடுத்து முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் ஆண்டவர் எல்லாத்தையுமே கட் பண்ணுவார். ஆமா, நான் அதுதான் நம்புறேன். எந்த இதுவுமே கிடையாது, எந்த பேக்ரவுண்டுமே கிடையாது. எதுவுமே பண்ண முடியாது, அதாவது முடிஞ்சிடுச்சு அவ்வளவுதான். அப்ப நான் என்ன சொன்னேன், அவ்வளவுதான் என்னோட லைஃப் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்னன்னு தெரியும், ஏன்னா சூசைட் பண்றது எழுதி வச்சுட்டேன்னா அடுத்து அங்க முடிஞ்சிருச்சு தானே அர்த்தம். என்னோட லைஃப்ல தோத்துட்டேன், இல்ல ஊழியத்துலயும் 3 வருஷம் 3 மாதம் வாடகை கட்டல, கொடுத்த அட்வான்ஸ் கழிஞ்சிச்சு. அப்போது அடுத்தது வாடகை கொடுக்கணும், அவங்க ரொம்ப அவசரம், ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போலருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ ஒரு பிரச்சனை வந்துச்சு அந்த இடத்துல. அவங்க ஹவுஸ் என்னை பார்த்து கேட்டாங்க, உனக்கு வாடகை கொடுக்கவே வக்கு இல்லை, நீ எதுக்கு ஊழியம் பண்ண போற, பைபிள் தூக்கிட்டு வந்து உனக்குலாம் தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னை உடைச்ச ஒரு காரியம், ரொம்ப உடைச்ச காரியம். அப்போ அன்னைக்கு நிறைய பிரச்சனை நடந்துச்சு, எங்கள் ஒய்ஃப் கூட நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வீட்டுக்கு போகிறது இந்த எங்கள் வாசன் சொன்னாங்க, இனிமேல் இந்த வீட்டுக்கு வராதப்பா, நீ வராத, நீ எங்கேயாவது உங்கள் வீட்டுக்கு போயிட்டு போய் 10 நாள் இருந்துட்டு அவர் மாதிரி ரிலாக்ஸ் ஆவான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ரொம்ப அவமானம், தெருவே வேடிக்கை பார்த்த ஒரு அவமானம். அப்போ எனக்கு போகிறதுக்கு வழி தெரியல, எங்கே போகிறது தெரியல. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரே ஒரு நமக்கு ஆறுதல் ஏசு கிறிஸ்து மட்டும்தான். போயிட்டு ஒரு பக்கத்தில் தெரிஞ்ச ஒரு அக்கா வீடு இருக்கு, அந்த வீட்டில் கதவு சாத்திட்டு மறவாமல் இணைத்திரை அந்த பாட்டை பாடி என்னோட கட்சி பாட நனைஞ்சிருச்சு. நான் அவமானம் இல்லைங்களா, இப்போது வேற எதுவும் பண்ண முடியாது ஏசப்பக்கம், நன்றி நன்றி, இதை செஞ்ச நன்மைக்காக தான் செய்வார்னு சொல்லிட்டு. அப்புறம் இனிமேல் அந்த வீட்டுக்கு போக முடியாது ஏசப்பா, நான் இவ்வளோ அவமானம்
1: நாங்கள்
0: தான் இருந்தாங்க. ஆமாம், அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அந்த அக்கா வீட்டில் அந்த ஃபாஸ்டர் கூட நான் படுத்துட்டேன். இப்போ நான் படுக்கும்போது எனக்கு தூக்கம் வரல, நான் அந்த அவமானம் நினச்சி அழுத, என்னை திரும்பி திரும்பி அழுத. நைட் 12 மணி வரைக்கும் ஜெபிச்சேன், வேறு வீட்டுக்கு எனக்கு போகணும் ஏசப்பான்னு சொல்லிட்டு. அப்போது ஒருத்தர் வந்து 30,000 ரூபாய் எனக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்து வீட்டுக்கு, அடுத்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்து, இதை விட நல்ல வீடு. ஆமாம், ஏமா சின்ன வீடு தான் இது, அதை விட பெரிய வீடு. ஆண்டவர் கொடுத்து அந்த அட்வான்ஸ் ஃப்ரீயாக கொடுத்து அடுத்த நாளே போகிறதுக்கு உதவி செஞ்சார். ஸோ இது உனக்கு உடைக்கப்பட்ட ஆண்டவர் உருவாக்குவார்ன்றதை நான் காமிச்சேன். அடுத்தது இதே மாதிரி நான் கடன் தீரலை, வீடு வேறு வீடு மாறி வந்தாச்சு, அந்த கடன் பிரச்சனை தீரல. எப்படின்னா எனக்கு 1,00,000 ரூபாய் எப்படி கிடச்சிது அப்படின்னா, ஃபஸ்ட்டு மாதம் வந்து நாங்கள் கையில் இந்த காசை வச்சு சம்பளம் கொடுத்துட்டேன். அடுத்த மாதம் வந்து சம்பளம் கொடுக்க எங்கிட்ட இல்லை.
1: ஸோ கடன் வாங்கியிருப்பீங்க?
0: கடன் வாங்கலை, கடன் வந்து நான் 40,000 ரூபாய் 30,000 ரூபாய் தர அளவுக்கு யாரும் வசதியும் கிடைக்கும் கிடையாது. இப்போது இது நான் என்ன கற்றுட்டேன் அப்படின்னா, நம்ம ஆண்டவரோட சித்தத்தை செய்யாமல் நம்ம வழி மாறி போனால் கூட, இப்போ யோனா வந்து ஆண்டவர் போஸ்டனை எடுத்துக்கிட்டு வேறு இடத்துக்கு போனார், வழி மாறி போனால் கூட அந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காண்டு ஒரு மீனை வச்சிருந்தார் இல்லையா. அந்த மாதிரி இந்த பிஸ்னஸ்ல எனக்கு கூட ஒருத்தர் பார்ட்னரை வரணும் வந்தார். அவர் அடுத்த மாதம் சேலரி கொடுத்துட்டாரு. கொடுத்துட்டு நான் அவருக்கு அப்புறமா கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் யோசிச்சிருக்காரு, எனக்கு செட் ஆகாதுப்பா நீயே பார்த்துக்கோ அந்த காசு எனக்கு திருப்பி கொடுத்துன்னு
1: போயிட்டாரு.
0: அடுத்த மாதம் அதே மாதிரி இன்னொருத்தர் பார்ட்னர் வந்தார், அவரு காசு கொடுத்துட்டு அவரும் விலகிட்டாரு. ஸோ எதுக்கு நான் சொல்ல வர அப்படின்னா, நம்ம வழி மாறி போனாலும் ஆண்டவர் நம்ம மறக்கல. அந்த டைமில் கூட நம்ம என்ன பண்ண நம்ம ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அந்த கொடுத்த காசு திருப்பி கேட்கும்போது அவர் சொன்னார், அந்த டைமில் என் மைண்ட் என்ன ஆச்சுன்னே தெரில, நான் காசு கொடுத்துட்டேன் அப்படி சொல்லிட்டு. ஆனால் மறுபடியும் அந்த அவங்க நான் கொடுக்க ஆரம்பிங்களா, அவங்க மறுபடியும் நிறைய டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. கேட்க ஆரம்பிச்சு கொடுத்தவங்க அப்சமாக இருக்க மாட்டாங்க, கேட்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வேறு வேலையும் இல்லை, வேறு வேலைக்கும் போக முடியாது, நான் ஆண்டவர் எங்கள் ஊழியத்தையும் கொடுத்துட்டாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஊருக்கு போகலான்னு நினச்சா கூட எங்கள் ஆண்டு ஊழியத்தை விட்டு நம்ம போக முடியாது. ஸோ எந்த பக்கமும் வேலைக்கு போனால் கண்டிப்பாக நம்மளால் ஊழியத்தை ஃப்ரீயாக செய்ய முடியாது. நம்ம அவங்களுக்கு அடிமை மாறுது, நம்ம சொல்லும்போது வரணும். இங்கே ஊழியம் அப்போ ஒரு ஒரு சில வீட்டில் ப்ரேயர் செல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய ஆத்து மக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கு ப்ரேயர் போங்க, எங்கள் வீட்டுக்கு ப்ரேயர் போங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மகிட்ட எதுவுமே இல்லை, நம்ம யோசிக்க ஆரம்பிச்சு இதை பார்க்குறதா இதை பார்க்குறதா அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஆண்டோட ஊழியத்தை முதல்ல பார்க்கணும்.
1: அந்த முடிவை நீங்கள் எடுத்துட்டீங்க?
0: ஆமாம், அந்த முடிவு. ஏன்னா நிச்சயமாக நம்ம தேவைகள் ஆண்டு சந்திப்பார் அப்படின்றத நான் நம்புகிறேன். அப்போ அந்த டைமில் வந்து நான் ஊழியத்துக்கு நிறையா இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் எங்கள் மனைவி வந்து நீங்கள் வேலைக்கு போங்க வேலைக்கு போங்க, அவங்க அவங்க இந்து, அவங்க பேர் வந்து நாகவலி.
1: ஓகே.
0: ஆமாம், இந்துன்றதுல இன்னும் அந்த ஆண்டவருடைய அழைப்புனா என்ன, அபிஷேகனா என்ன, அவர் எதுக்காக முன் குறிக்கிறாரு, என்னோடய சாட்சி, ஸோ இதெல்லாமே நிறைய காரியங்கள் அவங்களுக்கு தெரியாது. நான் சொல்லியிருக்கேன், இன்னும் சொல்லியிருக்கிறதுல ஊழியத்தில் இப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்குது, நான் போகிற பாதை வந்து என்ன எப்படிப்பட்டது அப்படின்றத அவங்க இன்னும் புரிஞ்சுக்க
1: உணர்ந்து
0: கொள்ள நான் சொல்லுவேன். அப்போது இதே மாதிரி நிறைய கஷ்டம், டெய்லி டெய்லி ஃபோன் பண்ணுவாங்க கடன் கொடுத்தவங்க, ஃபோன் நிறைய நாள் ஆஃப் பண்ணி வச்ச நாட்கள் இருக்குது. இப்போது வீட்டில் வந்து கதவை தட்டுவாங்க கடன் கொடுத்தவங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்கள் இருக்கும்போது நான் ஏசப்படுறத நம்பினேன். ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா, இருக்க நல்ல ஒரு வீடு தந்தீர், வாழ தேவையான வசதி தந்தீர், கடுமையாக தினம் முளைக்க வைத்தீர், கடனே இல்லாமல் வாழ வைத்தீர். சபையில் நான் போகிற சபையில் இந்த பாட்டு பாடுவாங்க, ஆனால் லாஸ்ட் லைன் பண்ணி நான் பாட மாட்டேன். ஏன் அப்படின்னா, நம்ம கடன் இருக்குல்ல, கடன் இருக்குல்ல, கடன் இல்லாமல் வாழ வைத்தீர் அப்படின்னா அது பொய்யாயிடும்ல, அப்போ நான் அந்த பாட்டு பாட மாட்டேன். சபையில் போய் உட்காரும்போது ஊழியக்காரங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு 7 லட்சம் ரூபாய் கடன் இருந்துச்சு, ஆண்டவர் வந்து ஒருத்தர் அனுப்பிச்சு என் கடன்லாம் அடித்தார். அப்போ நான் கேட்பாரு, எனக்கு செய்ய மாட்டேங்கிறாண்டு அப்படின்னு சொல்லிட்டு உணர்வு வரும் இல்லையா. அப்போ ஊழியக்காரங்க மட்டும்தான் செய்வீங்க, நானும் ஊழியத்தாலும் சரி எனக்கு செய்ய மாட்டேன். எத்தனையோ பேர் சாட்சி சொல்லுவாங்க. எனக்காக ஒருத்தர் பேசினார் எப்படின்னா, அவர் என்ன மாதிரி தான் பிஸ்னஸ் ஆரம்பித்து எனக்கு ஒரு 1.5 லட்சம் மாதிரி நஷ்டம், அவர் 13 லட்சம் நஷ்டம் ஆகிட்டு இருக்கு. அப்போ அந்த டைமில் எனக்காக அந்த தேவையான வார்த்தை அது. அப்போ அவர் பேசுகிறாரு, இந்த மாதிரி நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ் ஆரம்பித்தேன், 13 லட்சம், எங்கள் ஒய்ஃபை கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ நான் நினச்சேன் எங்கள் ஒய்ஃபை பரவாயில்ல கூட தான் இருக்காங்க,
1: நான் பரவாயில்ல மேல் நினச்சி.
0: ஆமாம், 1.5 லட்சம் தானே. அப்போது நினச்சப்போ அந்த அந்த வார்த்தை அந்த டைம் ஆறுதலாக இருந்துச்சு. இப்போ ஒருத்தர் அனுப்பிச்சார் எனக்கு 13 லட்சம் எனக்கு கடன் அடைஞ்சிச்சு, அப்போ நான் கேட்டேன் எனக்கு அடைங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேறு வேலைக்கும் போக முடியாது. அப்போ ஊழியம் தான் அப்படின்ற பட்சத்தில் ஜனவரி 26 இந்த 2019 ஜனவரி 26 நியூ இயர் அன்னைக்கு நைட்டெலாம் ரொம்ப அழுத நாட்கள், ஏன்னா சந்தோஷமே கிடையாது. அப்போ ஆண்டவர் பேசினார், நீ கண்ணீரோட வேதத்தெல்லாம் கம்பீரத்தோட அறுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வசனம் எத்தனையோ வசனம் பேசினா ஒரு வசனம் மட்டும் நமக்கு மறக்காமல் இருக்கும். அந்த 26 ஜனவரி 26 அப்போது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி அந்த காசு கொடுத்து ஃப்ரீயாக தான்
1: கொடுத்தாரு.
0: அப்போ வந்து ஆமாம், அந்த 10,000 ரூபா அந்த 12,000 ரூபா அந்த கட் ஒரு பாக்ஸ் இருக்குள்ள, 10,000 ரூபா 100 ரூபா ஒரு பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி கட்டுக்கட்டாக கொடுத்துட்டு நீ எப்படி சொல்லாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போனார். அது என்னோட ஊழியத்தில் மிகப்பெரிய சாட்சி.
1: உங்களுக்கு கொடுக்குறவங்கலாம் எப்படி ஃப்ரீயாக கொடுத்துட்டு போறாங்கன்னு
0: ஆண்டவர் அனுப்புறது இல்லையா,
1: ஆண்டவர் காகத்து மூலியமாவே அனுப்புறதுனால இந்த மாதிரி நிறைய மனுஷங்க மூலியமா அனுப்பி உங்களுக்கு நிறைய தேவைகளை
0: சந்திச்சுக்காரு. இன்னொன்று வந்து நீங்கள் சொன்ன மாதிரி காகத்தை கொண்டு போஷிக்கிற தேவன் அவர். இந்த சின்ன வீட்டில் இருக்கும்போது எங்கள் மாமியார் வந்து ஒரு 150 ரூபாய் டெய்லி டெய்லி காசு கொடுப்பாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. மாமியார் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க தரலைன்னா எங்களை சாப்பிட முடியாது, ஏன்னா எங்களுக்கு வேலையும் கிடையாது சின்ன வீட்டில். இப்போ எங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி காகத்தை அனுப்பி போஷிக்கிற தேவன், இந்த மாதிரி அந்த டைமில் வந்து என் தேவைகளை அறிந்து சொல்லி நான் ஒரு பாட்டு அந்த டைமில் எழுதியிருக்கேன். இந்த பாட்டு தான் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்லாம் போட்டிருக்கேன்.

0: சொல்லுவ நம்முடைய தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார். அவர் வனாந்தரத்தின் பாதையில் நடந்தாலும் வானத்திலிருந்து மன்னாவை அனுப்பி நம்ம தேவையை சந்திக்கிறார். கடினமான சூழ்நிலை நடந்தாலும் காகத்தை அனுப்பி நம்முடைய தேவையை போஷிப்பார். விதவையை கொண்டு கூட அவர் போஷிக்கிறது. எங்க மாமியார் வந்து ஒரு விதவை. ஸோ இந்த எங்க மாமியார் வச்சு அந்த சரணம் உதவி செய்தார். அதுக்கப்புறம் அந்த 150 ரூபாய் கொடுக்குறீங்களா சாப்பிட முடியாது. ஒரு நாள் ஒரு ஸ்டேஜில் சொல்கிறேன், நீங்கள் அந்த 150 ரூபாய் வாங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, 150 ரூபாய் வாங்கினா சாப்பிடவே முடியாது. அதுக்கப்புறமா நான் உன்னை ஊழியத்துக்கு நான் அழைச்சேன், இனிமேல் நான் உன்னை போஷிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாதம் எனக்கு ஃபுல் டைம் வேலை கிடையாது, ஆனால் மாதம் வந்து என்னோடய தேவைகளை சந்திக்கவும் ஒவ்வொரு மாதமும் மீட்டிங் நடத்துவதற்கு 5000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாய் வரைக்கும் கொஞ்சம் செலவாகும். ஸோ இந்த மீட்டிங்குடைய செலவு எல்லாமே ஆண்டவர் சந்திக்கிறார். சந்திக்கலாம் ஆண்டவர் வந்து காணிக்கை யாரும் இது வரைக்கும் தரல. ஸோ அதுக்கேற்ற வேலையை ஆண்டவர் கொடுத்து நடத்துறாரு.
1: இப்போ
0: எல்லா பிரச்சனையும் இப்போ காசு பணப்பிரச்சனையும் ஓரளவுக்கு மேக்ஸிமம் முடிஞ்சிச்சு. ஸோ ஆண்டவர் நடத்துறாரு, ஆண்டவரால் மட்டும்தான் அதை பண்ண முடியும் நான் நம்புறேன். ஸோ இன்னும் ஆண்டவருக்காக வைராக்கியமா நிறைய பேர் ஆதாயப்படுத்தணும் அப்படின்ற ஒரு உன்ன தரிசனத்தை கூட அந்த கோடம்பாக்க பகுதியில் நான் ஊழியத்தை செஞ்சுட்ருக்கேன்.
1: ஓகே பிரதர், அருமையாக உங்களை சாட்சி நீங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. ஸோ இவ்வளவு போராட்டங்கள் மத்தியிலும் கூட இன்றைக்கும் வைராக்கியமாக ஆண்டவருக்கு என்று ஒரு இளம் வாலிபராக நீங்கள் உங்களோட ஊழியத்தை செய்து வந்துட்டுருக்கீங்க. என்னென்ன மாதிரியான ஊழியங்கள் செய்து வரீங்க?
0: நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒமேகா மினிஸ்ட்ரி அப்படின்றது மாதத்தில் ஒரு மீட்டிங்
1: நடத்துகிறேன். ஓகே,
0: அந்த மீட்டிங் நடத்துறது அந்த கிரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்டோட இடம். நிறைய ஃபாஸ்ட் ரேங்க் கேட்குறாங்க அந்த ஊழியத்தில் இந்த கிரவுண்டில் நீங்கள் எப்படி நடத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் சொல்கிறேன் ஏசப்பா அவருடைய கிருப அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்புகிறேன். அப்புறம் எங்கேயாவது இன்வைட் பண்ணாங்க அப்படின்னா அங்கே போய் சபைகளில் பேசுகிறது. அந்த மீட்டிங் நடத்தும்போது புது ஆத்மாக்கள்லாம் வருவாங்க, அவங்கள கேதர் பண்ணி ஈவினிங்கில் வீட்டில் மீட்டிங் மாதிரி
1: நடத்திட்டு. ஆமாம்,
0: எவ்ரி ஃப்ரைடே வந்து வீட்டில் வந்து எங்கள் ஒய்ஃப் வந்து ஃபாஸ்டிங் பண்ணி
1: நடத்திட்டுருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ உங்கள் ஒய்ஃப் ஃபுல்லாக அவங்களோட சேர்ந்து அவங்களோட
0: ஆரம்பிச்சிட்டாங்க.
1: ஓகே, எங்கள் பிள்ளைங்க பற்றி சொல்லுங்கள்.
0: பிள்ளைங்க வந்து இப்போ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சு படித்தாங்கன்னு சொன்னீங்களா. ஸோ இந்த மாதம் வந்து கோடம்பாக்கத்துலேயே பெஸ்ட் ஸ்கூலாக கான்வென்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க.
1: கர்த்தருடைய ஒருத்தர் நீங்கள் செய்யும்போது உங்கள் பிள்ளைகளுடைய காரியங்களையும் கர்த்தர் பார்த்து.
0: நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு பகுனம் கொடுக்கவும் இல்லை.
1: ஓ சூப்பர்,
0: ஆண்டவர் வந்து நடத்துகிறார், அற்புதமாக நடத்துகிறார். நிச்சயமாக
1: நீங்கள் நிறைய பாடல்கள் எழுதி பாடிட்டு இருக்கீங்க. ஸோ எங்களுக்காக ஒரு பாடலை பாடுங்க.
0: ஓகே, நிச்சயமாக இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய சாட்சி சாங். அது ஏசு மட்டும் என்னோடய வாழ்க்கையில் வரல அப்படின்னா நான் நம்புகிறேன்னா என்னோட என் கூட வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க இன்னமும் அதே வேலை தான் அங்கே டெல்லியில் செஞ்சிட்ருக்காங்க, இன்னமும் செஞ்சிட்ருக்காங்க. நான் வரும்போதுலாம் பாப்பா என் கூட பேசுவாங்க. இப்போது ஏசு மட்டும் என்னோடய வாழ்க்கையில் வராமல் போயிருந்தா அப்படின்னா என்னோடய நிலைமை என்ன இருக்கும்? ஏசு மட்டும் நெருக்கத்தில், இத்தனை நெருக்கங்கள் நான் சாட்சி எவ்வளோ சொன்னேன், இத்தனை நெருக்கத்தில் மனுஷங்க உதவலை, ஏசு மட்டும்தான் உதவினார். எத்தனையோ மன வேதனையில் நான் நடந்த நாட்கள் உண்டு. ஸோ இதெல்லாம் நினச்சி ஆண்டவர் எனக்கு ஒரு பாடலை கொடுத்தார். ஆண்டவரே கொடுத்த பாடல் தான் இது. நீர் மட்டும் என்னோடு இல்லாமல் போயிருந்தால், நீர் மட்டும் நெருக்கத்தில் உதவாமல் போயிருந்தால்

இயேசு மட்டும் என்னை தேடி வராமல் போயிருந்தா, என் இயேசு மட்டும் நெருக்கத்தில் உத

0: உங்க அப்பா அம்மா பத்தி சொல்லுங்க பிரதர், இப்ப எப்படி இருக்காங்க?
1: எங்க அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஊர்ல தான் இருக்காங்க.
0: ஓகே, அந்த தொழிலை விட்டு வந்துட்டாங்களா?
1: 2017ல நாங்க மேரேஜ் பண்ண உடனே அந்த தொழிலை விட்டுட்டாங்க. இப்போ அவங்க ஊரில் தான் இருக்காங்க. கர்த்தர் நல்லா வச்சுருக்காரு. இன்னொன்று அவங்க ரட்சிக்கப்படலை. நான் ஒரு வாக்கு பண்ணியிருக்காரு, முதலாவது தேவநாயகி கர்த்தர் நீ விசுவாசி, அப்பொழுது வீட்டை அவங்க ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லி நாங்கள் நிறைய நேரம் ஜெபிச்சிருக்கோம். ஆண்டவர் பேசினாரு, நீ மூணு நேரமாக ஊழியத்து எப்போ வரையோ அப்போ வந்து அவங்க நிச்சயமாக ரட்சிக்கப்படுவோம்னு பேசினாரு. இப்போ நான் பார்ட் டைமாக ஊழியம் செய்கிறேன், ஆனால் இப்போ அவங்க சபைக்கு போகிற ஆரம்பிக்கிறேன். ஸோ ஆண்டவர் செய்கிறேன் சொன்ன அந்த வாக்குத்தத்தை நிறைவேறுது. இன்னும் நம்ம மூணு நேரமாக ஊழியத்துக்கு வரும்போது நிச்சயமாக அவங்க ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு நான் விசுவாசம்.
0: கூட பிறந்தவங்களும் அதே மாதிரி எல்லாரும் வந்துட்டாங்க.
1: அதே மாதிரி
0: எல்லாருக்கும் திருமணம் ஆயிடுச்சா?
1: ஆமாம், திருமணம் ஆயிடுச்சு. தம்பிக்கு தங்கச்சிக்கு எல்லாத்துக்குமே ஆயிடுச்சு.
0: சூப்பர் பிரதர், இவ்வளோ நேரம் உங்களுடைய அருமையான சாட்சி, உண்மையிலே ஒரு தொடப்படுகிற ஒரு சாட்சி தான் நம்ம சொல்லணும். அருமையாக இந்த சாட்சியை சொல்லியிருக்கீங்க. நிறைய பேரோட உள்ளத்தில் நிறைய கொஷின் மார்க் இருக்கும். நான் இவ்வளோ கேவலமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன், எனக்குள்ள ஆண்டவர் இருப்பாரா? இவ்வளவு பாவமான வாழ்க்கையில இருக்க என்னைய ஆண்டவர் யூஸ் பண்ணுவாரான்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க. ஸோ உங்களுடைய சாட்சி எப்படிப்பட்ட சாட்சின்னு நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? இன்னும் இதை விட மோசமா எந்த யாரோட வாழ்க்கையிலும் நடந்திருக்காது இல்லையா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலேருந்து வந்து கத்துறவங்களை அருமையா நடந்திருக்காரு. அருமையான பாடல்கள் மாதிரியா பாடியிருக்கீங்க. இன்னைக்கு நீ ஊழியம் செய்து வந்திருக்கீங்க. ஸோ உங்களோட சாட்சி பார்க்குற நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஸோ இந்த நாள் கூட உங்களோட நேரம் எடுத்து நீங்க எங்களோட உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொண்டதுக்கு எங்கள் சேனல் சார்பாக நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ உங்களுடைய வியூவில் வந்து நீங்க எங்களுடைய வியூவர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க.
1: எல்லாத்துக்கும் சொல்றது என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல உண்மையா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தருமே கிடையாது. அதான் நான் சொல்லுவேன், ஏசு கிறிஸ்துவை தவிர. எனக்கு ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா 28 வயசாகுது. இந்த 28 வருஷத்தில் நான் பார்த்துட்டேன், நம்ம யாரை நம்புகிறோமோ அவங்க தான் நமக்கு அகேன்ஸ்டாக மாறுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை யார் மேலே இருக்குதோ அதை பொறுத்து தான் ஏசப்ப நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய முடியும். ஏசுக்காக நீங்கள் கொஞ்சமாக எழும்ப ஆரம்பிச்சிங்கன்னா போதும், ஆண்டு உங்களை பயன்படுத்த ஆரம்பிச்சுவார். யாரையுமே அவர் என்ன பண்ண மாட்டார், கைவிடுகிற தேவன் அல்ல. ஐ மீன் ஸோ நம்ம சின்ன வாலிப வயசு சொல்லுவோம், நீ இல்லை நான் என்ன பண்ணல இருக்க மாட்டேன், நீ இல்லை நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை நம்ம ஏசப்பா சமூகத்தில் இப்போ நின்று சொன்னோம் அப்படின்னா நம்மளை சாகுபட மாட்டார், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஐ மீன் எப்போ நீங்கள் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஹலேலூயா. ஐ மீன்
0: தேங்க்யூ சிஸ்டர்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். 2 சாமுவேல் 7:18. வில்லியம் சாமர்செட் என்ற ஐரோப்பிய நாவலாசிரியர் தனது 64வது வயதில் தனது சுயசரிதையை எழுத வேண்டும் என்று நினைத்தார். அவர் நல்ல உடல் நலத்தோடு தான் இருந்தார், ஆனால் தன் சுயசரிதையை த சமிங் அப் என்ற தலைப்பிலே எழுதினார். இந்த 64வது வயதிலேயே ஏன் நீங்கள் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தை தொகுத்து எழுத வேண்டும் என்று முடிவு செய்தீர்கள்? நல்ல உடல் நலத்தோடு தானே இருக்கிறீர்கள், உங்கள் கடைசி காலகட்டத்தில் எழுதி கொள்ளலாமே என்று அவரிடம் கேட்டபோது, நான் நாளிதழை படித்துக் கொண்டிருந்த போது திடீரென இரங்கல் செய்தி அடங்கிய அந்த பகுதியை பார்த்தேன். ஆகவே எனக்கும் எதுவும் எப்பொழுதும் சம்பவிக்கலாம், எனவேதான் இப்பொழுதே நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்த்து அதை தொகுத்து எழுதிவிட வேண்டும் என்று தீர்மானித்தேன் என்றார். ஆனால் அதன் பின்பு 27 வருடங்கள் உயிரோடு இருந்து தனது 91வது வயதில் தான் மரித்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு வயதானவர்களாய் இருந்தாலும் அல்லது இளமையானவர்களாய் இருந்தாலும் தேவன் நம்மை நடத்திய வழிகளை திரும்பி பார்ப்பது நல்லது. இந்த உலக வாழ்க்கையில் நாம் எங்கு சென்று கொண்டிருக்கிறோம்? தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தில் தான் நாம் இருக்கிறோமா? தாழ்வில் இருந்து நம்மை தேவன் எவ்வளவாய் உயர்த்தி ஆசீர்வதித்திருக்கிறார் என்பவைகளை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். தாவீது தன் வாழ்க்கையை திரும்பி பார்க்க மறக்கவில்லை. தாவீதை தேவன் இஸ்ரவேல் என்கிற தமது ஜனத்துக்கு அதிபதியாயிருக்கும்படி ஆடுகளின் பின்னே நடந்த அவனை தேவன் ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து அவன் போன எவ்விடத்திலும் அவனோட இருந்து அவன் சத்துருக்களை எல்லாம் அவனுக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை அவனுக்கு உண்டாக்கினதை தாவீது மறக்கவில்லை. தன்னை பெரிய மனுஷனாய் மாற்றியது தேவன்தான் என்று தன் வாழ்க்கையை திரும்பி பார்த்து நன்றி கூறினான். தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் என்றான். மேலும் தாவீது ராஜா தேவனுடைய ஆலயத்துக்கு என்று பொன்னையும் வெள்ளியையும் வெண்கலத்தையும் இரும்பையும் மரத்தையும் பலவர்ணமான கற்களையும் விலையேறப்பெற்ற ரத்தினங்களையும் கோமேதகத்தையும் ஏராளமாக கொடுத்தான். பின்பு, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மாலே உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம் என்றான். ஆம் பிரியமானவர்களே, இன்று நாம் அனுபவிக்கிற நம்முடைய வாழ்க்கை, குடும்பம், வேலை, ஐஸ்வர்யம், உறவுகள் அனைத்தையும் தேவனே நமக்கு தந்தவர். ஆகவே நன்றியோடு நம் வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம். அவை அனைத்திற்கும் ஒவ்வொன்றாய் நன்றி சொல்லுவோம். தேவன் அதில் பிரியமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நன்றியுள்ளவர்களாய் மாற்றுவாராக.